நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி சக வருடம் 1948 ஜேஷ்ட மாதம் 2ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு மே திங்கள் 23ஆம் நாள் இன்று சனிக்கிழமை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நிலையத்தின் காலை ஒலிபரப்பு தொடங்குகின்றது. நேரம் 5 மணி 49 நிமிடம் 46 நொடி

நாளொரு குரல். அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்கண் வற்றல் மரம் தளிர்த்தற்று. அன்புடைமை என்ற அதிகாரத்தில் அமைந்த இக்குரட்பாவின் பொருள், அகத்தில் அன்பு இல்லாமல் வாழும் உயிர் வாழ்க்கை வளமற்ற பாலை நிலத்தில் பட்ட மரம் தளிர்த்தார் போன்றது. மீண்டும் குரட்பா. அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்கண் வற்றல் மரம் தளிர்த்தற்று. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சி நிரல். நேர்களே, நமது நிலையம் இன்று வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. ஆறு பத்துக்கு இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 6:15 தெய்வீக ராகம். சேவை செய்தி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். கோவைக்காய் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:55 சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் மற்றும் அதை பாதுகாக்க வேண்டியதன் முக்கியத்துவம். வாசிப்பவர் முனைவர் ஏ சண்முகம் அவர்கள். 7:00 புதுவை புதுமை சிந்தனை மலர். 7:02 நினைவலைகள். அமைப்பு ஏ பி எலிசபெத் அவர்கள். 7:25 நலமாய் வாழ. உயர் இரத்த அழுத்தத்திற்கான மருந்துகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பாலமுருகேசன் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா. 8:02-8:30 தகவல் தளம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. படைப்பு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி நிகழ்ச்சி சென்னையஞ்சல். 9:00 அரங்கிசை புவனேஸ்வரி ராஜகோபால் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், ஏ வி மணிகண்டன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி சென்னையஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு பொறுமையே பெருமை. நெறிப்படுத்துபவர் ஜாக்கப். 12:00 துலாக்கோல் நேயர் கருத்து மடல்கள். 12:15 இசை பயிற்சி கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள், கற்றுக்கொள்பவர் ஏ ஸ்ரீநிதி. 12:30 பன்னிசை மாலை எம் தண்டபாணி தேசிகர் அவர்கள் பாடியவை. 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதினத்தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:00 மகளிர் நேரம் தொலைபேசி வழி மகளிர் விருப்பம். 2:15 என்றும் இனியவை. 2:40 மொழி பயிற்சியில் பிரெஞ்சு பாடம் ஆசிரியர் டாக்டர் எஸ் ஆனந்த வடிவேலு அவர்கள், மாணவி ஜே மணிமொழி. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் எஸ் காயத்ரி அவர்களின் பாட்டு. 4:00 அன்னக்கிளி திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை இளையராஜா. திரைக்கதை வசனம் பஞ்சு அருணாச்சலம். இயக்கம் தேவராஜ் மோகன். மாலை 5:00 இளைய பாரதம். இளைஞர்களை சந்திப்போம் ஒரு புதிய முன்னெடுப்பு. வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சிகளின் வரிசையில் கல்லூரிகள் இடையே நடைபெற்ற 1 நிமிட பேச்சாற்றல் போட்டியின் காலிறுதி சுற்றின் வானொலி தொகுப்பு. நிகழ்ச்சி அமைப்பு ஏ பி எலிசபெத் அவர்கள். அமைப்பில் உதவி

எம்எஸ் நிவேதா ஸ்ரீ. படைப்பு புதுச்சேரி பவானி நிலையம். 5:30 சின்னஞ்சிறு கிளிகள் புதுச்சேரி இந்திரா நகர் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி. 6:00 திரையிசை, 6:20 மனோரஞ்சிதம். 7:00 முதல் 7:15 வரையும், 8:00 முதல் 8:58 வரையிலும் திரையிசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். வாழையில் உர மேலாண்மை உரை வழங்குபவர் அம்பாசமுத்திரம் நெல் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் வி ஜெய்கணேஷ் அவர்கள். தொடர்ந்து மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியவை இடம்பெறும். படைப்பு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் சங்கனாச்சேரி சிபி மாதவன் நம்பூதிரி அவர்களின் பாட்டு. படைப்பு ஆகாஷ்வாணி திருவனந்தபுரம், நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 11:00 நிகழ்ச்சி நிரல் வானிலை அறிக்கை. 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 10:00 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். 102.8 FM ரெயின்போ புதுவையில் காலை 7:30 வணக்கம் மக்களே, 8:02 8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே தேவி. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 11:47 மெலடி மேஜிக். 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7 டெல்லி அஞ்சல். 12:02 பேசுங்க தோழா நேரலை. 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதினத்தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே மகளிர் உங்கள் சாய்ஸ். 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 கல்லூரி பூக்கள் நெறிப்படுத்துபவர் நிவேதா ஸ்ரீ. 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. மாலை 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே விமல்ராஜ். 6:20 முதல் 7:00 வரை, 7:02 முதல் 7:15 வரை, 7:25 முதல் 8:00 வரை மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11:00 வரை தேன் சிந்துதே வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல் வானிலை அறிக்கை. 11:10 எஃப்எம் ரெயின்போ புதுவையின் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஹிந்தியிலும் அதனை அடுத்து ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

அடிகள் உண்மையான அன்பு மனிதனை உயர்த்தி துன்பத்திலிருந்து நீக்க உதவ வேண்டும் என்பதை உணர்த்துகின்றன. விவேகம் இல்லாத அன்பு பல நேரங்களில் மனிதனை முட்டாளாக்கிவிடும். ஆனால் அறிவுடன் கூடிய அன்பு உறவுகளையும் வாழ்க்கையையும் நிலைநிறுத்தி மனிதனை பொறுப்புள்ளவனாகவும் உயர்ந்தவனாகவும் மாற்றும். பிறர் குறையை தேடாதே, நம்மை நாமே திருத்திக் கொள்வதே உண்மையான முதிர்ச்சி. ஒருவரின் வாழ்க்கையையும் சூழ்நிலைகளையும் முழுமையாக அறியாமல்

0: பிறர் குறையை தேடாதே. நம்மை நாமே திருத்திக் கொள்வதே உண்மையான முதிர்ச்சி. ஒருவரின் வாழ்க்கையையும் சூழ்நிலைகளையும் முழுமையாக அறியாமல் குறை கூறுவது அறமல்ல. பிறரை சுட்டி காட்டி குறை கூறுவதை காட்டிலும் நம்மை செதுக்கிக் கொள்வதே உயர்ந்த வாழ்க்கை. அடுத்தது பரபரக்க வேண்டாம். இது இன்றைய மனித வாழ்க்கைக்கு மிக தேவையான ஒரு அறவுரை. மனித மனம் எப்போதும் அவசரத்திலும் ஓட்டத்திலும் வாழ விரும்புகின்றது. ஆனால் அந்த பரபரப்பே நம் அமைதியையும் தெளிவையும் கெடுக்கிறது. அதனால்தான் ஆசிரியர் பரபரக்க வேண்டாம் பலகாலம் சொன்னேன் என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றார். அவசரத்தில் நாம் பார்த்ததை உடனே நம்புகின்றோம், கேட்டதை உடனே ஏற்றுக்கொள்கிறோம், உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கின்றோம். இதனால் மனக்குழப்பமும் தவறான புரிதல்களும் உருவாகின்றன. நாம் எப்போது நிதானமாக சிந்திக்க தொடங்குகின்றோமோ அப்போதுதான் உண்மையான விழிப்புணர்வு பிறக்கிறது. நம் எண்ணங்கள், செயல்கள், உணர்வுகள் ஆகியவற்றை தெளிவாக அறிய முடிகின்றது. பரபரப்பு ஒரு கணநேர அவசரம் மட்டுமே. ஆனால் அமைதி வாழ்நாள் முழுவதும் துணையாக இருக்கும் மற்றும் வாழ்க்கை முழுவதையும் பாதுகாக்கும் ஆற்றல் கொண்டது. நிதானமாக வாழ்வதே தன்னை உணர்ந்த மனிதனின் அடையாளம். கற்றலும் அனுபவமும் எவ்வளவு படித்தோம் என்பது முக்கியமல்ல, அந்த படிப்பு நம் குணத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தியதா என்பதே முக்கியம். கல்வி என்பது வெறும் தகவல் சேகரிப்பு அல்ல, அது உள்ளத்தில் அமைதியையும் செயலில் நேர்மையையும் கொண்டு வர வேண்டும். அனுபவபூர்வமாக எதையும் உணர்ந்து செயல்படுவதே உண்மையான அறிவு. குருஞான சம்பந்தர் காட்டும் இந்த வாழ்வியல் நெறிகள் மிக எளிமையானவை. அகந்தையை தவிர், அன்போடு அறிவைச் சேர், பிறரை குறை கூறாதே, எதற்கும் பரபரக்காதே, நிதானமாக வாழ்ந்து உன்னை உணர். இந்த அறங்களை நாம் கடைபிடித்தால் நாமும் மேன்மையான மனிதர்களாக மாறலாம், உலகையும் ஒரு சிறந்த இடமாக மாற்றலாம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் கிருஷ்ணவேணி அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:15. தெய்வீக ராகம் தொடக்கமாக ஒலிக்க வரும் குரல் சித்ரா.

ஒலித்தவை தெய்வீக ராகம். இனி வருவது சேவை செய்தி. திருப்பாதிரி புலியூர் அருள்மிகு பெரியநாயகி அம்மை அருள்மிகு பாடலேஸ்வரர் திருக்கோயில் வைகாசி பெருவிழாவில் இன்று காலை 8 மணிக்கு சூரிய பிரபை, சந்திர பிரபை, கிளி வாகனங்களில் சுவாமி வீதி உலா, 7 மணிக்கு திருமுறை இன்னிசை நிகழ்ச்சி. சேவை செய்தி கேட்டீர்கள் நேர்களே. சேவை செய்திகள் பிரிவில் இடம்பெறத்தக்க உங்கள் பகுதி தகவல்களை எங்களுக்கு தெரிவிக்க விரும்பினால் நிலைய இயக்குனர், சேவை செய்திகள் பிரிவு, ஆகாஷ்வாணி, இந்திரா நகர், புதுச்சேரி 6050006 என்ற முகவரிக்கு அனுப்பலாம். அல்லது airpandi@gmail.com என்ற மின்னஞ்சலில் அனுப்பலாம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 9 நாள் சனிக்கிழமை. நேரம் 6:35. நிகழ்ச்சி தொடங்கும் முன்,
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
0: உழவர்களுக்கான செய்திகள். கோவைக்காய் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம்.
3: சரி, நம்ம மொபைல எடுத்த நியூஸ் ஆன் ஏர் ஆப்ல பாட்டு கேட்டு அப்படி நடந்து போயினே இருப்போம்.

0: அத்தமுத்து என்ன பாத்தீங்கிற?
1: இருக்கு அத்தமுத்து, சாப்பிட்டு வரேன். வெளியில கோவப்பழம் இருந்ததா? அப்படியே கொள்ளைக்கு போனா கோவக்காயை பறிச்சு பயில எடுத்துன்னு கோவ பழம் இருந்ததா? ஒரு நாலஞ்சு சாப்பிட்டு வரேன்பா.
0: ஏன்பா, பழத்தை கிளி தான் கொத்திட்டீங்க, நீ கோவப்பழத்தை பறிச்சு தின்ட்டு வரியா?
1: காத்தமுத்தா, நீ சொன்ன மாதிரி அந்த கோவப்பழத்துல கிளி கொத்தின பழம் தான் பாத்து, அதான் டேஸ்ட் ஆகுது. ஒன்னும்
0: சரி சரி, பழத்தை சாப்பிடலாம் சரிதான், ஆனா வேலியில ஓடுற அந்த கோவை செடியில இருந்து கோவை காய பறிச்சுட்டு வந்த?
1: ஆமா.
0: எப்பா அது கசக்கும்பா, அதை சமைக்க முடியாதுப்பா.
1: எது கசக்குமா?
0: ஆமாப்பா,
1: சமைக்க முடியாதா? காத்தமுத்தா, டவுனுக்கு போனா குவி குவி விக்கிறாங்க.
0: கருத்தமுத்து, அந்த கோவக்காய் வேறப்பா. அது கோவக்காய் சாப்பிட்றதுக்குன்னு சாகுபடி செய்யக்கூடிய காய்.
1: ஓ, தனியா இதுக்குன்னு பயிர்?
0: ஆமாப்பா, அது வேற, இது வேற. வேலையில ஓடுற கோவ செடியில பழத்தை மட்டும் சாப்பிட முடியும், காய் ஒதுக்க உதவாது.
1: சரி சரி, காத்தமுத்தா, இந்த கோவக்காய நான் சாகுபடி செய்யணும்பா, அதுக்கு உண்டான வழிமுறைகள், தொழில்நுட்பங்கள், அதை பத்தி நிறைய தகவல்களை சொல்லுப்பா எனக்கு.
0: கருத்தமுத்து, இது ஒரு கொடி வகை காய்கறி. இப்போ உனக்கு வந்து அந்த ஆத்து ஓரத்தில் ஒரு 60 சென்ட் இப்போ நடவுலாம் முடிஞ்சிட்டு சும்மா தானே வச்சிருக்கேன்.
1: ஆமாம்மா.
0: அதில் நீ போடுப்பா பந்தல் போட்டு.
1: சரி,
0: நிரந்தரமா நீ கோவை சாகுபடி அதில் பண்ணலாம்பா. தண்ணி வசதி மட்டும் இருக்கணும், வடிகால் வசதி இருக்கணும்.
1: அதான் புது நீர் மோட்டர் போட்டுக்கிறேன்.
0: அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நீ பந்தல் அமைச்சிக்க. 60 சென்ட்டுக்கு பந்தல் அமைக்க 1,00,000 ரூபா செலவாயிடும்பா.
1: ஓஹோ,
0: ஆரம்பமா இந்த முதலீடு கட்டாயம் செஞ்சுதான்ப்பா ஆகணும்.
1: எதனா அரசாங்கத்துல மானியம் எதனா தருவாங்களா?
0: இருக்கும்பா, நீ கேட்டு பாரு. மானியத்தோட பண்ணினா உனக்கு நல்ல லாபம் தான், பல வருடங்களுக்கு இந்த பந்தலை நீ வச்சுக்கலாம்.
1: சரி சரி சரி,
0: சரியா? இதுல முக்கியமா ஒரு விஷயம் சொல்றேன் கேளு. கன்று நாற்றுகள் இருக்குல்ல, அதை வாங்கும் போது பார்த்து வாங்கு.
1: ஓஹோ, பார்த்துதான் வாங்க முடியும்?
0: நம்ம பகுதியில பக்கத்துல எங்கேயாவது கிடைக்குதா?
1: ஓஹோ,
0: ரொம்ப தூரம் போகாம வாங்கறதுக்கு என்ன வழி வகை அப்படி பாக்கணும்.
1: ஓ சரி சரி சரி.
0: ஏன்னா கண்ணு கிடைக்கும், ஆனா அந்த நாற்றுக்களை வெளி மாநிலத்தில இருந்தோ வெளி மாவட்டத்தில இருந்தோ கொண்டு வந்தோம்னா கொண்டு வர செலவே நமக்கு அதிகமா போயிடும். அதனால பக்கத்திலே கிடைக்கிற மாதிரி பாத்துக்க. திண்டிவனத்துல வந்து வேளாண் அறிவியல் நிலையம் இருக்கு, அவங்கள்ட்ட கேட்டினாலும் ஐடியா சொல்லுவாங்க.
1: ஆமாப்பா,
0: புதுச்சேரியில குறும்பாப்பட்டுலயும் வேளாண் அறிவியல் நிலையம் இருக்கு, அவங்கள்ட்டையும் கேட்டினாலும் ஐடியா சொல்லுவாங்க.
1: சரி சரி சரி.
0: அப்புறம் நண்பர் யாராவது இந்த விருத்தாச்சலம் பக்கம் இருந்தாங்கன்னா அங்கேயும் ஒரு வேளாண் அறிவியல் நிலையம் இருக்கு, அந்த பகுதியை சேர்ந்தவங்கலாம் அங்க போய் கேட்டுக்கலாம்.
1: நண்பர் அங்கேதான் வேலை செய்யறாரு, அவரே கேட்டுக்கிறான்.
0: கட்டாயம் கேட்டுக்கப்பா. கன்றுகள்னு பார்த்தோம்னா உனக்கு 540 நாற்றுகள் தேவைப்படும்பா.
1: ஓ சரி சரி,
0: சரியா? எப்படி சாகுபடி செய்யலாம்னு சொல்றேன் பாரு. 60 சென்ட் அந்த பரப்புல கோவை சாகுபடி செய்யணும் அப்படின்னா நிலத்தை முதல்ல நல்லா உழுது ஓட்டி அப்புறம் பந்தல் அமைச்சிடணும்.
1: சரி.
0: அப்புறம் 7 அடி இடைவெளியில 1 கண்ணாடி அளவுக்கு குழி எடுக்கணும். 1 கிலோ தொழு உரம், 100 கிராம் வேப்பம் புண்ணாக்கு, அதை குழியில போட்டு இந்த கோவக்காய் நாற்றுகளை நம்ம நடணும். வேறு படர தொடங்கிய பிறகு 15 நாளைக்கு 1 முறை 15 லிட்டர் தண்ணீருக்கு 200 மில்லி மீன் அமிலம் இதை கலந்து நம்ம தெளிக்கணும்.
1: சரி சரி.
0: 20 நாளைக்கு 1 முறை 200 லிட்டர் தண்ணீர்ல 5 லிட்டர் மீன் அமிலம் கலந்து பாசன நீர்லயே நம்ம விட்டுறணும்பா. அப்புறம் 25 நாளுக்கு 1 முறை பாசன நீர்ல 200 லிட்டர் ஜீவாமிர்தம் கலந்து நம்ம விடணும். 30 நாளைக்கு 1 முறை 15 லிட்டர் தண்ணீருக்கு 200 மில்லி வேஸ்ட் டீ கம்போஸ்ட் கரைசல அதை கலந்து தெளிக்கணும். மகசூல் கிடைக்க தொடங்கிய பிறகு 35 நாளுக்கு 1 முறை 100 லிட்டர் தண்ணீர்ல 20 லிட்டர் செறிவூட்டப்பட்ட கடலை பின்னாக்கு கரைசல் அதை வந்து நாம வேர் பகுதியில ஊற்றணும்.
1: ஏங்க அதுமுத்தா, அது என்ன கடலை புண்ணாக்கு கரைசல?
0: ஒன்னு இல்லப்பா, 20 லிட்டர் தண்ணீர்ல 10 கிலோ கடலை புண்ணாக்கு, 2 கிலோ வெல்லம், நல்லா பழுத்த 10 வாழைப்பழம் இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கி அதை மூடி வச்சிடணும்பா. 3 நாள்ல நல்லா புளிச்சு போய் செறிவூட்டப்பட்ட இந்த கடலை பின்னாக்கு கரைசல் தயாராயிடும். இது ஒரு அருமையான சத்துப்பா. இது போக பூச்சி தென்பட்டுச்சுன்னா 15 லிட்டர் தண்ணீருக்கு 500 மில்லி வீதம் மூலிகை பூச்சி விரட்டி இதை கலந்து நம்ம தெளிக்கணும். நடவு

0: வயலுக்கு போகிற நேரத்தில் நம்ம கருத்தமுத்து எய்த்தாப்பில் வர்றாப்புல டான்ஸ் ஆடிக்கிட்டே வர்றதை பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்கார் இவ்வளோ இருக்கே.
1: கோவப்படம் நல்லா டேஸ்டா இருக்குதுதான், நாட்டு கோவப்படம்.

0: செஞ்சு 60ஆம் நாளில் காய்ப்புக்கு வந்துடும்பா. 4 வருஷம் தொடர்ந்து காய்க்கும். அப்புறம் அதுக்கு பிறகு நாம் என்ன செய்யணும், பழைய கொடிகள் எல்லாம் எடுத்துட்டு அப்புறம் புதிய கொடிகளை நாம் நடவு செய்யணும். இப்படி நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கலாம்ப்பா, நமக்கு நல்ல லாபம் தரக்கூடியதுப்பா. இந்த கோவக்காய் சாகுபடி மூலம் மாசத்துக்கு 30,000 மேல உனக்கு லாபம் கிடைக்கும்.
1: 30,000 கிடைக்குமா?
0: ஆமாப்பா, 60 சென்ட் நிலப்பரப்புல 30,000 மேல லாபம் இருக்கக்கூடிய விவசாயிகள் பல பேர் இருக்காங்க.
1: நல்ல லாபம் தான்.
0: ஆமாப்பா, நல்ல லாபம் தரக்கூடியது. அப்புறம் வந்து பொதுவா சமூகத்துல கோவக்காய்க்கு ஒரு டிமாண்ட் இருக்கு, பல பேர் விரும்பி சாப்பிடுறாங்க. ஏன்னா இது சர்க்கரை வியாதிக்கு நல்லது அப்படின்னு சாப்பிட்றவங்க இருக்காங்க. பல பேருக்கு பிடித்த ஒரு காய்கறியாகவும் இந்த கோவக்காய் இருக்குப்பா. அதனால தாராளமா கோவக்காய் சாகுபடியை நீ செய்யலாம்ப்பா. கருத்தமுத்து, நான் என் வயலுக்கு வரும்போது கொஞ்சம் வேர்க்கடலை எடுத்துட்டு வந்தேன்.
1: அப்படியா?
0: ஆமா. நீ வேற இப்ப கோவப்பழத்தை சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கியா? இந்த நீ கொஞ்சம் வேர்க்கடலை சாப்பிட்டுட்டே வீட்டுக்கு போப்பா.
1: ஓ, ரொம்ப பிடிக்கும் எனக்கு காதமுத்து. கொடு கொடு, சாப்பிட்றேன்.
0: ஆ, இந்தாப்பா இந்தாப்பா.
1: காத்துமுத்தா, இந்த வேர்க்கடலை சாப்பிட்றதெல்லாம் நம்ம உடம்புக்கு என்னென்ன நன்மைகள்லாம் இருக்கு?
0: மூளைக்கு ரொம்ப நல்லதுப்பா. இந்த பாதாம், இந்த வால்நட்டு, இந்த மாதிரி விலை அதிகமான பருப்புகளை சாப்பிட்றத விட நம்மளை மாதிரி இருக்கிறவங்க இந்த வேர்க்கடலையை சாப்பிட்டோம்னா அதுலேருந்து வைட்டமின் இ சத்து அதிகமாக இருக்குது, நம்ம உடம்புக்கு கிடைக்குது. ஆக்சிஜன் ஏற்றத்திற்கு இது ரொம்ப பயன்படுதான். நரம்பு மண்டலத்தை பலப்படுத்துது. இது வேர்க்கடலையோட முக்கியமான வேலைப்பா. அப்புறம் தையமின் அப்படின்னு ஒரு அமினோ அமிலம் இருக்குதான். இது மூல நரம்பு மண்டலத்துக்கு தேவையான ஆற்றலை நமக்கு அளிக்குதான். புரதச்சத்தும் அதிகமா இருக்குதுப்பா. வேர்க்கடலை டெய்லி ஒரு கைப்பிடி அளவு நம்ம சாப்பிடுறது நம்ம உடம்புக்கு அவ்வளவு நல்லதை கொடுக்குதுப்பா.
1: ஓ, காத்துமுத்தா, நமது மகாத்மா காந்தி கூட வேர்க்கடலை பிடிக்குன்னு சொன்னதை கேள்விப்படுறேன்.
0: ஆமாப்பா, மகாத்மா காந்தி ஆட்டுப்பாலும் இந்த வேர்க்கடலையும் தான் அதிகமா உணவுல சேர்த்துக்கிட்டாராம். அதனால வேர்க்கடலை ஒரு அருமையான உணவு. சரிப்பா சரிப்பா, எனக்கு ஒரு சந்தோஷமா ஒரு பாட்டு பாட கேட்டுக்கிட்டே நானும் வரேன்.
2: நூக்காவாலையா, நூக்காவாலையா, ரா ரா ரா.

கோவைக்காய் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்றனர். ஒலிபரப்பான நிகழ்ச்சி உள்ளவர்களுக்கான செய்திகள். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் இன்று நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக பங்கேற்று உரையாற்றுகிறார். ஊழலற்ற ஆட்சி அமைய வேண்டும் என்ற மக்களின் விருப்பத்தை தவேக அரசு நிறைவேற்றும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் பக்தர்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். சென்னை துறைமுகம் மதுரவாயில் ஈரடுக்கு மேம்பால பணிகள் அடுத்த ஆண்டு நிறைவடையும் என்று சென்னை துறைமுக ஆணையத் தலைவர் திரு எஸ் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 55 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் இன்று நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக பங்கேற்று உரையாற்றுகிறார். மத்திய அரசின் பல்வேறு துறைகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 51,000-க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு பணி நியமன கடிதங்களையும் அவர் வழங்கவுள்ளார். இதுவரை நாடு முழுவதும் நடத்தப்பட்ட 18 வேலைவாய்ப்பு திருவிழாக்கள் மூலம் சுமார் 12 லட்சம் பணி நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டுள்ளன. சென்னை ஐசே வளாகத்தில் நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டு இளைஞர்களுக்கு பணி நியமன கடிதங்களை வழங்கவுள்ளார். இதேபோல் நாட்டின் பல பகுதிகளில் நடைபெறும் விழாக்களில் மத்திய

0: மத்திய அமைச்சர்கள் கலந்து கொள்கிறார்கள். ஊழலற்ற ஆட்சி அமைய வேண்டும் என்ற மக்களின் விருப்பத்தை தவேக அரசு நிறைவேற்றும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எல்லோரும் எல்லா நலன்களும் பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன் திட்டங்களை மாநில அரசு செயல்படுத்தும் என்று கூறினார். வருவாய்த்துறை மூலமாக மக்களுக்கு ஏராளமான நலத்திட்டங்களை நிறைவேற்ற முடியும் என்பதால் அந்த துறையை முதலமைச்சரிடம் தாம் கேட்டு பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கோவில்களில் பக்தர்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் நேற்று சென்னையில் துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து அறநிலையத்துறை உயர் அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நம்பிக்கையான தூய்மையான நிர்வாகத்தை வழங்க மக்கள் தங்களுக்கு வாக்களித்திருப்பதாக கூறினார். நமது கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பாதுகாக்கும் வகையில் இந்து சமய அறநிலையத்துறை பணியாளர் மற்றும் அதிகாரிகள் பணியாற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தொடர்வதாக தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். விருதாச்சலத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்து விசிக இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் தவேக தலைமையிலான அமைச்சரவையில் சேர்ந்திருப்பது அவர்களது கட்சியின் விருப்பம் என்று கூறினார். புதிய அரசு செயல்பட அவகாசம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் தற்போதே அந்த அரசின் செயல்பாடுகளை விமர்சிப்பது பொருத்தமாக இருக்காது என்றும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சென்னை துறைமுகம் மதுரவாயல் ஈரடுக்கு மேம்பால பணிகள் அடுத்த ஆண்டு நவம்பர் மாதத்திற்குள் நிறைவடையும் என்று சென்னை துறைமுக ஆணையத் தலைவர் திரு எஸ் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கான பணிகள் 3,570 கோடி ரூபாய் செலவில் நடைபெற்று வருவதாக கூறினார். சென்னை மற்றும் எண்ணூர் காமராஜர் துறைமுகங்களில் இருந்து நாள்தோறும் 3,00,000 டன் சரக்குகள் என 107 மில்லியன் டன் சரக்குகள் கடந்த நிதியாண்டில் கையாளப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். சென்னை துறைமுகத்தில் இருந்து கடந்த நிதியாண்டு 2,04,165 கார்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். சென்னை மற்றும் எண்ணூர் துறைமுகங்கள் 2,400 கோடி ரூபாய் வருவாயை ஈட்டியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தெற்கு ரயில்வேயில் சென்னை அருகோணம் மார்க்கத்தில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகள் முடிந்துள்ளன. இதனால் ரயில் பயண நேரம் வெகுவாக குறைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டம் 2025-26 நிதியாண்டில் பல்வேறு உள்கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்காகவும் தண்டவாளங்களை மேம்படுத்துவதற்காகவும் பல திட்டங்களை நிறைவேற்றியுள்ளது. சென்னை சென்ட்ரல் முதல் அரக்கோணம் வழித்தடத்தில் உள்ள வளைவுகளின் மேம்பாட்டு பணிகள் முடிவடைந்ததால் ரயில்களின் வேகம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. சென்னை சென்ட்ரல் முதல் ஜோலார்பேட்டை வரை செல்லும் அரக்கோணம் காட்பாடி வழித்தடத்திலும் இந்த உள்கட்டமைப்பு பணிகள் முழுமையாக நிறைவேற்றப்பட்டுள்ளன. இதனால் ரயில் பயணிகளின் பயண நேரம் வெகுவாக குறைக்கப்பட்டுள்ளது. பயண நேரம் குறைக்கப்பட்டிருப்பதால் செல்ல வேண்டிய இடங்களுக்கு விரைவாக சென்று வருவதாக ரயில் பயணிகள் தெரிவித்தனர். வேலூரிலிருந்து மோகன்.
0: சென்னை அரக்கோணம் இடையே பயண நேரம் கணிசமாக குறைந்திருப்பதால் ரயில் பயணிகளும் மகிழ்ச்சி தெரிவித்தனர்.
3: என் பேர் வெங்கடேசன். நான் காட்பாடில இருந்து டெய்லி சென்னைக்கு டிராவல் பண்றேன். முன்ன 3 ஹவர் 2 ஹவர் ஆகும் பயணம் போறது வரதுக்கு. இப்போ 1.5 ஹவர் இல்ல 2 ஹவர் ஆகுது வண்டி. இப்போ ரயில்வேக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்போது மெயினா ஃபாஸ்டா போகுது, ஃபாஸ்டா வருது. ரயில்வே நல்லா நடவடிக்கை எடுத்துட்டு இந்த மாதிரி பயணிகளுக்கு எல்லாம் நல்லா போய் வரதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கு. எங்களுக்கு ஸ்பீடு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணனால பயண நேரம் கொஞ்சம் கம்மியா இருக்குது. இது ரயில்வேக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: வளிமண்டல சுழற்சி காரணமாக வட தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர்,

0: வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, நாமக்கல் ஆகிய 10 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். மத்திய கிழக்கில் அமைதியை ஏற்படுத்துவதில் அமெரிக்கா தடையாக இருப்பதாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்க தேசிய புலனாய்வு பிரிவின் இயக்குநர் திருமதி துல்சி கபார்ட் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தில்லியில் உள்ள சாஸ்திரி பூங்கா மரசாமான்கள் விற்கும் சந்தையில் நேற்றிரவு பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. மிசோரம், அசாம் மாநிலங்களில் வருவாய் புலனாய்வுத் துறையினர் நேற்று நடத்திய சோதனையில் 60,000 கிலோ வெளிநாட்டு பாக்குகள் பறிமுதல் செய்தனர். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய தலைவராக முன்னாள் அமைச்சர் திரு கோபா கிருஷ்ணன் நியமிக்கப்பட்டுள்ளார். அரசு பள்ளி மாணவர்களுக்கான மாநில அளவிலான கோடைக்கால சிறப்பு பயிற்சி முகாம் திருப்பத்தூரில் நேற்று நிறைவடைந்தது. மதுரை அருகே கட்டுமான பணியின் போது மண் சரிந்து 2 பெண் தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். பெரம்பலூர் மாவட்டம் விஸ்வக்குடி கிராமத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் இன்று காலை தொடங்கின. நாமக்கல் மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக 80-க்கும் மேற்பட்ட ரவுடிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. சென்னை தரமணையில் உள்ள தேசிய ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்ப நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழா நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 55 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. ஹைதராபாத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய ஹைதராபாத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 255 ரன் எடுத்தது. 256 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 200 ரன் மட்டுமே எடுத்தது. இன்று இரவு 7:30 லக்னோவில் நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. தூத்துக்குடியில் நடைபெற்று வரும் அகில இந்திய ஹாக்கி போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பஞ்சாப், ஜலந்தர், மும்பை அணிகள் வெற்றி பெற்றன. முதல் போட்டியில் பஞ்சாப் அணி 8-2 என்ற கோல் கணக்கில் கர்நாடக அணியை வென்றது. இரண்டாவது போட்டியில் ஜலந்தர் அணி 2-1 என்ற கோல் கணக்கில் சென்னை சரக்கு மற்றும் சேவை வரி அணியை வென்றது. மற்றொரு போட்டியில் மும்பை அணி 3-2 என்ற கோல் கணக்கில் பெங்களூரு அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் இன்று நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக பங்கேற்று உரையாற்றுகிறார். ஊழலற்ற ஆட்சி அமைய வேண்டும் என்ற மக்களின் விருப்பத்தை தவேக அரசு நிறைவேற்றும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் பக்தர்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். சென்னை துறைமுகம் மதுரவாயல் ஈரடுக்கு மேம்பால பணிகள் அடுத்த ஆண்டு நிறைவடையும் என்று சென்னை துறைமுக ஆணைய தலைவர் திரு எஸ் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 55 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:55.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம்.
3: சுற்றுச்சூழல் மற்றும் அதை பாதுகாக்க வேண்டிய முக்கியத்துவம் தொடர்ச்சியினை கேட்கலாம். வாசிப்பவர் முனைவர் ஏ சண்முகம் அவர்கள்.
4: மூன்றாவதாக பல்லுயிர் பெருக்கத்தில் ஏற்படும் பாதிப்பை சொல்லலாம். காடுகள் எண்ணற்ற தாவரங்கள், விலங்குகள் மற்றும் நுண்ணுயிரிகளின் வாழ்விடமாக உள்ளன. காடழிப்பு இந்த உயிரினங்களின் வாழ்விடங்களை அழித்து பல உயிரினங்கள் அழிந்து போகும் அபாயத்தை ஏற்படுத்துகிறது. இது ஒட்டுமொத்த சுற்றுச்சூழல் சமநிலையையும் பாதிக்கிறது. காடழிப்பு என்பது வெறும் மரங்களை வெட்டுவது மட்டுமல்ல, அது ஒரு நாட்டின் சுற்றுச்சூழல் மற்றும் பொருளாதாரத்தில் நீண்டகால விளைவுகளை ஏற்படுத்தும் ஒரு சிக்கலான பிரச்சினை ஆகும். இதனை தடுக்க காடுகள் வளர்ப்பு, நிலையான நில பயன்பாடு மற்றும் விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் போன்ற நடவடிக்கைகள் அவசியமாகின்றன. அடுத்து வரும் விளைவை பார்த்தால் நகர்ப்புற விரிவாக்கம் எடுத்துக்கொள்ளலாம். நகரங்களின் விரிவாக்கம் இயற்கையான வாழ்விடங்களை அழிக்கிறது. காடுகள் அழிக்கப்பட்டு விலங்குகளின் வாழ்விடங்கள் குறைந்து கொண்டு வருகின்றன. இதன் காரணமாக வனவிலங்குகள் மனிதர்கள் வாழும் இடங்களுக்கு வந்து

0: வீட்டு விலங்குகளையும் மற்றும் மனிதர்களையும் தாக்கும் செய்திகளை நாம் அடிக்கடி செய்தித்தாள்களில் பார்க்கிறோம். அடுத்த விளைவாக நாம் மிகை நுகர்வை சொல்லலாம். மனிதர்கள் தேவைக்கு அதிகமாக பொருட்களை பயன்படுத்துவதால் அதிக அளவில் கழிவுகள் உற்பத்தியாகின்றன. இது நிலத்தை மாசுபடுத்தி சுற்றுச்சூழலை மேலும் சீரழிக்கிறது. இவ்வாறாக தொழிற்சாலை கழிவுகள், வாகன புகை மற்றும் குப்பைகள் போன்ற காரணிகள் சுற்றுச்சூழலை நஞ்சாக்குகின்றன. எனவே மாசுபாடு என்பது ஒரு பரந்த பிரச்சினை. இதனை தடுக்கவும் கட்டுப்படுத்தவும் தனி மனிதன் முதல் அரசு வரை அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டியது அவசியமாகிறது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதன் மூலமாகவே நமது எதிர்கால சந்ததியினருக்கு ஆரோக்கியமான வாழ்வை உறுதி செய்ய முடியும். அடுத்து நாம் புவி வெப்பமடைதலால் ஏற்படும் காலநிலை மாற்றங்களை பார்ப்போம். புவி வெப்பமடைதல் கரியமில வாயு மற்றும் பிற பசுமையுள்ள வாயுக்கள் வளிமண்டலத்தில் அதிகரிப்பதால் ஏற்படுகிறது. இது உலக வெப்பநிலையை உயர்த்தி கடல் மட்டத்தை உயர்த்துவதற்கும் தீவிர வானிலை மாற்றங்களுக்கும் வழிவகுக்கிறது. இது சம்பந்தமான சில புள்ளி விவரங்களை பார்ப்போம். கடந்த 100 ஆண்டுகளில் பூமியின் சராசரி வெப்பநிலை 1 டிகிரி செல்சியஸ் அதிகரித்துள்ளதாக கணக்கிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் உள்ள நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் தகவலின்படி ஆர்க்டிக் பிராந்தியத்தில் பனி உருகும் வேகம் கடந்த 40 ஆண்டுகளில் 2 மடங்காக அதிகரித்துள்ளதாம். அமெரிக்காவின் தேசிய பெருங்கடல் மற்றும் வளிமண்டல நிர்வாகத்தின் தகவலின்படி கடல் மட்டம் ஒவ்வொரு ஆண்டும் 3 மில்லிமீட்டர் உயர்ந்து வருகிறதாம். காலநிலை மாற்றம் விவசாயம் மற்றும் உணவு உற்பத்தியை பாதிக்கிறது. இது உலகளாவிய உணவு பற்றாக்குறைக்கு வழிவகுக்கிறது. பூமியின் வெப்பநிலை அதிகரிப்பது, பருவநிலை மாற்றங்கள் ஏற்படுவது போன்ற கடுமையான விளைவுகளை காலநிலை மாற்றம் ஏற்படுத்துகிறது. எனவே காலநிலை மாற்றம் என்பது பூமி சந்திக்கும் மிக மிக முக்கியமான சுற்றுச்சூழல் சவால்களில் ஒன்றாகும். இது பூமியின் சராசரி வெப்பநிலையில் படிப்படியாக அதிகரிப்பை ஏற்படுத்துகிறது. இதன் விளைவாக பருவநிலைகளில் கணிக்க முடியாத மற்றும் தீவிர மாற்றங்கள் ஏற்படுகின்றன. இவை வெள்ளப்பெருக்குகள், வறட்சிகள், சூறாவளிகள் போன்ற தீவிர வானிலை நிகழ்வுகளின் விளைவையும் தீவிரத்தையும் அதிகரிக்கின்றன. கடல் மட்டம் உயருதல், பனிப்பாறைகள் உருகுதல், உயிரினங்களின் வாழ்விடங்கள் அழிதல் போன்ற நீண்டகால விளைவுகளும் இதில் அடங்கும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் மற்றும் அதை பாதுகாக்க வேண்டிய முக்கியத்துவம் தொடர்ச்சியினை கேட்டீர்கள். வாசித்தவர் முனைவர் ஏ. சண்முகம் அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:10. சிந்தனை மலர். சுறுசுறுப்புடனும் ஊக்கத்துடனும் செயல்படுபவனுக்குத்தான் இந்த உலகம் சொந்தம். சுறுசுறுப்புடனும் ஊக்கத்துடனும் செயல்படுபவனுக்குத்தான் இந்த உலகம் சொந்தம். நேர்களே, இது எமர்சன் அவர்களின் சிந்தனை.

மடைத்திருந்த வெள்ளம் போல உங்கள் செவிகளுக்கு கான மழையை பொழிய வருகிறது சங்கீத வானிலை. அருவியில் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலை கொட்டும் பாடல் வரிகள்.

0: உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலை கேட்க தவறாதீர்.
1: சங்கீதவானின் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:02. புதுவை புதுமையில் இனி
3: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
4: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
3: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. எண் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். நினைவலைகள் நிகழ்ச்சிக்கு நேயர்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். இன்று யார் தங்களுடைய நினைவுகளை ஷேர் பண்ண போறாங்க அப்படின்னு ரொம்ப ஆவலா காத்துட்டு இருப்பீங்க. என்னோட கூட கலைமாமணி விருது பெற்ற மவுத் ஆர்கன் இசைக்கலைஞர் ஆர் ராஜாராம் முத்தியால்பேட்டில இருந்து வந்திருக்காங்க. அவங்க என்ன ஷேர் பண்ண போறாங்க கேட்கலாமா? சார் சொல்லுங்க, உங்களை பற்றி முதல்ல சொல்லுங்க.
2: என்னுடைய பெயர் கலைமாமணி ராஜாராம். நம்முடைய ஏழை இசைக்கலைஞர், நதிவுற்ற இசைக்கலைஞர். என்னுடைய பொழுப்புக்காக நான் ஒரு இசைக்கருவி கிடைச்சிது, அதை வாயில் வச்சு ஊதிய பிற்பாடு கொஞ்சம் நாளில் நான் தானே மவுத்தாரங்களில் பாட்டு வாசிக்க கற்றுக்கிட்டேன்.
1: சுமார் எந்த வயசில் கற்றுக்கிட்டீங்க இது?
2: 15-16 வயசில் கற்றுக்கிட்டேன்.
1: இப்போ இந்த கருவியை உங்களுக்கு யாராவது அறிமுகப்படுத்தினாங்களா?
2: அறிமுகப்படுத்தலை, நானே அதை பயிற்சி எடுத்து நானே பயின்றி பாட்டு பாட கற்றுக்கிட்டேன். குரு இல்லாமல் நானே கற்றுக்கிட்டேன். எனக்கு ஒரு நண்பர் கொடுத்தாரு, நான் விளையாட்டுக்கு ஊதிட்டு இருந்தேன். அப்போ பள்ளிக்கூடத்தில் கிறிஸ்டின் ஸ்கூலில் படிச்சிருக்கும் போது அதை கற்றுக்கிட்டு அந்த கிறிஸ்டின் சாங் மட்டும் ப்ரேயர் சாங் மட்டும் பாடிட்டு வந்தேன். அப்புறம் நிறையா ஹிந்தி பாட்டுகளை பாட கற்றுக்கிட்டேன், தமிழ் பாட்டுகளும் அதுக்கு பாடு கற்றுக்கிட்டேன். பிழை இல்லாமல் பாடல்கள்லாம் நிறையா இதில் பாட முடியும். அந்த பாட்டு அதுக்கு பாடு மூக்குனாலையும் நாக்கு துவாரத்தினாலையும் பாடுறேன். இது ஒரு ஹைலைட்டு.
1: ஒரு சாம்பிளுக்கு ஏதாவது ஒரு பிட் ஆஃப் மியூசிக் வாசித்து காட்டுங்களேன்.

0: ரொம்ப அழகா இருக்குங்க. அது எப்படி மூக்கு துவாரத்துல இருந்து ஒரு ஒலி எழுப்பிட்டு வரீங்க?
1: ஆமா, நான் மூச்சு பயிற்சி எடுத்து பல காலமாகவே எவராலையும் முடியாது, மூக்கால் வாசிக்க முடியாதுன்னு சொன்ன காலகட்டங்கள் போய் நான் மூக்கால் வாசிக்கிறது பயிற்சி எடுத்திருக்கேன். கூடி சீக்கிரம் வெற்றி பெறுவேன் என்று வெற்றி பெற்றேன்.
0: அப்படிங்களா? எந்த வயசில் இதை ஆரம்பிச்சிங்க?
1: 16-17 வயசு இருக்கேன், 10th படிக்கும்போது. 1965 நான் வாசிக்கிறேன் பாட்டு.
0: இதையே ஒரு தொழிலாக பண்ணிட்டு இருக்கீங்களா?
1: ஆமாங்க, தொழிலாக வச்சுட்டு 20,000 ஸ்கூல் பண்ணியிருக்கிறேன், 1,000 காலேஜ் எல்லாம் பண்ணியிருக்கிறேன், எல்லாம் ரெக்கார்டு வச்சுருக்கிறேன்.
0: இல்லை, இது டியூன் எல்லாம் ஞாபகம் வச்சுட்ருக்கணும். அப்புறம் இதுக்கு ஏதாவது பயிற்சி மாதிரி எடுக்கிறீங்களா? எத்தனை மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க?
1: ஆமாம், இது மெமரி இது பண்ணிகிட்டே இருந்தால் தான் ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகும். மெமரி, மைண்டில் மெமரி பண்ணணும்.
0: வேறு ஏதாவது வாசிக்கிறீங்களா?

0: நிறைய இடங்கள்ல நீங்க வாசிச்சிருப்பீங்க, ஆனா ஏதாவது ஒரு இடத்துல நல்ல ஒரு ரிசப்ஷன் கிடைச்சது, அங்க நல்ல ஒரு பாராட்டுதல் கிடைச்சது அப்படின்னு ஏதாவது ஒண்ணு இருக்கா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?
1: பீச்சில் காந்தி சிலைக்கு எதிரே பாட்டு பாடும்போது நிறையா ஜனங்கள் வந்து கூடி அவங்க வேறு ஸ்டேஜில் வந்து இந்த பாட்டு பாடுங்க சார், இந்த ஹிந்தி பாட்டு பாடுங்க சார், இந்த தெலுங்கு பாட்டு பாடுங்க சார், எல்லாமே வந்து பாடும்போது ரொம்ப கைத்தட்டல், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நான் நிகழ்ச்சி பீச்சுக்கு ஏற்றாவில் நேர் சிலைக்கு முன்னாடி ஸ்டேஜில் அது மறக்க முடியாத சம்பவம்.
0: ஹிந்தி பாடல்களுக்கும் வாசிப்பீங்களா? ஏதாவது ஒரு ஹிந்தி பாடல் ஒரு சாம்பிளுக்கு காட்டுங்களேன்.

0: இப்போ நீங்கள் நிறைய இடங்களுக்கு போகிறீங்க, குறிப்பாக வந்து கல்லூரிகளுக்கு போகிறேன்னு சொல்கிறீங்க. அப்போ அங்கே வந்து எல்லாமே சின்ன பசங்க தான் இருப்பாங்க, லேட்டஸ்ட் பாடல்கள் தான் கேட்பாங்க இல்லையா? அந்த மாதிரி பாடல்கள் ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கீங்களா?
1: விஜய் பாட்டு

0: எப்படி சொல்றதுன்னே தெரியல, ரொம்ப அழகா இருந்தது கேட்க. சரி, உங்களுக்கு இப்ப இந்த மவுத் ஆர்கன் இருக்கு இல்லையா, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் உங்களுக்கு கொடுத்தது யாரு? அதை உங்களுக்கு ஒருத்தர் அறிமுகப்படுத்தினாருன்னு சொன்னீங்களே, யார் அது?
1: இருக்கிறதா? அவர் சாதாரண டீ கடை வச்சுருந்தாரு, வச்சுருந்தாரு, என் ஃப்ரெண்டு தான், அவர் கொடுத்தாரு டீ குடிக்க போகுது. அதை வச்சு நான் ஏர் ஓட்டிட்டு அந்த தார் குச்சி வச்சுட்டு வச்சுட்டு மௌதானம் வச்சுட்டு வச்சுட்டு போயிட்டு ஏர் ஓட்டும் போது விவசாயம் பண்ணி சம்பாதிச்சா தான் குடும்பம் பண்ண முடியும். விவசாயம் தான் என் குடும்பம், சொந்த ஒரு தரங்கம்பாடி. முதல் இந்தியாவில் பள்ளிக்கூடத்தில் தான் நான் படித்தேன். முதல் இந்தியாவில் பள்ளிக்கூடம், முதல் மருத்துவமனை பொறையாறு ஆஸ்பத்திரி, முதல் போலீஸ் ஸ்டேஷனும் பொறையாறு, தாசில்தார் ஆஃபீஸும் பொறையாறு தான். கல்கத்தா டெல்லாம் இல்லை அந்த காலத்தில், இருபது 700 ஆண்டுக்கு முன்னாடி, 67-68 SSLC, அதுக்கு பாடி PUC, அப்புறம் இன்ஜினியரிங் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி படிச்சிருக்கேன் நெசவு நுணுக்கம். அந்த நெசவு நுணுக்கத்தில் தான் அந்த காலத்தில் நான் கண்டுபிடிச்சிருந்தேன் டேட்டா பிடிச்சோன்னா வர்றது.
0: ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல. 78 வயசுலையும் இவ்வளோ மூச்சு பிடிச்சி அந்த மவுத் ஆர்கன் படும் பாடு உங்ககிட்ட, ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். தொடர்ச்சியாக இதை விடாமல் நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க, நேர்களும் இதை என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நன்றி.
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. உங்களை பார்த்ததில் ரொம்ப என்னை பெருமைப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்கீங்க, நானும் முன்னேறணும்.

0: முன்னெடுத்துக்க வேண்டிய அறிவுரைகளை உங்கள் மூலயமா நான் பெற்றிருக்கிறேன். எனக்கு இந்த இளைஞர்கள் உயிரின் நண்பர், உயிரிய நண்பர். அவர் எந்த நேரமும் அவரை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருப்போம். நான் வெளியில் பார்த்தா உடம்பு மாட்டோம், பேசிக்கிட்டே இருப்போம். சந்திப்போம். ரொம்ப நன்றிங்க. உங்களை பார்த்தாலும் மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி.
1: நன்றி, நன்றிங்க. நேர்களே, மீண்டும் அடுத்த வாரம் நினைவலைகள் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நினைவலைகள் நிகழ்ச்சியில நீங்களும் பங்கு பெறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய தொலைபேசி எண்ணை ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாக அனுப்பி வைங்க. நாங்க உங்களை

0: விரலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
5: அழகென்ற சொல்லுக்கு முருகா.
4: தினந்தோறும் காலை 6:15
6: கர்த்தரை என்றும் நம்பிக்கையாக கொண்டவனெவனோ பாக்கியவா.
4: தெய்வீக ராகம் தினந்தோறும் காலை 6:15 தெய்வீக ராகம்.
7: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியாவிற்கும் சைப்ரஸுக்கும் இடையேயான உறவு பொற்காலத்தில் நுழைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இளையோரிடையே வாசிப்பு பழக்கம் குறைந்து வருவது கவலை அளிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் போதிய அளவு கையிருப்பு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவிற்கும் சைப்ரஸுக்கும் இடையேயான உறவு பொற்காலத்தில் நுழைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று சைப்ரஸ் அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோடோலிடிஸ் மற்றும் அந்நாட்டு தூதுக்குழுவினரை வரவேற்று பேசுகையில் இதனை குறிப்பிட்ட அவர், இந்தியாவும் சைப்ரஸும் பரஸ்பர நம்பிக்கை மற்றும் நல்லெண்ணத்தின் அடிப்படையில் மிக நெருங்கிய உறவை கொண்டுள்ளதாக குறிப்பிட்டார். தற்போது இருதரப்பு உறவு உத்திசார் கூட்டாண்மை என்ற அடுத்த கட்டத்திற்கு உயர்ந்துள்ளதாகவும் இது இரு நாடுகளுக்கு இடையே வளர்ந்து வரும் ஆழமான நம்பிக்கையை காட்டுவதாகவும் அவர் தெரிவித்தார். பாதுகாப்பு, தொழில்நுட்பம், நிதி சேவைகள் மற்றும் கடல்சார் ஒத்துழைப்பு போன்ற முக்கிய துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதன் மூலம் இந்த உறவு ஒரு புதிய கட்டத்தில் நுழைந்துள்ளதாக திருமதி முர்மு மகிழ்ச்சி தெரிவித்தார். பயங்கரவாதத்தை ஒழிப்பதில் உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று இந்தியாவும் சைப்ரஸும் கூட்டாக அழைப்பு விடுத்துள்ளன. புதுதில்லி வந்துள்ள சைப்ரஸ் அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோடோலிடிஸ் பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆகியோருக்கு இடையே நடைபெற்ற பேச்சுகளுக்கு பின்னர் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாதத்தை ஒருபோதும் பொறுத்து கொள்ள முடியாது என்று தெரிவித்த அவர்கள், ஐநா சபையால் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்புகள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய நபர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கையை கூட்டாக எடுப்பது அவசியம் என்று வலியுறுத்தியுள்ளார். பயங்கரவாதிகளுக்கு நிதி கிடைப்பதை தடுப்பது, இணையதளம் மற்றும் புதிய தொழில்நுட்பங்களை தவறாக பயன்படுத்துவதை கண்காணிப்பது போன்ற விஷயங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.

0: இளையோரிடையே வாசிப்பு பழக்கம் குறைந்து வருவது கவலை அளிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் நூலக மனிதர் என்று போற்றப்படும் பி என் பணிக்கரின் கதை என்ற புத்தகத்தை நேற்று புதுதில்லியில் வெளியிட்டு பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார். மின் புத்தகங்கள், டிஜிட்டல் ஆவண காப்பகங்கள், இணையதளங்கள் வாயிலாக நூலகங்கள் டிஜிட்டல் யுகத்தில் நுழைந்துள்ள நிலையில் இளைஞர்கள் கைபேசிகள் மற்றும் சமூக ஊடகங்களில் மூழ்கியிருப்பது கவலை அளிப்பதாக கூறினார். இதன் காரணமாக இளைஞர்களிடையே ஆழமாக சிந்தித்து படிக்கும் பழக்கம் மறைந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். வாசிப்பை நிறுத்தும் சமூகம் சிந்திக்கும் திறனையும் படைப்பாற்றலையும் இழந்துவிடும் என்றும் திரு ராதாகிருஷ்ணன் எச்சரித்தார். நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் போதிய அளவு கையிருப்பு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எரிபொருள் விநியோகம் சீராக நடைபெற்று வருவதால் பொதுமக்கள் யாரும் தேவையின்றி எரிபொருளை மொத்தமாக வாங்கி சேமிக்க வேண்டாம் என்று பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது. அனைவருக்கும் தங்கு தடையின்றி எரிபொருள் கிடைப்பதை அரசு உறுதி செய்துள்ளதாகவும் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில பெட்ரோல் நிலையங்களில் தற்காலிகமாக ஏற்பட்டுள்ள தட்டுப்பாடு சரி செய்யப்பட்டு வருவதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று கொல்கத்தா வருகிறார். வெளியுறவுத்துறை அமைச்சராக அவர் இந்தியா வருவது இதுவே முதல் முறையாகும். கொல்கத்தா பயணத்தின் போது அன்னை தெரசாவின் நினைவிடத்திற்கு சென்று அவர் அஞ்சலி செலுத்த உள்ளார். தொடர்ந்து விக்டோரியா நினைவிடத்தையும் அவர் பார்வையிட உள்ளார். இதன் பின்னர் புதுதில்லி வரும் திரு மார்க்கோ ரூபியோ பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசுகிறார். நாளை புதுதில்லியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கருடன் அவர் இருதரப்பு பேச்சுவார்த்தை குறித்து நடத்துகிறார். அமெரிக்க தூதரகம் சார்பில் நடைபெறும் சுதந்திர தின கொண்டாட்டங்களிலும் அவர் பங்கேற்கிறார். வரும் திங்கட்கிழமை ஆக்ரா மற்றும் ஜெய்ப்பூர் நகரங்களுக்கு செல்லும் திரு மார்க்கோ ரூபியோ செவ்வாய்க்கிழமை புதுதில்லியில் நடைபெறும் குவாட் நாடுகள் அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்கிறார். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அமெரிக்காவின் முதலீட்டு நிறுவன கூட்டமைப்பின் நிர்வாக இயக்குநர் திரு மேத்யூ மோலன்காம்பை நேற்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். வேகமாக வளர்ந்து வரும் இந்திய பொருளாதாரத்தில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து இந்த சந்திப்பின் போது ஆலோசிக்கப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். உற்பத்தி கண்டுபிடிப்புகள் மற்றும் வேலைவாய்ப்பை ஊக்குவிக்கும் அதே வேளையில் தொழில்நுட்பம், உட்கட்டமைப்பு, மின்னணுவியல் மற்றும் டிஜிட்டல் கட்டமைப்பு உள்ளிட்ட வேகமாக வளர்ந்து வரும் துறைகளில் அமெரிக்க முதலீடுகளை வலுப்படுத்துவது குறித்து இந்த சந்திப்பில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக சமூக வலைதளத்தில் திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டுள்ளார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் மலைப்பயிர்கள் கண்காட்சி நேற்று தொடங்கியது. நாளை வரை நடைபெறவுள்ள இந்த கண்காட்சியில் தேயிலை, காபி, முந்திரி போன்ற மலைப்பயிர்களை கொண்டு பல்வேறு வகையான கண்கவர் அலங்கார வடிவங்கள் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: குன்னூர் காட்டேரி பூங்காவில் 2வது ஆண்டு மலைப்பயிர்கள் கண்காட்சி தொடங்கியது. ஞாயிற்றுக்கிழமை வரை 3 நாட்கள் நடைபெறும் இந்த மலைப்பயிர்கள் கண்காட்சியில் 9 டன் அளவிலான மலைப்பயிர்களை கொண்டு கடல்சார் வாழ்வியல் முறைகளை தோட்டக்கலைத்துறையினர் அலங்கரித்துள்ளனர். கண்காட்சியின் முக்கிய அம்சமாக தேயிலை, காபி, வெற்றிலை, முந்திரி, தென்னை, பனை, கொக்கோ, எண்ணெய், பாக்கு மற்றும் நுங்கு போன்ற 10 வகை மலைப்பயிர்களை கொண்டு படகில் மீனவ பெண் வலையை வீசி மீன் பிடிப்பது போல் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி காப்பித்தூள் கொண்டு நங்கூரம் மற்றும் துடுப்பு மற்றும் தேங்காய் துகள்கள் முந்திரிகளை கொண்டு பிரம்மாண்ட சங்கு, கலங்கரை விளக்கம், தமிழ்நாடு கடலோர பகுதி வரப்படம் போன்ற அனைத்தும் 9 டன் மலைப்பயிர்களை கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மலைப்பயிர்கள் கண்காட்சியினை முன்னிட்டு தேயிலை பெயரிடும் விவசாயிகளுக்கென பிரத்யேகமாக 4 பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டு நிறைவு நாளில் பரிசுகள் வழங்கப்பட்டுள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: லெபனானில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதிப்படை பிரிவில் பணியாற்றி வரும் இந்திய ராணுவ அதிகாரி மேஜர் அபிலாஷா பராக் 2025ஆம் ஆண்டிற்கான

0: பெற்ற ஐநா ராணுவ பாலின பாதுகாவலர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மேஜர் அபிலாஷா பராக் தற்போது லெபனானில் உள்ள ஐநா இடைக்கால படையின் இந்திய பிரிவில் மகளிர் குழுவின் தளபதியாக பணியாற்றி வருகிறார். இவர் இந்திய ராணுவத்தின் முதல் பெண் ஹெலிகாப்டர் பைலட் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க உளவுத்துறை இயக்குநர் திருமதி துளசி கபார்ட் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார். தமது கணவர் திரு அப்ரஹாம் வில்லியம்ஸுக்கு மிகவும் அரிதான வகை எலும்பு புற்றுநோய் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளதை அடுத்து வரும் ஜூன் மாதம் 30ஆம் தேதி முதல் அவர் பதவியிலிருந்து விலகுகிறார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பிற்கு தனது ராஜினாமா கடிதத்தை அவர் அனுப்பியுள்ளார். மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் மற்றும் விதர்பா ஆகிய பகுதிகளில் இன்று கடுமையான வெப்பாலை வீசக்கூடும் என்பதால் வானிலை ஆய்வு மையம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. டெல்லி, பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், பீகார், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசா ஆகிய மாநிலங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு வெப்பாலை வீசக்கூடும் என்பதால் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இன்று வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையே அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, மேற்குவங்கத்தின் இமய மலை ஒட்டிய பகுதிகள் மற்றும் சிக்கிம் ஆகிய மாநிலங்களில் நாளை வரை மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி 7:30 லக்னோவில் தொடங்குகிறது. முன்னதாக நேற்று ஹைதராபாத்தில் நடைபெற்ற போட்டியில் ஹைதராபாத் அணி 55 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. முதலில் விளையாடிய ஹைதராபாத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 255 ரன் எடுத்தது. 256 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 200 ரன் மட்டுமே எடுத்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவிற்கும் சைப்ரஸுக்கும் இடையேயான உறவு பொற்காலத்தில் நுழைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இளையோரிடையே வாசிப்பு பழக்கம் குறைந்து வருவது கவலை அளிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் போதிய அளவு கையிருப்பு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:25. 10 நொடி.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் உயர் ரத்த அழுத்தத்திற்கான மருந்துகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பாலமுருகேசன் அவர்கள்.
4: வணக்கம். இன்று உயர் ரத்த அழுத்தத்தை அதில் என்னென்ன மருந்துகளை உட்கொள்ள வேண்டும், என்னென்ன மருந்துகள் என்னென்ன பின் விளைவுகளை உண்டாக்கும், அதாவது சில பேருக்கு நீங்க பாத்தீங்கன்னா மருந்து எடுத்துட்டே இருப்பாங்க டாக்டர் பிபி கண்ட்ரோலே ஆக மாட்டது, அப்பனா ரெசிஸ்டன்ட் ஹைப்பர்டென்ஷன் என்ன, சில பேருக்கு நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு ஆபீஸ்ல மட்டும்தான் டாக்டர் பிபி அதிகமா இருக்கு வீட்டுல கம்மியா இருக்கு, சில பேருக்கு வந்துட்டு வீட்டுல அதிகமா இருக்கு ஆபீஸ்ல கம்மியா இருக்கு, பலவிதமான சந்தேகங்களும் வரும். என்னென்ன மாத்திரைகள் சாப்பிடலாம், எத்தனை மாத்திரைகள் சாப்பிடலாம்னு ஒரு டவுட் வரும். நம்ம வந்து மாத்திரையை பத்தி நம்ம டீடைலா பண்ண போறது இல்ல. நார்மலா பாத்தீங்கன்னா வந்து பலவிதமான மருந்துகள் நமக்கு இருக்குது ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு. இதுல பாத்தீங்கன்னா கால்சியம் சேனல் பிளாக்கர், ஏசி இன்ஹிபிட்டர், ஏர் ஆஞ்சியோடென்சின் ரிசெப்டார் பிளாக்கர், பீட்டா பிளாக்கர், ஹைட்ரோக்ளோதயசின் இருக்கு, நிறைய இருக்கு. நம்ம நார்மலா வந்து பொதுவாக எடுத்துக்கொள்ளக்கூடியது கால்சியம் சேனல் பிளாக்கர் சொல்லக்கூடிய அமுலோடிபின் வகையான மருந்துகள் எடுத்துக்கொள்றோம். இது மருத்துவரை அணுகி மருத்துவனுடைய அனுமதி இன்றி நாம மருந்துகளை கூட்டவோ குறைக்கவோ கூடாது. டாக்டர் தான் சொல்லணும், டாக்டர் நானா வந்துட்டு ஒரு 2.5 மில்லிகிராம்
2: செய்யக்கூடாது. மிக முக்கியமான ஏற்கனவே சொன்ன ஆபீஸ்ல மட்டும் தான் டாக்டர் அதிகமா இருக்கு வீட்ல இல்ல, அதுக்கு பேர் வந்து மாஸ்க் டைப்பர், அதாவது ஒயிட் கோட் ஹைப்பர்டென்ஷன். மாஸ்க் ஹைப்பர்டென்ஷன் ஆபீஸ்ல இல்ல வீட்ல மட்டும் இருக்கு. இந்த வகையான உயர் ரத்த அழுத்தத்தை கண்டுபிடிக்கிறதான் 24 மணி நேரம் பிபிஐ மெஷர் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் இருக்கிறது. இது இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா சில பேருக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் 2 ஆன்டிஹைப்பர்டென்சிவ் போறேன் டாக்டர், உயர் மருந்து போடுறேன், 3 மருந்து போறேன் டாக்டர். சோ நம்ம எப்ப வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் அப்படின்னா அதாவது அவருக்கு வந்து உயர் ரத்த அழுத்தம் கட்டுக்குள்ளேயே வரமாட்டது அப்படின்னா 2 வகையான உயர் ரத்த அழுத்த மருந்து கண்ட்ரோல் பண்ற மருந்தோட டயசைட் டயுரெடிக் போன்ற மருந்துகளை எடுக்கும் பொழுதும் ரத்த அழுத்தம் அழுத்தம் 140-90 கீழே, 140-90 கீழே வரலைன்னா உயர் ரத்த அழுத்தத்துல ரெசிஸ்டன்ட் ஏற்படும் சொல்றோம். மிக முக்கியமா நோயாளிகள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எப்ப நம்ம கண்ட்ரோல்

0: சொல்றோம். இப்ப ரெண்டு வகையா பிரிச்சுட்டாங்க, 60 வயதுக்கு மேல இருக்கும், 60 கீழ இருக்கும், அவ்வளவுதான். முந்தி மாதிரி எல்லாம் கிடையாது. 60 வயதுக்கு மேல இருக்கும் 150-190 இருந்தாலே போதும், 60 வயது கீழ இருக்கும் 140-190. நிறைய பேர் வந்து பழைய காலங்கள் 130-180 போன்ற ரொம்ப குறைச்சு அவசியம் கிடையாது. ரத்த அழுத்தத்தை 10 மில்லிமீட்டர் குறைக்கிறதுக்கு அதிகப்படியான மருந்துகளை உட்கொள்ள வேண்டியிருக்கும். அதிகப்படியான மருந்துகளை நம்ம எடுக்கும் பொழுது அதனுடைய பக்க விளைவுகள் மிக அதிகமா வருகிறது. எனவே நம்ம வந்து 60 வயதுக்கு மேல இருக்கவங்களுக்கு 150-190, 60 வயது கீழ 140-190 என்ற அளவு இருந்தாலே உயர் ரத்த அழுத்தத்தினுடைய பாதிப்புகள் வராமல் தடுக்க முடியும். மருந்துகள் எடுக்கும் பொழுது அந்த பின் விளைவுகளை சில நேரங்களில் நம்ம வந்து அந்த பின் விளைவுகள் தானா என்று தெரியாமல் பல்வேறு மருத்துவர்களிடம் சென்று நம்ம வந்து வெவ்வேறு பரிசு எடுத்துக் கொண்டிருப்போம். ட்ரக் ஹிஸ்டரி, நம்ம என்ன மருந்து எடுக்கிறோம், எவ்வளவு டோஸ்ல எடுக்கிறோம் அப்படின்றத நம்ம வந்து தெளிவா நம்ம ஒரு ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம்னா மருத்துவரை அணுகும் பொழுது இந்த மருந்தினுடைய விளைவு தான் என்று தெரிய முடியும். பிறகு வந்து எவ்வளவு கட்டுக்குள்ள வச்சுக்கணும், எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா போகணும். இப்ப நம்ம நிறைய பேர் பாத்தீங்கன்னா டிஜிட்டல் பிபி அப்பட்டஸ் இருக்கு, வீட்டிலேயே வச்சு மெஷர் பண்ணிக்கலாம். எப்ப மெஷர் பண்ணும், எப்படி மெஷர் பண்றது மிக முக்கியமா இருக்கு. எப்ப மெஷர் பண்ணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க வந்து காஃபி டீ போன்ற ஒரு பொருட்களை குடிச்சிட்டு உடனே மெஷர் பண்ணக்கூடாது. மிக முக்கியமா நீங்க வெளியே வேக வேகமா வந்துட்டு அந்த நேரத்தில் மெஷர் பண்ணக்கூடாது. ஸோ மெஷர் பண்ணும் பொழுது அமைதியான மனநிலையில நீங்க உட்காந்து அந்த பிபி அப்பாரட்டஸை வச்சுக்கிட்டு எந்த விதமான படபடப்பு இல்லாமல் மெஷர் பண்ணி அந்த ரெக்கார்டை நோட் பண்ணிக்கங்க. அந்த ரெக்கார்டை வந்து நீங்க வந்து பீரியாடிக்கலா நோட் பண்ணி மருத்துவரை நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த அளவை காட்டி மருந்தினுடைய அளவை கூட்டவோ குறைக்கவோ செய்து உயரத்தரத்தை கட்டுக்குள்ள வச்சு நம்ம நல்ல வாழ்வாங்க வாழ. நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் உயர் ரத்த அழுத்தத்திற்கான மருந்துகள் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பாலமுருகேசன் அவர்கள்.
3: சங்கீத சாரல், பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீணை இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை, நேரம் 7:30, 6:00.
5: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
6: ஒரு சங்கீத வித்வான், அவர் தம்முடைய சீடர்களோட பல்லக்கில் போயிட்டு இருக்கிறார். அப்போது ஒரு கொள்ள கூட்டம் எதிரில் வந்தது, வழி மறிச்சது. பல்லக்கில் இருந்த இந்த நகை, பணம், உணவுப் பொருள் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சாங்க. அந்த வித்வான் கையில் ஒரு பெட்டி வச்சுருந்தார், அதையும் எடுக்க வந்தாங்க. ஐயா, இந்த பெட்டியை மட்டும் எடுக்க வேண்டாம், வேறு எதை வேணும்னாலும் எடுத்துக்கோங்க, இதை மட்டும் என்கிட்டே இருக்கட்டும், இதை விட்டுருங்கோ அப்படின்னாராம் இந்த வித்வான். கொள்ளைக்கூட்ட தலைவனுக்கு இவர் இப்படி சொன்னதும் ரொம்ப ஆச்சரியமாக போட்டுது. அப்படின்னா அந்த பெட்டியில் ஏதோ இருக்குது அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். சரி, அந்த பெட்டியில் என்ன தான் இருக்குது அப்படின்னு கேட்டானான். நான் என்னுடைய பிள்ளை மாதிரி பாவித்து வருகிற வாத்தியம் ஒன்று வச்சுருக்கிறேன், ஒரு சங்கீத வாத்தியம். இது உங்களுக்கு உபயோகமானது எதுவுமே கிடையாது இதில் அப்படின்றான். அது சரி, அந்த வாத்திய கருவி என்ன உன் புள்ள மாதிரின்னு சொல்கிறிய, அப்படின்னா என்ன அது உங்ககிட்ட பேசுமா அப்படின்னு கேட்டிருக்கான் கிண்டலாக. ஆமாம், இது எல்லாரோடவும் வந்து பேச வைக்கலாம், பாடவும் வைக்கலாம் அப்படின்னாராம். அப்படின்னா என் பேரை சொல்லி அதை கூப்பிட போய் பார்க்கலாம் அப்படின்றான் அவன். அந்த வித்வான் பெட்டியை திறந்திருக்கார், உள்ளே இருந்த இசைக்கருவியை வெளியில் எடுத்தார், ஒவ்வொருத்தர் பேராக கேட்டார். அதையெல்லாம் அப்படி அப்படியே வாய்ச்சி காட்டினார். அதில் அதை கேட்டதும் அவங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக போயிட்டு தான், எங்கே இதை பாட சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த கூட்டத்தில் இருந்தவங்க. உடனே அந்த வித்வான் சில நாட்டுப்புற பாடல்கள், மீனவர் பாடல்கள் எல்லாத்தையும் வாய்ச்சி காட்டினாராம். கொள்ளை கூட்டம் ரொம்பவும் ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தது தான். ஒருத்தன் கேட்டிருக்கான், இதை மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறியே, இதை வச்சுக்கிட்டே என்னத்தை பண்ணுவேன், இது உனக்கு சோறு போடுமா அப்படின்றான். ஆமாம், இது எனக்கு சோறு போடும், துணிமணிகளும் கொடுக்கும், மன்னர் முன்னாடி இதை வந்து வாய்ச்சி காட்டினா எல்லா செல்வங்களும் கிடைக்கும். இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டு போகிற பொருள் இருக்கு, இது எல்லாமும் ஒரு மன்னர் என்கிட்ட கொடுத்தது தான், இதை வாய்ச்சி காட்டி வாங்கினது தான் அப்படின்னு சொல்லி விவரம் சொல்லியிருக்கிறார் அந்த ஆள். கொள்ளையர் தலைவன் யோசிக்க ஆரம்பித்தான், தம்முடைய தோழர்களோடு ஆலோசனை பண்ணானாம். இவர் வந்து நமக்காக இதை வாசிச்சிருக்கார், இவருக்கு நாம் சன்மானம் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணானாம். கொள்ளையடித்த பொருள்களை எல்லாம் திருப்பி கொடுத்துருக்கான்.

0: அதோட அவங்கக்கிட்ட இருந்த காய்கனிகள் வனப்பொருள்கள் எல்லாத்தையும் வேறு இதையும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தானான். அது மட்டும் இல்லை, அவங்க போய் சேர வேண்டிய இடம் வரைக்கும் கூடவே பாதுகாப்பாக கொண்டுகிட்டு போய் வேற விட்டுட்டு வந்தானான். இது நம்ம ஊரில் ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்ச்சி. அந்த சங்கீத வித்வான் யார் தெரியுமா? அவர் தான் வடிவேலுன்னு பேர். அவர் வச்சுருந்த வாத்தியம் என்ன தெரியுமா? அதுதான் பிடில், அதாவது வயலின். ஃபிடில் வந்து ஒரு மேல்நாட்டு இசைக்கருவி. அதை முதல் தடவையாக கர்நாடக சங்கீதத்தில் புகுத்தியவர் இந்த வடிவேல். ஆங்கிலேயர்கள் வந்து ஃபிடில் வந்து பேலே நடனம்ங்கிறாங்கள்ல, அதில் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்களாம். அதை ரொம்ப சிரமத்தோடு கர்நாடக இசை ஸ்வரங்கள் அதில் வாசிக்க வருமானு பார்த்து அதில் கர்நாடக இசையை முதல்ல வாசித்து காட்டினவர் முத்துசாமி தீட்சிதரின் தம்பி பாலு தீட்சிதர். முத்துசாமி தீட்சிதரோட சீடர் தான் வடிவேல். தஞ்சாவூர் மகாராஜா கிட்ட சங்கீத வித்வத் சபையில் வடிவேலுவையும் ஒரு முக்கிய வித்வானாக சேர்த்துக்கிட்டாராம். அப்போது இவருக்கு வயசு 14 தான். அந்த சமயத்தில் அரச சபையில் இருந்த கிறிஸ்துவ பாதிரியார் ஒருத்தர் வடிவேல் பிள்ளைகிட்ட தன்னுடைய பிடில் வாத்தியத்தை கொடுத்து அதை வாசிக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்தாராம். அவர் கற்றுக் கொடுத்தது மேல்நாட்டு சங்கீதம். இவர் அதை வச்சுக்கிட்டு 2 வருஷ காலம் இடைவிடாமல் சாதகம் பண்ணி கர்நாடக சங்கீதத்தை வாசிக்க கற்றுக்கிட்டாராம். தஞ்சை அரச சபையில் கர்நாடக இசை மேடையில் விடில் வாத்தியம் வந்து அரங்கேறிச்சு. இதுதான் அன்றைக்கி நடந்தது. வடிவேலு பிள்ளைக்கு சகல சன்மானங்களும் கிடச்சிதான். ஆக வயலின் வரவுக்கு வடிவேல் பிள்ளை ஒரு முக்கிய காரணங்கிறத யாரும் மறந்துட முடியாது. இன்றைக்கி வந்து வயலின் எல்லார் கையிலையும் இருக்குது. என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவருக்கு சங்கீதம்னா என்னென்னே தெரியாது, அவர் சொன்னார், இன்றைக்கி சபாவில் என்னுடைய வயலின் கச்சேரி எக்கச்சக்கமான பாராட்டு அப்படின்னார். வயலின் வாசிச்சதுக்காகவா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, வாசிச்சு முடிச்சதுக்காக அப்படின்னாராம் அவர்.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:35. நகர் உலா. இன்றைய நகர் உலா நிகழ்ச்சியில திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைந்துள்ள பர்வதமலையை சுற்றி நகர் உலா செல்ல ரெடியா நேர்களே, வாங்க போலாம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடலாடி தென்மாதிமங்கலம் கிராமங்களை ஒட்டி 5,500 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள 4,560 அடி உயரமுள்ள ஒரு மலை பர்வதமலை. இதன் சுற்றளவு 26 கிலோமீட்டர் என சொல்லப்படுது. கொல்லிமலை, சுருளிமலை, வெள்ளியங்கிரி மலை, சதுரகிரி மலை என புகழ்பெற்ற சித்தர் மலைகளைப் போன்று பர்வதமலையும் சித்தர் புகழ்பெற்ற மலையாகும். போளூர் செங்கத்திலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த மலை. மேலும் உலா போகலாம் பாடலுக்கு பிறகு.

ஒலித்த பாடலின் படம் குட். மத்திய அரசின் கீழ் செயல்படும் நேஷனல் எலக்ட்ரானிக்ஸ் ஐடி நிறுவனத்தில் காலி இடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகி உள்ளது. ப்ராஜெக்ட் இன்ஜினியர் 3, ப்ராஜெக்ட் அசோசியேட் 2, பிசினஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் 1, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 1 என மொத்தம் 7 இடங்கள் காலியாக உள்ளன. கல்வி தகுதி பிஇ, பிடெக், எம்எஸ்சி, எம்சிஏ. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு உண்டு. விண்ணப்ப கட்டணம் ₹200. விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 29ஆம் தேதி ஆகும். மேலும் விவரங்களுக்கு nielit.gov.in. பர்வதம் என்றால் மலை என்று பொருள். பர்வதமலை என்றால் மலைகளுக்கெல்லாம் மலை, அதாவது மலைகளின் அரசன் என்று பொருள். பர்வதமலைக்கு நவிரமலை, தென்கைலாயம், திரிசூலகிரி, சஞ்சீவிகிரி, பர்வதகிரி, கந்தமலை, மல்லிகார்ஜுனமலை என்ற வேறு பெயர்களும் இருக்கு. மலைப்படுகடாம் என்ற சங்க இலக்கியத்தில் நவிரமலை பற்றிய குறிப்பு இருப்பதாக சொல்லப்படுது. இன்னும் உலா செல்லலாம் பாடலுக்கு பிறகு.

விஸ்வாசம் படத்திற்காக ஒலித்த குரல்கள். ஹரிஹரன், ஸ்ரேய கோஷல். இந்திய இராணுவத்தில் காலி இடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. சிவிலியன் ஸ்விட்ச் போர்டு ஆபரேட்டர் பிரிவில் மொத்தம் 190 இடங்கள் காலியாக உள்ளன. கல்வி தகுதி 10 வகுப்பு தேர்ச்சி. வயது வரம்பு 31/5/2026 அன்று உள்ளபடி 18 முதல் 25 வரை. தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு, நேர்முகத் தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை இணையதளத்தில் உள்ள விண்ணப்பத்தை பதிவிறக்கி பூர்த்தி செய்து த கமாண்டன்ட் ஹெட்குவார்ட்டர்ஸ், 2 சிக்னல் ட்ரைனிங் சென்டர், பனாஜி, கோவா 403001 என்ற முகவரிக்கு இம்மாதம் 31

ஆறாம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும். மேலும் விவரங்களுக்கு indianarmy.nic.in என்ற இணையதள முகவரியை சரிபார்க்கவும். பர்வதமலையில் உள்ள மலைக்கோயிலுக்கு செல்ல தென்மாதிமங்கலம் கடலாடி வழி என இரு வழிகள் உள்ளன. எந்த வழியில் சென்றாலும் பாதிமலையில் இரண்டும் ஒன்றாக இணைந்துவிடும். இங்கிருந்து மேல் நோக்கி செல்லும் பகுதி நெட்டாக காணப்படும். இதற்கு குமரி நெட்டு என்று பெயர். இங்கு இயற்கையாய் அமைந்த சுனைநீர் இருக்கிறது. நீர் எடுப்பதற்கு கீழே செல்ல படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருக்கு. மேலும் உலா போகலாம் பாடலுக்கு பிறகு.

ஆனந்த் அரவிந்த் கிருஷ்ணன் குரலில் ஒலித்த பாடலின் படம் ஜோ. அடுத்ததாக உள்ளது கடப்பாறை நெட்டு. இந்த மலையின் சிறப்பம்சமே இந்த கடப்பாறை நெட்டு. ஆழமான பள்ளத்தாக்கிற்கு மேலே அமைந்துள்ள பாறை பாதையை கடக்க இதன் வழியாக ஏறியவுடன் இரண்டு பெரிய பாறை

பர்வதமலைக்கு செல்ல வருடத்தின் அனைத்து நாட்களுமே உகந்ததென்றாலும் முழுநிலவன்று மலையேறுவது சிறப்பாக சொல்லப்படுது. மாலை வேளையில் மலையேறத் தொடங்கி இரவில் மலைக்கு வந்து இரவு முழுவதும் தங்கி மறுநாள் காலையில் மலையிலிருந்து இறங்கி விடுவது வழக்கமாக இருக்கு. மலையேறுபவர்கள் தங்களுக்கு தேவையான உணவு, நீர் போன்றவற்றை எடுத்துச் செல்வது வழக்கம். இயற்கையான சூழலில் சுமார் 4,560 அடி உயரமலையில் காணப்படும் இயற்கை காட்சிகளுக்காகவும் மூலிகை காற்றை சுவாசிக்கவுமே தற்போது அதிக மக்கள் செல்வதாக சொல்லப்படுது. என்ன நேயர்களே, மூலிகை காற்றை சுவாசிக்கவாவது பர்வதமலை சென்று வருவோமா? மற்றொரு நகர் உலாவில் சந்திப்போம். பாடலை கேட்கும் முன் வன ஆராய்ச்சி நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு. மத்திய அரசின் வன ஆராய்ச்சி நிறுவனத்தில் MTS பிரிவில் 45, டெக்னீஷியன் பிரிவில் 20, வன காப்பாளர் 7, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் 4, ஸ்டோர் கீப்பர் 3, நூலக தகவல் உதவியாளர் 2 உட்பட மொத்தம் 91 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. கல்வித்தகுதி 10ஆம் வகுப்பு, +2 ITI பட்டப்படிப்பு. வயது வரம்பு 3/6/2026 அன்று உள்ளபடி 18 முதல் 30 மற்றும் 18 முதல் 27. தேர்ச்சி முறை எழுத்துத் தேர்வு, நேர்முகத் தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் ₹1,500. SC/ST பிரிவினருக்கு ₹700. விண்ணப்பிக்க கடைசி நாள் June 3 ஆகும். மேலும் விவரங்களுக்கு FRIDU.EDU.IN

0: ஏய் குமரேசா, இவ்வளவு கஷ்டத்துலயும் சந்தோஷமா இருக்க உன்னால மட்டும் தான் முடியும்.
1: சில பேரை பார்க்க போறோம்னால சந்தோஷம் தான்.
0: அந்த சில பேரு
1: முக்கியமானவங்கனே.
2: இளையராஜா அனன்யா பட் குரல்களில் ஒலித்த பாடலின் படம் விடுதலை. இன்றைய நகர்வுலா இத்துடன் நிறைவு பெறுகிறது.

0: வணர்வது 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி. புதுடெல்லியில் இன்று நடைபெறவுள்ள 19வது ரோஜ்கார் மேளாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பல்வேறு அரசு துறைகளில் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சுமார் 51,000 பேருக்கு காணொலி காட்சி மூலம் நியமன கடிதங்களை வழங்குகிறார். இந்தியாவும் சைப்ரஸும் தீவிரவாத எதிர்ப்பு, தொழில்நுட்பம், புதுமையாக்கம், உயர்கல்வி, ஆராய்ச்சி மற்றும் கலாச்சார துறையில் ஒத்துழைக்க பல்வேறு உடன்படிக்கைகளை இறுதி செய்துள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று புதுடெல்லியில் சைப்ரஸ் அதிபர் திரு நிக்கோஸ் கிறிஸ்டோடூடில்ஸ் உடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்திக் கொள்வது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். நாட்டில் மூத்த குடிமக்களுக்கான ஆதரவு கட்டமைப்பை வலுப்படுத்தும் வகையில் மத்திய சமூக நீதி அமைச்சகத்தால் உருவாக்கப்பட்டுள்ள ஜீவன் செயலியை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் புதுடெல்லியில் நேற்று வெளியிட்டார். சிபிஎஸ்இ 12வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்கள் விடைத்தாள் நகல் கோரி பெறுவதற்கான அவகாசம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இந்த அவகாசம் இன்றுடன் முடிவடைவதாக இருந்தது. புதுச்சேரியில் உள்ள ஐடிஐ தொழிற்பயிற்சி நிலையங்களில் அரசு உதவித் தொகையுடன் பல்வேறு தொழிற்பயிற்சி பிரிவுகளில் சேர்ந்து பயில விரும்புவோர் June 22 வரை இணையதளம் மூலம் இலவசமாக விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வளிமண்டல சுழற்சி மற்றும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்திலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் வரும் 28 வரை மழை நீடிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்வீட்டி கஜூர் தலைமையிலான இந்த அணியில் ஸ்ருதிகுமாரி, தியா உட்பட 17 பேர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி ஜப்பானில் வரும் 29 தொடங்கி அடுத்த மாதம் 6 வரை நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 வணக்கம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 8:02. தகவல் தளம். இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் மகத்தான மருத்துவ குணங்கள் கொண்ட மலர்களை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? அழகிற்கும் வாசனைக்கும் சூடி மகிழவும் பயன்படும் பல மலர்கள் மகத்தான மருத்துவ குணங்களை கொண்டுள்ளன என்கிறது பழம்பெரும் மருத்துவ நூல்கள். மருந்தாக மலர்களை உள்ளுக்குள் எடுத்துக்கொள்ள வேண்டுமென்றால் பாலில் கலந்து காய்ச்சியோ தேனில் ஊற வைத்தோ சாப்பிட வேண்டும். புதிய மலர்களை மட்டுமே மருத்துவ நலன்களுக்கு பயன்படுத்த வேண்டும் சொல்லப்படுது. சில மலர்களை நிழலில் உலர்

0: உடனே ஒரு தகவல் வேணும். மூணு பேரை காணோம், தேடிட்டு இருக்கோம். ஒருத்தர் உயரம் கம்மியா இருப்பாரு, தமிழ் ஆளுங்க.
1: நிறைய எஸ்டேட் இருக்கு, தேடி பாருங்க.

0: ஒலித்த பாடலின் படம் ஜெய் பீம்.
1: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
0: மலர்களில் மகத்துவம் வாய்ந்த ரோஜா மலரை குல்கந்தாக செய்தும் பாலில் வேக வைத்து உலர்த்தி கஷாயம் செய்தும் பருகலாம். இவ்வாறு சாப்பிடும் போது பித்தவாந்தி வாய்ப்புண் மலச்சிக்கல் குணமாகும் எனவும், ரோஜா மலரை தொடர்ந்து சாப்பிட்டால் ஈரல், நுரையீரல், கருப்பை, குடல் மற்றும் ஆசனவாய் முதலிய உறுப்புகள் பலம் பெறுவதாகவும் சொல்லப்படுது. இன்னும் தகவல்கள் பாடலுக்கு பிறகு.

உன்னி கிருஷ்ணன் சுஜாதா குரல்களில் ஒலித்த பாடலின் படம் உன்னை நினைத்து. சூரியகாந்தி செடியை வளர்த்தால் அந்த பகுதியில் உள்ள அசுத்தமான காற்று சுத்தமாகும்னு சொல்லப்படுது. நல்லெண்ணெயில் இந்த மலர்களை போட்டு காய்ச்சி தைலமாக பயன்படுத்தி வந்தால் அடிக்கடி சளி பிடிப்பது குணமாவதாகவும், உடலில் இந்த தைலத்தை தேய்ப்பதால் கணுக்கால் வீக்கம், கை கால் குடைச்சல் முதலியன குணமாவதாகவும் சொல்லப்படுது. விட்டமின் இ நிறைந்த இது கசப்பான சுவை ஆரோக்கிய நன்மைகள் கொண்டவை. மேலும் தகவல்களை 8:30 மணிக்கு கேட்கலாம்.

கே ஜே யேசுதாஸ் சாதனா சர்க்கம் குரல்களில் ஒழித்த பாடலின் படம் தவசி. தகவல் தளம் தொடர்ந்து 8:30 மணிக்கு கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

ஒலித்த பாடலின் படம் சக்திவேல். அடுத்ததா பார்த்தீங்கன்னா அல்லி மலர். இது உடலுக்கு குளிர்ச்சி தந்து பித்தம், இரத்த சோகை மற்றும் தோல் நோய்களை குணப்படுத்தக்கூடியது. மருத்துவ குணம் கொண்டதாக இந்த மலரின் இதழ்கள் கிழங்கு மற்றும் இலைகள் நீரிழிவு நோய், இதய படபடப்பு மற்றும் புண்களை ஆற்ற பயன்படுது. பொதுவாக அல்லி இதழ்களை கஷாயம் வச்சோ அல்லது காய்ந்த கிழங்கை வந்து பொடியாகவோ பயன்படுத்தலாம். இன்னும் தகவல்களை கேட்கலாம் பாடலுக்கு பிறகு.

வாணி ஜெயராம் குரலில் ஒலித்த பாடலின் படம் மண்ணுக்கேத்த பொண்ணு. அடுத்ததா செம்பருத்தி மலர் முடி வளர்ச்சி, இதய ஆரோக்கியம் மற்றும் உடல் சூட்டை தணிப்பதில் முக்கிய பங்கு வகிக்குது. செம்பருத்தி மலரை தேநீரில் வைத்து குடிப்பதால் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கெட்ட கொழுப்பை குறைக்கிறது. நிழலில் உலர்த்திய செம்பருத்தியை பொடி செய்து தேனுடன் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடலாம். என்ன நேயர்களே, மகத்தான மருத்துவ குணங்கள் கொண்ட சில மலர்களை பற்றி இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கிட்டோம். மற்றும் ஒரு தகவல் தளம் நிகழ்ச்சியில் நாளை சந்திப்போம்.

ஒலித்த பாடலின் படம் ராமன் அப்துல்லா. இன்றைய தகவல் தளம் இத்துடன் நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சி குறித்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: நேரம் இப்போது 8:45. ஆகாஷ்வாணி
1: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி.

இந்தியா பல நூற்றுக்கணக்கான மொழிகளை கொண்ட தேசம். காஷ்மீரின் சந்தூர் இசை முதல் குமரியின் தாலாட்டு வரை, இமயமலையின் பனிக்காற்று முதல் குமரிக்கடல் அலைகளின் ஓசை வரை, தேசம் முழுக்க எதிரொலிக்கும் ஒரே ஒலி ஆகாஷ்வாணி.

0: ஒலியின் 9 தசாப்தங்கள், 90 ஆண்டுகளாக மக்கள் மனதில் ஒலித்து வரும் குரல் ஆகாஷவாணி.
1: வானொலிக்கு 90 நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி பாளை பேருந்து நிலையத்தில் பொதுமக்களின் ஆகாஷவாணி குறித்த நினைவலைகளை பதிவு செய்தோம்.
2: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
3: என் பேர் சுந்தரி, நாங்க பாளையங்கட்டில இருக்கு.
2: நீங்க சின்ன வயசுல ரேடியோ கேட்டிருக்கீங்களா? ஆல் இண்டியா ரேடியோ கேட்டிருக்கீங்களா?
3: கேட்டிருக்கீங்க.
2: சின்ன வயசுல கேட்ட அந்த அனுபவத்தை எங்க கூட சொல்ல முடியுமா?
3: 10 வயசுலேருந்து.
2: உங்க வீட்டுல யார் ரொம்ப ரேடியோ கேட்பாங்க? அவங்க கேட்டதுனாலதான் நானும் உங்களோட சேர்ந்து ரேடியோ கேட்க ஆரம்பிச்சேன். அப்படின்னா யார்?
3: அம்மா கேட்பாங்க, அப்பா எப்பமாவது கேட்பாங்க.
2: உங்க எந்த நேரத்துலலாம் ரேடியோ கேட்பீங்க?
3: காலைல சொன்ன வைப்பாங்க, சாமி பாட்டு அந்த மாதிரி.
2: ரேடியோவில் கேட்ட ஏதாவது மறக்க முடியாத நிகழ்ச்சி?
3: அது அந்த தென்கச்சி கோ சாமிநாதன் பேசுறது, நல்லா பேசுவாங்க, கதை சொல்றது, அது மறக்க முடியாது.
2: ரேடியோலலாம் நியூஸ் சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா?
3: அது கேட்டிருக்கேன்.
2: சரி, நீங்க வந்து எதுக்காக ரேடியோ விரும்பி கேட்டீங்க? பாடல்களுக்காகவா இல்லை நிகழ்ச்சிகளுக்காகவா?
3: ரெண்டுமே நல்லா இதாக இருக்கும். பேசுறது, கதை சொல்றதும் நல்லா இருக்கும், நல்லா பேசுறது அப்பதெல்லாம் கரெக்டாக சொல்லுவாங்க. நான் ரெண்டுமே பழைய பாட்டும் நல்லா போடுவாங்க.
2: ரேடியோவில் நீங்கள் கேட்டால் மறக்க முடியாத பாட்டுன்னு என்ன சொல்லுவீங்க?
3: எல்லா பாட்டுமே.
2: பாட்டு கேட்கும்போது ரேடியோவில் பாட்டு கேட்கும்போது கூடவே சேர்ந்து பாடுவீங்களா?
3: அது எப்பமாவது உண்டு, ரொம்ப பிடிச்சதுன்னு சேர்ந்து பாடுது.
2: அந்த காலத்தில் ரேடியோ கேட்குறதுக்கும் இப்போ ரேடியோ கேட்குறதுக்கும் என்ன வித்தியாசமாக இருக்கும்? சின்ன வயசில் கேட்டதுக்கும் இப்போ கேட்கும்
3: அந்த காலத்தில் ஒன்று இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கேட்கறதுக்கு நம்ம பாட்டு கேட்குற பழக்கம் எப்போவுமே உண்டு.
2: ரேடியோலாம் சில சமயம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேளுங்கள் அப்படின்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு என்னைக்கா பாட்டு கேட்கணும்னு தோணியிருக்கேன்?
3: ஒரு இடம் கேட்டிருக்கேன். ஆமாம், அதே மாதிரி போட்டிருக்காங்க.
2: அப்போ அது அனுபவம் எப்படி இருந்துச்சு? அது உங்கள் பேரை சொல்லும் போது எப்படி இருந்துச்சு?
3: அது பேர் சொல்லும்போது நல்லா இருந்தது. என் பொண்ணு பேர் தான் சொன்னேன், அவங்க பேர் சொல்லி பாட்டு போட்டாங்க, நல்லா இருந்தது. ஃபோன் மூலமாக பாட்டு, பழைய பாட்டு தான் கேட்பேன்.
2: ஆல் இண்டியா ரேடியோ.

0: அப்படின்னு சொன்னதும் உங்களுக்கு என்ன தோணுது?
1: ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பாட்டு கேட்கறதுக்கு. இப்ப டிவி விட ரேடியோ தான் நல்லா கேட்கறது, நல்லா இருக்கும்.
0: சின்ன வயசுல அந்த ரேடியோனால உங்க வீட்டுல ஏதாவது சண்டை வந்திருக்கா இல்ல? எல்லாம் ஒன்னா சேர்ந்து உட்காந்து ரேடியோ கேட்போம் அந்த மாதிரி ஏதாவது கேட்டிருக்கீங்களா?
1: சண்டை வந்தது கிடையாது, எல்லாரும் மொத்தமா கேட்கறாங்க. காலையில நைட்டு கேட்போம், சாட்டு முடிச்சோட கொஞ்ச நேரம் கேட்போம்.
0: ஆல் இண்டியா ரேடியோ ஆரம்பிச்சு 90 வருஷம் ஆகுது, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க?
1: இதை பத்தி என்ன நினைக்கிறேன்னா சந்தோஷமா இருக்கு.

0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
1: வேல்முருகன், பாளையங்கோட்டை.
0: நீ சின்ன வயசுல ரேடியோ கேட்டிருக்கீங்களா? குறிப்பா ஆல் இண்டியா ரேடியோ கேட்டிருக்கீங்களா?
1: கேட்டிருக்கேன், கேட்டிருக்கேன்.
0: அந்த அனுபவங்கள் எப்படி இருந்தது சொல்லுங்க. பழைய காலத்துல பெரிய ஒரு ரேடியோ வச்சு கேட்டிருப்பாங்க, டிரான்சிஸ்டர்.
1: அதெல்லாம் டிரான்சிஸ்டர் தூக்கிட்டே எங்க வேணாலும் அலைவோம். ஆனா நல்லா இருக்கும் அந்த டயத்துக்கு, பாட்டை கேட்கறதுக்கு அந்த டயத்துக்கு நல்லா இருக்கும்.
0: பாட்டு தவிர என்னெல்லாம் கேட்டிருக்கீங்க?
1: எல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்போம், அதே திருக்கி வச்சு அதுதான் கேட்டுக்கிட்டே இருக்கும்.
0: என்ன வயசுல இருந்து?
1: ஏமா, இந்த வயசு என்ன, நாங்கள் 15 வயசுலேயே பொது தொழிலுக்கு வந்தாச்சு. 15 வயசுலேருந்து இந்த ரேடியோ கேட்டுக்கிட்டு இருக்கோம். ரேடியோ வீட்லேயும் ஆண்டனாலாம் உண்டு, அதெல்லாம் உண்டு. பழுவடி இந்த நேரமும் கையிலேயே இருக்கும். 10 மணி 11 மணி வரல, அழகான பாட்டுலாம் இருக்கும், நல்லா எடுக்கும், நல்லா இருக்கும்.
0: ரேடியோவில் வந்து செய்திகள், நாடகம்.
1: அப்போ வந்து இந்த ஸ்டாண்ட்லேயே ஒரு குழாய் கட்டி அந்த செய்தி சொல்கிற நேரம் நகராட்சியில் இருந்தே அந்த இதை போடுவாங்க, அதில் முன்னே நின்று நாங்கள் கேட்போம்.
0: தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவரோட,
1: அவர் இது காலையில் அந்த இது ஒரு இது போடுவார், அது ரொம்ப அழகாக இருக்கும். ஏதாவது ஒன்று சொல்லுவார்.
0: சுருக்கமாக ஒரே வரியில் ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னா என்ன சொல்வீங்க?
1: நல்ல இதுதான், நல்ல இதுதான் நடக்கு, நல்ல நிகழ்ச்சி போடுறீங்க, நாங்கள் பார்த்துக்கிட்டு தானே இருப்போம்.
0: வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊரில் இருந்து?
2: பாலு, பாளையங்கோட்டை தான்.
0: நீங்கள் ஆல் இண்டியா ரேடியோ கேட்டிருக்கீங்களா? சின்ன வயசில் கேட்ட அந்த அனுபவத்தை எங்கள் கூட சொல்ல முடியுமா?
2: நல்ல ஒரு ரேடியோங்கிறது அந்த காலத்தில் எதுவும் டிவி சேனல் எதுவுமே கிடையாது. அப்போ ஆல் இண்டியா ரேடியோ வச்சு தான் கிரிக்கெட் கமெண்ட்ரியோ நியூஸ் சேனலோ எதுவுமே அவங்கள தான் தெளிவாக சொல்லுவாங்க. அது ஒரு மக்களுக்கு ஒரு இதாக சிறப்பாக இருந்தது. அதனால் ஒரு நல்ல ரேடியோங்கிறது ஒரு நல்ல இது தான் மேடம்.
0: உங்கள் வீட்டில் யார் அதிகமாக ரேடியோ விரும்பி கேட்பாங்க?
2: ரேடியோ விரும்ப, நான் ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஓட்டுநர் தான், நல்ல நல்ல விஷயங்களும் போட்டுட்ருக்குறாங்க. அதனால் அதுதான் ஜாஸ்தி நாங்கள் ட்ராவல் பண்ணையில் அதான் கேட்டுட்டு.
0: சின்ன வயசில் ஆல் இண்டியா ரேடியோ கேட்டதுக்கும் இப்போ நீங்கள் கேட்குறதுக்கும் என்ன வித்தியாசம்?
2: அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குமா? அந்த காலத்தில் இவ்வளவு அட்வான்ஸாக எதுவும் கிடையாது. இப்போ வந்து நிறைய அட்வான்ஸாக வந்திருக்கனால நிறைய விஷயங்கள் இப்போ வந்து இதாகும். பழசுக்கும் ஒன்றுத்துக்கும் இப்போ நிறைய வித்தியாசங்கள் இருக்கு.
0: ஓட்டுநராக இருக்கிறீங்கன்னு சொல்லியிருக்கீங்க, நீங்கள் சின்ன வயசில் ரேடியோ அதிகமாக கேட்டிருக்கீங்களா இல்லை இப்போ நீங்கள் அதிகமாக ரேடியோ கேட்குறீங்களா?
2: சின்ன வயசில் எங்களுக்கு அதானாங்க மேடம். அதாவது அந்த காலத்தில் வந்து சின்ன வயசில் வந்து நியூஸ் கேட்குறது ரேடியோவில் சொல்லுவாங்க, ஆல் இண்டியா ரேடியோ செய்திகள் வாசிப்புன்னு சொல்ல அந்த கேட்க ஒரு இனிமையாக இருக்கும்.
0: இல்லை ஏதாவது மறக்க முடியாத நிகழ்ச்சி ஏதாவது இருக்கு?
2: நிறைய விஷயங்கள் போட்டுருக்காங்க, பாடலுங்கனாலும் சரி மற்றபடி நிகழ்ச்சிக்குனாலும் சரி நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் மேடம். செய்திகள் கேட்பேன்.
0: ஏன் மக்கள் ரேடியோ விரும்பி கேட்குறாங்கன்னு நினைக்கிறீங்க?
2: சில விஷயங்கள் வந்து பொதுமக்களுக்கு வந்து நல்லா கேட்கும். ஒரு தெரியாத விஷயத்த ரேடியோவில் ஒளிபரப்புறாங்க, ஒருத்தர்

0: சொல்லுவாங்க, இந்த இடத்துல இப்படி பண்ணாங்க, இந்த இடத்துல இது நடந்துச்சு அப்படிங்கிற அதெல்லாம் நம்ம வந்து நியூஸ் பார்க்குறவங்க நிறைய பேர் பார்ப்பாங்க, நியூஸ் பார்க்க மாட்டாங்க. அந்த ரேடியோ சேனலில் வந்து எப்படின்னா நீங்கள் வந்து சொல்லுவீங்க, ஓ இவர் இந்த இடத்துல இவர் பண்ணாரோ, அந்த இது பண்ணாங்களோ, அந்த கேட்கையில் வந்து அது எங்களுக்கு ஒரு நல்ல கருத்துக்கள் இருக்கிறதுனால அது அங்கே வந்து விரும்பி கேட்குறோம். நேரு பேப்பாடு இருக்குது, அப்புறம் நிகழ்ச்சி நேரம் சில விஷயங்கள் போடுவாங்க. பழைய எல்லாருக்கும் நாங்கள் நைட்டு ட்ராவல் பண்ணியெல்லாம் பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கல, எங்களுக்கு கேட்குறதுக்கே இனிமையாக இருக்கும், ட்ராவல் பண்ணுறது எங்களுக்கும் ஒரு இதாக இருக்கும். அந்த காலத்தில் வந்து வெறும் ரெண்டு குச்சி வச்சுக்கிட்டு படிச்சுட்டு இருந்தாங்க, இப்போ எல்லாமே கம்ப்யூட்டர் மிஷின் ஆயிடுச்சு. அதெல்லாம் அது கேட்குறதுக்கு அதுக்கு அதுதான் நல்லா இருந்தது வழி. இப்போ உள்ளது வந்து இசைகள் வந்து இது இல்லை, எஃபெக்ட் இல்லை. அந்த
1: சுருக்கமாக ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்ட உடனே உங்களுக்கு என்ன தோணுது?
0: சரி, ஆல் இண்டியா ரேடியோன்னு எங்களுக்கு முதல்ல எடுக்கிறது வந்து நியூஸ் தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நியூஸ் சேனலில் தான் நாங்கள் வந்து வீட்டில் உட்காந்து பார்க்க முடியாது, ஒரு 5 மினிட்ஸ் ஓடும் அந்த இது. அது எங்களுக்கு கேட்கறது வெளி தெரியாத தகவல் அந்த ஸ்பாட்டில் கேட்கறது எங்களுக்கு இனிமையாக இருக்கும்.

0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
1: என் பேரு ஸ்டெனி யுவன், பாளையம் மார்க்கெட்ல இருந்து வரேன்.
0: நீங்க சின்ன வயசுல எல்லாம் ரேடியோ கேட்டிருக்கீங்களா? இப்போ ரேடியோ கேப்பீங்களா?
1: சின்ன வயசுல கேட்டிருக்கேன். தாத்தா வந்து நிறைய ரேடியோ யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த மாதிரி மீடியா வளர்ச்சி இல்லாதங்கிறதுனால மழை இந்த மாதிரி வரும்போது நிறைய விஷயங்கள் இதுல சொல்லி தான் நாங்க கேட்டிருக்கோம். அப்போ நிறைய கேட்டிருக்கோம். அப்புறம் பாட்டு அந்த மாதிரி கேட்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும், என்ஜாய் பண்ணியிருக்கோம்.
0: அப்போ உங்களுக்கு என்ன மாதிரி பாடல்கள்லாம் ரேடியோ கேட்க விருப்பமா இருக்கு?
1: பழைய பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். 90s பாட்டு, அதுக்கு முந்தின பாட்டு, கவியரசு கண்ணதாசன் அவருடைய பாட்டு, வாலி பாட்டு, இது எல்லா பாட்டுமே நல்லா ரசித்து கேட்பேன். எங்கள் தாத்தா இருக்கிற வரைக்குமே காலையில் நாங்கள் எந்திரிக்கிறோன்னா அது காரணமே ரேடியோ மட்டும்தான் இருக்கும். அது ஸ்டார்ட் பண்ணும்போதே எங்கள் காலையில் எந்திரிக்கிறதே விடிஞ்சிட்டு அப்படிங்கிறது எங்களுக்கு அதை வச்சு தான் எங்களுக்கே தெரியும்.
0: ரேடியோவில் நீங்கள் பேசியிருக்கீங்களா?
1: ரேடியோவில் பேசியிருக்கேன். நான் ஸ்கூலில் படிக்கும்போது எங்கள் தமிழ் ஆசிரியர் இறந்துட்டாங்க. 10th படிக்கும்போது ஒரு ஷோ ஒன்று கண்டென்ட் பண்ணாங்க. அப்போ நான் வந்து இந்த ரேடியோவில் வந்து பேசினேன்.
0: முதல்ல அந்த ஆல்இண்டியா ரேடியோ ஸ்டேஷனை பார்த்துட்டு நீங்கள் அதில் பேசும்போது படபடப்பாக இருந்ததா எப்படி?
1: படப்படப்புன்னு இல்லை, ஆனால் சார் முதலே சொல்லி கொடுத்துட்டாரு. ஆனால் உள்ளே வரும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் அப்போ செல்லுமே அந்தளவுக்கு கிடையாது. அப்போ முத முதல் வரும்போது மைக் பிடிக்கும்போது ஒரு நல்ல ஒரு எனர்ஜியாக இருந்தது, சூப்பராக இருந்தது.
0: ஆல் இண்டியா ரேடியோவில் உள்ள நிகழ்ச்சி பண்ணுறதுக்காக நீங்கள் வந்திருக்கிறீங்க பள்ளி பருவத்தில் அப்படின்னு சொன்னீங்க. இந்த ரேடியோவில் நீங்கள் பேசுனதை கேட்டிருப்பீங்கல்ல, இங்கே வந்து ரெக்கார்ட் பண்ணது, அது கேட்ட அனுபவம் எப்படி இருந்தது?
1: நல்லா இருந்திருக்கா? ஏன்னா முத முதல் நம்ம பேசுகிறத வந்து நாம் கேட்குறோம் அப்படிங்கிற போது அது ஒரு நல்லா இருந்தது.

0: ஆனால் இது வரைக்கும் நம்ம அப்படி ஃபீல் பண்ணதே இல்லை. ஏன்னா அப்போது அந்தளவுக்கு நம்ம ரெக்கார்டும் கிடையாது, ஃபோனும் கிடையாது, வீடியோவும் நம்ம பெருசாக பண்ணுறது இல்லை. இதை மொதல் மொதல் கேட்கும்போது ஒரு இந்த ஃபீல்டில் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. உலகம்னா என்ன, பாட்டுனா எப்படி இருக்கும்னு தெரியாமே நமக்குள்ளே உணர்வை கொண்டு வந்தது ரேடியோ மட்டும்தான். அதனால் இப்போ வரைக்குமே நிறைய பேர் நீங்கள் பாருங்கள், ட்ராவல் பண்ணால் கூட ஏன்னா அதில் வந்து வெறும் பாட்டு மட்டும் இல்லாமல் என்ன நடைமுறை நடக்கு, நியூஸு, பாட்டு, என்ன நடக்குங்கிறது எல்லாத்தையும் சொல்கிற ஒரே இது அது மட்டும்தான். டிவியை தாண்டி டிவி வந்து நம்ம உட்காந்து பார்க்கணும், இது நம்ம கேட்டுக்கிட்டே ட்ராவல் பண்ணும்போது கேட்கும்போதே கேட்கலாம்.
1: அதை 90 ஆண்டுகளாக தேசத்தின் இதய ஒலியாக துடித்துக் கொண்டிருக்கும் ஆகாஷவாணி நம் நாட்டை கட்டமைத்ததில் மிகப்பெரும் பங்கை வகிக்கின்றது. பாடல்கள், செய்திகள், விவசாய நிகழ்ச்சிகள், மகளிர் நிகழ்ச்சிகள் என பல்வேறு கிளைகளாக பிரிந்து வழிகாட்டியாக திகழ்ந்து வருகிறது. ஓசை மாறலாம், ஆனால் ஆகாஷவாணியின் ஆன்மா ஒலித்தது ஒலித்துக் கொண்டிருக்கிறது, ஒலித்துக் கொண்டே இருக்கும்.
2: வானொலிக்கு 90 நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி பாளை பேருந்து நிலையத்தில் பொதுமக்களின் ஆகாஷவாணி குறித்த நினைவலைகளின் பதிவினை கேட்டீர்கள். அமைப்பில் உதவி திவ்யா, ரம்யா.
3: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். எழுத்து எண்ணம் தொகுப்பு விசுவானந்த கிருஷ்ணன், குரல் வண்ணம் மணிமுத்தாறு கணேஷ், படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. அடுத்த நிகழ்ச்சி குறித்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

இப்போது 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இப்போது இடம்பெறுவது புவனேஸ்வரி ராஜகோபால் அவர்களின் பாட்டு. டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், ஏ வி மணிகண்டன் அவர்கள் மிருதங்கம். முதலில் மாதவோ மாம்பாகி, முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, ராகமாலிகை, ரூபகதாளம்.

நேரம் 9:30:35. ஆகாஷ்வாணி ஒலிபரப்பாய் கொண்டிருக்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புவனேஸ்வரி ராஜகோபால் அவர்களின் பாட்டு. டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், ஏவி மணிகண்டன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கிருப்பையா பாலைய சௌரே, சுவாதி திருநாள் கீர்த்தனை, சாருகேசி ராகம், மிஸ்ர சாப்பு தாளம்.

நிகழ்ச்சியின் நிறைவாக குமரன் தாழ் பணிந்தேன் என்ற தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல், யதுகுல காம்போதி ராகம், ஆதி தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை புவனேஸ்வரி ராஜகோபால் அவர்களின் பாட்டு இடம் பெற கேட்டீர்கள். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், ஏ வி மணிகண்டன் அவர்கள் மிருத

0: தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் வீரமணி. புதுடெல்லியில் இன்று நடைபெறவுள்ள 19வது ரோஜ்கார் மேளாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பல்வேறு அரசு துறைகளில் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சுமார் 51,000 பேருக்கு காணொலி காட்சி மூலம் நியமன கடிதங்களை வழங்குகிறார். இன்று பெட்ரோல் மற்றும் டீசல் விலை லிட்டருக்கு 91 பைசா வரை உயர்த்தப்பட்டுள்ளன. கடந்த 10 நாட்களில் 3வது முறையாக விலை உயர்த்தப்பட்டுள்ளது. தற்போது வரை பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு ஏறக்குறைய 5 ரூபாய் வரை உயர்ந்துள்ளன. ஈரானிய மோதல் மற்றும் ஹார்முஸ் நீரிணையில் ஏற்பட்ட இடையூறுகளை தொடர்ந்து உலகளாவிய கச்சா எண்ணெய் விலைகளில் ஏற்படும் கடும் உயர்விற்கு மத்தியில் இந்த விலையேற்றம் நிகழ்ந்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 134வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒளிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்களை பொதுமக்கள் நமோ செயலி, மைகவ் இணையதளம் மற்றும் 1800-11-7800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி வாயிலாக வரும் 29ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக இளைஞர்களை சந்திப்போம் ஒரு புதிய முன்னெடுப்பு எனும் சிறப்பு நிகழ்ச்சி புதுச்சேரி அகில இந்திய வானொலி வளாகத்தில் இன்று காலை 9 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள சுமார் 25க்கும் மேற்பட்ட கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவியர் பேச்சுப் போட்டி, வினாடி வினா உட்பட பல்வேறு போட்டிகளில் கலந்து கொள்ள ஆர்வமுடன் குவிந்து வருகின்றனர். புதுச்சேரியில் வீரதீர செயல், விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்து விளங்கும் 5 முதல் 18 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் மத்திய அரசின் தேசிய பால் புரஸ்கார் விருதுக்கு விண்ணப்பிக்கலாம் என மாநில அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு. வணக்கம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 10:02. கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் கேட்கலாம். உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்க ஆகாஷ்வாணி புதுச்சேரி என்ற முகநூல் பக்கத்தில் உங்கள் பெயர், உங்களுடைய உங்களுக்கு பிடித்த பாடல், இடம்பெற்ற திரைப்படம் ஆகியவற்றை குறிப்பிட்டு அனுப்பலாம். தொடக்கமாக மாதவரம் சரஸ்வதி பத்மநாபன் விரும்பி கேட்ட பாடலின் படம் நிழல்கள்.

முகநூல் வழி நேர் விருப்பத்தில் அடுத்து சென்னை மணலி மாறன், தமிழ்மாறன், வெற்றிமாறன் இவர்கள் விரும்பி கேட்ட பாடலின் படம் பில்லா 2.

முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்து தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன் விரும்பி கேட்ட பாடலின் படம் யாருக்கு யார் காவல். பாடலை கேட்கும் முன் புதுச்சேரி அரசு மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு. மத்திய அரசின் பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சூரிய மின் உற்பத்தி நிலையம் அமைப்பதற்கு ரூபாய் 78,000 வரை மத்திய அரசின் மானியம் பெற்ற அனைத்து பயனாளிகளுக்கும் இனி சூரிய மின் நிலையம் அமைத்து மத்திய அரசின் மானியம் பெற உள்ள அனைத்து பயனாளிகளுக்கும் கூடுதல் மானியமாக முதல் 13,000 பயனாளிகளுக்கு ரூபாய் 30,000 வரை வழங்க புதுவை அரசு அனுமதி அளித்துள்ளது. மாநில அரசின் கூடுதல் மானியம் பெறுவதற்கான விண்ணப்பத்தை தங்களின் சோலார் வெண்டார் மூலம் இடமோ அல்லது எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் கேபிள்ஸ் அண்ட் டிடிசி மின்துறை தலைமை அலுவலகத்திலோ பெற்று பூர்த்தி செய்து சுய கையெழுத்திட்ட ஆவண நகல்களுடன் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். வங்கி கணக்கு புத்தகத்தின் முதல் பக்கம் அல்லது ரத்து செய்யப்பட்ட காசோலை, ஆதார் அட்டை. இத்திட்டத்தின் மூலம் புதியதாக சேர்ந்து பயன்பெற விரும்புவோர் www.pmsuryahar.org.in என்ற இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு 9489808732, 9489808733. இந்த செய்தியை புதுச்சேரி அரசு மின்துறை கண்காணிப்பு பொறியாளர் மற்றும் துறை தலைவர் தெரிவித்துள்ளார்.

முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்து அய்யலூர் வைரப்பிள்ளைப்பட்டி சரவணன் அழகுமணி விரும்பி கேட்ட பாடலின் படம் மூவேந்தர்.

முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்து நீரும் நெருப்பும் படப்பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் புதூர் சிவசுப்பிரமணியன், கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியன்.

0: அந்த கடமைக்காக உடலும் மனமும் பலம் பெற வேண்டாமோ? கடவுள் வாழ்த்து பாடும் இளங்காலை நேர காற்று என் கைகள் வணக்கம் சொல்லும்.
1: பத்து லட்சம் ரூபாய் லாட்டரி எனக்கா? வாவ்,
2: ஓலி ஆஃபர்ஸ்ல இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
3: RBI சொல்கிறது.
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: முகநூல் வழி நேர் விருப்பத்தில் அடுத்து பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் விரும்பி கேட்ட பாடலின் படம் ரஜினி முருகன்.

முகநூல்வழி நேயர் விருப்பத்தில் அடுத்து காரைக்குடி கனகவல்லி, நாச்சியார்புரம் நாகவல்லி, நன்னிலம் நாராயணன் இவர்கள் விரும்பி கேட்ட பாடலின் படம் மயக்கம் என்ன.

பாவம் உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, உலகம் பி

0: மூன்று மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி. புதுடெல்லியில் இன்று நடைபெறவுள்ள 19வது ரோஜ்கார் மேளாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பல்வேறு அரசு துறைகளில் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சுமார் 51,000 பேருக்கு காணொலி காட்சி மூலம் நியமன கடிதங்களை வழங்குகிறார். இன்று பெட்ரோல் மற்றும் டீசல் விலை லிட்டருக்கு 91 பைசா வரை உயர்த்தப்பட்டுள்ளன. கடந்த 10 நாட்களில் 3வது முறையாக விலை உயர்த்தப்பட்டுள்ளது. தற்போது வரை பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு ஏறக்குறைய 5 ரூபாய் வரை உயர்ந்துள்ளன. ஈரானிய மோதல் மற்றும் ஹார்முஸ் நீரிணையில் ஏற்பட்ட இடையூறுகளை தொடர்ந்து உலகளாவிய கச்சா எண்ணெய் விலைகளில் ஏற்பட்ட கடும் உயர்விற்கு மத்தியில் இந்த விலையேற்றம் நிகழ்ந்துள்ளது. வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக இளைஞர்களை சந்திப்போம் ஒரு புதிய முன்னெடுப்பு எனும் சிறப்பு நிகழ்ச்சி புதுச்சேரி அகில இந்திய வானொலி வளாகத்தில் இன்று காலை 9 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள சுமார் 25 மேற்பட்ட கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவியர் பேச்சுப் போட்டி, வினாடி வினா உட்பட பல்வேறு போட்டிகளில் கலந்து கொள்ள ஆர்வமுடன் குவிந்து வருகின்றனர். புதுச்சேரி வெங்கடநகர் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட இருப்பதால் நாளை மறுநாள் திங்கட்கிழமை காலை 9 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை முத்தியால்பேட்டை, கிருஷ்ணாநகர், எழில் நகர், வெங்கடாநகர், ரெயின்போ நகர், குருசுக்குப்பம், வைத்திக்குப்பம், குபேர் சாலை, டவுன் புல்வார்டு, கோவிந்த சாலை, பிருந்தாவனம், சாந்தி நகர், இளங்கோ நகர், காமராஜர் சாலை, சாரம், ராஜயர் தோட்டம், லெனின் வீதி, சத்யாநகர், சக்தி நகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோவில் இன்றிரவு 7:30 நடைபெறும் ஆட்டத்தில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி பஞ்சாப் கிங்ஸ் 11 அணியை எதிர்கொள்கிறது. நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் 55 ரன்கள் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணி பெங்களூரு அணியை வெற்றி கொண்டது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 11:02. நேயர் நேரம். தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு: பொறுமையே பெருமை. நீங்கள் அழைக்க வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 2275240, 2275250. நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் முதல் நேயர், ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம் மேடம்.
2: வணக்கம்.
3: நான் வேலூர் மாவட்டம் காட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
2: சொல்லுங்க சந்திரசேகர். பொறுமையே பெருமை. நல்லா இருக்கும்.
3: ரொம்ப சந்தோஷம். மனிதனுக்கு பொறுமை அப்படிங்கறது ஒரு மிகச்சிறந்த பாதுகாப்பு அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பொறுமை அப்படிங்கிற ஒரு குணத்தை சின்ன வயசுல இருந்தே குழந்தைகளுக்கு கத்துக் கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு பெரியவங்களாகும் பொழுது ரொம்பவே டிஸ்ட்ராக்ட் ஆகி கோபப்பட மாட்டாங்க. அதே மாதிரி பொறுமைசாலிகளுக்கு பாத்தீங்கன்னா வாழ்க்கையில சாதனை புரியக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கறதும் ரொம்ப அதிகமாக இருக்கும். பொறுமைசாலிகளாக நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களை சுத்தி நட்பு வட்டம் அப்படிங்கறது பெருகும். 4 நல்ல உறவுகள் அப்படிங்கறது இருப்பாங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக மற்றவங்க மனசை காயப்படுத்தினோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொள்ளாத நபர்களாக நம்ம இருப்போம். அதே மாதிரி பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு ஒரு சிறந்த கவசம் அப்படின்னு சொல்லலாம். யோசிச்சு பாருங்க, கோபத்தால வார்த்தைகளை விட்டுட்டு அவங்க கிட்ட சாரி அப்படின்னு கேட்டுட்டு அவங்களை சமாதானப்படுத்துறதுக்கு பதிலா கோபப்படாம பொறுமையாக இருந்து அவங்களுக்கு எடுத்து சொல்லி நீ இது மாதிரி பண்ணக்கூடாது, அது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ட்டுன்னு வார்த்தைகளை சொல்லி அவங்களை வந்து கரெக்டான வழியில கொண்டு வரும் பொழுது அது ஒரு பெரிய மாற்றம் அப்படிங்கறதையும் ஏற்படுத்தும். பெரியவங்க

0: சொல்லுவாங்க, பொறுமை இழந்தவர்களுக்கு இந்த பூ உலகத்தில் கூட இடம் அப்படிங்கறது இல்ல. அதே மாதிரி பொறுமைக்கு ஒரு சிறந்த முன் உதாரணமாக பூமாதேவி தாயும் சொல்லுவாங்க. அதே மாதிரி அன்னை தெரேசா அவர்களை பாருங்களேன், பொறுமையினுடைய ஒரு சிறந்த வழிகாட்டியாக, அதுக்கு ஒரு முன்னோடியாக திகழ்ந்திருக்கிறாங்க. ஒரு முறை என்னாச்சா, அன்னை தெரேசா அவர்கள் அந்த லெப்ரசி பீப்புளுக்காக ஒவ்வொரு கடையா போய் ஹெல்ப் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ ஒரு நபர்கள் கிட்ட கை நீட்டும் பொழுது அவங்க கோபத்துல கையில உமிழ்ந்தாங்களாம். அதை கூட பொறுத்து கொண்டு, ஐயா நீங்க கொடுத்த அந்த ஒரு விஷயம் எனக்குரிய பரிசாக நான் கருதுறேன், நீங்க வந்து குழந்தைகளுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்ட்டு நாங்க பொறுமையாக இருந்த உடனே அந்த நபர், ஐயோ இப்படி பண்ணிட்டோமே அம்மாவை அப்படின்ட்டுன்னு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு அன்னிலேருந்து அந்த ஆசிரமத்திற்கு ஒரு உதவி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் செய்ய ஆரம்பிச்சாங்களாம். அந்த அளவுக்கு ஒரு பொறுமைசாலியாக நம்மளுடைய அன்னை தெரேசா அவர்கள் இருக்கிறதுனாலதான் அவங்க மற்றவங்களுக்கு முன் உதாரணமாக இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல பொறுமை இழந்தவர்கள் சரித்திரத்தில் இடம் பிடித்தவர்களாக இருந்ததே கிடையாது. ஆனா பொறுமையோடு இருந்தவர்கள் சரித்திர நாயகர்களாக இருந்திருக்கிறாங்க. நட்பு வட்டமும் சரி, நமக்கு இருக்கக்கூடிய சுற்றத்தினரும் சரி, நம்ம எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு மதிப்பு மரியாதை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொடுப்பாங்க. நிறைவா ஒரு விஷயம் சொல்லணும்னா மேம், பொறுமை வந்து இழக்கக்கூடிய தருணங்கள் அப்படிங்கறதும் இருக்கும். அப்போ அந்த இடத்தை விட்டு நம்ம வெளியேறுவது அப்படிங்கறது சிறப்பு. சொல்லுவாங்க, இந்த இடத்துல இருந்தேன், அல்லது இந்த நபர்கள் கிட்ட நான் அதிகம் பேசினேன், அல்லது நம்ம பேசுறதுக்கு பொருத்தமற்ற ஒரு விடயமாக ஒரு சிலர் சொன்னாங்கன்னா, அந்த இடத்துல இருந்தா தானே நம்ம பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயத்த இழப்போம். அப்போ நம்ம வாட்டுக்கு அப்படியே கடந்து செல்லுவிட்டோம்னா பொறுமையை இழந்து வார்த்தைகள் விட மாட்டோம்ல. அப்போ இல்ல, இந்த இடத்துல நான் இருந்தேன்னா பொறுமை இழந்துருவேன், மன்னிச்சுக்கோங்க, எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கன்னு அந்த இடத்தை விட்டு நம்ம கடந்து போவது அப்படிங்கிறது தான் சிறப்பு. ஒருத்தர் கோபப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாமும் பொறுமையை இழந்து நாமளும் ஒரு வார்த்தையை நான்கு திட்டினோம்னா அவங்களுக்கும் நமக்கும் என்ன மேம் வித்தியாசம் இருக்கும்?
1: கண்டிப்பா.
0: எனக்கு கூட ஒருத்தவங்க கோபப்பட்டு வார்த்தைகள் விட்டாங்க, அந்த சமயத்துல நான் பொறுமையா இருந்தேன், கொஞ்ச நாள் கழிச்சு மன்னிச்சுக்கோ சந்திரசேகர், நீ அன்னைக்கு என் மனசு உறுத்துது, ஏன்னா அன்னைக்கு நீ ஒரு நாலு வார்த்தை பேசியிருந்தேன்னா கூட எனக்கு தோணிருக்கான்னு, எதுவும் பேசாம அமைதியா இருக்கிறதுனாலதான் எனக்கு உறுத்துது, மன்னிச்சுக்கோன்னு. அப்போ நான் பொறுமையா இருந்ததுனால அந்த உறவு செய்த தவறையும் அவங்க யோசிச்சாங்க. அதே மாதிரி அவங்க நட்புறவும் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் கூட இருக்கு.
1: நல்ல பொறுத்து பூமி ஆழ்வார். வார்த்தைகளை விட்டுட்டா அதை நம்ம வந்து திருப்பி எடுக்க முடியாது இல்லையா?
0: அதனால பொறுமையாக இருத்தல் அப்படிங்கறதுதான் நமக்கு உரிய ஒரு தனி அடையாளத்தையும் இந்த உலகில் பெற்றுத்தரும் அப்படின்ட்டு நான் கருதுறேன் மேம்.
1: நிச்சயமா. நன்றி சந்திரசேகர்.
0: தேங்க்யூ மேம். நன்றி.
1: நன்றி. ஹலோ, வணக்கம்.
2: எங்கள் தோழிக்கு முற்பகல் வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க. சொல்லுங்க, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கலாமே.
2: நிதானம். இந்த நிதானத்தை இழக்கிறதுனால்தான், இந்த பொறுமை இழக்கிறதுனால்தான், அந்த அலட்சியமா இருக்கிறதுனால்தான், விழிப்புணர்வை மறுக்கிறதுனால்தான் நம்ம நிறைய நேரங்கள்ல சாலை விபத்துகள்ல அடிபடுறோம்.
1: கண்டிப்பா பொறுமை என்பது தேவை.
2: எல்லாமே இப்ப சொன்னது எல்லாமே அந்த பொறுமைக்கு உள்ளடக்கம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
2: வார்த்தைகளை சிதற விட்டுட்டு ஒரு மோசமான ஆளு அப்படின்னு சொல்லி கிராமங்கள்ல ஒரு அவப்பேரை சந்திச்சிருவாங்க. கொள்ளும் ஒரு வார்த்தை, வெல்லும் ஒரு வார்த்தை. இந்த வார்த்தைகளை கொடுக்கற போது நிதானிச்சு கொடுக்கறோம். யாருக்கிட்ட பேசுறோம், என்ன பேசுறோம், எப்படி பேசுறோம் அப்படி சொல்லி வார்த்தைகளுக்கு நாம வந்து ஒரு ஒரு எஜமானா இருக்கணும். வார்த்தைகளுக்கு வந்து நாம ஒரு கடிவாளம் போட்டு வச்சுக்கணும், ஒரு கிமிக்கல் பூட்டு போட்டு பூட்டி வச்சுக்கணும் அப்பப்ப.
1: ஆமா, நிச்சயமா.
2: இந்த வார்த்தைகளை தவறு வர்றதுனாலதான் எதிர் வீடு, பக்கத்து வீடு, பக்கத்து தெருன்னு சொல்லி, உறவினர்கள், நண்பர்கள் சொல்லி நம்ம பகமைக்கு ஆளாடிடுறோம்.
1: கண்டிப்பா.
2: பெற்றோர்கள் வந்து முன்னோர்கள் நம்ம வாழ தவறாம முரண்பாடா இருக்கிற நேரங்கள்ல குழந்தைகளும் அவங்கள போலவே வாழ கத்துக்கிறாங்க. அப்ப இன்னாருடைய பிள்ளைங்க இவங்க அப்படின்னு சொல்லி அவன் பேரை சம்பாதிச்சு கொடுத்துடுறாங்க.
1: அவங்களும் அதுக்கேத்த மாதிரி நடந்துக்குவாங்க இல்லையா?
2: இப்படிதான் வாழணும், இப்படிதான் பேசணும் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கைக்கு ஒரு வரையறை வச்சு பாருங்க.
1: நிச்சயமா.
2: ஒரு அளவீடு கொடுத்து பாருங்க. இந்த எல்லைக்குள்ளதான் நம்ம இருக்கணும்னு சொல்லி ஒரு செயல்பாடு கொடுத்து பாருங்க.

0: இது ஒரு கடினமான ஒரு விஷயமே கிடையாது.
1: கண்டிப்பா
0: இப்ப அந்த பொறுமைங்கிற ஒரு விஷயத்த நிறைய நேரங்களை கையெடுத்து கொண்டுட்டு
1: போறதுனால்தான்
0: நண்பர்கள், உறவினர்கள், எங்களுடைய வாடிக்கையாளர்கள், இன்னும் பல்வேறு இடங்களை நான் நல்ல பேர் சம்பாதிக்கிறேன் சொன்ன அதுக்கு காரணமே நான் முன்னெடுத்துக்கிற ஒரு பொறுமை.
1: கண்டிப்பா
0: பேசிட்டு இருக்கிறேன். அவரு தங்கமான மனுஷன்பா, அவரு கோவமே வராதுப்பா, எதாச்சும் எல்லா விஷயத்துல அற்புதமா செயல்படுவாருப்பான்னு சொல்லுவாங்க. ஒரு பெண்ணுக்கு திருமணம் பண்ணும் போது கூட ஒரு சிலர் பொறுமையை கையாளுறது கிடையாது. அவசரப்பட்டு அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டு தொல்லைகள் அனுபவிக்கிறது நாங்க கிராமங்கள்ல பாக்குறோம். ஒரு சில இடங்கள்ல
1: கண்டிப்பா கண்டிப்பா
0: அந்த தொல்லைகளை கால கடந்து அனுபவிக்கிறது முன்னாடியே பல முறை சிந்தித்து பல முறை சந்தித்து நம்ம மக்களுடைய வாழ்க்கை பின்னாடி எந்த இடுவரும் வல்லாம வராம நம்ம எதாச்சும் செயல்படணுங்கிற அப்படி ஒரு நுண்ணறிவு இருந்து சொன்னா கண்டிப்பா ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழக்கூடும்.
1: கண்டிப்பா
0: என்னுடைய மகளுக்கும் என்னுடைய மகனுக்கும் இதெல்லாம் சொல்லி கொடுத்திருக்கேன்.
1: நல்ல விஷயம்.
0: என்னுடைய மகன் தொடர் அந்த அடுக்குமாடி குடியிருப்புல குடும்பம் இருக்கிறாரு, மூணு அடுக்குமாடி குடியிருப்புல கண்ணகி நகர்ல. அவரு இரு சக்கர வாகனம், நாலு சக்கர வாகனம் வண்டி, கனரக வாகனம் ஓட்டுற அளவுக்கு எல்லாம் இருக்கிறாரு. அவர் விபத்து இல்லாமலும் பயணிக்கிறாரு, ஓட்டுநருக்கு கெட்ட பேர் வாங்காமலும் பயணிக்கிறாரு, குடும்பத்தையும் சரியான கோணத்துல முன்னெடுத்து கொண்டுட்டு போறாரு, ஒரு பொறுமையான வாழ்க்கையை கொண்டுட்டு போறாரு சொன்னா இதுக்கு காரணமே நிதானம்.
1: நிச்சயமா
0: சொல்லுவாங்க நிதானம் பிரதானம் அப்படிம்பாங்க.
1: ஆமா நிதானமே பிரதானம்.
0: ஆமா இதுக்கு ஒரு முன்னுதாரணமா சொல்லணும் சொன்னா எங்க அகில இந்திய வானொலிகளை சொல்லலாம்.
1: சரி ரொம்ப நன்றி.
0: எல்லா வானொலிகளுமே நான் வந்து நிறைய வானொலிகளை பேசி இருக்கிறேன். இந்த வானொலியில பேசுற போது எங்களுடைய அறிவிப்பாளர்கள் வந்து ரொம்ப நம்ம கிட்ட அணுகிற அணுகுமுறையிலேயே வந்து அவங்க கிட்ட நம்ம கருத்தை முன்னெடுத்து கொடுக்கற நேரங்கள்ல சரியான கூடத்துல செயல்படுறோம்.
1: நிச்சயமா
0: தவறுகளை பண்ணிட்டு பின்னாடி மனசு வருங்கிறத விட ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு சாரி மன்னிச்சிங்கன்னு சொல்றத விட ஒண்ணுமே நாம இந்த மாதிரி விஷயங்களை கவனமா இருந்தா
1: கண்டிப்பா அந்த கவனம் இருந்தா நிச்சயமா நம்ம வந்து எல்லாத்தையுமே செயல்படுத்த முடியும்.
0: ஆமா என்ன பத்தி நான் சொல்வேன், யாருக்கும் இந்த மாதிரி மன்னிப்பு கேட்காதீங்க, தவறு பண்ணாதீங்க, ஒரு விஷயத்துல அறிவாந்து சிந்திச்சு செயல்படுங்க நான் சொல்லுவேன். அதுக்கான தகுதியை நான் உருவாக்கிக்கிறேன், முன்னுதாரணமா வாழறேன், என்னால அதை சொல்ல முடியுது. இந்த மாதிரி பொறுமைங்கிற விஷயம் நீங்க முன்னாடியே இந்த தலைப்பு கொடுத்துருந்தா கூட கோணங்கள் ஒன்றுன்னு தலைப்பு ஒன்றுன்னு சொன்னா அதுல போகக்கூடிய செய்திகள் பல்வேறு இடங்களுக்கு அது போய் சுத்திட்டு வரும்.
1: கண்டிப்பா
0: ஆனா தலைப்புடைய கருத்துக்களா இருக்கிற போது ஒருத்தர் பேசும்போது கூட பாருங்க, அது பட்டிமன்ற வழக்காடு மன்றமா இருக்கும், ஒரு மேடை பேச்சா இருக்கும், அங்கே ஒரு சிலர் பேசுகிற போது இன்னும் கொஞ்ச நேரம் பேசுவாரா
1: அப்படிங்கறது
0: இளமை தொடக்கம் முதுமை வரலையும் கடைசி வந்து பொறுமை இருக்கணும். அந்த பொறுமை வந்து நடக்கிற நடையிலிருந்து ஓட்டுகிற வண்டியிலிருந்து எல்லா விஷயத்திலயும் கண்டிப்பா என்ன சொன்ன சாலை விபத்து இல்லாத பயணத்தை, நிம்மதியான திருமணத்தை, நிம்மதியான வாழ்க்கையை கொண்டு போகலாம். சொல்லி முடிச்சது
1: சொல்லுங்க.
0: ஒரு நிலம் வாங்க போறோம், ஒரு மனம் வாங்க போறோம், அதுல என்ன வில்லங்கம் இருக்கு, அதுல என்ன தவறு இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுல ஒரு சிலர் அலட்சியமா இருந்துருவாங்க. அவசரமா செயல்படுங்கிற பெயரால நிதானத்தை தவறிட்டு இங்க மணிப்பர் அப்படிங்கிற பண பொய்ய தொலைக்கிறார்கள், தொடு கைபேசி தொலைக்கிறார்கள், பத்திரப்பதிவு தொலைக்கிறார்கள், ஆதார் அட்டையை தொலைக்கிறார்கள் சொல்லி இங்க நாங்க நிறைய பேரை காது கொடுத்து கேட்கிறேன்னா அவங்க கிட்ட பொறுமை இல்லைன்னு தான் அர்த்தம்.
1: கண்டிப்பா
0: அந்த பொறுமை அவங்க கை கொண்டு இருந்தா இந்த தொலைதல் ஏன் வருது கேள்விகள் நிறைய இருக்கு. நாம பொறுமையை முன்னெடுத்து பயணிப்போமே.
1: நிச்சயமாக. நன்றி சார்.
0: நன்றி
1: நன்றி. ஹலோ வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்களை. யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமத்திலிருந்து பாபு.
1: சொல்லுங்க பாபு.
2: பொறுமையும் தலைப்பு சொல்லுங்க மேடம். சொல்லுங்க பொறுமையும்

0: பொறுமையே பெருமை.
1: அதான் பொறுமையே பெருமை. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் அவர் மனிதர்கள் தன்னிலையை அடைவதற்கு, அதாவது தான் யார் என்பதற்கும் தன் வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழக்கூடாது என்பதற்கும் இந்த பொறுமை தான் வந்து நம்மளை சோதிக்கும். ஒரு சில மனிதர்கள் வந்து பொறுமையை சோதிக்கிறதுக்காண்டியே நம்மளை தீட்டி பாக்குறாங்க.
0: நிச்சயமா
1: அவங்கள்ட்ட வந்து நம்ம வந்து தன்னை இழந்தாக இருக்கிறதுக்கு இந்த பொறுமை வந்து ரொம்ப ரொம்ப அவசியம்.
0: ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவங்கள் உண்டு இல்லையா? நிச்சயமா
1: பொறுத்தா தான் பூமி ஆழ்வார்.
0: கண்டிப்பா
1: அதாவது பொறுத்து போயலாம், நம்ம கண்டிப்பான முறையில் நமக்கு வச்சுக்கணும்.

0: மாமியானா?
1: வணக்கம் சார், நான் பூங்குழலி பேசுறேன், சொல்லுங்க சார்.
0: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும் சார். சொல்லுங்க சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம்.
0: நிச்சயமா பொறுமையை பற்றி நம்ம சொல்லதாகமா அந்த தலைப்பு கொண்டிருக்கோம்.
1: எங்க இருந்து பேசுறீங்க, யார் பேசுறீங்க சொல்லுங்க.
0: சையத் விழுப்புரத்துல இருந்து பேசுறேன்.
1: சொல்லுங்க சார், உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க.
0: பொறுமை என்ன சொல்லுக்கு வந்து செவிக்கு கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, அருமையா இருக்கு.
1: ஆமா,
0: எவ்வளவு வேணாலும் பேசலாம்.
1: பொறுமையா இருந்தா பெருமை கண்டிப்பா இல்லையா?
0: அதுதான் கேக்கறதுக்கு நல்லா இருக்கு செவிக்கு.
1: ஆமா,
0: அதை நடைமுறைப்படுத்தணுமே. அதுதான் முறை.
1: நடைமுறைப்படுத்தினா வாழ்க்கை சிறப்பு இல்லையா?
0: அதான் சொல்ல வரேன், கருத்து உட்பட்டுதான் நான் அதை சொல்லுறேன். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன், கேட்ட செவிக்கு கேட்டதற்கு நல்லா இருக்கு, அதை கடைபிடிக்கணுமே. அந்த உள்ளுக்குள்ள அந்த நெருப்பு வந்து புகையாம பார்த்துக்கணுமே. குடும்பத்துல உறவு, குடும்பத்துல உறவுல வெளிவிட்டாரு பழக்கம்.
1: ஆமா,
0: அந்த எல்லா இடத்துலயும் அந்த கோபம் என்னும் தீ என்ன செய்யும், பொறுமை என்னும் அந்த இதை அடைச்சிடும். அந்த பொறுமை என்ன எல்லை கடந்துச்சுன்னா அந்த இடத்துலயே ஒரு முகமும் உண்டாகுமா?
1: குடும்பத்திலே
0: ஒரு மனைவி, குடும்பம், இந்த மாதிரி சொத்து பிரச்சனை எத்தனையோ விஷயம் இருக்கு.
1: கண்டிப்பா
0: ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து அந்த பொறுமை போகும்போது முடியாதுமா? ஆனா எல்லை கடந்து போச்சுன்னா அதுக்கும் ஒரு இது உண்டுமா? இது என்னடா இப்படி சையல் இப்படி சொல்றான்னு நினைச்சுக்காது.
1: ஓரளவுக்குதான் பொறுமைன்னு சொல்றீங்களா?
0: அதாவது
1: நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, பொறுமை கொஞ்ச நேரம் தாங்க இருக்கும், அதுக்கப்புறம் இருக்காதுன்ற மாதிரி சொல்றீங்களே, அதுக்காக கேக்குறேன்.
0: இப்ப அதிகாரியே வந்து கூப்பிட்டு நம்ம என்னதான் நல்லா வேலை செஞ்சாலும் நம்ம பொறுமையை சோதிக்கிறதுக்காக, நான் ஏன்னா அந்த இடத்துல நான் இருந்திருக்கேன் மின் வாரியத்துல. அப்போ என்னால இவ்வளவு நம்ம நல்லா வேலை செய்யற வெறியனா சொல்லி முடியுன்னு ஒரு எண்ணம் உள்ளுக்குள்ள இருக்குமா? இருக்காதா?
1: கண்டிப்பா இருக்கும்
0: தான். அந்த இடத்துக்கு தான் நான் வரேன். அப்ப உள்ளுக்குள்ள பல்ல கடிச்சுக்கிட்டு என்னடா அப்படின்றது எண்ணங்கள் வரும். குடும்பத்துல ஒரு மனைவி வந்து நல்லா வேலை செய்யறாங்க, மருமகளும் பாக்குறாங்க, மாமியாரையும் பாக்குறாங்க, எல்லாரையும் பாக்குறாங்க, அவங்க கிட்ட போயிட்டு என்னடி அப்படின்ற ஒரு கோபம் காமிச்சாங்கன்னா அப்ப என்ன செய்வாங்க அவங்களுக்கு? அவங்களும் ஒரு மனுஷு தானே. ஒழித்து போற கணவன், அந்த கணவன் ஒழிச்சிட்டு வராரு குடும்பத்துல, என்ன இப்ப ஒழிச்சிட்டு வர என்ன அந்த காத்து அப்படின்னும் போது ஒழித்து வருவதுதான் அந்த அந்த அருமை தெரியும். அவன் அங்க வேலை செய்யறதுல பொறுமையா இருப்பான். வேலை செஞ்சு இடத்துல பொறுமையா இருந்துட்டு இங்க வரும்போது அப்படியே செஞ்சு வேலை விட்டு வரும்போது குடும்பத்தை இப்படி ஒரு அநாகரிகமான பேச்சு வரும், கோபம் வருமா வராதா?
1: நன்றி.

0: சொல்லுங்கம்மா, என்ன உங்க தலைப்பு தெரியுங்களா? இன்னைக்கு நேர்நிகழ்வு.
1: பொறுமையே பெருமை, பொறுமையே பெருமைன்னு தாங்க கேட்டீங்க.
0: ஆமா ஆமாங்கம்மா. என்ன,
1: அதாவது பொறுமையா இருக்கிறது பெருமையா தான் தரும் எப்பவுமே.
0: ஆ கண்டிப்பாங்கம்மா.
1: சத்தம் கேக்குதாங்கம்மா?
0: ஆ கேக்குது கேக்குது மேம், நீங்க பேசலாம். உங்களோட கருத்துக்களை பகிரலாமா?
1: ஆமா, அதான் பொறுமையா இருக்கும்போது நம்மளுக்கு எப்பவுமே பெருமை கிடைக்கும். பொறுமை இல்லாம இருந்தோம்னா எதையுமே முழுசா நம்ம பார்க்க முடியாது நம்ம வாழ்க்கைய, இல்லையா?
0: ஆமா ஆமா கண்டிப்பா. பொறுமைன்றது ரொம்பவே வாழ்க்கைக்கு அவசியமான அவசியமான
1: குணத்திலேயே அது ஒரு முக்கியமான குணமா நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலைன்னா, உறவுகள்லாம் வந்து ஒன்னா சேர்றதுக்கு, உறவுகளோட நம்ம ஒன்றா இறக்குறதுக்கு பொறுமை அவசியமா தேவைப்படுது.
0: ஏன்னா
1: உறவுகள்ல ஏதாவது சொல்லுவாங்க பேசுவாங்க, அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு போனோம்னா அந்த உறவுகள் வந்து எப்பவுமே ஒன்னா சேர்ந்து இருக்க முடியும். இப்ப கணவன் மனைவிக்குள்ளேயே இப்ப பிரிவினை அதிகமா ஏற்படுது பாருங்க, டைவர்ஸ் அதிகமா இருக்கு. பொறுமை இல்லாததான்
0: இழப்பதற்கு அது ஒரு சான்றினை சொல்லலாம்.
1: ஆமா ஆமா, அது என்னன்னா நம்ம எதையுமே பொறுத்துக்கிறாம இப்ப ஒரு திருமணமே முடிச்சு போறாங்க. நான் எல்லாம் திருமணம் முடிச்சு போகும்போது அவ்வளவு பெரிய குடும்பம், பத்து பத்து பேர் கொண்ட குடும்பத்துக்கு பெரிய பானை வச்சு சமையல் பண்ணணும். மாமியா மாமனார் ஊர்களுக்கு போன பிறகு நாங்க பொறுத்து தான் நாங்க அந்த வாழ்க்கையை நாங்க பின்பற்றோம்.
0: நியூக்ளியர் ஃபேமிலிஸ் தான் அதிகமாயிருச்சுங்களே, தனி குடும்பம்.
1: நாங்க அப்ப பொறுமையா இருந்ததுனால இன்னைக்கு எல்லாத்தையுமே சந்திக்க முடியுது, சாதிக்க முடியுது பாருங்க. அதாவது பத்து பேர் கொண்டு நம்ம சமைச்சதுனால இன்னைக்கு யாரு வந்தாலும் நம்மனால சமைச்சு கொடுக்க முடியும். நம்மனால
0: இல்லீங்களா?
1: ஆமா, நிறைய கத்துக்குறோம். பொறுமையா இருக்கிற போது நிறைய கத்துக்குறோம். அந்த பொறுமையா ஒரு இது வாழ்க்கையிலேயே ஒரு தொழில நஷ்டம் ஏற்பட்டு வைங்களேன், உடனே தற்கொலை எண்ணத்தை எடுத்துடுறாங்க எல்லாருமே. அது இல்லாம அதுக்கு என்ன மாற்று வழி அப்படின்னு கண்டுபிடிக்கணும். நீங்க ஒரு வேலை பாருங்க, நான் ஒரு வழி வேலை பாக்குறேன் அப்படின்னு அந்த பிரச்சனைகளை எல்லாம் ஒழிக்கலாம். ஆளுக்கு ஒரு வேலை உழைப்பு, கடுமையான உழைப்பின் மூலமா பொறுமையா இருந்து அதை சாதிக்கலாங்கம்மா. அப்படித்தான் நாங்கெல்லாம் சாதிச்சு வந்தோம். அதே மாதிரி அடுத்த நிமிஷமே நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கை அமையக்கூடிய இது இறைவனுக்கு தருவாரு இல்லையா? அதாவது அப்படியே இருக்காது நிலையற்ற வாழ்க்கை. நம்ம வாழ்ற வாழ்க்கை எல்லாமே ஒரு சக்கரம் மாதிரி தான், ஒரு நிமிஷம் துன்பம் வரும், அடுத்த நிமிஷமே இன்பம் வரும். அதை உணராம உடனே தற்கொலை எண்ணத்தை ஏற்படுத்திடுறாங்க. பரீட்சையில கூட ஒரு மார்க் குறைஞ்சா கூட அத வந்து தவறா நினைச்சு எடுத்துடுறாங்க பாருங்க. மார்க் கம்மி ஆயிடுச்சு, நம்ம இனிமே எதுக்கு இருக்கணும்? வாழ்க்கை வந்து கல்விக்காக மட்டும்தான் வாழ்க்கை கிடையாது இல்லையா? நம்மளுக்குன்னு ஏதேதோ எத்தனையோ திறக்கும், எத்தனையோ மாற்று வழிகள்ல நம்ம சிந்திச்சு செயல்பட்டோம்னா அதுல இருந்து விலகி வரலாம். அந்த காலத்துல பெயிலானவங்க எல்லாம் எத்தனையோ பேரு எவ்வளவு பெரிய தொழிலதிபர்களா இன்னைக்கு நினைச்சு நிக்கிறாங்க தெரியுமா? அதாவது படிப்பு இல்லைனாலும் உழைப்பு இருந்து எத்தனை பேர் பாடுபட்டு உயர்ந்திருக்காங்க. அதே மாதிரி விடுதலை போராட்ட வீரர்களுமே அப்படித்தான், பொறுமையா இருந்தாங்க. எத்தனையோ கத்தி குத்து ரத்தம் பழி அவ்வளவு பிரச்சனைகள் அவ்வளவு இதுலயும் விடுதலை போராட்ட வீரர்கள் என்ன நினைச்சாங்க? எப்படியும் நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்கும், அதுக்கான ஆயத்தத்தை மட்டும் செய்வோம் நினைச்சாங்க பாருங்க. அப்ப அவ யாரும் வெல்ல முடியாத அந்த வெள்ளையர்களை கூட வெல்ல முடிஞ்சிச்சு பாத்தீங்களா? அது அகிம்சையினால
0: நம்மளும்
1: குடும்பத்திலயும் சரி வெளியில நம்ம தொழில் பண்ற இடத்துலயும் அகிம்சையில நம்ம வாழ்ந்தோம்னா, அகிம்சையோட வாழ்ந்தோம்னா நம்ம வாழ்க்கையும் சிறக்கும், பின்காலம் எதிர்காலம் நல்லா இருக்கும்.
0: நன்றி மேம், அழைப்புக்கு அழைப்புக்கு நன்றி மேம். நீலகத்தின் சார்பாக நன்றிகள். நன்றி மேம்.

0: நேரம் 11:20. நேர்கள் நேர் நேரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி பொறுமையே பெருமை என்ற டாப்பிக்கில் தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். நேயர்களிடம் நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 2275240 மற்றும் 2275250. வெளியூர் நேயர்களாக இருந்தால் 0413 என்ற முன்குறியீட்டையும் சேர்த்து டயல் பண்ணுங்கள். இது நேர் நேரம், பொறுமையோடு பேசுங்கள், பெருமையாக இருக்கலாம். அடுத்த நேயர் பார்க்கலாமா? ஹலோ,
1: வணக்கம்.
0: ஹலோ, வணக்கம் மேம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் பரமக்குடில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.

0: பெண்கள் வறுமையென்னும்
1: நேரம் 11:26 ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர் நேரம் இன்று இத்துடன் நிறைவு பெறுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும் ரோஸ்கார் மேளாவில் நடைபெறவுள்ள டெல்லி ரிலேவை அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது துலாக்கோல், நேயர் கருத்து மடல்களின் தொகுப்பு.
2: நேயர்களுக்கு நண்பகல் வணக்கம். இந்த வாரம் நேயர்கள் மிகவும் அழகாகவும் அருமையாகவும் எழுதியிருக்காங்க,
3: நிறைய கடிதங்களும் எழுதியிருக்காங்க.
2: ஆமா, அந்த கடிதங்களை நம்ம படிக்கலாம் இன்றைய நிகழ்ச்சியில. முதல் கடிதம் படிங்களே.
3: முதல் கடிதம் தஞ்சாவூர் மாவட்டம் நரசிங்கன்பேட்டையிலிருந்து ஏஜி ஐயப்பன் அப்படிங்கிற நேயர் எழுதியிருக்காங்க. வணக்கம், நல்வாழ்த்துக்கள். சென்ற 4ஆம் தேதி அன்று திங்கள் காலை 6:10 மணிக்கு காலம் நிற்பதும் இல்லை விற்பதும் இல்லை என்ற தலைப்பிலும், சென்ற 11ஆம் தேதி திங்களன்று காலை 6:10 மணிக்கு நமது புதுச்சேரி வானொலி நிலையம் படைத்தளித்த எனைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில் அருமை அன்புள்ளம் பேராசிரியர் முனைவர் M.E. கிருஷ்ணகுமார் அவர்கள் கருத்து விளக்கம் கூற கேட்டோம். நிகழ்ச்சி சிறப்பு, பாராட்டுக்கள் பல பல என்று எழுதியிருக்காங்க.
2: என்றும்
3: அன்புடன் வானொலி வசந்தம் அப்படின்னு கடிதத்தின் நிறைவாக குறிப்பிட்டிருக்காங்க இந்த நேயர். அடுத்ததாக ஒரு கடிதம்.
2: இம்மாதம் 8ஆம் தேதி ஒளிபரப்பான நாடகம் கேட்டு எழுதியிருக்காங்க. எந்த குழந்தையும் நல்ல குழந்தையாம் அந்த நாடகம். ஆசிரியர் தெள்ளாறு, நான் பானு. குழந்தைகள் பிறப்பால் நல்லவர்களே, வீட்டில் சமுதாயத்தில் உள்ளவர்களால் தான் அவர்கள் பாதிக்கப்படுகின்றனர் என்ற நற்கருத்தை புகட்டிய அற்புத நாடகம் என பாராட்டுகிறேன் அப்படின்னு எழுதியிருக்காங்க.
3: யார் எழுதியிருக்காங்க?
2: திண்டிவனம் கே. குப்பு சாரங்கபாணி. படைத்தளித்த ஆகாஷ்வாணி புதுச்சேரிக்கும், அமைப்பு ஏபி எலிசபெத் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோருக்கும் நன்றின்னு சொல்லியிருக்காரு மேடம். இந்த நாடகத்தை பத்தி வேற ஒரு நேயர் எழுதியிருக்காங்களா?
3: ஆமா,
2: இருந்த படிங்களே.
3: பிள்ளையார் குப்பத்திலிருந்து ஜோதி முனிநாதன் அப்படிங்கிற நேயர் எந்த குழந்தையும் நல்ல குழந்தையாம் அப்படிங்கிற இதே நாடகத்தை பத்தி ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. புதுச்சேரி வானொலி நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் நிலையத்தில் பணிபுரியும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம்னு கடிதத்தை தொடங்கி 8ஆம் தேதி அன்று ஒளிபரப்பான எந்த குழந்தையும் நல்ல குழந்தையாம் நாடகம் மிகவும் அருமை. ஆமாங்க, அப்போது நம் மனதில் ஒலித்த பாடல் இப்போதும் மறக்க முடியாது. குழந்தை வளர்ப்பில் நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுத்தந்தும் தமிழ் சொற்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்த்தால் அவர்கள் வாழ்க்கையும் நன்றாக இருக்கும். கிராமப்பகுதியில் வாழும் தாத்தா பாட்டியம்மா தன் பேரப்பிள்ளை அமர்நாத்துக்கு பல தமிழ் சொற்களையும் அன்பு, பொறுமை, கருணை இன்னும் பல்வேறு சொற்களை சொல்லிக் கொடுத்தார்கள். எழுதிய ஆசிரியர் அவர்களுக்கும் நடித்த கலைஞர் பெருமக்களுக்கும் அமைத்த படைத்த நமது வானொலிக்கும் நன்றி என்று ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. அடுத்தது, சென்ற 8ஆம் தேதி அன்று ஒலிபரப்பான சூழல் அறிவோம் நிகழ்ச்சி ஒலிபரப்ப கேட்டேன். மைக்ரோ பிளாஸ்டிக் பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமை பற்றிய உரை கேட்டேன். நல்ல பயனுள்ள நிகழ்ச்சி அமைத்து ஒலிபரப்பிய புதுச்சேரி வானொலி நிலையத்தாருக்கு எனது பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன், மிக்க நன்றி என்று கடிதத்தை முடித்திருக்கிறார் புதுச்சேரி வில்லியனூர் கோட்டை மேடிலிருந்து க. குமாரவேல் என்கிற நேயர். 8ஆம் தேதி அன்று ஒலிபரப்பான நிகழ்ச்சியை பற்றிய வேற எதுவும் கடிதங்கள் இருக்கா?
2: இருக்கு மேடம். பிள்ளையார்குப்பம் பாகூர் கொம்யூன் முருகன் கோவில் தெரு எம். ஜோதி முனிநாதன் அவர் தான் எழுதியிருக்காங்க. புதுச்சேரி வானொலி நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் நிலையத்தில் பணிபுரியும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். இம்மாதம் 8ஆம் தேதி அன்று ஒலிபரப்பான இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் எழுத்தாளர் சிவகுமார் முத்தையா அவர்கள் மிக அருமை வாய்ந்த கருத்துக்களை பதிவு செய்தார்கள். இந்நிகழ்ச்சியில் ஐயா அவர்கள் படைப்புகள், சிறுகதைகள், கட்டுரைகள், கவிதை வரிகள், இன்னும் பல்வேறு சொற்கள் பதிவு செய்தார்கள். அனைவருக்கும் பயனுள்ளவையாக இருந்தன. உடன் உரையாடினார் கு. அடைக்கலராஜ் அவர்கள். பங்கேற்று தன் வாழ்க்கை அனுபவங்களை வழங்கிய ஐயா அவர்களுக்கும், உடன் உரையாடிய ஐயா அவர்களுக்கும், படைத்த திருச்சிராப்பள்ளி வானொலிக்கும், ஒளிபரப்பு செய்த நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரிக்கும் என் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு மேடம்.
3: வேற எதுவும் நிகழ்ச்சிகளை பற்றி பாராட்டி இல்லை விமர்சன கடிதம் எதுவும் வந்திருக்கா?
2: இம்மாதம் 8ஆம் தேதி அன்று காலை உழவர்களுக்கான செய்திகள் நிகழ்ச்சியை ஒளிபரப்ப கேட்டேன். ஆடுகுட்டி இறப்பை தவிர்ப்பது பற்றிய உரையாடலில் குட்டிக்கு பால் புகட்டுதல், சினையாடு தனிமைப்படுத்துதல், சினை பருவத்திற்கு வராமைக்கான காரணம், தாது உப்பு கொடுக்கும் முறை, இது பற்றி நிறைய கூறினார்கள். நிகழ்ச்சியின் முடிவில் பிரண்டை வகைகள் அதன் பயன் பற்றி கூற கேட்டேன். நல்ல பயனுள்ள நிகழ்ச்சி ஒளிபரப்பிய ஆகாஷ்வாணி புதுச்சேரிக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சியில் காத்த முத்துவாக உரையாடிய மயிலாடுதுறை தா. செந்தில்குமார் அவர்களுக்கும், கருத்து முத்துவாக

0: உரையாடிய ஸ்ரீனிவாச முருகன் அவர்களுக்கும் என் நன்றி, அப்படி என்று எழுதியிருக்கின்றார்.
1: யார் எழுதியிருக்காங்க இந்த கடிதம்?
0: புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கோட்டைமேடு மாரியம்மன் கோவில் தெரு க குமரவேல் அவர்கள். நம்ம ஆகாஷவாணி புதுச்சேரியில் தினந்தோறும் விவசாய நிகழ்ச்சி நிறைய ஒளிபரப்புறோம். அதில் 6:35 உழவருக்கான செய்திகள், 7:25 உழவருக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் இல்லைங்களா. இந்த மூன்று நிகழ்ச்சியுமே விவசாயம் சார்ந்த நிகழ்ச்சி தான். அதனால் நிகழ்ச்சிகளை உழவர் பெருமக்கள் மற்றும் நேயர்கள் அனைவரும் கேளுங்க. நிகழ்ச்சி கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை இதுபோல் ஒரு போஸ்ட் கார்டில் எழுதி அனுப்புங்க. ஆகாஷவாணி புதுச்சேரி ஃபேஸ்புக்லேயும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க, மின்னஞ்சலிலும் உங்களுடைய கருத்து தெரிவிங்க. அடுத்ததாக, இம்மாதம் 11 காலை 8:02 அனைவருக்கும் அமைதி அனைவருக்கும் செழிப்பு என்ற தலைப்பில் கவியோகி சுவாமி சுத்தானந்த பாரதியார் பிறந்தநாள் நிகழ்ச்சி முனைவர் அருள்தாசன் அவர்கள் பேச கேட்டு மகிழ்ந்தேன். 8வது வயதிலேயே கவிதை பாடும் ஆற்றலோடு ஆசிரியர் பணி செய்து பின்பு துறவியாகி காஞ்சி சங்கராச்சாரியார் சுவாமிகளால் கவியோகி சுத்தானந்த பாரதி என பெயர் பெற்று தேசபக்தியும் சுதந்திர பாடல்களும் ஆன்மீகமும் கலந்து பணியாற்றி மகாத்மா காந்தி, நேதாஜி, ராஜாஜி, வஉசி ஐயர் முதலான தலைவர்களுடன் கூடி சுதந்திரம் பெற பெரும் பாடுபட்டார். மாணிக்க வாசகர், வள்ளல் ராமலிங்க சுவாமிகள், பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷிகள் ஆகியோர்களுக்கு பாத்திரமானார். ஏழைப்படும் பாடு என எழுதியதை திரைப்படமாக எடுத்தார்கள்.
1: இந்த கடிதத்தை யார் எழுதியிருக்காங்க?
0: தெள்ளாறிலிருந்து ஜே சச்சிதானந்தமணம்.
1: அதே நிகழ்ச்சியை பற்றி, அதாவது 11 காலை 8:02 அளவில் அனைவருக்கும் அமைதி அனைவருக்கும் செழிப்பு என்கிற தலைப்பில் கவியோகி சுத்தானந்த பாரதியார் பிறந்தநாள் நிகழ்ச்சி பற்றி ஜே அருள்தாசன் அவர்கள் பேச கேட்டு பெருமை பெற்றேன். ஆசிரியர் பணியாற்றி தேசபக்தி பாடல்கள் எழுதி சுதந்திரம் பெற பாடுபட்டு சுதந்திரம் பெறும் வரை ஓய்வின்றி உழைத்தார். மகாத்மா காந்தி, நேருஜி, ராஜாஜி, வஉசி ஐயர், கலைமகள் ஆசிரியர் கீவா ஜெகநாதன் முதலான பெரியோர்களுடன் அரும்பாடுபட்டு தேசபக்தியும் ஆன்மீக பக்தியிலும் சிறந்து விளங்கினார். புதுவை அரவிந்தர் ஆசிரமத்தில் தங்கி தியானம் செய்தார். பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷிகள் ஆசிரமத்தில் தங்கி பகவான் ரமணர் அருளால் ஸ்ரீ ரமண விஜயம் என்னும் புத்தகம் வெளியிட்டு மகிழ்ந்தார். ஏழிப்படும் பாடு என்னும் ஒரு கதை எழுதியதை திரைப்படமாகவும் தயாரித்தார்கள். ஒலிபரப்பிய நமது புதுவை வானொலிக்கு நன்றி என்று ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க.
0: இதற்கு முன்பு நான் படித்த நிகழ்ச்சிக்கான கடிதம் தான் இதுவும். இது யார் எழுதியிருக்காங்க மேடம்?
1: திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்து ஆர் மகாலட்சுமி அப்படிங்கிற நேயர் எழுதியிருக்காங்க.
0: இப்போ நீங்கள் படித்த அதே நிகழ்ச்சிக்கு தான் இன்னொரு கடிதமும் எழுதியிருக்கின்றார் தெள்ளாறு அருணாச்சலம் அவர்கள். நிலைய இயக்குனர் அவர்களுக்கு வணக்கம். இம்மாதம் 11 காலை 8:02 ஒளிபரப்பிய அனைவருக்கும் அமைதி அனைவருக்கும் செழிப்பு என்ற தலைப்பில் கவியோகி சுத்தானந்த பாரதியார் என்கின்ற தலைப்பில் முனைவர் ஜே அருள்தாசன் மிகவும் அருமையாக பேசினார். கவியோகி சுத்தானந்த பாரதி பகவான் ஸ்ரீ ரமணரை பற்றி ஸ்ரீ ரமண விஜயம் என்ற ஆன்மீக நூல் எழுதியுள்ளார். நன்றி வணக்கம் அப்படின்னு எழுதியிருக்கார் மேடம்.
1: பதினொன்றாம் தேதி அன்று உழவர் உலகம் நிகழ்ச்சி பற்றி ஒரு கடிதம் வந்திருக்கு.
0: யார் எழுதியிருக்காங்க?
1: புதுச்சேரி வில்லியனூர் கோட்டைமேட்டிலிருந்து க குமாரவேல் என்கிற நேயர். 11 அன்று இரவு 7:30 ஒலிபரப்பிய உழவர் உலகம் நிகழ்ச்சி கேட்டேன். பூச்சிக்கொல்லி தெளித்த மருந்தினால் பாதிக்கப்பட்டு பின் இயற்கை விவசாயத்திற்கு மாறிய உழவரின் உரையாடலில் கடன் சுமையால் ஆளாகியிருந்தார் என்பது தெரிந்தது. காட்டியானம், நெல் அறுத்துவிடல், பயிர் இடைவெளி என பல நல்ல தகவல்கள் கூற கேட்டேன். நல்ல நிகழ்ச்சியை அமைத்து ஒலிபரப்பிய புதுச்சேரி வானொலி நிலையத்தாருக்கு நன்றி என்று இந்த கடிதத்தை எழுதியிருக்காங்க. அடுத்து இன்னும் என்னென்ன கடிதம்லாம் இருக்குது?
0: இம்மாதம் 12 ஒளிபரப்பான ஓவியம் பேசுகிறது சித்திரம் பற்றிய ஒரு கடிதம் மேடம்.
1: இந்த கடிதத்தை யார் எழுதியிருக்காங்க?
0: பிள்ளையார்குப்பம் பாகூர் கொம்யூன் முருகன் கோவில் தெரு எம் ஜோதிமணிநாதன் அவர்கள் தான். புதுச்சேரி வானொலி நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் நிலையத்தில் பணிபுரியும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். ஓவியம் பேசுகிறது சித்திரம் மிகவும் சிந்தனைக்கு உகந்த சொற்கள் உலா வந்தன. ஆமாங்க, பழமொழி சொல்வார்கள், சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் என்பார்கள். அதுபோல் ஓவியம் என்பது பார்த்ததும் தீட்டுவதும் பாராமலும் கற்பனையில் மனதுக்கு பிடித்த ஓவியம் தீட்டுவது. ஆனால் இயற்கை ஓவியம், ஆன்மீக ஓவியம், இன்னும் பல்வேறு ஓவியங்கள் நம் கண்முன் நிற்பது உயிர் பெற்ற ஓவியம் போல் அன்றும் இன்றும் என்றும் அழியாமல் பாதுகாக்கப்படுகிறது. இந்நிகழ்ச்சியை அமைத்து வழங்கிய நமது

0: நிலையத்தாருக்கு நன்றி அப்படின்னு எழுதியிருக்காரு மேடம். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி அரியாங்குப்பம் பாரதியார் பல்கலைக்கூட முன்னாள் முதல்வர் மறைந்த சிற்பி ஜெயராமன் அவர்களுடனான நேர்முகத்தை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி நிகழ்ச்சி பிரிவு தலைவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள் நேர்முகம் வந்திருப்பாங்க. சிற்பி ஜெயராமன் அவர்கள் இப்போது அவர் மறைந்திருந்தாலும் அவருடைய ஓவியம் சம்பந்தமான அனுபவங்கள் நிறைய கருத்துக்கள் பகிர்வுகள் எல்லாம் அருமையாக இருந்தது. நிறைய நேரங்கள் கேட்டுட்டு நமக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டாங்க. இந்த நிகழ்ச்சி நல்ல ஒரு நிகழ்ச்சியாக அமைந்திருந்ததுன்னு சொல்லலாம் மேடம்.
1: இதே நேயர் 12ஆம் தேதி அன்று பிற்பகல் ஒலிபரப்பான ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியை பற்றி ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. இந்த ஹாய் ஸ்நேகிதியே பெண்களுக்கான நிகழ்ச்சியில் சட்டம் அறிவோம் நிகழ்ச்சியில் தொழில் நிறுவன சட்டம் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் அகிலா அவர்கள். நிகழ்ச்சி மிகவும் அருமையாக இருந்தது. அருமையான கருத்துக்களை, அனைவருக்கும் பயனுள்ள கருத்துக்களை எடுத்துரைத்தார். ஒவ்வொரு வாரமும் சட்டம் சம்பந்தப்பட்ட சிந்தனை சொற்கள் நமது புதுச்சேரி வானொலியில் ஒலிபரப்பு செய்கிறார்கள். தெரியாத பல்வேறு கருத்துக்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலம் கேட்டறிகிறோம். உடன் நேர்முகம் கண்ட நமது வானொலி ஆர்ஜே ஆனந்தி அவர்களுக்கும் நமது வானொலிக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும் என்று எழுதியிருக்கிறார்.
0: நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரு கடிதம் தான் இருக்கு.
1: யார் எழுதியிருக்காங்க இந்த கடிதத்தை, எந்த நிகழ்ச்சி பற்றி எழுதியிருக்காங்க?
0: புதுச்சேரி வில்லியனூர் கோட்டைமேடு மாரியம்மன் கோவில் தெரு குமரவேல் அவர்கள் நுகர்வோருக்கான வெற்றி கதை நிகழ்ச்சியை பற்றி தான் இந்த மடல். இம்மாதம் 14ஆம் தேதி அன்று காலை 7:02 நுகர்வோருக்கான வெற்றி கதை ஒளிபரப்ப கேட்டேன். பொருள் விலை குறைப்பு, பேருந்தில் கட்டணச்சீட்டு பெறுதல் பின் செயல்படுதல் பற்றி உரையாடலில் கூற கேட்டேன். இறுதியாக வழக்கு தொடர சட்ட உதவி மையத்தை அணுகினால் நிவாரணம் கிடைக்கும் என்று செய்தி அறிந்தேன். நன்றி அப்படின்னு எழுதியிருக்கின்றார். நேயர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி மற்றும் 102.8 FM ரெயின்போவில் தினந்தோறும் நிகழ்ச்சிகள் நிறைய ஒளிபரப்பு செய்கின்றோம். நேயர்கள் அனைவரும் நிகழ்ச்சியில் கேட்டுட்டு கடிதம் மூலமாகவோ aarpandi@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ
1: மற்றும் ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படிங்கிற ஃபேஸ்புக்கில் அந்தந்த நிகழ்ச்சி பற்றி போஸ்டர் இருக்கும், அதுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் நீங்கள் எழுதலாம்.
0: கடிதம் மூலம் நிகழ்ச்சி குறித்த விமர்சனங்களை எழுத வேண்டிய முகவரி சொல்லணுங்களேன்.
1: நிலைய இயக்குனர், துலாக்கோல் பிரிவு, ஆகாஷ்வாணி, இந்திரா நகர், புதுச்சேரி 6 என்ற முகவரிக்கு எழுதலாம். நேயர்களே, நிகழ்ச்சிகள் அனைத்தையும் தொடர்ந்து கேளுங்கள். உங்களது மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் கடிதங்கள் மூலம் நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை கூறிய அனைத்து நேயர்களுக்கும் ஆகாஷ்வாணி புதுச்சேரி சார்பாக நன்றி கூறி விடைபெறுகின்றோம்.
1: ஸ்ரீனிவாச முருகன்,
0: எஸ் ஜெயஸ்ரீ.
1: வணக்கம் நேயர்களே.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது துலாக்கோல், நேயர் கருத்து மடல்களின் தொகுப்பு. நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
2: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
4: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
3: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, N4 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
5: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம் நினைவே.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12:15. இனி கேட்கலாம்.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது இசை பயிற்சி. நிகழ்ச்சியில் இடம்பெறும் பாடல் "என்ன புண்ணியம் செய்தேனு", இயற்றியவர் ஊத்துக்காடு வெங்கடகவி அவர்கள். ராகம் ரீத்தி கவுளை, தாளம் மிஸ்ர சாப்பு. கற்றுத்தருபவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே.

0: செய்தேனு. இயற்றியவர் ஊத்துக்காடு வெங்கடகவி அவர்கள். ராகம் ரீத்தி கவுளை, தாளம் மிஸ்ர சாப்பு. கற்றுத்தருபவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி. கற்றுக்கொள்பவர் ஏ ஸ்ரீநிதி.
1: வணக்கம்.
2: வணக்கம். வாங்கம்மா, சென்ற வகுப்புகள்ல என்ன கீர்த்தனை சொல்லி தந்துட்டு இருக்கேன்?
1: ரீதி கவுளை ராகத்தில் அமைஞ்சிருக்கிற என்ன புண்ணியம் செய்தேனோ அப்படின்ற பாடல் ஊத்துக்காடு வேங்கட கவி ஏற்றியது.
2: மிஸ்ரசாப்பு
1: தாளத்துல 22வது மேலகர்த்தாவாகிய கரஹர பிரியா ஜன்யம்.
2: ஜன்யம் ரீதி கவுல வந்து 22வது மேலமாகிய கரகர பிரியாவில ஜன்யம். அதனால அதுல அமைஞ்சிருக்கிற ஸ்வரஸ்தானங்கள் என்ன சொல்லுங்க?
1: ஷட்ஜம், சதுஸ்ருதி ரிஷபம், சாதாரண காந்தாரம், சுத்த மத்தியமம், பஞ்சமம், சதுஸ்ருதி தெய்வதம், கைசிகிஷாதம்.
2: இந்த சரணத்தோட வார்த்தைகள் எழுதிருக்கீங்களே, அதை ஒரு முறை படிச்சு காமிங்க.
1: வாடிய பயிருக்கு பெய்யும் மழை போலே, படர்முல்லை கொடிக்கொரு கொழு கிடைத்தார் போலே, தேடியும் காணாத திரவியமே, சத்குரு தேவா தேவா தேவா தேவா, மின்னருள் பெறவே நான்.
2: அதுல என்ன சொல்றாங்கன்னு உங்களுக்கு புரியறது இல்லையா? அதாவது ஒரு நல்ல செழிப்பா இருக்கிற பயிர் இல்ல, வாடி போய் அப்படியே அந்த தண்ணிக்காக தேவை, பேட்லி நீடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ அதுக்கு அந்த மழை எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு கொடிக்கு வந்து கொழு, கொழுன்னா ஒரு ஸ்டிக் மாதிரி வைப்போம் இல்லையா, ஒரு கொடிக்கு ஸ்டிக்கோ பந்தலோ இல்லைன்னா அது எங்க போறதுன்னு தெரியாம தவிக்கும். அது மாதிரி ஒரு குருவோட கைடன்ஸ் இல்லைன்னா நான் எவ்வளவு கஷ்டப்படுவேன், நீ எனக்கு அப்படி கிடைச்சிருக்க குருவே அப்படின்னு அந்த கம்போசர் வந்து தன்னோட மனசுல இருக்கிற அந்த விஷயத்தை வந்து வெளிப்படுத்த

0: இதோட இந்த வகுப்பை முடிச்சுக்கலாமா? அடுத்த வகுப்புல மீண்டும் ஒரு முறை முழு பாடலையும் பார்க்கலாம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
2: இசை பயிற்சியில் நேர்கள் இதுவரை கேட்டது ஊத்துக்காடு வெங்கடகவி அவர்கள் இயற்றிய என்ன புண்ணியம் செய்தேனோ என தொடங்கிய பாடல். ராகம் ரீத்தி கௌளை, தாளம் மிஸ்ரசாபு. கற்றுத்தந்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி, கற்றுக்கொண்டவர் ஏ ஸ்ரீநிதி.
3: காலத்தால் அழியாத காவிய பாடல்கள். மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை
4: கொஞ்சம்
3: தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோ ஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள்.
5: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12:28.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று நண்பகல் 12:30 பன்னிசை மாலையில் எம்எம் தண்டபாணி தேசிகர் அவர்கள் பாடிய பாடல்களை கேட்கலாம். பிற்பகல் 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர், வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். நண்பகல் 1 மகளிர் நேரம், தொலைபேசி வழி மகளிர் விருப்பம். 2:15 என்றும் இனியவை, 2:40 மொழி பயிற்சியில் பிரெஞ்சு பாடம், ஆசிரியர் டாக்டர் எஸ் ஆனந்த வடிவேலு அவர்கள், மாணவி ஜே மணிமொழி. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல், எஸ் காயத்ரி அவர்களின் பாட்டு. 4:00 அன்னக்கிளி திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை இளையராஜா, திரைக்கதை வசனம் பஞ்சு அருணாச்சலம், இயக்கம் தேவராஜ் மோகன். 5:00 இளைய பாரதம், இளைஞர்களை சந்திப்போம் ஒரு புதிய முன்னெடுப்பு, வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சிகளின் வரிசையில் கல்லூரிகளிடையே நடைபெற்ற 1 நிமிட பேச்சாற்றல் போட்டியின் காலிறுதி சுற்றலின் வானொலி தொகுப்பு. நிகழ்ச்சி அமைப்பு ஏபி எலிசபெத் அவர்கள், அமைப்பில் உதவி எம்ஏ நிவேதாஸ்ரீ, படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12:00.

0: முப்பது நிமிடம் நேயர்கள் கேட்கவிருப்பது பன்னிசை மாலை. இன்று பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் எம்எம் தண்டபாணி தேசிகர் அவர்கள் பாடிய பாடலை கேட்கலாம். நிகழ்ச்சி தொடங்கும் முன் விளம்பரம்.
1: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ் பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
0: பன்னிசிமாலையில் முதல் பாடலாக ஒலிக்க வருவது தோடுடைய செவியன் என தொடங்கும் திருஞான சம்பந்தர் தேவாரம்.

நேரம் 12:33. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பன்னிசை மாலையில் அடுத்த பாடலாக காதலாகி கசிந்த என தொடங்கும் திருஞான சம்பந்தர் தேவாரம்.

0: தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் வளர்ச்சிப் பயணத்தில் பங்கெடுக்க உலகமே ஆவலுடன் காத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசு திட்டங்களின் பலன்கள் எளிமையாகவும் தடையின்றியும் மக்களை சென்றடைய வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். பெட்ரோல் மற்றும் டீசல் விலை இன்று லிட்டருக்கு 91 பைசா உயர்த்தப்பட்டுள்ளது. 4 நாள் பயணமாக இன்று இந்தியா வந்துள்ள அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசுகிறார். ஆசிய டாக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஷிஷ் மாலிக் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் வளர்ச்சிப் பயணத்தில் பங்கெடுக்க உலகமே ஆவலுடன் காத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காணொலி வாயிலாக 19வது வேலைவாய்ப்பு திருவிழாவை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், நாட்டில் இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகளையும் உலகளாவிய அனுபவங்களையும் வழங்குவதை நோக்கமாக கொண்டு உலகின் பல்வேறு நாடுகளுடன் இந்தியா கூட்டாண்மை அடிப்படையில் செயல்பட்டு வருவதாக கூறினார். உலக நாடுகளின் நம்பிக்கைக்குரிய நண்பனாக இந்தியா உருவெடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைவதற்கு ஒவ்வொரு இந்தியரும் உழைத்து வருவதாகவும், அந்த இலக்கை எட்டுவதற்கு பல துறைகளில் தமது அரசு முதலீடு செய்து வருவதாகவும் கூறினார். இதன் மூலம் இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இன்று நடைபெற்ற வேலைவாய்ப்பு திருவிழாவில் பல்வேறு அரசு துறைகள் மற்றும் நிறுவனங்களில் சேர்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட 51,000-க்கும் மேற்பட்டோருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. இந்த வேலைவாய்ப்பு திருவிழா நாடு முழுவதும் 47 இடங்களில் நடைபெற்றது. இன்று பணி நியமன ஆணைகளை பெற்றவர்கள் ரயில்வே அமைச்சகம், உள்துறை அமைச்சகம், சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகம் மற்றும் உயர்கல்வித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பணியாற்ற உள்ளனர். தமிழகத்தில் சென்னை ICF-இல் நடைபெற்ற விழாவில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டு இளைஞர்களுக்கு பணி நியமன கடிதங்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசத்தை மேலும் சிறப்பாக கட்டமைக்க இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை வழங்குவதாக தெரிவித்தார்.
1: மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த நாட்டிற்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தார்கள். கிட்டத்தட்ட போன வருடத்திற்கு முன்னால ஒரே வருடத்துல 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும் என்று செங்கோட்டையில தன்னுடைய சுதந்திர தின உரையில சொல்லியிருந்தாங்க. சொன்னபடியே ஒரே வருடத்துல 10 லட்சம் பேருக்கு கொடுத்து இப்போ அதுக்கு பிறகு 15, 16, 17, 18, 19வது வேலை வாய்ப்பு கிட்டத்தட்ட 12 லட்சம் பேருக்கு நம்மளுடைய மத்திய அரசாங்கத்துல வேலைகளை கொடுத்திருக்கிறார்கள். இது பணி அல்ல, ஒரு தேசத்தை கட்டமைப்புக்கின்ற, இந்த தேசத்தை நிர்வகிக்கின்ற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 150 கோடி மக்கள் இருக்கிற இவ்வளவு பெரிய தேசத்துல இந்த 10 லட்சம் பேர் என்பது நாம் இந்த நாட்டை வழி நடத்துபவர்களாக, இந்த நாட்டை உருவாக்குபவர்களாக இருக்கின்றோம். மிகப்பெரிய ஒரு சேவை செய்கின்ற வாய்ப்பை நமக்கு அரசாங்கம், நம்மளுடைய நாடு நமக்கு கொடுத்திருக்கிறது.
0: இந்தோ திபெத்திய எல்லை காவல்படையின் மகளிர் குழு எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்து சாதனை படைத்துள்ளது. 11 பெண்கள் மற்றும் 3 தொழில்நுட்ப உதவி பணியாளர்கள் என 14 உறுப்பினர்களை கொண்ட இந்த குழு நேற்று முன்தினம் நேபாள பகுதியிலிருந்து சவுத்கால் பாதை வழியாக உலகின் மிக உயர்ந்த சிகரத்தை அடைந்ததாக இந்தோ திபெத் எல்லை காவல்படை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 19ஆம் தேதி இந்த மகளிர் குழு தனது பயணத்தை தொடங்கியது. தூய்மையான இமாலயம், பனிப்பாறைகளை காப்போம் என்ற தங்களது பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக இக்குழுவினர் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு நடவடிக்கையை மேற்கொண்டதுடன் எவரெஸ்ட் சிகரத்திலிருந்து மட்காத கழிவுகளையும் சேகரித்தனர். எவரெஸ்ட் சிகரத்தில் தேசிய கொடியை ஏற்றிய இக்குழுவினருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடுமையான தட்பவெட்ப நிலையிலும் இந்த அசாத்திய சாதனையை இந்த குழு நிகழ்த்தியுள்ளது என்று பாராட்டியுள்ளார். இந்த சாதனையின் மூலம் 5 வெற்றிகரமான எவரெஸ்ட் சிகர பயணங்கள் உட்பட மொத்தம் 232 மலையேற்ற பயணங்களை இந்தோ திபெத்திய எல்லை காவல்படை நிறைவு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அரசு திட்டங்களின் பலன்கள் எளிமையாகவும் தடையின்றியும் மக்களை சென்றடைய வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நேற்று வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி அமைச்சகங்களின் மூத்த அதிகாரிகளுடன் நடைபெற்ற உயர்மட்ட ஆய்வுக் கூட்டத்தின் போது அவர் இதனை தெரிவித்தார். குறைதீர்க்கும் அமைப்புகளை வலுப்படுத்தவும் அவற்றை பொறுப்புணர்வுடனும் விரைவாக செயல்படக்கூடியதாகவும் மாற்றுமாறு வேளாண்மை, ஊரக வளர்ச்சி மற்றும் நில வளங்கள் உள்ளிட்ட அனைத்து துறை சார்ந்த துறைகளுக்கும் நிறுவனங்களுக்கும் அமைச்சர் உத்தரவிட்டார். புகார்கள், பொதுமக்களின் குறைகள், மக்கள் பிரதிநிதிகளிடமிருந்து வரும் கோரிக்கைகள், குடிமக்களின் கடிதங்கள் மற்றும் பல்வேறு இணையதளங்களில் எழுப்பப்படும் பிரச்சினைகளை நாள்தோறும் ஆய்வு செய்வதற்காக வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி அமைச்சகங்களில் தலா 10 அதிகாரிகள் கொண்ட சிறப்பு குழுக்களை அமைக்குமாறு திரு சௌஹான் அறிவுறுத்தினாா்.

0: நடைமுறைகளை எளிமைப்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் தேவையற்ற விதிமுறைகளை நீக்க வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். நிர்வாகத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. ரிசர்வ் வங்கி 2025-26 நிதியாண்டிற்கான உபரி நிதியிலிருந்து 2,86,000 கோடி ரூபாயை மத்திய அரசுக்கு வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது. இது ரிசர்வ் வங்கியால் வழங்கப்படும் மிக உயர்ந்த லாப பங்கு தொகைகளில் ஒன்றாகும். மும்பையில் ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்கோத்ரா தலைமையில் நடைபெற்ற இயக்குநர்களின் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. முந்தைய நிதியாண்டுடன் ஒப்பிடுகையில் 2025-26 நிதியாண்டின் மொத்த வருமானம் 26.42% அதிகரித்துள்ளது. செலவினம் 27.6% உயர்ந்துள்ளதாகவும் ரிசர்வ் வங்கி தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பெட்ரோல் மற்றும் டீசல் விலையின்று இன்று லிட்டருக்கு 91 பைசா உயர்த்தப்பட்டுள்ளது. கடந்த 10 நாட்களுக்குள் 3வது முறையாக இதன் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. தில்லியில் பெட்ரோல் விலை 87 பைசா உயர்த்தப்பட்டு லிட்டருக்கு 99.51 ரூபாயாகவும் டீசல் விலை 91 பைசா உயர்த்தப்பட்டு லிட்டருக்கு 92.49 ரூபாயாகவும் அதிகரித்துள்ளது. அண்மை நாட்களில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 5 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் சூழலால் கச்சா எண்ணெய் விலையில் ஏற்பட்டுள்ள கடுமையான விலை உயர்வு காரணமாக இந்த விலை அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ 4 நாள் பயணமாக இன்று இந்தியா வந்தடைந்தார். வெளியுறவுத்துறை அமைச்சராக அவர் இந்தியா வருவது இதுவே முதல் முறையாகும். அவரது இந்த பயணத்தின் போது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது, வர்த்தகம், பாதுகாப்பு, எரிசக்தி, அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் இந்தோ பசிபிக் ஒத்திசார் ஒத்துழைப்பு ஆகியவை குறித்து விவாதிக்கவுள்ளார். இன்று காலை கொல்கத்தா வந்தடைந்த திரு மார்க்கோ ரூபியோ அன்னை தெரசா குழந்தைகள் இல்லத்திற்கு சென்று அவர்களுடன் கலந்துரையாடினார். இன்று பிற்பகல் புதுதில்லி செல்லும் அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேச உள்ளதாக இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் தெரிவித்துள்ளார். CBSE 12வது வகுப்பு மாணவர்கள் விடைத்தாள் நகலை பெறுவதற்கான கால அவகாசம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் தங்களது விடைத்தாள் நகல்களை பெற்ற பிறகு மதிப்பெண் சரிபார்ப்பு அல்லது மறு மதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க 2 நாட்கள் வரை கால அவகாசம் இருக்கும் என்று CBSE தெரிவித்துள்ளது. இந்த கால அவகாசத்தை மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு CBSE கேட்டுக் கொண்டுள்ளது. ஆசிய டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஷிஷ் மாலிக் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலான்பட்டரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவு காலிறுதிச் சுற்றில் மங்கோலியாவின் முன்க்ஜின் பேட்ஸனை வென்றார். IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று லக்னோ அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. பிரிக்ஸ் மகளிர் பணிக்குழுவின் 2வது கூட்டம் மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் நடத்தப்பட்டது. மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் செயலர் திரு அனில் மாலிக் தலைமையில் காணொலி வாயிலாக இக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பங்கேற்ற பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் பன்முக ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் தொழில் முனைவோர் திறனை மேம்படுத்துவதற்கான கட்டமைப்பு உள்ளிட்ட முக்கிய முன்னுரிமை பகுதிகளில் ஒருமித்த கருத்தை ஏற்படுத்துவது குறித்தும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் வளர்ச்சிப் பயணத்தில் பங்கெடுக்க உலகமே ஆவலுடன் காத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசு திட்டங்களின் பலன்கள் எளிமையாகவும் தடையின்றியும் மக்களை சென்றடைய வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். பெட்ரோல் மற்றும் டீசல் விலை இன்று லிட்டருக்கு 91 பைசா உயர்த்தப்பட்டுள்ளது. 4 நாள் பயணமாக இன்று இந்தியா வந்துள்ள அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசுகிறார். ஆசிய டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஷிஷ் மாலிக் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேரம்.

0: 12:50 நேர்கள் இனி கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள்.
2: தேர்தல் நெருங்கி வருகிறது. இந்த தேர்தல் முந்தைய தேர்தல்களை போன்றதன்று என்ற பரபரப்பு காணும் இடங்களிலெல்லாம் உள்ளோட்டமாய் துடிப்பது போல் மைத்ரேயிக்கு தோன்றுகிறது. பொதுக்கூட்டத்தின் அடுக்குமொழி பேச்சுக்களில், ஒலிபெருக்கி ஒலிபரப்பும் சினிமா பாட்டுகளில், மக்கள் முகமலர்ந்து பேசும் பேச்சுக்களில், ஆழத்தில் வேரோடி நீண்டு நிமிர்ந்த கிளைகளும் விழுதுகளுமாக அசைக்க முடியாதென்ற உறுதியுடன் நிற்கும் ஆலமரம் போன்ற ஆளும் கட்சியின் சாதனை புகழெல்லாம் பகல் நேரத்து சந்திரனாய் ஒளியிழந்து போகும் விந்தையை அவள் காண்கிறாள். பஸ் ஏனினும் வரவில்லை. தமிழ் வாழ்க என்ற கோஷத்தை கவசமாய் தன் மேனியில் சுமந்து கொண்டு வரும் அரசினர் பேருந்து ஊர்தி ஏனினமும் வரவில்லை. மூட்டை முடிச்சு பைகள் அந்த ஆலமரத்தடியில் குவிகின்றன. மக்களும் கூடுகின்றனர். அப்போது அவள் அருகில் முடி நீக்கிய தலையை இருக்க காது மறைய தலைப்பால் முக்காடிட்டு கொண்டு கச்சலாக ஒரு பெண் இடுப்பில் ஒரு துருப்பிடித்த டப்பாவுடனும் கையில் ஒரு பையுடனும் வந்து நிற்கிறாள். இங்கே 52 பஸ் நிற்கும் இல்லையா? சர்க்கார் பஸ் இங்கே நிற்காது, பிரைவேட் பஸ் நிற்கும். நீங்கள் எங்கே போகணும்? ஆலந்தூர்கிட்ட ஃபேக்டரி குவார்ட்டர்ஸ் இருக்கே அங்கே. சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஃபேக்டரி குவார்ட்டர்ஸா என்று கேட்கும் மைத்ரேயை சட்டென்று அந்த முகத்தை கூர்ந்து நோக்குகிறாள். நீங்க சொற்கள் தொண்டையில் முள்ளாய் சிக்கிக்கொண்டாற்போல் கண்களில் கசிவு உண்டாகின்றது. ஆமாம், மதுரந்தான். நீ மைத்ரேயே இல்லை? நீ ஹோமை விட்டு போய் மேலே காலேஜில் படிக்கிறேன்னு லோகா சொன்னாள். ஒரு நாள் எனக்கு உன்னை பார்த்தவுடனே தெரிஞ்சிடுத்து என்று தலையை அசைத்து புடவையை நீக்கி செவியை விடுதலை செய்து கொள்கிறாள். இது என்ன மாமி கோலம் இப்படி? மதுரம் வெளிரிய புன்னகையை சிந்துகிறாள். கண்களும் நிறைகின்றன. அவர் போய் 1.5 வருஷமாச்சே. மயக்க மருந்தை தின்னுட்டு லாரியில் அறைப்பட்டு கண் கொண்டவா பார்க்க மாட்டா. மதுரம் கண்ணீரை துடைத்துக் கொள்கிறாள். இந்த காலத்தில் நீங்கள் எதுக்கு மாமி இந்த கோலம் பண்ணிக்கணும்? எனக்கு சகிக்கலையே. என்னம்மா பண்ணுறது? 5 குழந்தைகளை வச்சுண்டு அல்லாடி போனேன். பெரியவன் அப்பவே சொல்லாம கொள்ளாம எங்கோ ஓடி போயிட்டான். பம்பாயோ கல்கத்தாவோ, எல்லாம் சிறுசுகள். 1 வருஷம் ஆகாம யார் வீட்டில் என்னை சேர்த்துப்பா? அப்புறம் சொன்னா, சுவாமிகள் மடத்திலே ஏதானும் ஒத்தாசை பண்ணுவா, போய் கேளுன்னா. அதுக்கு தலை வச்சுக்க கூடாது. சரின்னு திருவையாத்துக்கு போய் இப்படி பண்ணிட்டு வந்தேன். 2 பாடசாலையில் இருக்கு. 1 வருஷம் போல நானும் அங்கே தான் மடத்திலே இருந்தேன். சொர்ணத்தை கோவில் மடப்பள்ளியில் வேலை செய்கிற பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். கீழ்கலை 2 லோகா 1 வருஷத்துக்கு பாலாலயத்துக்கு சிபாரிசு பண்ணி வச்சுக்க சொல்லியிருந்தா. இப்போ கூட்டின்னு வந்துட்டேன். படிக்கிறத ஸ்கூலில் தவசம் திங்கள்னு சமைக்க போக முடியறது. கையில் காசு கிடைக்கிறப்ப ஏதோ முறுக்கு சீடைன்னு போட்டு விற்கிறேன். உங்களை பார்க்கவே சகிக்கலையே மாமி. உங்கள் முடி என்ன பாவம் பண்ணித்து? பெரியவாளை பார்த்தா பாவம். 3 பிச்சை எடுக்க மாட்டா. நம்ம மதம் தர்மம்னு இருக்கேம்மா. நீ எங்கே இருக்கே? இன்னும் படிக்கிறியா? வேலை பார்க்கிறியா? மைத்ரேய்க்கு குற்ற உணர்வு குத்துகிறது. தனக்கு அவள் மோர் ஊற்றி சோறிட்ட காட்சி எப்போது நினைத்தாலும் நெஞ்சு நெகிழமுன் தோன்றுமே. எப்படி மாமி நீங்கள் இதுக்கு ஒப்பினேள்? லோகாவெல்லாம் 1 ஒத்தாசையும் செய்யலையா உங்களுக்கு? இதுக்கு ஏமா நீ இப்படி பரிதவிக்கிற? லோகா தான் எனக்கு இந்த யோசனையை சொன்னாள். கீழ்கடைக்கும் 1 வழி பண்ணினாள். தலைமுடி இருந்து என்ன கண்டேன்? எண்ணெய் கிடையாது, புண்ணாக்கு கிடையாது. அது குச்சி குச்சியாக நரைக்க ஆரம்பிச்சுடுத்து. இப்போ முறை முறக்க இருக்கு. உன் மனசில் வச்சுக்கோ, லோகாவே 1 வருஷத்துக்குள்ள அவாத்துக்கு நான் போகிறதுக்கு இஷ்டப்படலை. வாஸ்தவம் தானேம்மா. இப்போ தானே அவளும் அவாத்துக்காரரும் சண்டை சச்சரவு இல்லாமல் ஒன்றா இருக்கா? ராஜா வரதில்லை.

0: விட்டு பிரிஞ்சிட்டா. உனக்கு தெரியாம இருக்குமா? நான் சொல்ல போறேனே. மைத்ரேக்கு நினைக்க நினைக்க ஆறவில்லை. அந்த பையன்கள் இருவரும் கண்முன் பார்க்கும்போதே பைக்குள்ளிருந்த பணத்தை எடுத்த குழந்தைகள் வயிற்றுக்கு இல்லாமல் வேதம் ஓத போயிருக்கின்றனர். வயிற்று பசி தீர்க்க படிப்பு, பொருள் தெரியாமல் மொழி தெரியாமல் மந்திரங்களை கற்று மந்திரங்களை கிளிப்பிள்ளை போல் சொல்லி கொண்டு வந்து வயிறு வளர்க்க தொழில் செய்வார்கள். கருஞ்சந்தைக்காரனும் சூதாடியும் இன்னும் இழி செயல் செய்பவரும் மலிந்த இவ்வுலகில் அவர்கள் எல்லாரும் கடைத்தேற பாத பூஜைகள் செய்யும் போது மதுரத்தை போன்ற பெண்கள் முடிவைத்துக் கொள்வதனால்தானா நசிந்து போய்விடப் போகிறது? அவள் எம்ஏ படித்து வரலாற்று ஆராய்ச்சி பண்ணி யாருக்கு என்ன செய்யப்போகிறாள்? சருகுகளாய் உலர்ந்து விழும் கூளத்துக்கு நீர் வார்த்து அழுக செய்வதை விட ஒதுக்கி தள்ளிவிட்டு புதிய வித்துக்களை ஊன்றுவதுதான் உகந்த செயல். வறுமையை பயன்படுத்தி கொண்டு தங்கள் மதத்துக்கு இழுக்கிறார்கள் என்று வேறு மத பிரச்சாரகர்களை குறை சொல்வதுண்டு. ஒரு பெண்ணின் முடியை பறித்து சமுதாயத்தின் கண்களுக்கு அவளை ஒரு குற்றவாளியைப் போல் நிறுத்துவதற்கும் வறுமையே காரணமாக இருக்கிறது. இந்த வறுமையை நிபந்தனை இல்லாமல் ஒழிக்க வேண்டும். புத்தகங்களை உதறி எறிந்துவிட்டு எங்கேனும் சமையல் வேலையை செய்து மதுரத்தின் குடும்பத்தை காப்பாற்றுவது தன் கடமை என்று அவளுக்கு அப்போதே தோன்றுகிறது. தப்பும் தவறுமாய் உளம் ஒன்றாமல் வேதம் ஓதியது போதும் என்று அந்த பிள்ளைகளை அழைத்து வந்து ஏதேனும் தொழில் கல்வி கற்பித்து வாழும் வகை செய்து கொடுக்க வேண்டும் என்று எண்ணுகிறாள். அழுத்தக்கூடிய வறுமைக்கும் உயர் ஜாதியினர் நடத்தும் வாழ்வு முறைக்கும் இடையே போராட முடியாமல் போலியாகவும் சருகாகவும் உலர்ந்து மாறும் மக்களை எல்லாம் கூனலில் இருந்து மீட்டு உண்மையான வாழ்வு வாழ வகை செய்வதை அவளுடைய லட்சியமாக கொள்ள வேண்டும். மாமி, உங்க விலாசம் சொல்லுங்கோ, நான் வரேன். வாமா, விலாசம் என்ன பெரிய விலாசம்? எனக்கு கடுதாசு போடுறவா, தட்டுக்கட்டு போறதா? பழைய மாம்பழம் குளம் இருக்கோ இல்லையோ, அதோட வடக்கால நேரா போனா சுப்பராயன் சந்துன்னு ஒன்று வரும். அங்கே ஒரு தாவாரத்தில் குடியிருக்கேன். அதுக்கே 15 ரூபாய் வாடகை. எதிர்க்க ஒரு தகரக்காரன் கடை. மதுரம் மாமின்னு கேட்டா சொல்லுவா. பஸ் வராப்பில் இருக்கே. ஆமாம் மாமி, இது ஃபேக்டரி குவார்டர்ஸ் போகும், ஏறிக்கோங்கோ. கைப்பையை வாங்கி கொண்டு அவளை பஸ்ஸில் ஏற சொல்லிவிட்டு மைத்ரேயி பிறகு பையை அவள் கையில் கொடுக்கிறாள். இனி அந்த ஞானம்மாவின் சொகுசான நிழலும் ஊட்டமான உணவும் வெயில் படாத வாழ்க்கையையும் அவள் அனுபவிப்பது பெரும் துரோகமாகும் என்று மைத்ரேயி கருதுகிறாள். எப்படியேனும் ஒரு வேலை தேடிக்கொள்ள வேண்டும். இந்த ஜாதியின் சீரழிவை அடித்தளத்திலேயே தடுக்க வேண்டும். அன்று அவள் வீடு திரும்பும்போது எம்ஏ பரீட்சை எழுதும் உறுதி கூட ஆடிப்போகிறது. அவள் வீடு திரும்பும்போது ஞானம்மா வீட்டில் இருப்பாள் என்று மைத்ரேயி கருதியிருக்கவில்லை. 5:30 மணிக்கு மேல்தான் ஞானம் அலுவலகத்திலிருந்து திரும்புவது வழக்கம். ஜானகியின் வீட்டில் சாவி கொடுத்திருப்பாள். மணி 5 அடிக்கிறது. கதவும் திறந்திருக்கிறது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசித்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். இதன் தொடர்ச்சியினை நாளை கேட்கலாம் நேயர்களே.

0: ஆமாமா, அப்படிதான் சொல்வீங்க.
1: ஏன்னா இந்த வயசு இருக்கே.
0: ஆனா அந்த வம்புக்கு விலையா உங்க உயிரையா தரணும்?
1: ஓடுற பஸ்ல ஏறதும்
0: படியில தூங்கிட்டே போறதும்
1: வாலிபத்துக்கு அழகுன்னு நினைக்காதீங்க.
0: நம்ம உயிர், நம்ம வாழ்க்கை
1: நமக்கு முக்கியம் இல்லீங்களா?

ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேரம் பிற்பகல் ஒரு மணி மகளிர் நேரம் நிகழ்ச்சி இது. உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே ஆகாஷ்வாணி புதுச்சேரிக்கு கால் பண்ணி உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்கலாம். நேர்களே, மகளிர் அனைவரும் ரெடியாக இருங்க. நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 2275230 மற்றும் 2275240. வெளியூர் நேர்களாக இருந்தால் 0413 என்ற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்கள். இது மகளிர் நேரம், இது உங்களுக்கான நேரம். நேர்களே, அழைக்க மறவாதீர்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி மகளிர் அலைவரிசையின் மகளிர் நேரம். முதல் பாடலாக ஒலிக்க வருவது 36 வயது நிலை திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 1:05. இன்னைக்கு நம்ம கூட ஒரு காலர் இணைப்புல இருக்காங்க. ஹாய், ஹலோ, வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: ஹலோ, நான் கனிமொழி, கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க கனிமொழி மேம், மகளிர் நேரம் நிகழ்ச்சியில முதல் காலரா வந்திருக்கீங்க. உங்களுக்கு பிடித்தமான பாடல் கொஞ்சம் சொல்லுங்க. என்ன பாடல் உங்களுக்காக? கனிமொழி மேம்காக கண்டிப்பா பிரத்யேகமா பாடல் போடுறோம். எங்களுக்காக இரண்டு வரிகளை பாடுறீங்களா? நேயர்கள் வந்து உங்களோட குரல்ல வந்து மயங்கிட்டாங்க, கொஞ்சம் பாடுங்க மேம்.
1: நம் கால் திறந்து அவை திசை மாறுமே.
0: ஆஹா, வரிகளை அப்படியே பொழிஞ்சிட்டாங்க நம்ம கனிமொழி மேம். ஓகே மேம், தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஃபார் காலிங் மேம். நிலையத்தின் சார்பாக நன்றிகள். உங்களுக்கான பாடல் வந்துகிட்டே இருக்கு, இணைந்திருங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மையில் வரிசையின் மகளிர் நேரம்.

நேரம் 1:11 ஆயிடுச்சிருக்கு. இன்னைக்கு மகளிர் நேரம் நிகழ்ச்சியில நேயர்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 2275230 மற்றும் 2275240. வெளியூர் நேயர்களா இருந்தா 0413 என்ற முன்குறியீட்டு எண்ணையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. இது மகளிர் நேரம் நிகழ்ச்சி. அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது பீஸா திரைப்படத்திலிருந்து பிரதீப் குரலில். இணைந்திருங்கள் நேயர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையின் மகளிர் நேரம்.

0: நேரம் 1:14 ஆயிடுச்சுக்கு. இந்த மகரின் நேரம் நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு நேயர் நம்மளோட அழைப்புல இருக்காங்க. ஹாய், ஹலோ, வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: மதிய வணக்கம் மேடம். நான் திருவாரூர் மாவட்டம் கூடூர் மாலாதேவி ரவீந்தர் பேசுறேன்.
0: நன்றி, நன்றி மேம், உங்க அழைப்புக்கு நன்றி. உங்களுக்கு என்ன பாடல் மேம் வேணும்? எந்த படத்துல?
1: விளக்கம். அந்த படத்துல இருந்து பொன்னெழில் பூத்தது புதுவானில், அந்த பாடலை ஒளிபரப்புங்கள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
0: நன்றி மேம், நிலையத்தின் சார்பாக நன்றிகள் மேம். உங்களுக்கான பாடல் கலங்கரை விளக்கம் திரைப்படத்துல இருந்து இது உங்களுக்காக. நன்றி மேம், அழைப்பிற்கு நன்றி. ஓகே மேம்,
1: தேங்க்ஸ்.

0: அதெல்லாம் போடாம இந்த கீரை பொரியல் பண்றதுக்கு வேற வச்சிடலாம், கழுவி வைக்க நல்லா கழுவி விட்டு சுத்தம் பார்த்துட்டு வச்சிடலாம். அதே போல இந்த தண்டங்கள்லாம் என்ன பண்றோம்னாக்கா அதையும் கட் பண்ணி செருகு, அந்த நார் இல்லாம உடைச்சி அழகா செருக கட் பண்ணிட்டு அதை நல்லா பொன்மேனியா வதக்கி ஒரு பக்குவமா ஒரு பாத்திரத்துல வச்சுட்டு அதுக்கு பிறகு ஒரே ஒரு வெங்காயம், கொஞ்சம் பெரிய வெங்காயமா இருக்கணும், ஒரே ஒரு குடம் மிளகா அதை போட்டு, ஒரு பட்டை மிளகா காரம் அதிகமா இருக்க கூடாது, இதை போட்டு நல்ல எண்ணெயில நல்லெண்ணெய் அப்படி இல்லைனாக்கா மல்லாட்ட எண்ணெய் சுத்தமான எண்ணெயா இருக்கணும், அதுல கொஞ்சமா கடுகு ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொறிட்டு இருந்துட்டு அதுக்கு பிறகு இந்த வெங்காயம் அதெல்லாம் நம்ம வதக்கிட்டு நல்லா வதக்கி நம்ம வதக்கத்தை வந்துட்டு பொன்மேனியா இருக்கணும், சிறப்பா வரணும், கண்ணாடி அளவுக்கு பொன்மேனியா வரணும். அப்ப வந்துட்டு என்ன பண்ணணும்னா பச்சை பருப்பு கொஞ்சம் போடணும், அது கூடவே பச்சை பருப்பு போட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கு பிறகு துரி வச்சிருந்த தேங்காயம் அது கூடவே போட்டுட்டு இந்த கீரை தண்ணி இந்த தண்டு நம்ம வதக்கி வச்சுக்கணும்ல, தனியா கொஞ்சோண்டுதான் வதக்கணும், அதிகமா வதக்கிட கூடாது, வெறும் பாத்திரத்தை போட்டு வதக்கிட்டு அதை தனியா வச்சுட்டு இந்த போல கலவையில போட்டு நம்ம கலந்துட்டு கொஞ்சமா உப்பு தண்ணி ரொம்ப திட்டம் அதிகமா வேண்டாம், கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஒரு மூடி போட்டு ஒரு விசில் வந்த உடனே அதுக்கு பிறகு பாத்துட்டோம்னாக்கா ரெண்டாவது விசில் எடுத்து வச்சுட்டு கலந்துட்டு சாப்பிட்டோம்னாக்கா
1: வெந்தய
0: பொடியும் போடலாம், முத்தமல்லி புதினா இதெல்லாம் போட்டு கலந்து சாப்பிட்டோம்னாக்கா இந்த கீரையோட கூட இந்த தண்டத்தை தண்டம் போட்டு நல்லா ரொம்ப ஒரு கலவையா இருந்தப்ப வந்து நம்மளுக்கு குளோரின் சமமா வரும்.
1: ஓகே மேம், ஓகே மேம், நன்றி மேம், இந்த மதிய வேலையில அருமையான ஒரு டிஷ் எங்களுக்காக சொல்லிட்டீங்க மேம், உண்மையா பசியை தூண்டிடுச்சு. ஓகே மேம், நன்றி மேம், உங்க அழைப்புக்கு நன்றி மேம். உங்களோட விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து இணைந்தீர்கள், இது உங்கள் ஆகாஷ்வாணி. ஓகே மேம், நன்றி மேம்.

0: நேரம் 1:20 மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் அடுத்த நேரா வந்திருக்காங்க. ஹாய், ஹலோ, வணக்கம் மேம். யார், எங்கிருந்து பேசுறீங்க மேம்?
1: வணக்கம் மேடம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்க மேம், நீங்க எப்படி இருக்கீங்க மேம்?
1: நல்லா இருக்கேன்ப்பா, நல்லா இருக்கேன்.
0: மதிய உணவு எடுத்துட்டாச்சா மேம்?
1: நான் பிள்ளையார்குப்பத்துல இருந்து ஜோதி முனிநாதன் பேசுறேன்
0: மேம். சூப்பர் மேம், ஜோதி முனிநாதன் மேம், சொல்லுங்க மேம், உங்களுக்கு என்ன பாடல் வேணும் மேம்? எந்த படத்துல இருந்து?
1: இன்னைக்கு வந்துட்டு பட்டினத்தார் படத்துல இருந்து ஒன்று என்றது தெய்வம் உண்டு என்றது. எப்படின்னாக்கா என்னுடைய அம்மாவுடைய நினைவு தினம் இன்னைக்கு 3rd, அதனால நினைவு தினம் கொண்டாடணும். அதனால அவங்களுக்கு இந்த பாடல் பிடிக்கும். அதனால அவங்களுக்கு எல்லோருக்குமாகவே இந்த பாடல் டெலிவர் பண்றேன். இன்னொன்று பாத்தீங்கன்னா ஒரு டிப்ஸ், சின்ன டிப்ஸ்.
0: கண்டிப்பா மேம், கண்டிப்பா.
1: நம்ம கீரை எல்லாம் ஆஞ்சிட்டு அந்த தண்டெல்லாம் போட்டுடுவோம் இல்லைங்களா?
0: ஆமா.

அழைப்பு துண்டிக்கப்பட்டுவிட்டது. அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே. உங்களுக்கு விருப்பமான பாடலை எங்களோட நிலையத்திற்கு கால் பண்ணி உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய எண்கள் 2275240 மற்றும் 2275250. வெளியூர் நேயர்களாக இருந்தால் 0413 என்ற முன்குறியீட்டு எண்ணையும் சேர்த்து டயல் பண்ணுங்கள். இது மகளிர் நேரம். தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மேலே வரிசையோடு.

0: அடுத்து மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் நம்ம கூட நேர் ஒருத்தரவங்க இணைப்பில் இருக்கிறாங்க. ஹாய், ஹலோ மேம், யார் எங்கேருந்து பேசுறீங்க மேம்?
1: வணக்கம் மேம், என் பேர் சுந்தரி, நான் பாண்டிச்சேரியிலேருந்து பேசுகிறேன் மேம்.
0: வணக்கம் சுந்தரி மேம், உங்களுக்கு என்ன பாடல் பிடிக்கும், என்ன படத்துலேருந்து சொல்லுங்க மேம்.
1: என்னோட ஃபேவரட் சாங் இன்னைக்கு ரேடியோவில் நான் கேட்கறது கேட்க போகிறேன்றது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு.
0: எனக்கு அற்புதமான குரல் மேம், உங்களுக்கு குழந்தை குரலாக ரொம்பவே மெல்லிசா அழகாக இருக்கு மேம் எங்கள் நேயர்களுக்கு.
1: அப்படியா, தேங்க்யூ. எனக்கு வந்து இந்த நேருக்கு நேர் திரைப்படத்துல இருந்து மனம் விரும்புதே படம் அந்த பாடல் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் மேம்.
0: ரொம்ப பிடிக்கும் மேம்.
1: அது போடுறீங்களா?
0: கண்டிப்பா போடுறேன் மேம், உங்களுக்காக நாங்க ரெடியா இருக்கும் மேம். உங்களுக்கு பாடல், உங்களுக்கு எதுக்கு மேம் அந்த பாடல் ரொம்ப பிடிக்கும், மனதளவுல ரொம்ப நெருக்கத்தை கொடுத்துருக்கீங்களா?
1: அது மியூசிக்கும் ரொம்ப நல்லா இருக்கும், அந்த ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே அந்த சைல்டிஷ் ஃபேஸ் சொல்வாங்கல்ல புதுமுகம்,
0: ஆமா
1: அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு குழந்தைத்தனமா இருக்கிற மாதிரி இருக்கும், மியூசிக்கும் நல்லா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேம் அந்த பாட்டு.
0: ஆஹா மேம், ஆஹா, அந்த ஒரு ஸ்மைலோட நீங்க பேசுறீங்களே இனிமையா இருக்கு மேம், காதில் தேன் வந்து பாயுது மேம் உங்களோட வாய்ஸ். ஓகே மேம், ஓகே மேம், நன்றி மேம். உங்களுக்கான விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களுக்கு வேற ஷோஸ் எல்லாம் கேட்டிருக்கீங்களா மேம் எங்க ரேடியோல, ஆகாஷ்வாணி புதுச்சேரியில?
1: நிறைய கேக்குறேன் மேம்.
0: ஓகே மேம், பிடிச்சிருக்குங்களா எங்க ஷோஸ் எல்லாம் உங்களுக்கு?
1: ரொம்ப பிடிச்சிருக்கு மேம், ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு இப்ப எவ்வளவு ஒரு எனக்கு யூஸ்வலா இருக்கிறத விட இப்ப நம்ம கேக்குற பாட்டு போட போறாங்கன்றப்ப இன்னும் ஒரு சந்தோஷம் எனக்கு மனசுல.
0: இந்த ஜென்சி காலத்துல இந்த ரேடியோல கேக்கும் போது அது ஒரு தனி ஃபீல் இல்லைங்களா?
1: நம்ம என்னதான் யூடியூப் வீடியோ அது இது நமக்கு பிடிச்சது போட்டு கேட்டாலும் நம்ம வாய்ஸ்ல வெளியே உலகமே கேக்குற மாதிரி ஒரு சந்தோஷம் இதுல கிடைக்காது.
0: கண்டிப்பா மேம், அழைத்ததற்கு நன்றி மேம், கண்டிப்பா
1: நன்றி மேம்.
0: ஓகே மேம், தேங்க்யூ மேம். சின்ன சின்ன விஷயத்தையும் ரசிக்கிற நம்ம சுந்தரி மேம்காக மனம் விரும்புதே பாடல் நேருக்கு நேர் திரைப்படத்துல இருந்து.

நேரம் 1:39 57 நொடிகள் ஆயிடுச்சுக்கு. இது மகளிர் நேரம், மகளிருக்கான பிரத்யேகமான நிகழ்ச்சி. உங்களுக்கு விருப்ப பாடலை நீங்கள் கேட்டு மகிழலாம் நேர்களே. நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 2275240 மற்றும் 2275250. வெளியூர் நேயர்களாக இருந்தால் 0413 என்ற முன் குறியீட்டு எண்ணையும் சேர்த்து டயல் பண்ணலாம். உங்கள் விருப்ப பாட்டை கேட்டு மகிழலாம் நேர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மையிலே வசியின் மகளிர் நேரம். பாடல் கேட்கலாம் ஆசை திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 1:47 ஐந்து நொடிகள் இருக்கு. இன்னைக்கு மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யாரு, எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். யார், எங்க இருந்து மேம் பேசுறீங்க?
1: பிரணதி பேசுறேன்,
0: கரூர்ல இருந்து. பிரணதி சொல்லுங்க மேம், உங்களுக்கு என்ன விருப்ப பாடல் வேணும், என்ன படத்துல இருந்து?
1: எனக்கு
0: வெளியிடை நடிகர் கார்த்தி அவர்கள் நடிச்ச என்ன மேம் அந்த பாட்டுல ஸ்பெஷல்? எங்களுக்காக நேயர்களுக்கு சொன்னா உங்களுக்கு ரொம்ப பிடித்த பாடலா, எதுனால பிடிக்கும்?
1: எனக்கு வந்து அந்த பாட்டு
0: அது கேட்டாலே
1: இருக்கும்.
0: ஓகே ஓகே, சூப்பர் மேம். என்ன பாட்டு சொன்னீங்க மேம்? காற்று வெளியீடு திரைப்படத்துல இருந்து.
1: காற்று வெளியீடு இருந்து அழகியே வேணும்.
0: அழகியே அந்த பாட்டுங்களா? சூப்பர் மேம், உங்களுக்கு ரொம்ப நன்றி மேம், அழைப்புக்கு நன்றி. உங்களுக்கு விருப்ப பாடல் ஆன் தி வேல மேம். ஸ்டே டியூன்ட் வித் அஸ் மேம்.
1: தேங்க் யூ
0: மேம்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி மகளிர் நேரம். மகளிரே, நீங்கள் உங்கள் விருப்ப பாடல்களை 2275240 மற்றும் 2275250 வெளியூர் நேயர்களாக இருந்தால் 0413 என்ற முன்கொடியீட்டினையும் சேர்த்து உங்களோட விருப்ப பாடலில் கேட்க ரெடியாக இருங்க. நாங்கள் உங்களுக்காக வழங்க ரெடியாக இருக்கோம். தொடர்ந்து இணைந்தீர்கள் உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மையில் வரிசையோடு. பாடல் கேட்கலாம் கஜினி திரைப்படத்திலிருந்து அனுபமா குரலில்.

0: ஹலோ, வணக்கம் மேம். யார் எங்கேருந்து பேசுறீங்க? மகளிர் நேரம் நிகழ்ச்சிக்கு வந்தாச்சு. நம்மளோட கடைசி நேயர், கடைசி ஒரு பாடல். ஹலோ,
1: ரின்ஷா பேசுறேன் திருவண்ணாமலையிலிருந்து.
0: திருவண்ணாமலையிலிருந்து ரின்ஷாவுக்காக என்ன விருப்ப பாடல் போடலாம் சொல்லுங்க நீங்களே.
1: நீர்பறவையிலிருந்து பரபர சாங்.
0: நீர்பறவையிலிருந்து பரபர பாடல். எதுக்காக மேம் அந்த பாடல் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? மனதிற்கு ரொம்ப
1: பிடிக்கும்.
0: ஓகே மேம், ஓகே மேம், நன்றி மேம், நன்றி மேம், தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஃபார் காலிங். ஓகே, நன்றி, நன்றி மேம். நேர்களே, கடைசி விருப்ப பாடலா நீர்பறவை திரைப்படத்திலிருந்து ரென்ஷா திருவண்ணாமலை அவர்களுக்காக பாடல் கேட்கலாம் நேர்களே.

மகளிர் நேரம் இன்னைக்கு விருப்ப பாடல்களை அருமையாக கேட்டுட்டோம் நேயர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மையில் இவர் சோழோடு. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

காலத்தால் இன்றும் மறக்க முடியாத பாடல்களை உங்களுக்காக வழங்க வருகிறது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை இலைவரிசையோடு இணைந்திருங்கள். இது உங்கள் பிரத்யேகமான என்றும் இனியவை நிகழ்ச்சி. 60-70களோட பாடல்கள்னாலே ரொம்ப கிளாசிக் டச்சோட, ரொம்ப மெலடியஸாக, ரொம்ப ஜாலியான பாடல்களும் அன்றைய காலகட்டத்தை நினைவுபடுத்தும் விதமாகவே அமைஞ்சிருக்கும். என்றும் இனியவை நிகழ்ச்சி கேட்க போகிறீங்க நேயர்களே. முதல் பாடலாக ஒலிக்க வருவது பெரிய இடத்து பெண் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா குரல்களில்.

நேரம் 2:20 ஆயிற்றுக்கு நின்றும் இனியவை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது சர்வர் சுந்தரம் திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை இடைவரிசையோடு.

0: ஒலிக்கவிருக்கும் பாடல் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் எல்லாரீஸ்வரி குரல்களில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களின் இசையில், வாலி அவர்களின் வரிகளில்.
1: அவளுக்கு

காடு கண்ட பூங்கொடி காடு வந்த கா

நேரம் 2:31 ஆயிடுச்சுக்கு. இன்றும் இனியவை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது வஞ்சுக்கோட்டை வாலிபன் திரைப்படத்திலிருந்து பி லீலா மற்றும் ஜிக்கி குரல்களில். தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மையில் எரிசியோடு. இது என்றும் இனியவை.

0: காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை கொஞ்சம் தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 kHz கேட்டு மகிழுங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 2:40. நேர்கள் இனி கேட்கலாம்.
2: வணக்கம் நேர்களே, மொழி பயிற்சியில் பிரெஞ்சு பாடம் கேட்கவிருக்கிறோம். ஆசிரியர் முனைவர் எஸ் ஆனந்த வடிவேலு அவர்கள், மாணவி ஜே மணிமொழி.
3: Bonjour madame, comment allez-vous?
4: Bonjour monsieur, je vais bien monsieur, merci.
3: Comment vous appelez-vous?
4: Je m'appelle Manimori.
3: Ah, Manimori, bonjour Manimori. Aujourd'hui, nous allons voir les parties du corps. உடம்புல இருக்கிற பாகங்களை பற்றி பேச போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு முக்கியத்துவம் தலைக்கு கொடுக்க போகிறோம். முகத்தில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஆரம்பிக்கலாமா?
4: ஆரம்பிக்கலாம் மிஸ்ஸு.
3: கொமாசும் தலைக்கு என்ன சொல்லுவீங்க ஃப்ரெஞ்சில்?
4: தெரியல மிஸ்ஸு.
3: லா டெத். இப்போது எந்த ஒரு வினைச்சொல்லாக இருந்தாலும்

0: அதுக்கு வந்து ஆண்பால் பெண்பால் இருக்கு பிரெஞ்சில், ஏற்கனவே நீங்க பார்த்துருப்பீங்க. அதனால லா தேத்துங்கிறது ஃபெமினா, லா டெத்ஸ். இல்லாட்டி டெத் மட்டும் எடுத்தீங்கன்னா படிக்கும் பொழுது அந்த அர்த்திகளோடு படிக்கணும், அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதனால் லா டெத்ஸ். அப்புறம் ரெண்டு கைக்கு லேமா சொல்லுங்க.
1: லேமா
0: லா டெத்ஸ்
1: லேமா லா டெத் லேமா
0: லேமா. ரெண்டு கை இருக்கு இல்லையா, லாம லேமா. தோள்பட்டு இருக்குல்ல, தோள்பட்டுக்கு லிசேபோல்
1: லிசேபோல்
0: லிசேபோல். அதுக்கப்புறம் கீழே வரும்போது ரெண்டு கால், ரெண்டு காலுக்கு லேஜாம்பு
1: லேஜாம்பு.
0: அப்புறம் கீழே பாதத்துக்கு வரும்போது பியே
1: பியே
0: லிபியே
1: லிபியே.
0: சரி, இப்போ கையில் இருக்கிற விரலுக்கு பேர்
1: தெரியல,
0: இங்கிலீஷில் ஃபிங்கர்ஸ் சொல்கிறோம் இல்லையா, ஃப்ரெஞ்சில் லேதுவா
1: லேதுவா
0: லேதுவா. இப்போ தமிழில் சொல்லும் பொழுது கால் கால் விரல் கை விரல் தான் சொல்கிறோம், இங்கிலீஷில் சொல்லும் பொழுது ஃபிங்கர்ஸ்ன்னு சொல்கிறோம். இங்கிலீஷில் ஃபிங்கர்ஸ் கை விரலுக்கு, கால் விரலுக்கு டோஸ்ன்னு சொல்லணும், ஃபிங்கர்ஸ் டோஸ். ஆனால் தமிழில் கால் விரல் கை விரல் தான் சொல்கிறோம். ஃப்ரெஞ்சிலையும் அதே மாதிரி தான், கால் விரல் அப்படின்னும் போது லேதுவா துவானா விரல் கை விரல், லேதுவா து பியே அப்படின்னும் போது கால் விரல், லேதுவான்னு வரும் லேதுவான்னு சொன்னாக்கா கை விரல். இப்போ நான் திருப்பி சொல்லட்டுமா, தலைக்கு என்ன சொல்லுவீங்க,
1: லா தேத்,
0: லா தேத். தோள்பட்டுக்கு என்ன சொல்லுவீங்க,
1: லேசேபோல்
0: லேசேபோல். தைபியா கைக்கு
1: லேமா
0: லேமா. காலுக்கு
1: தெரியல மிஸ்டர்,
0: லேஜாம்ப்
1: லேஜாம்ப்
0: ஜி ஐ எம் பி யூ எஸ் லேஜாம்ப். அப்புறம் கீழே வரும்போது கால் ஃபுட் பாதம், அதுக்கு வந்து
1: லேபியே
0: லேபியே. இப்போ நீங்க சொல்லும்போது ரொம்ப பேர் தப்பா உபயோகப்படுத்துறாங்க, எப்படி வந்து சைக்கிளில் வந்தேன்னு சொல்கிறோம், மோட்டர் பைக்கில் வந்தேன்னு சொல்கிறோம், காரில் வந்தேன்னு சொல்கிறோம். இப்போ கால் நடந்து வரும் பொழுது இங்கிலீஷில் சொல்லும்போது ஐ கேம் பை வாக் அப்படின்னு சொல்கிறாங்க, தப்பு. ஐ கேம் பை வாக்னு இங்கிலீஷில் சொல்கிறது தப்பு, அது ஐ கேம் வாக்கிங்னு சொல்லணும், ஐ கேம் வாக்கிங். இல்லை ஐ கேம் ஆன் ஃபுட், இந்த வித்தியாசத்துக்கு தான் இங்கிலீஷும் சொல்கிறேன். ஐ கேம் ஆன் ஃபுட்னா காலால் நடந்து வந்தேன்னு அர்த்தம். ஃப்ரெஞ்சில் சொல்லும்போது ரிசிவெனி அப்பியே என்ன சொல்லுவீங்க,
1: je suis venu à pied.
0: அப்பியேனா பியேன்னு சொல்லும்போது பே இ எ டே எஸ், ஏன்னா ஒரு காலில் நடந்து வர முடியாது இல்லையா, je suis venu à pied. இல்லை மோட்டர் சைக்கிள் வந்தேன்னு சொல்லும்பொழுது je suis venu en moto, en moto, en voiture, à pied. இங்கே முக்கியமாக இங்கே தெரிஞ்ச வேண்டியது நடந்து வந்த ஐ கேம் ஆன் ஃபுட். இங்கிலீஷில் சொல்லும்போது அதுவும் ரொம்ப முக்கியமானது, ரொம்ப பேர் தப்பு பண்ணுறாங்க அது, அப்படி ரொம்ப வாக்கிங் சொல்லக்கூடாது. ஐ கேம் ஆன் ஃபுட், ஐ கேம் வாக்கிங். இல்லை ஃப்ரெஞ்சு சொல்லும்போது பியே அப்பியே பியே போடும் போதும் ஒரு காலுனா பெய் ஓ தே, ரெண்டு காலுனா பெய் ஓ தே எஸ். அப்போ ஆன்னு போட்டுட்டு பியே போடும்போது ப்ளூரியல் போடணும், ஜெஸ்வினி அப்பியே. சரியா,
1: சரிங்க.
0: இப்போ திருப்பி லத்தேட்ஸ் லிசிபால் லிமா லேதுவா லிஸ்தோமா வயிறு லிஜாம்ப் லிபியே லிசோர்த்தை அதான் லிபியே லிபியே து லிதுவா து பியே. ஃப்ரெஞ்சில் ஒர்த்தைன்னு சொல்லுவாங்க கால் விரலுக்கு, லைக் டோஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்கிறோம் இல்லையா, இதில் வந்து ஒர்த்தைன்னு சொல்லணும், ஒர்த்தை லிதுவா து பிம்மை. இப்போ அடுத்தது சீவு உலே, முகத்தில் இருக்கிற பாகத்தை மட்டும் பார்க்கலாம். இப்போது முகத்தில்னு பார்க்கும்போது என்ன பார்ப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்கம்மா, கேளுங்க நான் சொல்கிறேன்.
1: முகத்துக்கு ஃப்ரெஞ்சில் என்ன மிஸ்ஸு,
0: லு விசாஜ், லு விசாஜ்னா முகம். இப்போ வந்து நெத்தி இருக்கு இல்லையா, இங்கிலீஷில் ஃபோர் ஹெட்னு எழுதுவோம், எஃப்ஓஆர்இ ஹெச்ஏடி ஃபோர் ஹெட். நெத்திக்கு ஃப்ரெஞ்சில் ரொம்ப சௌகரியம், ஃப்ரெண்ட்டுன்றதுனால அது பேர் லெஃப்ரோன் தான்,
1: லெஃப்ரோன்
0: லெஃப்ரோன் எஃப்ஆர்ஓஎன்டி லெஃப்ரோன். அடுத்தது
1: லெசீல்,
0: லெசீல் புருவம், கண்ணுன்னு எடுக்கும்போது கண்ணில் புருவம் ரப்பன்னு ஒன்று இருக்குது, அப்புறம் கண்ணு இருக்கு இல்லையா, லெசீலுங்கிறது ரப்ப. அதுக்கப்புறம்
1: லேசோராய்,
0: வெரி குட் லேசோராய் தைபியா லேசோராய், ரெண்டு காது இருக்கிறதால ஒரே லேசோராய். இப்போது அதில் ஒரு காரணம் பேர், இப்போது தமிழில்

0: ஊறுகாய்னா ஊறுற ஒரு காய்க்கு ஊறுகாய்ன்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த உரை படுற இடத்துக்கு உரையேன்னு சொல்கிறோம். உரையேனா தலையணை, பில்லோ. அப்போது அந்த காது வச்சு படுக்கிறது தான், அதனால அது பேர் உரை உரையே. வித்தியாசம் என்னென்னா, ஓ ஏர் இ தொசலு உரை உரையேனா ஒரு ஆறு மட்டும் போட்டிங்கன்னா தலைகணை.
1: சரிங்க சார்.
0: உரை உரையே. இப்போது உரை உரையே நான் சொன்ன ஊறுகாய் உதாரணம் சொன்னேன் இல்லையா. அதே மாதிரி முதுகுக்கு வந்து தோன் பேர், டிஓஎஸ், டிஓஎஸ் தான் தோ. ஏன் சொல்கிறோம்னா, தேவோ தே அப்படின்னா வித்தியாசம், அதுக்கு லா தெர்னியர் கான்சோன் நிப்பா ப்ரொனோசே, லா கடைசி கான்சனன்ட், உயிர் எழுத்து மெய் எழுத்து இருக்கு இல்லையா, அதில் மெய் எழுத்து கடைசி இந்த லெட்டர் படிக்கக்கூடாது. தேவோ எஸ்ன்னு எழுதினாலும் எஸ் இல்லாத மாதிரி தான் படிக்கணும். ஆனால் டிஓடின்னு போடும்போது தேவோ தே போடுறோம் இல்லையா, அது வந்து வரதட்சணை. அந்த வரதட்சணை தோத்துன்னு தான் சொல்லணும்.
1: தோத்
0: இல்லைனா தோன்னு சொல்லிட்டீங்கன்னா முதுகுன்னு ஆகிடும். இப்போ முதுகு வைக்கிற இடம் ஒரு சேர் இருக்கு, சேருக்கு சாயறதுக்கு ஒரு முதுகு இருக்கும் இல்லையா, அது பேர் தோ படுறதால அது பேர் தொசியே. சரியா, தோங்கிறது தொசியே, காது படுற இடத்துக்கு பேர் ஒரே. அடுத்தது வாங்க, லே லேவர் உதடு, த லிப்ஸ்ன்னு சொல்றேன் இங்கிலீஷ்ல, பிரெஞ்சில் லே லேவர்,
1: லே மான்தோ.
0: மான்தோ தமிழில் கல்லூக்கிய லாங்குவேஜ் சொல்லும்போது மோக கட்டணுவாங்க, முகத்தில் இருக்க கடைசி பகுதி தான் மாந்தோம்.
1: லக்கு
0: லக்கு கழுத்து, லக்குன்றது கழுத்து. அடுத்தது முகத்தில் வேற என்ன பகுதி இருக்கு,
1: வாய்க்கு ஃப்ரெஞ்சில் என்னது,
0: லபூஷ், லபூஷ், பூஷ், புஷே அப்படின்னா, புஷேனா பேஓ யு சேஷ் எ அக்ஸம் தொயு, புஷேனா ஒரு வாய் முழுக்க சாப்பிட்றதுக்கு பேர் புஷே. அப்போது எந்த ஒரு எழுது எடுத்தாலும், இப்போது குயர்னா ஸ்பூனு, அது கூட ஏ அக்ஸாம் தூக்கியோ கடைசியை சேர்க்கும் போது ஒரு ஸ்பூன் அளவுன்னு அர்த்தம். ஃபுர்ஷத்து முள்கரண்டி, ஃபோர்க், அந்த ஃபோர்க்கில் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அது பேர் ஃபுர்ஷத்தே. அப்போது ஹேண்ட் ஃபுல் ஆஃப்னு இந்த மாதிரி ஒவ்வொரு குவான்டிட்டி சொல்லும் போது, ஒரு குவான்டிட்டி சொல்லும் போது ஏ அக்ஸாம் தூக்கி ஏ இருக்கும் போது ஏ அக்ஸாம் தூக்கி ஏ முடிஞ்சதுன்னா அதோட அளவுன்னு அர்த்தம். இப்போ பூஷ்லேருந்து புஷ்ஷே அப்படின்னா வாய் நிறையான்னு அர்த்தம். ஆனால் புஷ்ஷம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ரோட்டில் பிளாக் ஆகிடுதுல, ஒரே புஷ்ஷம் இருக்குன்னா புஷ்ஷம்னா அடைச்சிக்கிறது, அதனால தான் புஷ்ஷோன்றது கார்க்குக்கும் புஷ்ஷோன்னு பேர்.
1: பல்லுக்கெல்லாம் என்ன,
0: பல்லு லிதம், லிதம் அதுலேருந்து தான் டென்டிஸ்ட்ன்ற வார்த்தையே வந்தது. இங்கிலீஷில் வந்து டூத் சொல்கிறோம் இல்லையா, டூத்து ப்ளூரல் டீத்ஸ். அப்போது எந்த காம்பினேஷன் வரும்பொழுதும் இங்கிலீஷில் சிங்குலர் போட்டு தான் காம்பினேஷன் பண்ணும். டூத் பேஸ்ட் இங்கே கேட்கலாம், என்ன ஒரு பல்லாக விளக்குறோம், எதுக்காக அது சிங்குலரில் சாங்குலியருக்கு ப்ளூரலில் வைக்கணும், டூத் ப்ரஷ் தான். ஈவன் தோ மேம் ஒன் யூட்டிலிஸ் ஃபோர் தூலியை தூத்லி தான், தான் வந்து டென்டிஸ்ட், தாந்தி ஃப்ரீஸ்னா டூத் பேஸ்ட்டுக்கு தாந்தி ஃப்ரீஸ்னு பேர். அப்போது அந்த ஃப்ரெஞ்சு ஆரிஜின் வேர்டெல்லாம் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா, லைக் டென்டிஸ்ட்டு, இந்த டூத் இருந்தால் கூட டென்டிஸ்ட்டு பல் டாக்டரு. அதே மாதிரி இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன், ஃப்ரெஞ்சில் உயிராக இருக்கிற மாட்டுக்கு தான் பேஃப்னு பேர். இந்த பேஃபை புளூரியலில் போடும்போது சாதாரணமாக எல்லா மொழியிலையும் இருக்க மாதிரி எஸ்ஸு சேர்த்திங்கன்னா புளூரியல் ஆகிடும். ஃப்ரெஞ்சில் இந்த பேஃபு ஏஃப், ஏஃப்னு என்ன,
1: முட்டை,
0: முட்டை, ஒரு முட்டைக்கு ஏஃப்னு பேர். அதே அஞ்சு முட்டை எப்படி சொல்லணும்,
1: சங்க் ப,
0: சங்க் பனா அஞ்சு மாடு, அஞ்சு முட்டைக்கு
1: சங்க்
0: எ தான், ஏஃப் எ, பேஃப் ப தான். அடுத்தது என்ன, முடி, தலைமுடி இருக்குல்ல, தலைமுடியும் உடம்புல இருக்க முடியும் வித்தியாசமான பேர். நம்ம இங்கிலீஷ்க்கு அப்படி தான், இங்கே வந்து லிஷவ் யாக்கிறதே எழுதுங்க, செவ்வு வே எக்ஸில் தான் முடியும். அதே வந்து செவால் குதிரைக்கு புளூரியலில் செவ்வோன்னு பேர். நீங்கள் கொஞ்சம் மாற்றி செவ்வோக்கு பதிலாக செவ்வோ போட்டிங்கன்னா குதிரை ஆகிடும். அதனால செவ்வே தே செவ்வு, செவ்வுனா தலைமுடி, பால்னா உடம்புல இருக்க முடிக்கு பேர் பால், இல்லைன்னா தலைமுடின்னு வரும்போது செவ்வு.
1: ஐப்ரோக்கு,
0: ஐப்ரோக்கு என்ன சொல்லுவீங்க,
1: என்ன தம்பி,
0: சொல்லுங்க. போன

0: பார்த்துமா சொல்லுங்க. அதாவது இந்த புருவத்து மேல இருக்கிறதுக்கு சீலு, இதுல சுர்சீல், செல்லு சுர்சீல், தெரியுதா? புருவத்துக்கு சுர்சீல்.
1: கண்ணுக்கு மிஸ்
0: கண்ணுக்கு ஐன்னு சொல்லணும், யாராவது கூப்பிட்ட மாதிரி இருக்கும். அனா கண்ணு. அதே ரெண்டு கண்ணுன்னும் போது லிசியோன்னு சொல்லணும்.
1: மூக்குக்கு என்ன?
0: மூக்குக்கு லுன்னி.
1: கண்ணத்துக்குறை
0: காது, உதடுகள்,
1: le
0: menton முகவாய் கட்டுறது, le cou கழுத்து,
1: les yeux
0: கண்கள்,
1: le nez
0: மூக்கு,
1: la bouche
0: வாய்,
1: la joue
0: கண்ணம்,
1: les dents
0: பல், les dents தான் எடுத்தீங்கன்னா டென்டிஸ்ட், தாந்தி ஃப்ரீஸ்னா டூத் பேஸ்ட், புரோசா தான் டூத் ப்ரஷ். சரியா?
1: சரிங்க மிஷன்.
0: இப்போ அதுக்கு முன்னால் நம்ம என்ன பார்த்தோம்? மீதி பகுதின்னு பார்க்கும்போது லத்தெட்ஸ்,
1: லுன்னி,
0: லிசோரை,
1: லபூஷ்,
0: லிசெப்போல், லிசெப்போல்னா தோட்பட்டு,
1: லிமா, Les pieds.
0: நான் வீட்டிலேருந்து நடந்து வந்தேன். சொல்லும்போது
1: je suis venu à pied.
0: Très bien. Aujourd'hui, merci bien. Vous êtes très intelligente. சொன்னதெல்லாம் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க. அடுத்த பாடத்தில் சந்திப்போம்.
1: Merci.
0: Au revoir.
1: Au revoir, monsieur.
2: நேயர்களே, இதுவரை மொழி பயிற்சியில் பிரெஞ்சு பாடம் இடம்பெற கேட்டீர்கள். ஆசிரியர் முனைவர் எஸ் ஆனந்தவடிவேலு அவர்கள், மாணவி ஜி மணிமொழி. இத்துடன் இன்றைய பிரெஞ்சு பாடம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.

ஐந்து நிமிடம். ஆகாஷவாணி வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு, ஊத்து, திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் ஆகிய இடங்களில் தலா 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் காக்காச்சி, திருப்பத்தூர் மாவட்டம் AWS, கள்ளக்குறிச்சி மாவட்டம் DSEL, விருகாவூர் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் PTO, திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் சிவலோகம், திருப்பத்தூர் ஆகிய இடங்களில் தலா 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் அதிக அளவு வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் உயர்ந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தக்க மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாட்டில் மிக அதிக அளவு வெப்பநிலையாக ஈரோட்டில் 41.4 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. தமிழ்நாட்டின் சமவெளி

0: பகுதிகளில் மிக குறைந்த அளவு வெப்பநிலையாக கோயம்புத்தூரில் 23.8 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 13.2 டிகிரி செல்சியஸ். தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளுக்கு அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி 26ஆம் தேதி வரை நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், நாமக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. 27ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி 29ஆம் தேதி வரை தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிக அளவு வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்த அளவு வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். கொடைக்கானலில் பதிவாகியுள்ள அதிக அளவு வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 14 டிகிரி செல்சியஸ். கன்னியாகுமரியில் பதிவாகியுள்ள அதிக அளவு வெப்பநிலை 32.6 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.8 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி 27ஆம் தேதி வரை பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பில் வீசக்கூடும். ஆகையால் இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 2:59, 18 நொடிகள்.

0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஹிந்தியில் செய்திகள் டெல்லி அஞ்சல், அதனைத் தொடர்ந்து 3:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: சங்கீத சார்

நேரம் 3:15:40. பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது மின்னாரம், மலையாள திரைப்படத்திலிருந்து எம்ஜி ஸ்ரீகுமார் மற்றும் சுஜாதா குரல்களில்.

பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது பிரதர்ஸ் திரைப்படத்திலிருந்து. தெலுங்கு திரைப்படம். இப்பாடல் பாடியவர்கள் கார்த்திக் மற்றும் பிரியா ஹிமேஷ் அவர்கள்.

பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக ஒலிக்க வருவது தில் என்ற ஹிந்தி திரைப்படத்திலிருந்து உதித் நாராயணன் மற்றும் குழுவினர் பாடியது.

பன்மொழி பாடல்கள் நிறைவுற்றது நேர்களே. நேரம் 3:30. நேர்கள் கேட்கவிருப்பது சங்கீதசாரல் நிகழ்ச்சி. இன்றைய சங்கீதசாரல் நிகழ்ச்சியில் எஸ் காயத்ரி அவர்களின் பாடல்களை கேட்கலாம் நேர்களே. நிகழ்ச்சி தொடங்கும் முன் விளம்பரம்.

சங்கீத சாரல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது தில்லானா என தொடங்கும் பாடல் பூர்ணச்சந்திரிகா ராகத்தில் ஆதி தாளத்தில்.

நேரம் 3:42. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி சங்கீத சாரல். நிகழ்ச்சியில் எஸ் காயத்ரி அவர்கள் பாடிய பாடல்களின் அடுத்த வரிசையாக தெலிசி ராமா என தொடங்கும் பாடல்.

சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது சுட்டும் விழிச் எனத் தொடங்கும் பாரதியாரின் வரிகளில் ராகமாலிகா ராகத்தில் ஆதி தாளத்தில் எஸ் காயத்ரி அவர்கள் பாடியது.

0: பத்து லட்சம் ரூபாய் லாட்டரி எனக்கா? வாவ்,
1: ஓலி ஆஃபர்ஸ்ல இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
2: RBI சொல்கிறது.
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 4:14 நொடிகள். நேர்கள் இனி கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது பி தமிழரசி எஸ்பிடி பிலிம்ஸ் வழங்கும் அன்னக்கிளே திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் சிவகுமார், சுஜாதா, ஸ்ரீகாந்த், எஸ் என் லட்சுமி, படாபட் ஜெயலட்சுமி, தேங்காய் சீனிவாசன், வெண்ணிறடை மூர்த்தி ஆகியோருடன் பலர். இசை இளையராஜா. திரைக்கதை வசனம் பஞ்சு அருணாச்சலம். இயக்கம் தேவராஜ் மோகன்.
2: சிட்டம் சீரு காலே.
3: ஆமா, மீனாட்சி அம்மா மருமகளுக்கு இடுப்புல ஆரம்பிச்சிருக்கு. உன்னை கையோடு குட்டியா சொல்லிருக்காங்க.
4: முருகா, என் மருமக நல்லபடியா பெத்து பிழைக்கணும். நான் அப்பவே சொன்னேன், அவளை டவர் ஆஸ்பத்திரியில சேர்த்துடலான்னு. கேட்டீங்களா
5: மீனாட்சி? அண்ணத்தை பத்தி உனக்கு ஒண்ணு தெரியாது. அவன் நல்ல கைராட்சிக்காரி, எல்லாம் நல்லபடியா நடந்து. சும்மா இல்ல,
6: நீ எங்களுக்கு எவ்வளவு உபகாரம் பண்ணிருக்க, அதுக்கு நான் மரியாதை பண்ண வேண்டாமா? வள்ளி மீனாட்சி,

தம்பிக்கு பெரிய சம்பளத்துல

0: என்ன முதலாளி கண்ணாடி கட்டிட்டீங்களா?
1: கண்ல ஏதோ தூசு விழுந்த மாதிரி இருந்ததுட.
0: என்ன முதலாளி, உங்க கூட எத்தனை வருஷமா பழகிறேன், இது கூட எனக்கு தெரியாதுங்களா? நீங்க கண்ணாடிய கழட்டினா
2: நாம அந்த மாதிரி ஆடி பார்த்த என்ன?
3: கீழே வந்துட்டா
2: பொம்பளையே பிரமாதம் ஆடுறா, இது என்ன பெரிய விஷயம்? ஏய் தம்பி இங்க வா, இந்த ஊஞ்சல் கொஞ்சம் ஆச்சு விடுறியா?
4: சரிங்க
2: தள்ளு, போதும் போ.
5: ஐயோ என்னாச்சு?
2: ஒண்ணு லேச அடி.
5: ஆமா ஆமா, விழுந்தாலும் மீசல மண்ணோட்டல. இருங்க வர, ஊஞ்சல் ஆட தெரியாதுன்னா தெரிஞ்சவங்க கிட்ட கத்துக்கிறது. படாத இடத்துல பட்டிருந்தா என்ன ஆறுது? திரும்புங்க.
2: சும்மா ஒரு ஆசை இல்ல?
5: ஆசை சும்மா தான் வரும், பின்ன அதிகமா காசு கொடுத்து வாங்க முடியும். சரி சரி உட்காருங்க.
6: ஏண்டி எப்ப பார்த்தாலும் வாத்தியார பத்தியே நினைச்சிட்டு இருக்கே, அவர் மேல உனக்கு ஆசையா?
2: ஆசைதான் அண்ணம். உன்னுடைய குழந்தைத்தனமான அந்த பேச்சு, கள்ளமில்லாத முகம் எல்லாம் என் மனசுல ஓவியமா பதிஞ்சிருக்கு. நான் உன் மேல ஆசைப்படுற மாதிரி உனக்கு மேல ஆசை இருக்காங்கறத எப்படி என்ன தெரிஞ்சுக்கிறது?
6: சொல்லித்தான் தெரிஞ்சுக்கணுமா?
2: சொல்லிட்டா வம்பில்ல. உன் மனசு சரியா புரிஞ்சுக்காம நான் பாட்டுக்கு எதையாவது கேட்டு வச்சு அத ஊர்ஜனங்க பார்க்க போய், ஏண்டா நீ பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்க வந்தியா, இல்ல கள்ளங்கவனம் இல்லாம பழகிற கிராமத்து பொண்ணு கையை பிடிக்க வந்தியான்னு ஆளுக்கு நாள் தருமடி கொடுத்தா என்ன ஆகுறது?
6: நீங்களே பயந்தா நான் எப்படி சொல்ல முடியும்?
2: சரி, அப்படியே நானும் என் ஆசையை சொல்லி அவளை சம்மதிச்சு ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் அக்கா கதி என்ன ஆகுறது? ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் குடும்பத்துல ஏவ சம்பந்தம் வச்சுப்பான். அக்கா கல்யாணம் முடிய வரைக்கும் கொஞ்சம் காத்திருக்க வேண்டியதுதான்.
6: நீங்க உயர்ந்த குடும்பத்துல பிறந்தவரு, படிச்சவரு, நீங்க என்ன கட்டிக்க விரும்பினா கூட உங்க சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்களோ அதை நினைச்சா தான் எனக்கு பயமா இருக்கு.
2: பயப்படாத அண்ணம், என் அக்கா கல்யாணம் மட்டும் முடியட்டும், இந்த சமூகமே எதிர்த்தால் நான் பயப்பட மாட்டேன். உன் கழுத்துல தாலி கட்ட ஓடோடி வந்துடுவேன்.
7: சார் இதை ரெஜிஸ்டர் பண்ணணும். ஒட்டி இருக்க ஸ்டாம்பு பத்தாது சார், இல்ல 25 பைசாவுக்கு ஸ்டாம்பு ஒட்டணும்.
2: காசு கொண்டு வரலையே, இது இன்னும் கிடைப்பு கட்டிலே போய் சேர்ந்தாகணும். 25 பைசாவுக்கு ஸ்டாம்பு கொடுங்க, நான் வீட்டுக்கு போய் பணம் கொண்டு வந்துறேன்.
7: இல்ல சார், இந்த கிராமத்து ஜனங்களே பரவாயில்ல போல இருக்கே, இதுவரைக்கும் யாரும் போஸ்ட் ஆபீஸ்ல கடன் கேட்டது இல்ல, வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வாங்க.
5: இந்த கையா எவ்வளவு வேணும்?
2: 25 பைசா
5: கடனா தனியா கொடுக்கறேன், நாளைக்கு திருப்பி கொடுத்துடணும்.
2: கண்டிப்பா தரங்க.
7: விருந்து தயாரா இருக்கு?
5: அடடே வாத்தியார் ஐயாவா, வாங்க வாங்க. இன்னைக்கு குளியல் கரையில தானே?
7: இன்னைக்கு தைரியமா முழங்கால் வரைக்கும் தண்ணியில இறங்கிட்டேன்.
5: துண்டு மீன் சாப்பிட பழக்கம்
7: என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடுவேன். இது
5: என்னடா, உப்பு இல்ல, மிளகாய் இல்ல, சட்டி இல்ல, கரண்டி இல்ல, சுட்டு திங்கிறாளேன்னு பாக்குறீங்களா? ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்க, அப்புறம் விடவே மாட்டீங்க. இந்தாங்க
7: ரொம்ப நல்லா இருக்கு.
5: இந்த இன்னொன்னு சாப்பிடுங்க.
7: உனக்கு
5: நீங்க சாப்பிடுங்க, இதோ வர.
7: அண்ணா உன்னை பார்த்தா எனக்கு சாமியா இருக்கு.
5: அப்பாடா, இது வரைக்கும் எங்கிட்ட அன்பு காட்டவோ ஆதரவு காட்டவோ யாருமே இல்லைன்னு நினைச்சேன். நல்ல வேலை, பொறாமைப்படவாவது ஒரு ஆள் இருக்குன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்ட.
7: அண்ணா நீ எதை இல்லைன்னு நினைக்கிறியோ அதுதான் உன் சந்தோஷத்துக்கே ஆதாரம். நீ இல்லைன்னு சொல்றதெல்லாம் எனக்கு இருக்கு, அதுதான் என்னுடைய பலவீனம்.
5: உங்களுக்கு நீ கஷ்டம்
7: உனக்கு புரியாது அண்ணா. ஏதோ சம்பளம் வாங்குறேன், என்னமோ வாழ்க்கை நடக்குது. என்னை பத்தி நான் கவலைப்படல, எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க, 28 வயசு ஆகுது. அவங்க முகத்துல சிரிப்பை பார்த்து 10 வருஷம் ஆயிடுச்சு. சுருக்கமா சொன்னா எங்க அக்கா முகத்தை பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு. இப்படி கையால் ஆகாதமா இருக்கிறது நினைச்சா என் மேலேயே எனக்கு வெறுப்பு ஏற்படுது.
5: இக்கரைக்கு அக்கறை பச்சேன்னு சொல்லுவாங்க, எல்லார் வாழ்க்கையில அது இருக்கு. ஒரு விதத்துல சொல்ல போனா உங்களை விட நான் எவ்வளவோ மேல். ஆமா உங்க அக்கா கல்யாணம் ஏன் இவ்வளவு நாளா தள்ளிட்டே போகுது?
7: எல்லாம் பணம் இல்லாத கூடதான், பையன் படிப்பு முடிஞ்சு கை நிறைய அள்ளி கொண்டு வருவான்னு அம்மா சந்தோஷப்பட்டாங்க. தம்பி படிப்பு முடிஞ்ச உடனே நமக்கு ஒரு வழிகாட்டுவான்னு அக்கா காத்துட்டு இருந்தாங்க. படிப்பு என்னவோ முடிஞ்சு ஒரு வேலையும் கிடைச்சது, கிடைக்கிற சம்பளம் தான் கைக்கும் வாய்க்கும் போதலை.
5: நம்ம கையில என்னங்க ஐயா இருக்கு, எல்லாம் நேரம் காலம் வந்தா தானா நடக்கும்.
7: அண்ணா இந்த குருவி அக்கக்கோ அக்கக்கோன்னு கூவும்போது பார்க்க பாவமா இல்ல?
5: அந்த குருவி குரலை கேட்டே பாவமா இருக்குன்னு சொல்றீங்களே, அதோட கதையை கேட்டீங்கன்னா அதை விட பாவமா இருக்கும்.
7: அப்படியா?
5: இந்த அக்கோ குருவி தங்களோட காடு மேடெல்லாம் சந்தோஷமா பறந்துட்டு தெரிஞ்சுதான்.

0: ஒரு நாள் பெண் குருவிய விட்டுட்டு ஆண் குருவி இரை தேட போச்சான். போன இடத்துல வேட நகை வலை வச்சு பிடிச்சிட்டு போயிட்டானோ. இரை தேட போன தன் காதல் ஜோடிய தேடி தேடி அது கூவிக்கிட்டே இருக்கு.
1: நிஜமோ பொய்யோ கேக்குறதுக்கு இது ரொம்ப உருக்கமா இருக்கு. நேரமாயிடுச்சு, நான் வரட்டுமா?
2: என்ன வாத்தியாரையா ரொம்ப கவலையா இருக்கீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணு இல்ல,
2: சும்மா மறைக்காதீங்க. நீங்க எல்லாம் கையில கட்டி இருக்கிற கடிகாரத்துல மணி பாக்குறீங்க. நாங்க பூமியில விழுற எங்க நெல்ல வச்சு இப்ப என்ன நேரம்னு சரியா சொல்லிடுவோம். என்கிட்ட மறைக்காதீங்க. என்ன விஷயம்?
1: ஏதோ என் கஷ்டம், அதெல்லாம் ஏன் சொல்லிக்கிட்டு?
2: சும்மா சொல்லுங்களேன். இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுட்டு போக போறேன்.
1: ஒரு பெரிய கம்பெனில வேலைக்கு மனு போட்டிருந்தேன். 1000 ரூபாய் முன்பணத்தோட வர சொல்லிருக்காங்க. அந்த பணம் இருந்தா மாசம் 600 ரூபாய் சம்பளத்துல எனக்கு வேலை கிடைக்கும்.
2: அடே அப்பா, இப்படி கவலைப்பட்டு இருந்தா பணம் வந்து சேருமா? எல்லாம் பிராப்தம் இருந்தா தானா வந்து சேரும். போங்க. சீக்கிரம் பெட்டி படிக்கலாம் சுருட்டிக்கிட்டு வந்த வழி தெரியாம ஊரை விட்டு கிளம்புங்க.
1: அண்ணா நீ என்ன சொல்ற?
2: ஆமாங்க ஐயா, 600 ரூபாய் சம்பளத்துல உங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. அதுக்கப்புறம் இந்த கிராமத்துக்கு வருவீங்களா? என்ன முழிக்கிறீங்க? இந்தாங்க 1000 ரூபாய், முதல்ல அந்த வேலையில போய் சேருங்க. திரும்ப காசு இல்லையா? கஷ்டப்பட்டு உழைச்ச காசு அக்கா குடும்பத்துக்கு கொடுத்தத போக கையால வந்து நேரத்துல தேவைப்படுமேன்னு நவளைய ஆட்ட சேர்த்து வச்சேன். துரு பிடிச்ச தகர பெட்டியில சும்மா கிடந்த அழுக்கு நோட்டுக்கு வந்த வாழ்வு பாத்தீங்களா? என்ன யோசிக்கிறீங்க
1: அண்ணா? குருவி மாதிரி நீ சேர்த்து வச்ச பணத்தை
2: சும்மா கொடுக்கறேன்? வட்டி உண்டையா? நீங்க நல்லா சம்பாதிச்சு சேர்த்து கொடுக்கணும். இந்தாங்க. தெய்வமே, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். வாத்தியார் ஐயா போயிருக்கிற காரியம் கை கூடணும். எல்லாத்துக்கும் நீதான் துணை.
3: இது வரைக்கும் 9 திருவிழாவில் என் சேவல் ஜெயிச்சிருக்கு. மாடசாமி சேவல்னா ஒரு பய பந்தயத்துக்கு வர மாட்டான். இங்க யாரு?
4: மாடசாமி என்ன? நான் ஒருத்த
3: இருக்கேன். வா தம்பி வா. இந்த மாதிரி ஒரு போட்டியத்தான் நானும் ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். பந்தயம்னு ஒண்ணு இருந்தாலே பரிசுன்னு ஒண்ணு இருந்தா தானே நல்லா இருக்கும்.
4: அதத்தான் நானும் சொல்ல வந்தேன். என்ன பந்தயம் கட்டுற?
3: என்ன பந்தயமா?
4: உங்ககிட்ட கட்டுறதுக்கு என்ன இருக்கு?
3: அப்படிலாம் சொல்லாதரா மகுடபதி. இந்த பந்தயத்துல நீ ஜெயிச்சுட்டா ரொம்ப நாளா ஆசைப்பட்டுகிட்டு இருக்கு என் மச்சினி பொண்ணு அண்ணன், அதை நான் அவனுக்கு கட்டி வைக்கிறேன். நீ தோத்துட்டா உனக்கு சொந்தமா இருக்கிற 5 காணி நிலத்தையும் வீட்டையும் எனக்கு எழுதி வைக்கணும்.
4: எழுதி வைக்கிறேன். ஆனா ஒண்ணு, ஊர் ஜனங்க முன்னால வார்த்தையை கொடுத்திருக்க, சொன்ன வார்த்தையை காப்பாத்துறேன்.
3: ஐயனார் சாமி மேல சத்தியமா காப்பாத்துறேன். விடு விடு விடு.
4: மாடசாமி என்ன பருத்தத்தை எப்ப வச்சுக்கலாம்?
5: அட என்ன மாடசாமி, கடைசியில இப்படி சொல்லிட்டேன்.
6: என்ன மன்னிச்சிருங்க, நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். அண்ணன் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறது.
4: அது ஒத்துக்க மாட்டேங்குதா இல்ல இதெல்லாம் சூழ்ச்சியா?
2: இல்ல மகளபதி, அவர் சொல்றது உண்மைதான். நானும் எவ்வளவோ அண்ணத்திட்ட சொல்லி பார்த்தேன், அவன் முடியாதுன்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டான்.
4: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஊர் ஜனங்க முன்னால கொடுத்த வார்த்தையை காப்பாத்தணும், இல்ல பஞ்சாயத்தை கூட்டி உன் குடும்பத்தை சண்டையில் நிக்க வைப்பேன்.
5: சரி, அவன் முடியாதுன்னா நான் என்ன செய்யறது?
4: திரும்ப பஞ்சாயத்து கிஞ்சாயத்து ரவுடித்தனம் பண்றேன். நான் ரவுடித்தனம் பண்ணணும்னு நினைச்சிருந்தா எப்பவோ அண்ணத்தை தூக்கிட்டு போய் சாலையை கட்டியிருப்பேன். சொன்ன வார்த்தையை காப்பாத்தல இல்ல, பஞ்சாயத்தை கூட்டி அண்ணத்தை கழிச்சு நான் தாலி கட்டல. எம்பேர்
2: வாத்தியார். இந்த ஆளா? நான் வாத்தியாராக்கும் நினைச்சேன். ஊருக்கு போனவரு இன்னும் ஆளே காணோமே.
7: என்ன ஆரம்பிக்க வேண்டியதானே? யார வச்சு ஆரம்பிக்கிறது? அந்த பொண்ணு அண்ணமே இன்னும் வரல, ஆரம்பிக்கிறோம்.
8: ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு அன்னக்கிளி திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடரும். அன்னக்கிளி திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
2: கும்பிடுங்க
7: அண்ணோ. மகுடபதி உனக்கு முறை மாப்பிள, மாடசாமி இவனுக்கு வாக்கு கொடுத்துட்டான், உனக்கோ தாய் தந்தை இல்ல. இந்த நிலையில உனக்கு பொறுப்பு மாடசாமி தானே, அதனால இவன் கொடுத்த வாக்க காப்பாத்துறது உன் கடமை இல்லையா?
2: பெரிய ஐயா, எனக்கு விருப்பம் இல்லைங்கிற போது என்னை கட்டாயப்படுத்துறது நியாயங்களா?
7: நியாயமே கிடையாது. நம்ம அவசரப்படக்கூடாதியா? சும்மா அன்னைய பந்தயத்துல ஓ சம்மதம் இல்லாம மகுடபதிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன்னு சொன்னது தப்புதான். ஆனா அன்னைய பந்தயத்துல மகுடபதி தோத்து போயிட்டான்னு வச்சுக்கோ, இவன் 5 காணி நிலத்தையும் இவன் எழுதி வாங்கிப்பான்ல.
9: நல்லா கேளுங்கய்யா.
2: ஐயா அவங்க

0: பொருளை அவங்கவுங்க பந்தயம் வச்சு ஆடினாங்கன்னா நீங்க சொல்றது சரி. என்ன பெத்த அப்ப என்ன பந்தயம் வச்சு ஆடினாங்கன்னா பெத்த கடமைக்காக நான் உடன்படல. நான் மாமன் வீட்டுல தங்கி இருக்கிறது உண்மைதான், ஆனா அவரோட ஆடுறதுல நான் இல்ல. அப்படி இருந்திருந்தா அவர் போட்ட சோத்தை நாம தின்னுட்டோமே அந்த நன்றி கடனுக்காக நான் உடன்படணும். உண்மையை சொன்னா இவர் குடும்பத்தையே இப்ப நான் தான் காப்பாத்திட்டு இருக்கேன். இவர் வீட்டுக்கு ஒரு பைசா குடுக்கறது இல்ல, உண்டா இல்லேன்னு கேளுங்கய்யா.
1: ஆமாங்க, அண்ணன் சொல்றது நூத்துக்கு நூறு நிஜம்.
2: அண்ணா, உன்னை வச்சு பந்தயம் ஆடுறதுக்கு மாடசாமிக்கு எந்த விதத்திலயும் உரிமை இல்ல. அவன் செஞ்சது தப்புதான், அவன் செஞ்ச தப்புக்கு அவனை தான் தண்டிக்கணும். இந்த அறியாத பொண்ண நாம எப்படி தண்டிக்கலாம்?
3: பிராத தள்ளுபடி பண்றேன்.
2: பெரும் பெத்து பஞ்சாயத்த போச்சு.
0: மச்சா, நீ சொன்னது தப்பு, நான் உன்னை வருத்தல மச்சா. உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசையும் நேசமும் என் மனசுல வரவே இல்லை. உன்னை நான் நேசிக்கலைங்கிறனால உன்னை நான் வெறுக்கிறேன்னு அர்த்தம் இல்ல. இப்போ எப்பவுமே எனக்கு உன் மேல நல்ல அபிப்பிராயம் இருக்கு. நீ நல்லா இருக்கணுங்கிற ஆசையும் எனக்கு இருக்கு. தயவு பண்ணி என்ன மறந்துடு, வேறொரு பொண்ணை கட்டிக்கிட்டு நிம்மதியாயிரு.
4: இல்ல அண்ணா, இப்ப இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த மச்சான கட்டிக்கணுங்கிற ஆசை உனக்கு வந்துச்சுன்னா சொல்லி அனுப்பு, நான் வரேன்.
0: அது முடியாது மச்சா. என்ன, ஒரு ஒழுக்கமுள்ள பொண்ணு மனசுல ஒருத்தனுக்கு தான் இடம் கொடுப்பா.
4: சத்தியமா சொல்றேன், நீ யாரு நினைச்சிருக்கியோ எனக்கு தெரியாது.

0: என்ன வருத்தல மச்சான், உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசையும் நேசமும் என் மனசுல வரவே இல்லை. உன்னை நான் நேசிக்கலைங்கிறனால உன்னை நான் வெறுக்கிறேன்னு அர்த்தம் இல்ல. இப்போ எப்பவுமே எனக்கு உன் மேல நல்ல அபிப்பிராயம் இருக்கு. நீ நல்லா இருக்கணுங்கிற ஆசையும் எனக்கு இருக்கு. தயவு பண்ணி என்ன மறந்துடு, வேறொரு பொண்ணை கட்டிக்கிட்டு நிம்மதியாயிரு.
1: இல்ல அண்ணா, இப்ப இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த மச்சான கட்டிக்கணுங்கிற ஆசை உனக்கு வந்துச்சுன்னா சொல்லி அனுப்பு, நான் வரேன்.
0: அது முடியாது மச்சான். என்ன, ஒரு ஒழுக்கமுள்ள பொண்ணு மனசுல ஒருத்தனுக்கு தான் இடம் கொடுப்பா.
1: சத்தியமா சொல்றேன், நீ யாரை நினைச்சிருக்கியோ எனக்கு தெரியாது. ஆனா அந்த பாக்கியசாலியோட நீ சந்தோஷமா வாழ, நான் தினம் சாமி கும்பிடுவேன்.

0: இருக்குது, மற்ற நேரத்துலயும் லீவ் நாளையும் தான் கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு வர புத்தகங்களை நீங்க படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் கொடுக்குறீங்களா?
1: வித் பிளஷர். இப்ப வேணாலும் வீட்டுக்கு வாங்க, தரேன்.
0: தேங்க்ஸ்.
1: ஏ முத்து, பள்ளிக்கூடம் விட்டாச்சா?
2: அப்பவே விட்டாச்சே.
1: வதிரையை போயிட்டாரா?
2: அப்பவே போயிட்டாரே.
1: வதிரையா,
0: வாங்க. எங்க இந்த நேரத்துல?
1: ரெண்டு நாளும் ஆளையே காணுமே.
0: புதுசா புஸ்தகம் வந்த உடனே முதல்ல நீங்க படிக்க வேண்டாமா? அது கூட நான் ஓசி கேட்டா எப்படி?
1: நான் படிச்சிட்டேன், இந்தாங்க.
0: தேங்க்ஸ்.
1: எனக்கு ஒரு சின்ன சந்தேகம்.
0: என்ன?
1: நீங்க நிஜமாவே பிஏ தானா?
0: ஏன் அப்படி கேக்குறீங்க?
1: இல்ல, கேன்சங்கிற ஒரு வார்த்தையை தவிர வேற ஒரு வார்த்தையும் பேச தெரியலையே, அதனால்தான் கேட்டேன்.
0: அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல.
1: கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறதுல ஆட்சேபணம் ஒண்ணும் இல்லையே. உங்களுக்கு பிடிச்ச தமிழ் எழுத்தாளர் யாரு?
0: தமிழ்ல நிறைய பேர் இருக்காங்க, உங்களுக்கு நேரம் ஆகல.
1: ஓ சாரி.
0: குட் நைட்.
3: என் கவலை விட்டது. நானும் எத்தனையோ பேருகிட்ட சொல்லி வச்சிருக்கேன், ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேங்குது.
4: எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும்னு நீ நினைக்கிற?
3: என்னடி என்ன கேக்குற? உனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும்னு நீ என்ன சொல்லணும்?
1: கண்ணு கழக லட்சணமா நல்ல குணமுள்ள மாப்பிள்ளையா இருந்தா போதும்னு நான் நினைக்கிறேன். அது போதுமா?
3: இதுக்கு மேல வேற என்னமா வேணும்?
1: இல்ல, ஒருவேளை பெரிய பணக்கார வீட்டு மாப்பிள்ளையா இருக்கணும்னு நீங்க ஆசைப்பட்ட?
3: வாழ போற பொண்ணு வசதியா வாழணும்னு நினைக்கிறதுல என்ன தப்பு?
1: வசதி இல்லைனாலும் நிம்மதியா வாழ ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை விட்டுடலாமா?
5: நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அதை விடவே கூடாது.
3: நீங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே.
5: மீனாட்சி, நம்ம ஊர் பள்ளிக்கூடத்து வாத்தியார உன் பெண்ணு கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறான்.
1: அப்பா நிஜமாவா? இது உங்களுக்கு எப்படி தெரியும்?
5: எனக்கு தெரியும், உனக்கு தெரியாது. நான் போய் கல்யாணத்தை பேசி முடிச்சுட்டா. பேசி முடிச்சு
1: அம்மா, இந்த விஷயம் அப்பாவுக்கு எப்படி தெரியும்னு எனக்கு தெரியவே தெரியாதுமா. அம்மா கோமாமா,
4: நீயும்மா வைக்கப்படுற.
0: உட்காருங்க. என்ன விஷயம்?
5: எல்லாம் நல்ல விஷயம் தான். உங்க பையனுக்கு எங்க பொண்ணை கொடுக்கலாம்னு அபிப்பிராயப்படுறோம். உங்களுக்கு ஒண்ணும் ஆட்சேபணம் இல்லையே?
1: என்னங்க அப்படி சொல்றீங்க? அதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணுமே.
5: ரொம்ப சந்தோஷம். வர்ற தை மாசத்திலேயே கல்யாணத்தை பண்ணிடலான்னு இருக்கிறேன். ஏன் யோசிக்கிறீங்க? பணத்தை பத்தி ஒண்ணு கவலைப்படாதங்க, கல்யாண செலவெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எதுக்கு ரொம்ப கஷ்டம்? காஃபி எல்லாம் இருக்கு, சாப்பிடு. யாரு குழந்தை நம்ம வீட்டுல? இங்க
1: என் பொண்ணுதான். இன்னும் கல்யாணம் ஆகுது. அவளுக்கும் 28 வயசாகுது. ஏத்தனை வருஷம்? அவளுக்கு 17-18 வயசு இருக்கும் போதே அவங்க அப்பா போயிட்டாரு. இருந்த நகையெல்லாம் வித்து தியாகுவா படிக்க வச்சு எதிர்பார்த்த மாதிரி பையனுக்கும் வேலை கிடைக்கல. எவ்வளவுதான் சிக்கனமா செலவு செய்தாலும் கல்யாணம்னா 3000-4000 வேணும். கடன் வாங்கி கல்யாணம் பண்ணலானாலும் கொடுக்கறதுக்கு மனுஷாள் இல்லை.
5: அடடா, எனக்கு இந்த விவரமே தெரியாது. தெரிஞ்சிருந்தா இந்த கல்யாண விஷயமா பேசவே வந்திருக்க மாட்டேனே. பெரியவங்க இருக்கிற போது சின்னவங்களுக்கு கல்யாணம் நடக்கூடாது. அம்மா, ஒண்ணு செய்றீங்களா? உடனே உங்க பெண்ணுக்கு ஒரு வரன் பாக்குறீங்களா?
1: பணம் இருந்தா உடனே ஒரு வாரத்துல கல்யாணத்தை பண்ணிடலாம்.
5: அப்படியா?
1: நேத்து கூட என் தம்பி வந்து ஒரு நல்ல சம்பந்தம் இருக்குன்னு
5: சொன்னா. நீங்க கல்யாணத்துக்கு வேண்டி ஏற்பாடு பண்ணி வைங்க, நான் வீட்டுக்கு போய் பணத்தை கொடுத்தேன். நீங்க ஊருக்கு போய் உங்க பெண்ணு கல்யாணத்துக்கு முதல்ல முடிங்க. நீங்க வர்றது கூட நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு வேண்டி ஏற்பாடு பண்ணி வைக்கிறேன். நான் வரீங்களா?
1: பத்தியரியா, கொஞ்சம் நில்லுங்க. கரும்பு சாப்பிடுறீங்களா? ரொம்ப இனிப்பா இருக்கும்.
0: நான் உங்ககிட்ட பட்ட கடன் ஏறிக்கிட்டே போகுது, இதெல்லாம் எப்படி தீர்க்க போறனோ?
1: இதெல்லாம் கடனா வந்து நினைக்கீங்க?
0: பின்ன மத்ததெல்லாம் எப்படி இருந்தாலும் உங்ககிட்ட வாங்குற அந்த 1000 ரூபாயை திருப்பி கொடுக்கற வரைக்கும் எனக்கு நிம்மதியே இருக்காது.
1: ஐயோ, நீங்க சொல்றத பார்த்தா அந்த பணம் போனதுல இருந்து வருத்தப்பட்டுட்டே இருக்கீங்க போல இருக்க.
0: ஆமாண்ணா, அது ஏன் பணமா இருந்தா கூட பரவாயில்ல. இன்னைக்கு இல்லாட்டி என்னைக்காவது ஒரு நாள் 1000-2000 சம்பாதிச்சுக்குவேன். ஆனா அந்த 1000 ரூபாயை சேர்த்து வைக்க நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப, எத்தனை வருஷம் ஆயிருக்கும்?
1: தேவையை வச்சு தனியா பணத்துக்கு மதிப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தேவைகளே இல்லை. பணம் இருக்கிறதும் ஒண்ணுதான், இல்லாததும் ஒண்ணுதான்.
0: இப்ப நீ சொல்றது சரியல்லாம். பின்னால தேவைப்படும் போது உனக்கு யார் கொடுப்பா?
1: உங்களுக்கு தேவைப்பட்டப்போ நான் தருவேன் எதிர்பார்த்தீங்களா? அதே மாதிரி எனக்கு தேவைப்படும் போது உங்களை மாதிரி யாராவது தருவாங்க. சும்மா அதை பத்தியே பேசிருக்காதீங்க, எனக்கு கெட்ட கோபம் வரும்.
0: எந்த விதமான பந்தங்களுக்கும் கவலைகளுக்கும் இடம் கொடுக்காம வாழ்க்கை சுலபமா நடத்திட்டு போற உன்னை பார்க்கும் போது மறுபடியும் சொல்றானோ, எனக்கு பொறாமையா இருக்கு.
1: என்னை பார்க்கும்போது உங்களுக்கு பொறாமையா மட்டும்தான் இருக்கா?
0: அண்ணா
1: அம்மாவே

0: அக்காவையும் காப்பாத்துறங்கிறதுக்காக உழைக்கிறீங்க. அக்காவுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணுமேனு முயற்சிக்கிறீங்க. அதுக்காக பெரிய வேலையா தேடுறீங்க. உங்க வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. உங்க உழைப்புக்கு ஒரு காரணம் இருக்கு. உங்க கவலைகளுக்கு ஒரு நியாயம் இருக்கு. ஆனா எனக்கு
1: எந்த பிறவிக்கும் நிச்சயம் ஒரு அர்த்தம் இருக்கு. சில பேருக்கு அது ஆரம்பத்திலேயே புரிஞ்சிடுது, சில பேருக்கு புரிய நாளாகுது.
0: அப்படின்னா என் வாழ்க்கைக்கு கூட ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொல்றீங்களா?
1: நிச்சயமா.
0: எனக்கு புரியலையே.
1: எனக்கு புரியுது அண்ணா. ஆனா எதையும் விளக்கி சொல்லக்கூடிய நிலையில இப்ப நான் இல்லை. சூழ்நிலையின் கைதியா இருக்கேன். எங்க அக்கா கல்யாணம் முடிய வரைக்கும் சில சமூக நீதிகளுக்கு நான் கட்டுப்பட வேண்டியிருக்கு. அது முடிஞ்சதும் எல்லா கட்டுக்களையும் அறுத்தறிஞ்சிட்டு உனக்கு அந்த அர்த்தத்தை சொல்ல ஓடோடி வந்துடுவேன்.
2: அக்காவாது என்னால நம்ப முடியலையே.
3: ஆமாடா, சில சமயத்துல நடக்கிற காரியங்களை நம்பத்தான் முடியறதில்ல. தெய்வம் பண்ணைய ரூபத்துல வந்து உங்க ரெண்டு பேர் கல்யாணத்தை ஒரே சமயத்துல நடத்துனா எப்படா நம்ப முடியும்?
2: என்னமா சொல்ற?
3: உனக்கு தான் மகளை கொடுக்கறதா பண்ணையார் வந்து கேட்டாரு. அக்கா கல்யாணம் முடியாம தம்பிக்கு எப்படி கல்யாணம் பண்றதுதான் யோசனையா இருக்குன்னு சொன்னேன். உடனே அவரு உமா கல்யாணத்துக்கு இப்பவே பணம் தர்றேன், முடிச்சிட்டு வாங்க, வர்ற தைல தியாக கல்யாணத்தை வச்சுக்கலான்னு
2: சொன்னாரு. இந்த பணத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாரு.
4: கடன்லயே பெரிய கடன் கன்னிக்கடன் சொல்லுவாங்க. அந்த கடனை எப்படி தீர்க்க போறேன்னு வழிவக தெரியாம ராத்திரி பகலா அழுது புலம்பிக்கிட்டு இருந்தேன். இத்தனை நாள் கழிச்சாவது என் மகளுக்கு ஒரு வழிகாட்டினியப்பா. முருகா
5: என்ன இந்த இடத்துல
0: உன்னை பார்க்கத்தா உங்க வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். இங்கேயே பார்த்துட்டேன்.
5: இந்த நீ கேட்ட குருவிகளை நான் காட்டுக்கு போய் பிடிச்சிட்டு வந்திருக்கேன்.
0: பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் லவ் பேர்ட்ஸ்
5: அப்படின்னு காதல் பறவைகள் அர்த்தம்.
0: நல்ல நேரத்துல நீ கொண்டு வந்திருக்க.
5: சுமதி என்ன இது பச்சை பிள்ளை மாதிரி விடு. எந்த நிலைமையிலும் பொம்பளைங்க அடக்கமா இருக்கணும். இப்படி தலகால் புரியாம ஆடக்கூடாது.
0: நான் சொல்ல போற விஷயத்த கேட்டா நீயும் தலகால் புரியாம ஆட ஆரம்பிச்சிருவேன்.
5: நான் எந்த நேரத்திலயும் உணர்ச்சி வசப்பட மாட்டேன்.
0: எனக்கு கல்யாணம்னு சொன்னா கூடவா?
5: அப்படியா? இப்ப கல்யாணம் யார் மாப்பிள?
0: நம்ம பள்ளி கொடுத்த வாத்தியார் இல்ல, அவர் தான் மாப்பிள.
5: வாத்தியார் வீட்டுல அவங்க அக்காவுக்கு கல்யாணம் நடக்காம வாத்தியாருக்கு எப்படி கல்யாணம் நடக்க முடியும்னு கேட்டாங்களாம். உடனே அப்பா அவங்க அக்கா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லி பணத்தை கொடுத்துட்டாரு. இன்னைக்கு சாயங்காலம் வாத்தியாரு அவங்க அம்மா அக்கா எல்லாம் அவங்க சொந்த ஊருக்கு போறாங்க. அங்க அவங்க அக்கா கல்யாணத்தை முடிச்சிட்டு அவங்க இங்க வந்ததும் ஒரு வாரம் பத்து நாள்ல நல்ல நாளா பார்த்து எங்க கல்யாணம்.
0: என்னடி ஏன் ஒரு மாதிரியா இருக்க?
6: ஒண்ணுல்ல, உண்மையிலே எனக்கு தலகால் புரியல.
5: ஓஹோ, என்னடா ஊருக்கே பெரிய பணக்காரர் வடிவேல் அம்பல மகளுக்கு ஒரு ஏழை வாத்தியார் தான் மாப்பிள்ளையா நினைக்கிறியா? அண்ணோ, வாத்தியார் கிட்ட பணம் இருக்கோ இல்லையோ, நல்ல குணம் இருக்கு, அழகு இருக்கு, பண்பு இருக்கு, மொத்தத்துல என் மனசுக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு.
0: ஆமா சுமதி, பணம் காசு வரும் போவோம், மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை அமைறதுதான் பெரிய பாக்கியம். நீ வாத்தியாரை கல்யாணம் பண்ணிட்டே சந்தோஷமா வாழணும்னு நான் இப்பவே வாழ்த்துறேன்.
5: அப்படிலாம் சொல்லிட்டு தப்பிச்சுக்கலான்னு பாக்காத. நீ தானே கல்யாண வேலை எல்லாம் பாக்கணும். நாளில இருந்து வீட்டுக்கு வந்து நாமா சொல்லிட்டேன். இல்லைன்னா மூக்க திருவி கூட்டிட்டு போயிடுவேன்.
7: இடைவெளிக்கு பிறகு நேயர்கள் கேட்கலாம் அன்னக்கிளி திரைப்பட ஒளிச்சித்திரம். தொடர்வது அன்னக்கிளி திரைப்பட ஒளிச்சித்திரம்.
5: வாங்க வாத்தியாரையா, அக்காவுக்கு கல்யாணம். மாமே, எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? எங்க சொன்ன சாப்பாட்டுக்கு வந்துடுவாளோனு பயந்துட்டீங்களா? வாத்தியாரையா, அக்கா கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சதா?
1: முடிஞ்சது.
5: அதான் தலையில இருந்த சுமை இறங்கிடுச்சே. இன்னும் ஏன் மோட்டை உம்மண்ணு பத்திட்டு இருக்கீங்க?
1: தலையில இருந்த சுமை இறங்கிடுச்சேன்னு, ஆனா மனசுல சுமை ஏறிடுச்சு. 28 வயசான எங்க அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க எனக்கு வழியும் தெரியல, வசதியும் இல்லை. அதனாலதான் சுமதிய கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சு.
5: அப்படி சொல்லாதீங்க வாத்தியாரையா. அக்காவை கல்யாணம் கட்டி கொடுக்கறதுக்காகத்தான் நான் சுமதியை கட்டிக்கிறேன்னு சொன்னா. சுமதியை கட்டிக்கிறதுல உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு அர்த்தம் ஆகுது.
1: அதுதான் உண்மைன்னு உனக்கு தெரியாதானோ?
5: அது உண்மை பொய்யாங்கிறது இருக்கட்டும், அது நியாயமா இல்லையான்னு தான் நான் கேட்கிறேன். சுமதி ரொம்ப நல்ல பொண்ணு. நீங்க எந்த காரணத்துக்கும் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும்

0: கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க அவ கூட சந்தோஷமா வாழணும்.
1: சத்தியமா சொல்றானோ, சுமதிக்கு என்னால ஒரு துன்பமும் வராது. என்னுடைய சோகத்தின் நிழல் அவ மேல நிச்சயமா படியாது. நீ என தப்பா புரிஞ்சுக்காம இருந்தா சரி.
2: அண்ணா, அண்ணா, கடைசியில் அந்த வாத்தியார் உன்னை ஏமாத்திட்டான் பாத்தியா? தெரியாம தான் கேக்குறேன். அவன் நல்லவனா இருந்தா, பெரிய இடத்துல சம்பந்தம் வருதுன்னு தெரிஞ்ச உடனே ஒரே தாவா தாவி இருப்பானா? அண்ணா, நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை மட்டும்தான் அவங்கிட்ட இழந்தியா? இல்ல, இப்ப ஒண்ணும் போயில. தயவு செய்து நடந்த உண்மை என்கிட்ட சொல்லு. அப்படிதான் நடந்திருந்தா இப்பவே அவன் கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு வந்து காலடியில் சொல்றேன்.
0: நீ நினைக்கிற மாதிரி எந்த தவறும் நடக்கல மச்சான். அவரும் அப்படிப்பட்டவர் இல்ல, நானும் அப்படிப்பட்டவன் இல்ல மச்சான். மனப்பூர்வமா நான் அவர் மேல ஆசை வச்சேன். ஆனா அது நடக்குமா நடக்காதான்னு நான் யோசிக்கவே இல்லை. என்னுடைய அன்பு ஆசை நிறைவேறலையேன்னு நான் வருத்தப்படலாமே தவிர அவர் மேல கோபுறதுக்கு என்ன இருக்கு? நாம போட்ட வேற மலைக்கலையேன்னு நிலத்து மேல கோபிச்சுட்டு என்ன மச்சான் பண்றது?
2: ஆமா அண்ணா, நீ சொல்றது ரொம்ப சரி. உன் மேல நான் பரிபூர்ணமா அன்பு வச்சிருக்கேன். ஆனா உன்னை கேட்டுக்கிட்ட அந்த அன்பை செலுத்துற பாத்தியா அண்ணா, இந்த அன்புக்கும் பாசத்துக்கும் புத்தியே இல்லை. கூட்டு பூன விட்டத்துல பாஞ்ச மாதிரி கிசமாரி எங்கெங்கயோ ஓடுது.
3: வள்ளி, எங்கடி அண்ணத்தை காணோம்?
4: தெரியலையம்மா.
3: அம்மா, அண்ணா என்னடி உன்னை ஆளையே காணோம்? நின்னது நிக்க கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நான் ஒத்தாளா கடந்து தடுமாறேன். இன்னும் நெல்லு குத்தணும், மாவரைக்கணும், புளி நறுக்கணும், மிளகா அரைக்கணும், ஊறுகாய் வேற போடணும். ஐயோ ஐயோ ஐயோ, தலைக்கு மேல வேலை கிடக்கு. எந்த வேலையை செய்யறதுன்னே எனக்கு புரியலடி.
4: அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா, நான் எதுக்கு இருக்கேன்?
3: சரி சரி, நீ போய் இன்னும் நாலஞ்சு ஆளுங்களை கூட்டிட்டு வா. வேலை எல்லாம் அப்படியே கிடக்கு, சீக்கிரம் போ.
1: நாளைக்கு நான் அவளும் ஊருக்கு போறோம். சுமதியோட அண்ணன் மெட்ராஸ்ல ஒரு பெரிய கம்பெனில எனக்கு வேலை பார்த்து வச்சிருக்கான். எனக்கு இந்த கிராமத்தை விட்டு போவே மனசு வரல.
0: அதென்ன வாத்தியாரையா அப்படி சொல்றீங்க? வாழ்க்கையில முன்னேறதுக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறப்போ அதை விட்டுடலாமா? சந்தோஷமா போயிட்டு வாங்க. வாத்தியாரையா, எனக்கு ஒரு வரம் கொடுக்குறீங்களா?
1: என்னண்ணா?
0: சுமதி உண்டான ஏழாவது மாசத்துல அவளை இங்க அனுப்பி வைங்க. அவளுக்கு நான் தான் பிரசவம் பார்ப்பேன். போயிட்டு வரேப்பா, போயிட்டு வரேம்மா. போயிட்டு வாமா.
1: வரமாமா, அக்கா வீட்டுல இருந்து அம்மா இன்னும் ரெண்டு நாள்ல வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன்.
5: அவங்கள பத்தி நீங்க கவலைப்படாங்க மாப்பிள்ள, அவங்கள நான் கவனிச்சுக்கிறேன். போயிட்டு வாங்க, போயிட்டு வாமா. முருகா, ஜாக்கிரதையா கொண்டு போய் விட்டுட்டு வா.
0: நல்லபடியா ஊருக்கு போயிட்டு வாங்க. ஆனா சுமதியோட முதல் பிரசவம் என் கையால தான் நடக்கணும், கட்டாயம் வரணும். சுமதி, அவர் மறந்தாலும் நீ மறக்காம வந்துடணும்.
4: நிச்சயமா வந்துடுறேன்.
1: போறேன்
0: போறேன் சொல்லாதீங்க வாத்தியாரையா, போயிட்டு வரேன்னு சொல்லுங்க.
1: போயிட்டு வரேன்.
6: எனக்கு தூக்கம் வருது, நீ போயிட்டு வந்துரு. சீக்கிரம் பரவிடு, சீக்கிரம் பரவிடு.
4: உள்ள
7: காத்துக்கிட்டு இருக்காங்க. போ போ.

0: நீ எப்படியாவது இங்க வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும்.
1: ஓஹோ, உங்க பொண்டாட்டிக்கு பிரசவ வலின்னு சொன்னாரு, ஆனா இப்பதான் தெரியுது யாருக்கு என்ன வலின்னு. இந்த ஐயா, எனக்கு பிரசவம் மட்டும்தான் பாக்க தெரியும் நினைக்காது, எல்லா நோய்க்கு மத்தியம் பாப்பேன்.
0: ஓ, அதுக்குத்தான் உன்ன நான் இங்க வர சொன்னேன். உன்னை முத முத பார்த்த உடனே சிக்குன்னு மனவியாதி வந்துடுச்சு. அதுக்கு என்ன மருந்துன்னு உனக்கே தெரியும்.

0: அந்த மருந்த அப்பப்போ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டே இருந்தினா உனக்கு சகல வசதிகளை நான் செஞ்சிடுவேன். மாடசாமி கிட்ட எல்லா விஷயத்தையும் விவரமா சொன்னேன், சொல்லலையா?
1: அப்படியா? அதெல்லாம் என்கிட்ட சொல்லலையே.
0: மடம் மாடசாமி எதை சொல்லணுமோ அதை சொல்ல மாட்டா, எதை சொல்லக்கூடாதோ அதை சொல்லுவோம். அண்ணா நீ வா, எல்லா விவரத்தையும் நானே சொல்றேன்.
1: கையடியா
0: அண்ணா
1: பாருயா, இதுவும் இடம் நடுராத்திரி நேரம், உன் கையாளுங்க நிறைய பேர் இங்க இருக்காங்க, நான் உதவி கேட்டு கத்திர கூட யாரும் வரமாட்டாங்க.
0: தெரியுதுல்ல, அதுக்கப்புறம் என்ன தகராறு? சலக்குன்னு வர வேண்டிதானே.
1: நான் ஒண்ணு தகராறு பண்ணலையே, என்ன கிள்ளுக்கீரையா நினைச்சு பொய்ய சொல்லிங்க வர வச்சல. முடிஞ்சாப்பா.
0: என்னடி மைனர் கிட்டிய மக்கார் பண்றியா? சின்ன குட்டி
1: போயா.
0: ஓஹோ, சரசமாடுறதுலயே இது ஒரு புது விதமோ. அண்ணோ உன்னை இப்பத்தான் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நான் எத்தனையோ பெண்களோட விளையாடி இருக்கிறேன், ஆனா இந்த விளையாட்டு எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு. இதுலயே எனக்கு ஒரு தனி சுகம் தெரியுது.
1: நீ எல்லாம் ஒரு ஆம்பளை, நீ கெட்ட கேடுக்கு தினம் ஒரு பொம்பளை. இது உனக்கு ஒரு பாடம். ஊர் உலகத்துல உன்ன மாதிரி திமிரு பிடிச்ச ஆம்பளைங்க இருக்கிற மாதிரி ஒண்ணு ரெண்டு தாஸ்தானத்தை பொம்பளைங்க இருப்பாங்க, அவங்க கிட்ட மட்டும் உன் வாழாட்ட பத்தி கண்ட பக்கம் எல்லாம் கையில் நிட்டாத, உன் கை நிரம்ப தனித்தனியா எண்ணிடுவாங்க.
2: அண்ணா அண்ணா, நீ ரொம்ப குடுத்து வச்சவன், இனிமே தினமும் உனக்கு ஓசி டிக்கெட் தான்.
1: ஏமாச்சா, உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? இப்படி நேரங்காலம் இல்லாம நினைச்சா போற, நினைச்சா வர.
3: அடியே, நான் எதுக்காக நேரங்காலம் இல்லாம அலையறேன் தெரியுமா?
1: எதுக்காக?
3: நிலபலம் ஆடு மாடெல்லாம் வாங்கினதுக்காக.
1: ஏயா தனாத்திரியா?
3: இல்ல பிள்ள, நிஜமாத்தான் சொல்றேன், நீ வேணா பாரு.
1: ஆமாக்கா, மாமா சொல்றதெல்லாம் நிஜம்தான். உனக்கு மட்டும் என்ன மாதிரி இன்னும் ரெண்டு தங்கச்சி கூட இருந்தாலும் வச்சுக்க, மாமா இந்த ஊரே விலைக்கு வாங்குவார். அவ்வளவு புத்திசாலித்தரம். மைனர் அழகப்பனுக்கு என்ன ஆசனாகி ஆக்கி மாமா நிலம் வாங்க திட்டம் போட்டிருக்காரு. படப்பாவி, அந்த அளவுக்கு துணிஞ்சிட்டியா?
0: மரியாதையா பேசுறேன்.
1: மானகட்ட போயப்புக்கு மரியாதை வைக்கடா.

0: வருஷம் அம்மா பட்டணத்துக்கு போறாங்களாம்.
1: அப்படியா?
0: ஏ சுமதிக்கு இது 7வது மாசமா. பிரசவத்துங்க கூட்டியாந்து விட சொல்லி எழுதி போட்டாங்களாம். அதுக்கு அந்த பொண்ணு கிராமத்துல என்ன வசதி இருக்கும், நான் அங்க வரமாட்டேன், இங்க பட்டணத்திலே பாத்துக்கலாம்னு எழுதி போட்டுச்சான்.
1: நடந்து
0: என்னமோ தெரியல வரல
1: ராஜா. உன் பேர் என்னடா?
2: பாபு.
1: கண்ணு சுமதி குழந்தை தூக்கிங்க பெட்டில என்கிட்ட கூட
3: வாங்க மாப்ள. ஏமா ஒரு லெட்டர் போட்டுக்க கூடாது, நான் வண்டி அனுப்பிச்சப்பல. டேய் மீனாட்சி அண்ணா அம்மா வரச்சு. ஏ சின்ன பையலே.
4: ஐயா உங்களுக்கு ஒரு தவால் வந்திருக்கு,
3: வாங்க கொடுங்க.
4: நான் வரணுங்க.
3: அடடே நீ எழுத தவால் தான் வந்திருக்கு, நீ வந்த பிறகு தான் வந்திருக்கு. நல்லா இருக்கு, இந்தா நீயே படி.
5: வாங்க வாங்க வாங்க மாப்ள. பாபு கண்ணு இப்பதான் உனக்கு பாட்டி வீட்டுக்கு வழி தெரிஞ்சுதா? பாடராஜா
2: வரமாட்டேன்
5: பாத்தீங்களா. என்னை விட்டு வேற யாருகிட்டயும் போமாட்டம்மா, நானே தூக்கி வச்சிட்டு இருக்கணும். அண்ணன் தூக்கிட்டப்ப மட்டும்தான் அழாம இருந்தா.
2: எனக்கு அந்த அக்காவே ரொம்ப பிடிக்குது.
5: போக்கிரு. சரி சரி வாங்க குளிச்சிட்டு சாப்பிடலாம்.

0: என்னங்க அண்ணத்துக்கு ஒரு 2 ரூபாய் கொடுத்துட்டு வாங்க.
1: என்ன இப்படி இழைச்சு கருத்து போயிட்டேன்?
2: நான் உங்க மாதிரி நிழல் இருக்கேன், வெயில்ல அலைஞ்சு மழையில நனைஞ்சு காட்டுலயும் வீட்லயும் சுத்திக்கிட்டு இருக்கவனா.
0: அண்ணா
1: இந்தா
0: அண்ணா, நல்ல விரால் மீன் கிடைச்சா வாங்கிட்டு வா, அப்புறம் காடை கவதாரி எல்லாம் கிடைச்சா கூட வாங்கிட்டு வா.
2: எதுக்கு அவ வாங்கிட்டு, நானே பிடிச்சிட்டு வரேன். என்ன வாத்தியாரையா, என்ன பலமா யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? ஏண்டா இந்த ஊருக்கு வந்தோன்னு இருக்கா?
1: ஆமா, கல்யாணமாகி இத்தனை வருஷம் நான் இங்க வராம இருந்ததுக்கு காரணம் அதான். உன்னை தைரியமா தலனமிருந்து பார்க்கக்கூடிய சக்தி எனக்கு இல்ல. ஏதோ ஒரு விதத்துல உனக்கு நான் தீங்கிச்சிட்டதா என் மனசாட்சி என்ன குத்துது.
2: பாத்தியரையா, இந்த படிச்சவங்களுக்கே புத்தி பல பக்கம் ஓடுங்கிறது சரியா தான் இருக்கு. எனக்கு நீங்க என்ன கெடுதல் பண்ணீங்க? ஆசை காட்டி மோசம் பண்ணீங்களா, இல்ல நம்ம வச்சு கழுத்தறுத்தீங்களா?
1: எந்த நாள்லயும் உன்னால எப்படித்தான் சந்தோஷமா இருக்க முடியுதோ. மறுபடியும் சொல்றானோ, உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு.
2: மத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறவங்க எப்பவுமே நிம்மதியா இருக்க முடியாது. உங்களுக்கு என்ன ராஜா, எதுக்கு கவலைப்படணும்? கண்ணுக்கு அழகா பொண்டாட்டி, ராஜா வாட்டம் புள்ள.
1: அதத்தான் நானும் சொல்றேன், கடமைக்காக ஒரு வாழ்க்கை அமைச்சுக்க வேண்டிய சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டது. அக வாழ்க்கையில ஒரு அவல இருந்தாலும் புற வாழ்க்கையில ஒரு நிறைவு இருக்கு. நீயும் பிடிவாதமா இருக்காம உனக்கு பிடிச்ச யாரையாவது ஒருத்தர் கல்யாணம் செஞ்சுக்கிட்டு வாழ்ந்தீங்கன்னா என் நெஞ்சில் இருக்கிற பெரிய பாரம் நீங்கும்.
2: என்னையா பண்ண சொல்றீங்க? உங்களை மாதிரி வாழ்க்கை ஆகவும் போறோம், அது இதுன்னு கூடு போட்டு பாக்குற புத்தி எனக்கு இல்லையே. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே வாழ்க்கை தான், எனக்கு இருக்கிறது ஒரே மனசுதான், எனக்குள்ள ஒரு சோகம் இருக்கிறது உண்மைதான். ஆனா அதுக்கு காரணம் நீங்க தானே, நான் எப்பவுமே நினைச்சதில்லை. அந்த சோகத்தை மாத்திக்க நான் முயற்சி பண்ணவும் இல்லை. என்ன, அந்த சோகத்துல ஒரு சோகம் இருக்குங்க ஐயா, அது சொன்ன புரியாது, அனுபவிச்சு தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த ஊர் கோயில் திருவிழாவில ஒவ்வொரு வருஷமும் கதாகால சேபம் நடக்கும். சின்ன வயசுல இருந்து எனக்கு கதை கேட்கறேன்னா ரொம்ப இஷ்டம். எத்தனையோ கதை கேட்டிருக்கேன், ராமர் கதை, ஹரிச்சந்திரன் கதை, வள்ளி கதை, இன்னும் ஏதேதோ கதை. ஆனா எனக்கு பிடிச்சது ஆண்டாள் நாச்சியார் கதை தான். சோகத்திலையும் ஒரு சுகம் இருக்குங்கிறத அவங்க கதையில இருந்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப தெரிஞ்சுக்கிட்டேன், இப்ப அனுபவிக்கிறேன். நாட்டாளக்காரர் வீட்டுல கொஞ்சம் வேலை இருந்தது, மறந்தே போயிட்டேன். வர வாத்தியரையா, நாளை காலையில முடிஞ்ச நதிக்கரைக்கு வர்றீங்களா? சுட்ட மீன் சாப்பிடலாம், வரட்டுமா? வாங்க வாத்தியரையா, மூட்டம் போட்டு வச்சிருக்கேன், நீ கருக போடு, உட்காருங்க.
3: நேர்கள் கேட்டுக் கொண்டிருக்கும் அன்னக்கிளி திரைப்பட ஒளிச்சித்திரம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. அன்னக்கிளி திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
4: மீனாட்சி, மீனாட்சி,
5: என்னங்க? என்னப்பா கோபம்? ஆச்சரியமா இருக்கே, உங்களுக்கு கோபம் வந்து நான் இப்பதான் பாக்குறேன்.
4: அந்த விஷயத்தை உங்ககிட்ட சொன்னா உன்னால கூட கோபத்தை அடக்க முடியாது. மாப்பிளைங்க
5: வெளியே,
4: சுமதி மாப்பிளைக்கு அண்ணத்துக்கும் தொடர்பு இருக்கான். என்னால பார்த்தவங்க பஞ்சாயத்துல பாரு கொடுத்துருக்காங்க. நானும் எத்தனையோ வழக்குகளை விசாரிச்சிருக்கேன், தீர்ப்பு சொல்லியிருக்கேன். கடைசியில என் குடும்பத்தை பத்தியே 4 பேர் கேள்வி பேசுற அளவுக்கு ஆயிப்போச்சு.
5: அப்பா, எனக்கு என் புருஷனை பத்தி நல்லா தெரியும். அவர் அப்படிப்பட்டவர் இல்ல, அவர் மட்டும் இல்ல, அண்ணத்தையும் எனக்கு நல்லா தெரியும். இங்க ஏதோ விஷமத்தனமான வதந்தி, நீங்க தாராளமா விசாரணை நடத்தலாம், நிச்சயமா இது உண்மையா இருக்காது.
6: ஐயா, வாத்தியார் ஐயாவும் அண்ணமும் அப்படி நடந்துகிட்டத இந்த இடத்துல சொல்றதுக்கு என் நாக்கே கூசுதுங்க.
7: டேய் மாடசாமி, நல்லா யோசிச்சு சொல்லு. வாத்தியார் மேலையா அந்த பொண்ணு மேலையும் அபாண்டமா படிய சுமத்தாதே, என் வயிறு எரியுதுடா.
4: அழகப்பன், கொஞ்சம் பொறுமையா இருங்க, விவரத்தை முழுசா கேட்போம். நியாய சபையில் உட்கார்ந்திருக்கும் போது சொந்த பந்தத்தை பத்தி நினைக்க கூடாது. மாடசாமி, நீ சொல்றதுக்கு சாட்சி என்ன?
6: ஐயா, அண்ணன் புஞ்சாதியோட சொந்த தங்கச்சிங்க, அது மேல அநியாயமா பழி போடணும்னு எனக்கு என்னங்க வந்திருக்கு? அப்படி முறைகேடா நடந்த அவளை அங்கேயே கொலை பண்ணிருப்பங்க. ஊர்ல உங்களை மாதிரி பெரியவங்க நியாயம் சொல்றதுக்கு இருக்கிறப்போ தடி எடுத்தவெல்லாம் தண்டல் காரணம் ஆயிடக்கூடாதேன்னு
7: விட்டுட்டேனுங்க. சரிடா, நீ சொல்றத நாங்க எப்படி நம்புறது?
6: இதுக்கு போய் சாட்சி கேக்குறீங்களே, ஒரு விவரம் தெரிஞ்ச பெரிய இடத்து பிள்ளையும் ஒரு வயசு பொண்ணும்

0: வந்தப்போ சாட்சி வச்சுக்கிட்டா ஒதுங்குவாங்க. ஏதோ இந்த அலைய எடுத்து அந்த கண்டாவையும் நான் பாத்துட்டேன்.
1: நீ ஏன்டா அங்க போனாய்? எனக்கு வர கோபத்துக்கு
2: தியாகராஜன் உங்க பதில் என்ன?
3: கடவுள் சாட்சியா சொல்றேன், நானும் அண்ணமும் களங்கம் இல்லாதவங்க.
0: ஐயா வாத்தியார் ஐயாவை நான் சில கேள்விங்க கேட்கலாம்ங்களா?
1: நியாயமா கேட்கணும், அசிங்கமான வார்த்தைகளை உபயோகப்படுத்த கூடாது.
0: சரிங்க வாத்தியார் ஐயா, நேத்திக்கு நீங்க நதிக்கிற பக்கம் வந்திருந்தீங்க இல்லையா?
2: ஆமா.
0: அங்க அண்ணன் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தது இல்லையா?
2: அண்ணன் அங்க இருந்தது அவ்வளவுதான்.
0: ரெண்டும் ஒண்ணுதான், அண்ணன் சுட்டு கொடுத்த மீனை நீங்க சாப்பிட்டீங்க இல்லையா?
2: ஆமா.
1: ஐய என்ன அம்புலார், உங்க மாப்பிள்ள எல்லா விஷயத்துக்கும் ஒத்துக்கிறத பார்த்தா எனக்கே கொஞ்சம் சந்தேகமா இருக்குதே.
2: கொஞ்சம் இருங்க.
0: மீன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் சிரிச்சு பேசிக்கிட்டே பக்கத்துல இருந்த புதருக்குள்ள ஒதுங்குறீங்க.
3: தியாகராஜன், அண்ணன் மீன் சுட்டு கொடுத்தது உண்மை, அதை நான் சாப்பிட்டது உண்மை. அதுக்கு மேல மாரசாமி சொன்னது சுத்த போய். நான் முத முதல்ல இந்த கிராமத்துக்கு வந்தப்போ
1: சரியா போச்சு. ராமாயண கதை சொல்றீங்களா, எங்களுக்கு வேற வேலை வெட்டி இல்ல. இத பாருங்க அம்புலார், இதெல்லாம் பேசி பிரயோஜனம் இல்ல. பேசாம உங்க மகளையும் மருமகனையும் ஊருக்கு அனுப்பிடுங்க. அன்னத்தை 3 வருஷத்துக்கு இந்த ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு உத்தரவு போடுங்க. அப்பதான் இந்த ஊர் கட்டுப்பாடு நிலைக்கும். இல்ல இவ எல்லாரையும் கெடுத்துடுவா, என்னையும் சேர்த்து.
4: யாராவது சத்தியம் வந்த ஒழுக்கத்தை பத்தி பேசுறவன் யார் யார் மேல பழி போடுறது?
3: மகடபதி, இங்க பஞ்சாயத்து நடக்குது.
5: ஐயா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நீங்க ஒருத்தர் இங்க இருக்கிறதுனாலதான் நான் பேச்சோட நிறுத்திக்கிட்டேன்.
4: இல்ல இந்த இடத்துல ரெண்டு தலைவர்கள் இருக்கும்.
1: அடே, உனக்கு சம்பந்தம் இல்லாத வழக்குல தலைய கொடுத்துட்டு உருளாதே.
4: சம்பந்தம் இருக்குடா, எனக்கு இருக்கு உனக்கு இருக்கு.
5: ஐயா தயவு செய்ய சொல்றது கேளுங்க. இந்த ஊர்ல அழகப்ப எப்படி எப்படி நடந்துக்கிறான், அவனுக்கு மனசாமி என்னென்ன வேலை செய்யறாங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியாது.
1: இந்த வழக்குக்கு சம்பந்தம் இல்லாம ஏதேதோ பேசுற அம்புலார்.
0: மகுடபதி மரியாதையா போயிடு, நான் ரொம்ப பொல்லாதவன்.
4: ஏய் நான் பேசும்போது குறுக்கே எவனா பேசுறீங்க?
5: அழகப்பனுக்கு எப்படியாவது அன்னத்தை அடையணும்னு ஒரு ஆசை. இதுக்கு மாரசாமியே உடந்த. ஒரு நாள் ராத்திரி மைனர் பஞ்சாதிக்கு இடுப்பு வலி, சீக்கிரம் போடி நயவஞ்சகமா அன்னத்தை அனுப்பி வச்சிருக்கா மாரசாமி. அங்க போன அன்னத்திட்ட தவறான உரையில் நடந்துக்க முயற்சி செஞ்சிருக்கா அழகப்ப. அவனுக்கு நல்லா உதவி கொடுத்து புத்தி சொல்லிட்டு வந்துட்டான் அண்ணன். மாரசாமி கொண்டாட்டி ஆத்திரப்பட்டு மாரசாமியே வீட்டை விட்டு துரத்திட்டான். இப்படி ஒரு பழி அன்னத்து மேல போட்டு ஊற விட்டு துரத்திட்டா அவளை அடையிற சுலபங்கிறதுக்காகத்தான் அழகப்ப இந்த வழக்கையே சோடிச்சிருக்கான். இத எல்லாம் நம்பணுங்கிறதுக்காகத்தான் மாரசாமியே தயார் பண்ணியிருக்கான். ஐயா இதுக்கெல்லாம் சாட்சி
6: மகடபதி சொல்றது அண்ணனையும் சத்தியம் உண்டு.
3: மைனர் அழகப்பனும் மாரசாமியை சேர்ந்து பொய்யான வழக்கு சோடிச்சதுனால அவங்க இந்த ஊருக்குள்ள 3 வருஷத்துக்கு நுழையக்கூடாதுன்னு பஞ்சாயத்து முடிவு செய்து. உப்பு போட்டு தான் சாப்பிடுறியா? நீ எல்லாம் ஏண்டா உயிரோட இருக்கணும்? மானம் கெட்டவனே, வெட்கம் கெட்டவனே.
6: அண்ணா அண்ணா என்னடி வழி? மகுடபதியும் மாமா ஆட்டங்கள குத்திட்டு ஓடிட்டாண்டி. ஊர் ஜனங்க அவனை துரத்திக்கிட்டு ஓடி இருக்காங்க. மகுடபதி குத்துயிரும் கொலவுயிருமா கிடக்குது. அண்ணா அண்ணன் பண்ணுவது வாடி சீக்கிரமா.
5: ஜடம்மா வாழ்றத விட ஜீவனுள்ள சாவு

0: ஏன் ராஜா, உனக்கு மீன் பிடிக்குமா?
1: பிடிக்குமே, எனக்கும் பிடிக்கும், எங்க அப்பாக்கும் பிடிக்கும்.
0: என் கண்ணு
1: அக்கா, ஏன் குருவி பாவமா கத்துது?
0: அது ஒரு பெரிய கதை தான் ராஜா.
1: என்ன கதை சொல்லு, எனக்கு கதை தான் ரொம்ப பிடிக்கும்.
2: அம்மா, என்னடி பாபு எங்கம்மா காணோம்?
3: இங்கதானே இருந்தா.
2: காணமே,
3: எங்க போயிட போறான்? இங்கதான் எங்கேயாவது விளையாண்டுகிட்டு இருப்பா, போய் பாரு.
4: ஹலோ, நாளைக்கு நான் ஊருக்கு போறேன், அதை உங்ககிட்ட சொல்லி

0: போலான்னு வந்தேன். தெரிஞ்சோ தெரியாமலோ உன் வாழ்க்கையை நான் பல விதத்துல பாதிச்சிருக்கேன். அந்த பாதிப்பினால் ஏற்பட்ட கசப்பையே நீ இனிப்பா ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு ஞானியின் மனோபாவத்துக்கு வந்துட்ட உங்ககிட்ட மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கான்னு நான் சொன்னா நீ கேட்கவா போற? நான் எத்தனையோ தடவை கேட்டு பார்த்துட்டேன், நீயும் எவ்வளவோ விளக்கமெல்லாம் சொல்லிட்டேன். அண்ணா நான் மறுபடியும் எப்போ வருவேன்னு என்னால் சொல்ல முடியாது. உனக்கு தேவைப்படுதோ இல்லையோ, இதில் 2000 ரூபாய் இருக்கு. இதை வட்டி நினைச்சாலும் சரி, வேற எப்படி நினைச்சாலும் சரி, வேண்டாண்ணா வாங்கி ஒரு மூலையில் போட்டுடு. வேணும்னா தயவு செஞ்சு என் மன திருப்திக்காகவாவது வாங்கி
1: வாங்கிக்கிறையா. எங்கிட்ட வாங்கினதெல்லாம் வட்டி போட்டு திருப்பி கொடுக்கறதா இருந்தா சந்தோஷமா வாங்கிக்கிறேன். அட போய்யா, உன்னால கொடுக்கவும் முடியாது, என்னால வாங்கிக்கவும் முடியாது. அந்த 1000 ரூபாய்க்கு வட்டி போட்டு 2000 ரூபாய் கொடுக்கறதுனால அட்டு போச்சு நான் நினைக்கிறேன். சரி, இனிமே நமக்குள்ள எந்த விதமான ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல, இதோட கணக்கு தீர்ந்து போச்சு சொல்லிடு. தொடக்க கூட
2: என்ன மன்னிச்சிடணும், என்ன மன்னிச்சிடணும். உன் பேரன்புக்கு முன்னாடி நான் ஒரு பிச்சைக்காரன், அள்ளி கொடுத்த அந்த வாங்கிக்க கூட சக்தி இல்லாத பிச்சைக்காரன். கோடிக்கணக்கா அள்ளி கொடுத்தாலும் மதிப்பிட முடியாத ஒன்பே 2000 ரூபாய் என தீர்த்தல முடியுமா?
1: போயிருங்க போயிருங்க. ஆம்பளை உணர்ச்சி வசப்படலாம், பொம்பளை உணர்ச்சி வசப்பட்டா ஒண்ணுமே தாங்காது.

0: என்ன வரும் உனக்கு சொல்லு. அண்ணக்காவா? நான் கூட்டிட்டு போய் விடுறேன்.
1: உனக்கு விஷயம் தெரியாதா?
2: என்ன?
1: பாபுவை காணோம்னு வாத்தியாரம் அவங்க வீட்டுல எல்லாம் தேடிட்டு இருக்காங்க.
3: ஆமா, பாபு எங்க இருக்கான்னு யாருக்கும் தெரியாது. பாபுவை மைனர் தான் கொண்டு போய் வச்சிருக்காரு. பாபுவை உயிரோட பாக்கணும்னா என் கூட டூரிங் டாக்ஸி வா. இந்த விஷயத்த வேற யாருக்கிட்ட சொன்ன அவ்வளவுதான்.
4: இந்த பக்கம் போய்
2: எப்படி
5: வரும் இவ்வளவு அவமானத்துக்கு நீலானடி காரணம்?
1: பாபு பாத்தியா?
6: பாபு மைனரும் சூரியன் பக்கம் வண்டியில போனதை பார்த்தாங்க.
2: மரியாதை குழந்தை
5: கொடுத்துரு.
3: சுமதி, உடம்புல தீ காயம் போட்டுருக்கு, நீ பாத்துக்க. நம்ம வயிற்று குடிச்சு
7: வரையா?
3: அப்படி எல்லாம் சொல்லாதோ.
7: உங்க படியில ஒரு அர்த்தம் இருக்கு. அடிக்கடி சொல்லுவீங்க அந்த அர்த்தத்தை. அழகான கிராமம், நதி, சோலை, இதுகளை

0: நேரம் மாலை 5:03. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை.
1: நேயர்கள் கேட்க இருப்பது இளைய பாரதம். இளைஞர்களை சந்திப்போம், ஒரு புதிய முன்னெடுப்பு. வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சியின் வரிசையில் கல்லூரிகளிடையே நடைபெற்ற பேச்சு போட்டியின் காலிறுதி சுற்றின் வானொலி தொகுப்பு.
2: அனைவருக்கும் வணக்கம். நான் துளசிமணி, நெய்வேலியில் ஜவஹர் சயின்ஸ் காலேஜ்லேருந்து வந்திருக்கேன். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என் முதல் பயணம். இப்போ எல்லாருக்கும் லைஃப்பில் நிறைய பயணங்கள் இருக்கும். என்னால் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பயணம்னா என்னோட கல்லூரி பருவம். ஸோ என்னோட கல்லூரி வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்கூல் லைஃப்பில் ஒரு 14 வருடங்கள் நான் வந்து இந்த காம்படிஷன் ஸ்டேஜ் ஃபியர்லாம் நிறைய இருந்துச்சு. ஸ்டேஜ் ஏறினது கிடையாது, அவ்வளோ தயக்கங்கள் இருக்கும். ஸோ காலேஜ் போன முதல் நாள் என்ன ஆச்சுன்னா, ஆடிட்டோரியமில் உட்கார வச்சுருந்தாங்க இன்ஸ்டலேஷன் நடக்கிறதுக்கு. ஸோ எல்லா ஃப்ரெஷர்ஸும் ஒன்றா உட்காந்துருந்தோம். எங்கள் மத்தியில் ஒரு 400 பேர் இருந்தாங்க. ஸோ அங்கே ஒருத்தவங்க மட்டும் இவ்வளோ பேர் மத்தியிலையும் போல்டாக பேசினாங்க. ஸோ அவங்கள பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஸ்பார்க் வந்து, சரி நம்ம இந்த 14 வருடங்கள் வீணாக்கியாச்சு, இந்த ஒரு 3 வருடம் ஏதாவது ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட லைஃப்பில் நான் வந்து ரிஸ்க்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன். அதாவது எனக்கு வந்து அதை பண்ண முடியுமான்றதான் தாண்டி அசிங்கமாயிடுச்சுன்னா என்ன ஆகுறது. ஸோ இந்த மாதிரியான தயக்கங்கள் தான் என் வாழ்க்கையில் நிறைய இருந்துச்சு. நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஏறினும் போது மொதல் ஸ்டேஜ் என்னை நம்பி அனுப்புனாங்க எங்கள் டிபார்ட்மெண்ட்லேருந்து. அந்த டைம் என்ன ஆச்சுன்னா ஒரு சின்ன சொதப்பல் ஆகிடுச்சு. என்னென்னா பிளெஜ் எடுக்கணும். பிளெஜ் எடுக்கும் போது அந்த ஸ்டேஜ் ஃபியரில் கால்லாம் ஷிவரிங் ஆனதில் ரைஸ் யுவர் ரைட் ஹேண்டுன்னு சொல்லும் போது லெஃப்ட் ஹேண்டை தூக்கி ஒரு மாதிரி அவமானமாக போயிடுச்சு. முன்னாடி ஃபுல்லாக ஃப்ரெஷர்ஸு ஜூனியர்ஸ் எல்லாருமே இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமும் நான் பண்ண தப்பை பெருசாக எடுத்துக்காமல் எனக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் கொடுத்தாங்க. ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கஷ்டமாக இருந்துச்சு, செகண்ட் டைம் தேர்ட் டைம் பண்ணும்போது எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இதுலேருந்து நான் தெரிஞ்சுட்டு நிறைய விஷயங்கள் நான் என்னோட கல்லூரியில் கற்றுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது கஷ்டமா இருக்கும், போக போக ஈஸி ஆயிடும். ஸோ என்னால் முடியும்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாராலையும் முடியும் நான் சொல்லி இந்த உரையை உங்களுக்கு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
3: ஐ எம் சந்தோஷ்குமார் ஃப்ரம் ஜவஹர் சயின்ஸ் காலேஜ். டாபிக் வளர்ச்சியில் வீழ்ச்சி. இந்த உலகத்தில் ஏஐ மாதிரியான வளர்ச்சி வந்து 1946 தான் ஃபஸ்ட்டு ஏஐன்னு ஒன்றே வந்துச்சு. ஆனால் இப்போ நடனா 80 வருஷமாக தீக்க முடியாத ஒரு மேத்தமெட்டிக்ஸாக ஒரு நிமிஷத்தில் தீக்கக்கூடிய அளவுக்கு ஏஐ வளர்ந்துருச்சு. இருந்தாலும் இப்போ வெளியில் ஒரு ஸ்பீக் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கக்குள்ளால ஃபஸ்ட்டு எல்லாரும் தேடுறது வந்து சாட்ஜிபிடியோ இல்லை ஏஐயோ தான் தேடுறோம். ஸோ அந்த அளவுக்கு தேடல் எங்கே இருக்குது அப்படின்னுக்குள்ளால நம்மளோட ஈஸியாக எல்லாம் எப்படி அடைய முடியும் அப்படின்றே யோசிச்சு இன்னும்

0: கம்மியாகிட்டே இருக்கும். அதுதான் வளர்ச்சின்னு ஒரு வீழ்ச்சி.
1: என் பேர் சாதனா, நான் பாரதிதாசன் கவர்மெண்ட் காலேஜ்லேருந்து வரேன். என்னோட டாபிக் வந்து தப்பி பிழைத்த தருணம். வீட்டுக்கு போய் நார்மலாக இருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு கிளாஸ் உடஞ்சிருச்சு, ஏதோ ஒன்று உடஞ்சிருச்சு அப்படின்னா வீட்டில் செம்ம கேலி வாங்குவோம். அந்த மாதிரி நிறைய இப்போ தம்பி பாப்பா அக்கா கூட இருக்கும்போது ஒரு பாட்டில் இப்போ உடஞ்சிருச்சு, அது உடஞ்சிருச்சு இப்போ வீட்டில் அது ரொம்ப முக்கியமான பொருளும் கூட, அதை வந்து இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வீட்டுக்கு அம்மா வருவாங்களே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே இருந்த மாதிரியே லைட்டாக ஒட்டி வச்சுட்டு அதை அப்படியே வெளில வந்தணும். இப்போ அம்மா அந்த இடத்துல அந்த பொருளை எடுக்க வச்சுட்டு அம்மா உடஞ்சிருச்சு நீங்கள் தான் உடச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே பழிய போட்டுட்டு நம்ம என்ன செய்வோம் அதுலேருந்து தப்பிச்சுக்குவோம். அது ஜஸ்ட்டு மிஸ் அதை நம்ம மாட்டியிருந்தோம் அப்படின்னா வீட்டில் செம்மட்டி வாங்கியிருப்போம், அதுலேருந்து தப்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ அசைன்மெண்ட் நிறையா முடிக்காமல் போயிருப்போம், இல்லை ஏதாவது ப்ராஜெக்ட் அந்த மாதிரி ஏதாவது முடிக்காமல் போயிருப்போம். அந்த அசைன்மெண்ட் நோட்டு அந்த நோட்டுக்கு பதிலாக வேறு நோட்டு அங்கே வச்சுட்டு மறாத நாள் கரெக்ஷன் அப்போ வந்து அந்த நோட்டை எடுத்து மாற்றி வச்சுட்டு ஜஸ்ட் மிஸ்ல அந்த கரெக்ஷன் சார்ட்ட மாட்டாம தப்பிக்கிறதும் அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் இருக்கு. அந்த மாதிரி நிறைய பேர் தப்பி பிழைத்த தருணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்சிடென்ட் வந்து சந்திச்சிருப்பாங்க. தேங்க்யூ.
2: என் பேர் தீபிகா, நான் பாரதிதாசன் காலேஜ்ல பிஏ இங்கிலீஷ் படிக்கிறேன். எனக்கு கொடுத்த டாபிக் வந்து அழகிய நட்பு வட்டாரம். இதுல வந்து நான் சொல்லணும்னா எனக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லை, எனக்கு வந்து ஒரு மூணு ஃப்ரெண்ட்ஸ் நாலு ஃப்ரெண்ட்ஸ் தான் ஸ்கூல்ல இருந்தே. ஸோ அப்படி பார்க்கும்போது நான் நிறையா ஸ்கூல் மாறியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கூலில் 1 to 5 வரைக்கும் படிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் 6 to 7 ஒரு ஸ்கூல், அதுக்கப்புறம் 8 to 12 ஒரு ஸ்கூல். ஸோ என்னால் கண்டினியூஸாக வந்து என்னென்னா ஒரு நட்பு வட்டாரத்தை என்னால் சேர்க்க முடியல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா எனக்கு கிறிஸ்டினான்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட தான் நான் எல்லா என்னோடய சீக்ரெட்ஸ், என்னோடய ப்ராப்ளம்ஸ், என்னோடய சொல்யூஷன்ஸ் எல்லாமே அவள் தான் எனக்கு தருவாள். ஆனால் நான் இப்போ அவளை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவள் வந்து இப்போ இந்த கண்ட்ரியில் இல்லை, ஃப்ரான்ஸ் போயிட்டா. ஸோ அந்த நட்பு வட்டாரத்தை தான் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அந்த அழகிய நட்பு வட்டாரம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு காலேஜில் கிடைச்சது தான் வந்து பெரிய ஒரு நட்பு வட்டாரம்னு சொல்லலாம். ஏன்னா எங்கள் கிளாஸில் இருக்கிற எல்லாருமே வந்து என்னென்னா என்னை ரொம்ப வந்து ஃப்ரெண்ட்லியாக பார்த்தாங்க. ஸோ நான் எல்லாருக்குமே வந்து ஹெல்ப் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட எக்ஸாம்ஸ்க்கு என்னென்ன பண்ணணும், அதுக்கப்புறம் அவங்க என்னென்னலாம் எக்ஸ்ட்ரா கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய நான் ஒரு ஃப்ரெண்டாக சொல்கிறதுனால எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு 40-50 ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. ஆனால் நான் எல்லாரையும் அவங்கள ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன், ஆனால் அவங்க என்னை எப்படி பார்க்குறாங்கன்றது எனக்கு தெரியல. இருந்தாலும் எனக்கு வந்து எங்கள் அப்பா அம்மாவே எனக்கு ஃப்ரெண்டாக தான் இருக்காங்க. நான் எல்லா விஷயமும் என்னால் ஓப்பனாக சொல்ல முடியும். ஈவன் என்னோட காதல் பற்றி கூட என்னால் எங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்ல முடியும். அப்படி இருக்கிற ஒரு நட்பு வட்டாரம் தான் எனக்கு கிடைச்சிருக்கு. ஆனா என்னோட உறவினர்கள் கிட்ட அப்படி கிடையாது. என்னோட அப்பா அம்மா, என்னோட ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களா தான். இப்பவும் நாங்க டச்ல இருக்கோம். இப்ப நாங்க காலேஜ் வந்து முடிச்சிருக்கிறதுனால இப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரு ரீயூனியன் மாதிரி ஒரு நாள் பிளான் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஸோ இதுதான் எனக்கு கிடைச்ச நட்பு வட்டாரத்துல நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது வந்து என்னன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இருந்தாலும் ஒரு உண்மையான ஃப்ரெண்ட் வந்து என்னன்னா நம்மளை விட்டு போக மாட்டாங்க. இது ஒண்ணு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். தேங்க்யூ.
3: My name is Sabita. I am from Indira Gandhi College of Arts and Science. என்னோட டாபிக் வந்து நினைவில் நின்ற ஆசிரியர். என்னோட நினைவில் நின்ற ஆசிரியர் யாருன்னா என்னோட ஃபிசிக்ஸ் மேம். ஏன் அவங்களை அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னா அவங்க வந்து என்னை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு அவங்கள பிடிக்காது. ஏன் அப்படின்னா நான் என்ன பண்ணாலும் ஏதாச்சும் ஒரு பிளேம் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்க. அதனால எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அப்புறம் எனக்கு என்னாச்சுன்னா கரெக்டாக 12th வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க வந்து என் மேலே பிடிக்காம கோவமாக இருப்பாங்களோ அப்படியே ஆப்போசிட்டாக மாறி ரொம்ப கேர் பண்ணி பாசமாக இருக்க ஆரம்பித்தாங்க. தென் நெக்ஸ்ட்டு வந்து நான் எங்கள் பெரியமா வீட்டிலேருந்து கிளம்பி வர ஆரம்பித்தேன். ஸோ அப்போ சாப்பிட மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். அப்போ வந்து அவங்க எனக்காக லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. லைக் டிஃபன் கூட அவங்க வந்து நான் சாப்பிட்லன்னா வாங்கி தருவாங்க. அந்த மாதிரி ரொம்ப கேரிங்காக போச்சு. தென் ரொம்ப பெட்டில் அட்மிட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணாங்கன்னா அவங்க எனக்காக பெட் ஃபீஸ், ஹாஸ்பிட்டல் ஃபீஸ் எல்லாமே கட்டி அவங்க தான் என்னை வந்து பார்த்துக்கிட்டாங்க. அதனால எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்பயும் நான் அவங்க கிட்டே பேசிகிட்டே இருப்பேன். எப்போ கால் பண்ணாலும் எப்படிமா இருக்க, என்ன பண்ணுற, தென் அவங்க வந்து என்னோட ட்ரீம்ஸை ஃபாலோஸ் பண்ண சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னா அவங்க வந்து செம்ம எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த சம்மில் வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களுக்கு எதுவுமே தெரியல, ஸ்டாப் ஆகிட்டாங்க. எனக்கு தெரியல அப்புறமா போடுற அப்படின்னு சொல்லிட்டாங்க.
4: எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சாந்தனா, நான் இந்திரா காந்தி காலேஜ்லேருந்து வரேன். என்னோட டாபிக் வந்து நினைவுகள். இந்த டாபிக்கை பார்க்கும்போது எனக்கு வந்து நான் வந்து என்னோட ஸ்கூல் டேஸ்க்கு போயாச்சு. நான் வந்து 7 இயர்ஸாக ஹாஸ்டலில் தான் படித்தேன். 7 வருஷமாக நான் ஹாஸ்டல் லைஃப்பில் நிறைய மெமரிஸ் இருக்குது. இப்போ அதை நினச்சி பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியுது. இந்த நினைவுகள்ன்ற டாப்பிக்கை பார்க்கும்போதே நான் வந்து ஸ்கூல் லைஃப்பில் நடந்த என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப், எனக்கான ஒரு சின்ன கேங்கோட தான் நான் எப்போவுமே இருப்பேன். நான் வந்து ஸ்கூல் பீப்புள் லீடராக இருந்தேன்னா ஒரு டைம்ல எப்பவுமே வந்து காலையில மார்னிங் சீக்கிரமா வந்து அட்டெண்டன்ஸ் எல்லாம் எடுக்க போனோம். அந்த

0: டைம்ல என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சின்ன கேங் ஒரு அஞ்சு பேர் இருப்பாங்க. அவங்களுக்காக நான் போய் டீ புடிச்சிட்டு எடுத்துட்டு வந்து தந்துருவேன் சீக்கிரமா கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் மார்னிங் வந்து எனக்கு சாப்பிட டைம் இருக்காது. அவங்க எப்பவுமே என்ன பண்ணுவோம், ரெகுலரான டைமிங்ல என்னென்ன பண்ணுவாங்கன்னா, எனக்காக சீக்கிரமா அவங்க வந்து பிஸ்கட் எடுத்துட்டு வந்து ஊட்டி விடுவாங்க. ஊட்டிட்டு சீக்கிரம் போ, அட்டனன்ஸ் இரு, நிறைய இருக்கு. ஸ்கூல் முடிச்சுட்டு நைட் ஈவினிங் ஸ்டடி முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நைட் அட்டனன்ஸ்க்காக உட்காந்துட்டு இருப்போம். அந்த டைம்ல உட்காந்து நிலவை பார்த்துட்டு அப்போ வந்து போன் எதுவுமே கிடையாதுன்றப்போ நாங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து சின்ன சின்ன விஷயங்களை பத்தி ஷேர் பண்ணுவோம். நிறைய ஈகோ இருக்கும் மாத்தி மாத்தி ஃப்ரெண்ட்ஸ்குள்ள, எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஷேர் பண்ணி, ஒரு மாதிரி பிட்டர் ஸ்வீட் மெமரி அது எல்லாமே. ஆனா இப்ப நினைக்கும் போது இப்ப என் கிட்ட இருந்த அந்த சின்ன கேங் எனக்கு இப்ப கிடையாது. எல்லாருக்கூடையும் சண்டை போட்டு பிரிஞ்சாச்சு. அதை நினைக்கும் போது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். ஏன்னா இப்ப நானா நினைச்சாலும் அவங்க கிட்ட போய் என்னால கான்டாக்ட் பண்ண முடியல. அவங்களோட ஒரு கான்டாக்ட் கூட எனக்கு கிடையாது. 6 இயர்ஸும் அவங்க கூடவே டிராவல் பண்ணிட்டு லாஸ்டா 12th படிக்கும் போது ஒரு சின்ன பிரச்சனையெல்லாம் அந்த சின்ன கேங் உடஞ்சு போயிடுச்சு மொத்தமா. அதை நினைக்கும் போது அதுக்கு காரணமும் நான் தான் இருக்கும் போது எனக்கு வந்து ஒரு மாதிரி கில்ட்டியா ஃபீல் ஆகும். அடிக்கடி நான் யோசிப்பேன், போய் பேசலாமா, சால்வ் பண்ண முடியுமா. ஆனா இப்ப வந்து திரும்ப அந்த மெமரிஸோட மட்டும்தான் நல்லா வாழ்ந்துட்டு இருக்க முடியுதே தவிர அதனால சால்வ் பண்ண முடியல. ஒரு ஒரு ஆள் ஒரு ஒரு பக்கம் பிரிஞ்சு போயிட்டாங்க.
1: என் பேர் மோனிகா. நான் நேஷனல் கரியர் சர்வீஸ் ஃபார் SC ST-லேருந்து ஓசோனில் வந்து 1 இயர் காம்படேட்டிவ் எக்ஸாமுக்காக ஒரு கோச்சிங் நடக்குது, அங்கேருந்து வந்திருக்கேன். என்னோடய டாபிக் வந்து காணல் நீர். ஆக்சுவலி இப்போ நாங்கள் இருக்க ஃபீல்டே வந்து ஒரு காணல் நீர்க்கான இது தான். ஏன்னா கிடைக்குமா கிடைக்காதான்னு எங்களுக்கு தெரியாது. இருந்தாலுமே கிடைக்கிற வரைக்கும் முயற்சி பண்ணணும் அப்படின்ற ஒரு இது. நாங்கள் வந்து காம்படேட்டிவ் எக்ஸாம் இந்த பாண்டிச்சேரியில் நடக்கிற எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருக்கோம். ஒன்று நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம எது நினச்சி படிச்சுட்டே இருந்தாலும் அது கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். எனக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்தே நான் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே சரி, ஒரு விஷயமே எனக்கு அப்படியே கிடைக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் கிடைக்காது, ஆனால் அது கடைசியில் கிடைக்கும். எப்படி நான் சொல்கிறேன்னா, நான் வந்து யூனிவர்சிட்டி எக்ஸாம் எழுதியிருந்தேன். ஃபைனல் இயர் எக்ஸாம் வந்து ரிசல்ட் இன்னைக்கு வருது. நான் வந்து ஃபைனல் இயரில் ஒரு அரியர் சொல்லிட்டு எனக்கு போட்டுட்டாங்க. இப்போ வந்து ஃபைனல் இயர்னாலே தெரியும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த எக்ஸாம் ரிசல்ட்டு. நான் வந்து யூனிவர்சிட்டியில் செலக்ட் ஆகிட்டேன், ஆனால் இதில் வந்து இது ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அது ரீவாலுவேஷன் போட்டு கிடைக்குமா கிடைக்காத, அது இல்லாமல் என்னென்னா யூனிவர்சிட்டியில் செலக்ட் ஆகிட்டோம்னா அவங்க கொடுக்குற டைமுக்குள்ளே நம்ம ஃபீஸ் கட்டலைனா அந்த இது போயிடும். அது மாதிரி ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி அந்த 1 மந்த் எனக்கு ஒரு டிப்ரெஷனாக தான் இருந்துச்சு. இது கிடைச்சும் அது இல்லாமல் நம்மளால இது போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நாள் தான் இந்த ரிசல்ட் வருது, இன்னைக்கு நைட் நான் ஃபீஸ் கட்டணும், இதுவும் நான் பாஸ் ஆயிட்டேன், இதுவும் எனக்கு கிடைச்சிது. அது மாதிரி ஒரு விஷயம் கிடைக்காதுன்னு நம்ம அதை நோக்கி போயிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு டிப்ரெஷன் ஆகும் தான். ஆனா அதை தாண்டி நம்ம கிடைக்கும்னு நினைச்சு போயிட்டே இருந்தோம்னு வைங்களேன், நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பா நடக்கும். அது ஈவன் நல்லதோ கெட்டதோ நல்லதை நோக்கி ஓடுவோம், கண்டிப்பா நடக்கும் நம்புவோம்.
2: என் பேர் சரண். நான் வந்து ஓசோன் இன்ஸ்டியூட்லேருந்து வரேன். இன்னைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட டாபிக் வந்து ஒரு முறை சந்தித்தேன். இதை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, வாழ்க்கையில் ஒருத்தவங்களை சந்திக்கிறன்றது வந்து பலவிதமாக நடக்கலாம். என்னோடய வாழ்க்கையில் அது வந்து நான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தப்போ, ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணப்போ ஒரு பர்சனை சந்தித்தேன். அதுவும் எங்கன்னா, வைல் ஐ வாஸ் கோயிங் இன் அ டூர் ஃபார் கேரளா. அப்போ வந்து ஒரு தனியாக ஒரு சோலோ ட்ரிப் மாதிரி போன ஒரு விஷயம் அது. அந்த ட்ரிப்பில் வந்து ஐ லாஸ்ட் ஹால் ஹோப், எல்லா ஹோப்பையும் இழந்து எதுவுமே எனக்கு வந்து செட் ஆகாதுன்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் அந்த ட்ரிப்பே நான் எடுத்தேன். அந்த ட்ரிப் எடுத்த போது ஒரு லோன்லி கெஃபே ஒன்று, அந்த கெஃபேல உட்காந்துட்டு இருந்தேன். அந்த இடத்துல தான் அந்த பர்சனை மீட் பண்ணேன். இட் வாஸ் லைக் எப்படி சொல்லுவாங்க, ஜிப்சின்னு சொல்லுவாங்க, ஊர் ஊராக சுற்றுறவங்க இருக்கிறாங்களா, அவங்க அவங்க கிட்டேருந்து கிடச்ச அனுபவங்கள், அவங்க கிட்டேருந்து கிடச்ச அந்த ஒரு இம்பேக்ட், அது வந்து என்னை டோட்டலாகவே மாற்றிச்சின்னு சொல்லலாம். ஜீரோவில் இருக்கிற ஒரு பர்சனை வந்து எப்படியாவது ஒரு மேலே கொண்டு வரன்ற ஒரு மனநலம் இருக்கும்ல, அந்த மனநலம் தான் அவர் இருந்தார். அவர்கிட்டேருந்து கிடச்ச அனுபவத்தில் வந்து என்ன கற்றுக்கணும் இல்லையோ, நீ எந்த இடத்துக்கு போனாலும் எப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாலும் உன்னால் ரீகெயின் ஆக முடியுன்ற ஒரு விஷயத்தை வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டார். அவரை வந்து என் வாழ்நாளில் மறக்கவே மாட்டேன். அதுவும் இல்லாமல் அந்த பர்சனை நான் மறுபடியும் பார்க்கணுன்ற ஒரு எண்ணெல்லாம் இல்லை, அவர் ஒரு பாசிங் கிளவுட் மாதிரி. பட் ஹி வாஸ் அ குட் ஒன். ஐ ஹோப் வாட் ஹீ தாட் மீ அண்ட் வாட் ஹீ பாஸ்ட் ஆன் த்ரூ மீ அதை வேற ஒருத்தருக்கு கொடுக்க முடியும்னு நான் நம்புகிறேன். அதனால் அவங்க வாழ்க்கை வந்து எனக்கு சேஞ்ச் ஆன மாதிரி அவங்க வாழ்க்கையும் சேஞ்ச் ஆகணும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது.
3: ஸ்டெல்லா மத தெரேசா கல்லூரி. என்னோட தலைப்பு வந்து பேச்சுக்கலை. பேச்சு வாழவும் வைக்கும், வீழவும் வைக்கும். இதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். ஒரு பேசி பேசியே நாட்டையே வென்றவங்க எல்லாம் இருக்காங்க. பேச்சுக்கலை எவ்வளவு அழகானதுன்னா, ஒருத்தவங்க சே அப்படின்னு வாழ்க்கையே வெறுத்து ஓரமா ஒதுங்கி இருக்கும் போது கூட அவங்கள வந்து ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியது என்னன்னா பேச்சுக்கலை. இசைக்கு அப்புறம் பேச்சுக்கலை அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா எனக்கு வந்து பேசி பேசி பேசியே என்னை வந்து இவ்வளோ நிறைய இடங்களுக்கு கொண்டு போனது வந்து என்னோட அம்மா. பேச்சுக்கலை வந்து அவங்ககிட்ட தான் நான் கத்துக்கிட்டேன். ஏன் அப்படின்னா, ஒரு விஷயத்த அழகா சொல்றதும் பேச்சுக்கலை தான். எல்லாராலையும்

0: அழகா பேச முடியாது. ஒரு சில பேர்கிட்ட தனித்துவமா அந்த திறமை இருக்கும். எப்படின்னா, சாதாரணமா ஒரு விஷயத்த நம்ம பண்ணியிருப்போம், அது ரொம்ப பிரமிப்பா அழகா சொல்லும் போது நமக்கு வா நாம இப்படியா பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேச்சு கலை இருக்கு இல்லையா. பேச்சு கலைன்றது மேடையில மட்டும்தான் பேசுறது அப்படின்னு கிடையாது. பேச்சு கலைன்றது நம்ம நாள்தோறும் நம்ம எமோஷன்ஸை வந்து வெளியே சொல்றதுக்கு நமக்கு ஒரு துணையா இருக்கிறது, நமக்கு ஒரு நண்பனா இருக்கிறது எல்லாமே இந்த பேச்சு கலை தான். எனக்கு வந்து பேச்சு கலை எவ்வளோ முக்கியம் அப்படின்னா, என்னை வந்து இன்னைக்கு கொஞ்சம் நிறைய பேருக்கு தெரியும் அப்படின்னா, இந்த பேச்சு கலை தான் என்ன நிறைய இடங்கள்ல வந்து கொண்டு போயிருக்கு, டிவி வரைக்கும் கொண்டு போயிருக்குன்னா அது இந்த பேச்சு கலை தான். ஒரு விஷயத்த நானே எனக்குள்ள அழகா சொல்லிக்கிறதும், நானே வந்து அதை சோகமா சொல்லிக்கிறதும், நானே கோபமா சொல்லிக்கிறது எல்லாமே இந்த பேச்சு கலை தான் எனக்கு உதவி பண்ணியிருக்கு. அதனால பேச்சு கலைன்றது வந்து எல்லாருமே பேசணும். ஒருத்தவங்க கிட்ட நம்ம பேசும்போது தான் அது சண்டையா இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் நம்ம பேசுற விதத்துல அது வந்து சரியாகும். பேசுற விதத்துல அவங்க நமக்கு நண்பர்களாவே ஆவாங்க. நான் ஒரு போட்டி கூட போனேன், அப்ப நான் பேசும்போது சொன்னேன் எனக்கு நண்பர்களே கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே, உங்க பேச்சுக்கு நாங்களே வந்து அவ்வளோ அழகா வந்து அட்மையர் ஆகும் போது நண்பர்கள் உங்களுக்கு கிடையாதுன்றீங்களே அப்படின்னு சொன்னாங்க. அதனால பேச்சுன்றது ஒருத்தவங்க வாழ்க்கையிலும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும் நான் நம்புறேன். நன்றி.
1: என் பெயர் சிப்பு யோகேஸ்வரன். நான் வந்து கடலூரில் பரங்கிப்பட்டில் மரைன் பயாலஜி காலேஜிலேருந்து வந்திருக்கேன். எனக்கு கொடுத்துருக்க தலைப்பு என்னன்னு பார்த்தா, மீசையை முளைத்த தருணம். ஒரு பெண்ணுக்கு எப்படி வயசுக்கு வந்ததை கொண்டாடுறாங்களோ அந்த மாதிரி ஒரு ஆணுக்கு வந்து மீசையை முளைத்த தருணம்ன்றது வந்து ஒரு அழகான விஷயம். ஏன்னா இது சிரிப்பாக இருக்கலாம், ஆனால் வந்து ஒரு பாலகனாக இருந்தேன்னா ஒரு ஆணாக மாறின தருணமாக நான் உணர்றது வந்து மீசையை முளைச்ச தருணம் தான். இது வந்து ஒரு பெரியவங்க கிட்ட கொடுத்துருந்தா மேபி அவங்க பல வருஷம் பின்னாடி ஓட்டி பார்த்து போயிருக்கணும். எனக்கு அதுக்கான அவசியம் இல்லை. நான் அப்படி டக்குன்னு யோசிச்சு எனக்கு டக்குன்னு வந்துருச்சு. ஏன்னா நான் எனக்கு மீசை முளைச்சி 4-5 வருஷம் தான் ஆயிருக்கும், அதுக்குள்ளே வந்துருச்சு. மீசை முளைக்கிறதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் மீசை முளைச்சதுக்கப்புறமும் இருந்ததுக்கான என்னோடய உலகத்தில் மேலே இருக்க என்ன பார்வை வந்து அதிகமாக மாறிடுச்சு. மீசையை முளைக்கிறதுக்கு முன்னாடி அம்மா தான் வேணுன்ற மாதிரி இருந்துச்சு. மீசை முளைச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அப்பான்னு ஒருத்தர் வந்து எவ்வளோ முக்கியன்றது வந்து அப்போ தான் நிஜமாலே புரிஞ்சது. ஏன்னா அதுக்கு முன்னாடி இருக்கும் அப்பாவோட காசை பார்த்துட்டு இருந்தேன்னா, மீசையை முளைச்சதுக்கப்புறம் தான் அவரோட கடமைகளையும் அவரோட கஷ்டங்களையும் நான் பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ தான் வந்து ஒரு குடும்பத்துக்கு அம்மாவை போல் அப்பாவும் எவ்வளோ முக்கியம்னு தெரிஞ்சது. பொதுவாக வந்து பெண்கள் வந்து அப்பா மேலே பாசத்தை காட்டிப்பாங்க, பேசிக்காகவே ஆண்களுக்கு அப்படி காட்ட தெரியாது. மீசை முளைச்ச தருணம் வந்து பொதுவாக வந்து எல்லாருக்கும் இந்த காதல்ன்ற ஒன்று வரும். எனக்கு அது வந்துச்சான்னு கேட்டால் வந்துச்சு, ஆனால் மீசை முளைச்ச ஒரு 2 வருஷம் கழிச்சு வந்துச்சு. அது நல்லா போயிட்டுருக்கு, அதனால் பிரச்சனை இல்லை. அந்த சிறு பாலகனாக இருந்தப்போ வந்து செய்த சேட்டைகள் எல்லாம் வந்து அவ்வளோ சேட்டைகள் இருக்குது. அந்த சேட்டைகள் வந்து நினைவாக மாறினது வந்து மீசை முளைச்சதுக்கப்புறம் தான் மாறுந்தது. ஒருவேளை மீசை முளையலைன்னா நான் வந்து இன்னும் அந்த விளையாட்டுத்தனமாகவே இருந்திருக்கலாம். ஆனால் அது வந்து நினைவாக மாறினது வந்து அந்த ஒரு மெச்சூரிட்டி, நீ வந்து ஒரு ஆண், உனக்கான கடமைகள் என்னன்றது தெரிய வந்ததுக்கப்புறம் தான் அந்த நினைவுகளை சுமந்துக்கிட்டு என்னோடய கடமைகளை கொண்டு நான் போயிட்டுருக்கிறேன். இந்த தலைப்பு வந்து எனக்கு உண்மையிலேயே மிகவும் சிறப்பான தலைப்பு. ஏன்னா நான் வந்து மீசை வளர வளர தான் வந்து நான் வளர்ந்தேன், என்னோடய அறிவு வளர்ந்துச்சு, என்னோடய கடமைகள் புரிஞ்சது. சமூகத்தில் ஒரு ஆணாக நான் யார், ஒரு குடும்பத்தில் ஒரு ஆணாக நான் யாருன்றது எனக்கு அப்போ தான் புரிஞ்சது. இந்த தலைப்பு வந்து எனக்கு மிகவும் சிறப்பான தலைப்பு. எனக்கு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
2: My name is Savita and I'm from Annamalai University, CAS in Marine Biology. And the topic which I got for the day is my first bike. When I was in my 8th grade, I got my between cycle. Firstly, I was very irritated. I was thinking no one is having that bike because a low-key flex, I was the first one to purchase that bike in my school. So all the boys were like shocked that a girl is owning a between cycle. So it was, I still remember how scared I was to take that cycle on road. But later, once I entered my school gate, all my friends were like very stunned to see my bike. It is a white bike with no stand. Yes, that is a model at that time which didn't have stand. And I was crying that there is no stand in the cycle. Later, I had to attach an extra fitting for it. And I took that cycle everywhere. And right now, I'm so old, I still don't own a bike. The only bike which I own right now is my 2-tired bike. So I still have it with me here. I got it from my home to my college as well. It has traveled with me everywhere, to school, to grocery. And each time I feel low, I take my cycle and I go for a ride. The breeze on my face, the way I pedal, it not only keeps me physically fit, but mentally more fit. I would tell that even to if I get more chance to another bike also, I think nothing can beat my bike. It is really a memorable thing, and I still, the only thing which I cannot give up is my cycle. I get so angry when anyone touches that. I used to use lock with two locks on it. Yes, so for everyone, let it be a

0: or a boy, their first bike is always a cycle. That's a two-wheeled vehicle. Thank you.
1: So this is Muhammad Amin Khan from Indira Gandhi Medical College and Research Institute. My topic is, இப்போ என் முன்னாடி உட்காந்து ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கிறவங்க எதுக்காக என்ன ஜட்ஜ் பண்றாங்களோ அதை பத்தின ஒரு டாபிக். பேசிக்கலி த டாபிக் இஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் கிட்ட இருந்து, லைக் பேரண்ட்ஸ் வாட் தே எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் சில்ட்ரன், வாட் டீச்சர்ஸ் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ், அண்ட் வாட் த ஜட்ஜஸ் ரைட் நவ் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் மீ. நம்ம என்டையர் லைவ்ஸ் ஆர் பீங் ஷேப் பை எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஆக்சுவலி ஐ வுட் லைக் டு ஷேர் சம் இன்சிடென்ட்ஸ். ஐ வாஸ் ஆக்சுவலி அ வெரி

0: parents, what they expect from children, what teachers expect from students, and what the judges right now are expecting from me. Now, my entire lives are being shaped by expectations. Actually, I would like to share some incidents. I was actually a very well-performing student school, but then certain things happened, like faculties vandu nare expect panna aarambichanga. Ivan nalla paniduvaan. இவங்க பண்ணிடுவாங்க. பேரண்ட்ஸே வந்து கேள்வி கேட்க மறுத்துட்டாங்க. லைக் பண்ணிடுவான் பையன் தானே படிச்சிடுவான். அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து நம்ம என்கரேஜ்மெண்ட் நினைச்சிட்டு இருந்திருப்போம். பட் ஆனால் அட் அ சர்டன் பாயிண்ட் இன் டைம் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் இந்த சொசைட்டி நம்ம மேலே ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் போட்டோன்னே நம்ம சின்னதாகிடும். என்ன நடக்க போதோ, நம்மளால பூர்த்தி பண்ண முடியாதோ, இந்த மாதிரி எண்ணற்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸால நிறைய பசங்களோட லைவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் பீங் வெரி பர்டன். இன்னைக்கு நீங்க நீட் பார்க்கலாம், 22 லட்சம் பேர் எழுதுறாங்க. ஆல் தட் இஸ் அ பார்ட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அவங்க பசங்க மேலே பேரண்ட்ஸ் வச்சிருக்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஆக்சுவலி ஒரு பக்கம் நம்ம சொல்றோம் பேரண்ட்ஸ் வந்து நிறைய பர்டன் போடுறாங்க படிங்க படிங்கன்னு, இன்னொரு செக்ஷன் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. அது உங்களுக்கு தெரியாது. பேரண்ட்ஸ் வந்து ஆக்சுவலி கேட்கவே மாட்டாங்க பையனை நீ படிப்பா படிக்காதப்பான்னு கேட்கவே மாட்டாங்க. அதுதான் இருக்கலையே ரொம்ப கஷ்டமான எக்ஸ்பெக்டேஷன். பிகாஸ் அந்த பையனுக்கு தெரியும் தான் அம்மா அப்பா வந்து தான்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, ஆனா அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து லைக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லயே ஒரு சுப்ரீம் ஃபார்ம், லைக் கண்டிப்பா பண்ணிடுவான். தே ஆர் நாட் ஈவன் டவுட்டிங் யூ. அந்த டவுட் கூட பண்ணாத அளவுக்கு உங்க மேல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வைக்கும் போது வென் யூ ஃபெயில் இட் வுட் பி கிராஷிங். சோ தட் இஸ் வாட் ஐம் அபவுட் டு டெல் ஹியர். சோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவா பேசுறேன். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக பாருங்க. உங்க மேல நிறைய பேர் நிறைய எதிர்பார்ப்பாங்க. நீங்க எல்லாத்தையும் பூர்த்தி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. திஸ் வேர்ல்ட் இஸ் ஃபார் யோர் செல்ஃப், ஃபார் யூ டு மேக் அ ஸ்டாண்ட் ஆன் இட். மற்றவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்காக நம்ம வாழ ஆரம்பிச்சோம்னா இட் வில் பி அ நெவர் எண்டிங் கான்செப்ட். ஸோ ஐ வுட் லைக் டு கன்க்ளூட் பை சேயிங் திஸ், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் ஆக்சுவலி நாட் அன் எனிமி. இட் சுட் ராதர் பி இன்ஸ்பைரிங் அஸ் ராதர் தன் இம்ப்ரிசனிங் அஸ். தட் இஸ் வாட் ஐ வுட் வாண்ட் டு டெல் அண்ட் கன்க்ளூட் மை ஸ்பீச். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி.
1: ஹாய், ஹலோ அண்ட் வணக்கம். திஸ் இஸ் முகமது அஜ்மல் ஃப்ரம் இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் மற்றும் ஆராய்ச்சி நிலையத்திலேருந்து நான் பேசுகிறேன். என்னோட டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா என்னை நானே தொலைத்த நிமிடங்கள். என்ன நான் எப்போ நான் தொலைச்சேன், என்னோட எப்போ நான் மறந்தேன் அப்படின்ற ஒரு நினைப்பு தான் இப்போ எனக்கு டாப்பிக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட்டை நான் பாயிண்ட் அவுட் பண்ணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா நிறைய இடத்துல என்ன நான் தொலைச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் நான் முக்கியமாக எப்போ என்ன நான் தொலைச்சிருக்கேன்னா, எப்போ என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டை, எப்போ என்னோட ஆசைகளை இன்னொருத்தவங்களோட ஆசைக்கு கீழே வச்சனோ அப்போ தான் என்ன நான் தொலைச்சிருக்கேன். இப்போ என்னோட ட்ரீம்ஸை இன்னொருத்தவங்க அண்டர் பண்ண முடியும், அவங்களுக்காக தான் நான் வாழணும் அப்படின்னு என்றைக்கு நான் ஆசைப்பட்டனோ அன்றைக்கி தான் என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டை நான் தொலைச்ச என்னையே நான் தொலைச்சேன் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நேரத்தில் நடந்திருக்கும். லைக் நம்ம சின்ன சின்ன விஷயங்களுக்கும் மற்றவங்களுக்காக விட்டு கொடுத்துருப்போம். பட் ஆனால் இதெல்லாம் சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ், சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் ஆஃப் சந்தோஷங்கள். பட் தட் இஸ் ஃபைன். பட் எப்போ நம்மளோட சந்தோஷம் அவங்களுக்கு சந்தோஷம் தான், விச் லீட்ஸ் டு நோ ரெசிப்ரோகேஷன். எப்போ நமக்கு அது திருப்பி கிடைக்க மாட்டேங்குதோ அது ரொம்ப முக்கியமான நிலைமை. எப்போ நமக்கு அது திருப்பி கிடைக்க மாட்டேங்குதோ அப்போ தான் அதை நிறுத்தணும், அதை மாற்றணும் அப்படின்ற நிலைமையில் இருக்கேன். இப்போ எனக்காக நான் வாழ்கிறேன், இப்போ எனக்காக மட்டும்தான் நான் வாழ்கிறேன் அப்படின்ற ஒரு நினைப்போட நான் வாழ்கிறேன். இன்சிடென்ட்ஸ் மற்றவங்க எல்லார் வாழ்க்கையிலும் நடந்திருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்லயும் சரி, பெரிய பெரிய விஷயங்கள்லயும் சரி, எப்போ நம்ம தொலைச்சிருப்போம். பட் ஆனால் இட் இஸ் த ரைட் டைம் வென் வி நெவர் வில் கெட் த ரைட் டைம் டு ஃபைண்ட் அவர் செல்ஸ். பட் டுடே நவ் ரைட் நவ் இஸ் த ரைட் டைம் டு ஃபைண்ட் அவர் செல்ஸ். ஸோ நெவர் வெயிட், நெவர் ஸ்டாப், ஜஸ்ட் ஒர்க் ஆன் யுவர் செல்ஃப், ஜஸ்ட் ஃபைண்ட் யுவர் செல்ஃப். பிகாஸ் நம்ம வாழ்க்கை ரொம்ப சின்ன வாழ்க்கை, எவ்வளோ நாள் வாழ போறோன்றது நமக்கு தெரியாது. பட் ஆனால் இந்த கொடுத்துருக்க இந்த டியூரேஷன்ல நம்ம வாழ்க்கையை ஃபுல்லஸ்ட் ஆகும், ஹாப்பியஸ்ட் ஆகும் வாழணும் அப்படின்றது தான் நம்மளோட எண்ணமாக வாழணும் அப்படின்றத நான் நினைக்கிறேன்.
2: என் பேர் லலிதா ஜெயஸ்ரீ, நான் சிகேஎன்சி காலேஜிலேருந்து வரேன். எனக்கு கொடுத்த டாபிக் வந்து ஒரே ஒரு தருணம். தருணம்ன்றது நம்ம வாழ்க்கையில் எல்லா டைம்லையுமே வரும். பட் எனக்காக நான் ஆசைப்படுற ஒரு தருணம்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நான் வந்து ஒரு மேடை பேச்சாளர் ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் வந்து மோட்டிவேட் பண்ணுவேன். பட் எனக்காக நான் எப்பயுமே பேசிக்கிட்டது கிடையாது. நான் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தருணம்னு பார்த்தீங்கன்னா, மனசார ஒருத்தங்கிட்ட பேசி நம்ம உடஞ்சி அழுகணும். இது எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா எல்லாருமே நம்ம ஒரு முகமுடி போட்டு தான் சுற்றிட்டு இருக்கோம். நமக்கான ஒரு தருணத்தில் நமக்குள்ளே இருக்கிற வார்த்தைகளும் நமக்குள்ளே இருக்கிற வழிகளையும் நமக்குள்ளே இருக்கிற ஆசைகளையுமே நம்ம உடஞ்சி ஒருத்தங்கிட்ட பேசுகிற அந்த மொமெண்ட் இருக்குது பாருங்கள். அந்த மொமெண்ட்டில் நம்ம நம்மளையும் ஃபைன் பண்ணிக்கலாம், நம்மளை சுற்றி யார் யார் இருக்காங்களோ நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் வந்து நான் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன். அந்த மொமெண்ட் எனக்கும் கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன். நம்ம நண்பர்களோட நிறைய பேசி சிரிச்சிருப்போம். ஆனால் என்னோட கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா, நான் அதிகமாக என்னோட உள்ள இருக்க விஷயத்தை யார்ட்டுமே பேசினது கிடையாது. இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே ஒருத்தர்கிட்ட போய் மனசார பேசுகிற பட்சத்தில் தான் அவங்களுக்குள்ள இருக்க நன்மையும் சரி தீமையும் சரி வெளிப்படும். எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட பேசுகிற ஒருத்தர் நமக்கு கிடைப்பாங்க. அந்த தருணம் வந்து நம்ம லைஃப்லேயே ரொம்ப ஜெயிச்ச ஒரு தருணமாக இருக்கும். பணம் சம்பாத்தியம் அது எல்லாமே நமக்கு சந்தோஷம் தரலாம். ஆனால் இந்த மாதிரி நம்ம கூட ஒருத்தங்க இருந்து நம்மளோட டவுன்ஃபால் மொமெண்ட்லேயும் நம்ம கூட இருக்காங்கன்னா, அந்த மொமெண்ட் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ப்ரைஸ்லெஸ்ஸான மொமெண்ட். அது எல்லாருக்குமே கிடைக்கணும்னு ஆசைப்பட்றேன். நம்ம ஃபேமிலியில் மொத்தம் 7 பேர். அந்த 7 பேர் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். நான் பேசாத டைமே கிடையாது. நான் எப்பயுமே தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பேன். நான் வீட்டில் எல்லாருக்கும் அவ்வளோ அமைதியாக இருக்கும். பட் அந்த ஒரு டைம் கூட நான் என்னை பற்றி என் மனசுக்குள் இருக்கிறது பேசினது கிடையாது. அந்த மாதிரி மொமெண்ட் எனக்கு கிடைச்சிடாதா? எல்லாருக்கிட்டையும் என்னை பற்றி நான் பேசிட மாட்டேனா? நான் பேசுகிறது சரிதான், நீங்கள் என்னை ஜட்ஜ் பண்ணுறது தப்பு அப்படின்னு நான் சொல்லிட மாட்டேனா அப்படின்ற ஒரு தருணம் வருமா? அதுதான் நான் எதிர்பார்த்து போயிட்டு இருக்கேன். அந்த தருணம் கண்டிப்பாக எல்லாருக்குமே அமையணும்.

0: நிறைய பேருக்கு மொமெண்ட் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதில் ஒருத்தவங்களோட ஃபேஸ் அந்த சந்தோஷம் தெரியும், நம்மள ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்ற அந்த மொமெண்ட். அந்த மொமெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க அவ்வளோ ரிலாக்ஸ்டாக அடுத்தடுத்து அவங்க மூவ் ஆன் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அந்த மொமெண்ட் எனக்கும் கிடைக்க ஆசைப்பட்றேன். தேங்க்யூ.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இளைய பாரதம். இளைஞர்களை சந்திப்போம் ஒரு புதிய முன்னெடுப்பு. வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சியின் வரிசையில் கல்லூரிகளிடையே நடைபெற்ற பேச்சு போட்டியின் காலிறுதி சுற்றின் வானொலி தொகுப்பு. நிகழ்ச்சி அமைப்பு ஏபி எலிசபெத் அவர்கள். அமைப்பில் உதவி ஏ கதிஜாபி.
2: படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவு.

0: குழந்தைகளா, இன்றைய நமது சின்னஞ்சிறு கிளிகள் நிகழ்ச்சியில புதுச்சேரி இந்திரா நகர் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கக்கூடிய பல்சுவை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியை நம்ம கேட்கலாம்.
1: அனைவருக்கும் வணக்கம். முதலாவதாக ஸ்பீச் அபவுட் சம்மர் சீசன், ரகுமான் ஷெரீப், 4th ஸ்டாண்டர்ட்.
2: ஹலோ எவ்ரிவன், I am Rahman Sharif. Now going to give a speech about summer season. Summer season covers the months April, May, June and July. It is the hottest season of the year. In this season, days get longer and hotter and night are shorter. In the middle of the day, the sun rays are very hot. Hot will witness run all through the day. Because of it, people enjoy eating summer several fruits like mangoes, cucumber, jackfruit, watermelon, etc. Children enjoy eating ice creams and fruit. In order to get hydrated, we should drink lots of water. We should reduce the usage of electricity. We should plant more trees to reduce the summer heat. Thank you, friends.
1: The next program is GK Conversation by Anushree and Sanjinathan, 4th standard.
3: Hi Madhu, how are you?
4: Hi John, I'm fine. What about you?
3: Yeah, I'm good. Madhu, I heard that you got first prize in GK. I'm so happy for you.
4: Thank you John.
3: Madhu, may I know the questions that you faced in GK competition?
4: Sure, John. They asked the states and capital of our country.
3: Oh, super. Shall I ask the same thing to you?
4: Of course, John.
3: Shall I shoot the question?
4: I'm ready.
3: Capital of Andhra Pradesh?
4: Amaravati.
3: Capital of Arunachal Pradesh?
4: Itanagar.
3: Capital of Assam?
4: Dispur.
3: Bihar?
4: Patna.
3: சத்தீஸ்கர்?
4: ராய்ப்பூர்.
3: கோவா?
4: பனாஜி.
3: குஜராத்?
4: காந்திநகர்.
3: ஹரியானா?
4: சத்தீஸ்கர்.
3: ஹிமாச்சல பிரதேஷ்?
4: சிம்லா.
3: ஜார்க்கண்ட்?
4: ராஞ்சி.
3: கர்நாடகா?
4: பெங்களூர்.
3: கேரளா?
4: திருவனந்தபுரம்.
3: மத்திய பிரதேஷ்?
4: போபால்.
3: மகாராஷ்டிரா?
4: மும்பை.
3: மணிப்பூர்?
4: இம்பால்.
3: மேகாலயா?
4: சிம்லா.
3: மிசோரம்?
4: ஐஸ்வால்.
3: நாகாலாந்து?
4: ஹோஹிமா.
3: ஒடிஷா?
4: புவனேஸ்வர்.
3: பஞ்சாப்?
4: சண்டிகர்.
3: ராஜஸ்தான்?
4: ஜெய்ப்பூர்.
3: தமிழ்நாடு?
4: சென்னை.
3: தெலுங்கு?

0: back. அடுத்த நிகழ்ச்சியாக விடுகதைகள் கூற வருகிறார்கள் தீபக்குமார் மற்றும் சிவரஞ்சனி ஐந்தாம் வகுப்பு.
1: சிவரஞ்சனி, எனக்கு நிறைய விடுகதைலாம் தெரியும், நான் கேட்குறேன், நீ பதில் கூறியா?
2: எனக்கு தெரியுதான்னு பார்க்குறேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன்.
3: உடம்பு இல்லாத எனக்கு தலை உண்டு, பூ உண்டு, நான் யார்?
2: நாணயம் தானே.
3: சரியாக குறிவிட்டாய். காற்றை குடித்து காற்றில் பறப்பான், அவன் யார்?
2: பலும் தானே.
3: சரியாக குறிவிட்டாய். கண்ணில்லாத என்னால் பார்க்க முடியாது, ஆனால் அழ முடியும், நான் யார்?
2: மேகம் தானே.
3: சரியாக சொல்லிவிட்டாய். முத்து வீட்டுக்குள்ளே தட்டு பலகை, அது என்ன?
2: நாக்கு தானே.
3: சரியாக கூறிவிட்டாய். ஊருக்கெல்லாம் ஒரே விளக்கு, அதற்கு ஓர் நாள் ஓய்வு, அது என்ன?
2: நிலா.
3: வெட்ட வெட்ட வளர்ந்திடும், கவனக்குறைவால் உதிர்ந்திடும், அது என்ன?
2: நகம் தானே.
3: இல்லை, தலைமுடி. மேலே மேலே சென்றிடும், ஆனால் கீழே வராது, அது என்ன?
2: வயது தானே.
3: சரியாக சொல்லிவிட்டாய். 10 சட்டை போட்டிருப்பான், ஆனால் உடம்பு இருக்காது, அவன் யார்?
2: வெங்காயம்.
3: இடி இடிக்கும், மின்னல் மின்னும்.

0: ஆனால் மழை பெய்யாது. அது என்ன?
1: பட்டாசு.
0: சரியாக சொல்லிவிட்டாய். ஒரு மூலையில் உட்கார்ந்து இருக்கும், ஆனால் ஊரெல்லாம் சுற்றி வரும். அது என்ன?
1: செருப்பு தானே?
0: இல்லை, ஸ்டாம்ப். நன்றி.
2: அடுத்த நிகழ்ச்சியாக சுற்றுப்புற சூழல் பற்றிய விழிப்புணர்வு பாடல் பாட வருகிறார்கள் யாழினி மற்றும் சஞ்சனா, 5ஆம் வகுப்பு.
3: சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பாடல். வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், மரம் வளர்ந்து மழை பெறுவோம்.

0: அடுத்ததாக பழமொழியும் அதன் விளக்கமும் கூற வருகிறார்கள். தனுஷ்டி 5ஆம் வகுப்பு.
1: பழமொழியும் அதன் விளக்கமும். பழமொழி: ஆனைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும். மேலே கூறிய பழமொழிதான் உண்மையான பழமொழி. யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் என்று மருவி கூறப்படுகிறது. அதாவது ஆ என்றால் ஆவினம், ஆவினம் என்றால் பசுக்கூட்டம் என்று பொருள். பசுவின் பாலிலிருந்து கிடைக்கக்கூடிய நெய்யை இளமை காலத்தில் சாப்பிட்டு வந்தால் உடலுக்கு பொலிவு ஏற்படும். அதே போல் பூனை என்றால் பூவினால் கிடைக்கும் தேன். இந்த தேனை முதுமை காலத்தில் உப்பிட்டு கொண்டால் உடலுக்கு எந்த விதமான தீங்கும் ஏற்படாது. இந்த கருத்தை உணர்த்தவே ஆனைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் என்று கூறுகிறார்கள். பழமொழி: பந்திக்கு முந்து, படைக்கு பிந்து. விளக்கம்: சாப்பிடுவதற்கு நாம் வலது கையை முந்தும், அது போன்று போருக்கு செல்லும் அல்லது போர் முறியும் நேரத்தில் இடது கையில் வில்லை ஏத்தி வலது கையில் பின்னோக்கி இழுத்து அம்பை ஆய்வோம். எவ்வளவு தூரம் பின்னோக்கி வலது கை சென்கின்றதோ அந்த அளவுக்கு அம்பு வேகமாக செல்லும். விருந்தும் மருந்தும் 3 நாள். பொருள்: பசி உள்ளம் போது விருந்து. சுவைக்கும் அதே விருந்தை 3 நாட்களுக்கு மேல் சாப்பிட முடியாது. மருந்தும் நோய் தீர்ந்தவுடன் சாப்பிடுவதை நிறுத்த வேண்டும். கைவசம் இருக்கிறது என்று சாப்பிடக்கூடாது. நன்றி.
2: அடுத்ததாக குறுநாடகம் நிகழ்த்த வருகிறார்கள் தீபகுமார், யாழினி, சிவரஞ்சினி, சஞ்சனா. 5ஆம் வகுப்பு.
3: குயிலே குயிலே, நீ எவ்வளோ அழகா கூவுற, நீ மட்டும் கருப்பா இல்லைனா எவ்வளோ நல்லா இருக்கும்.
4: ஏன் இன்னைக்கு மனுஷங்களை யாரும் கருப்பா இருந்து பார்த்ததே இல்லையா?
3: மயிலே மயிலே, நீ எவ்வளோ அழகா தோகை விரித்து ஆடுற, நீ தான் நம்ம தேசியத்தோட பறவையே. ஏன் ஒரு குரல் மட்டும் நல்லாவே இல்லை? உன் குரல் நல்லா இருந்ததுன்னா எப்படி இருக்கும்?
5: ஆமால, என் குரல் நல்லாவே இல்லை.
3: கடலே கடலே, நீ எவ்வளோ பெருசா இருக்க, எவ்வளோ தண்ணி வச்சிருக்க. ஏன் உன் தண்ணி மட்டும் உப்பு கரிக்குது?
5: என் தண்ணி உனக்கு உப்பு கரிக்குதா? உப்பு இல்லைன்னா நீ எப்படி

0: சுவையான சாப்பாடு சாப்பிட முடியும்.
1: ஓ ஆமால, ரோஜாவே ரோஜாவே, நீ எவ்வளோ அழகா இருப்ப, எவ்வளோ வண்ண வண்ணமா இருக்க, உன்னதான் எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன் உன்கிட்ட வந்தாலே முள்ளு குத்துது?
2: என்கிட்ட முற்கள் இருக்கிறது உண்மைதான், ஆனா நானா போய் யாரையும் குத்துறது இல்ல. நீங்க தான் வந்து தவறதெல்லாம் வந்து என் மேல வந்து குத்திக்கிறீங்க. உன்ன மாதிரி இருக்கிறவங்க மனுஷங்களோட நாக்கு தான் என் முற்களை விட ரொம்ப புண்படுத்துது.
3: மனுஷா மனுஷா
0: மனுஷா
2: குறை சொல்றேன்.
1: ஆமா இல்ல, நான் எல்லாரையுமே குறை சொல்றேன். இனிமே நான் யாரையுமே குறை சொல்ல மாட்டேன். என்ன எல்லாருமே மன்னிச்சிருங்க. இனிமே நான் அவங்க அவங்க கிட்ட இருக்க நல்லதை வச்சே அவங்க கூட நான் பேசிக்கிறேன்.
2: நன்றி.
4: அடுத்ததாக விடுதலை ஆசை என்னும் தமிழ் பாடல் பாட வருகிறார் ஜெய்திலக்குமார். ஐந்தாம்

0: థ్యాంక్ యూ.
1: ద నెక్స్ట్ ప్రోగ్రామ్ ఇస్ స్పీచ్ అబౌట్ మొబైల్ ఫోన్ బై ప్రఖ్యాతార, 4th standard.
2: I am going to give a speech about mobile phone. The mobile phone is a miracle of science. In fact, this is a very popular in time today. It is truly a mark of modern living, a part of the modern lifestyle. Today it is not only a communication device. It can be used for a number of purposes. Like online ticket booking, navigation, playing video games, taking pictures, recording videos, web browsing, video calling, etc. In fact, now we use mobile phone for taking online classes, hence it is called a smartphone. At the same time, the excessive crash for this is not desirable and may even prove dangerous. Mobile phone this to be taken as an utility service and not as a showpiece. Thank you.
1: அடுத்ததாக தமிழில் கதை கூற வருகிறார் நானேஷ், 5ஆம் வகுப்பு.
3: தன்னம்பிக்கை. நான் கடவுளிடம் கேட்டேன், என்னோட வாழ்க்கையை நான் எப்படி வழி நடத்துவது என்று. கடவுள் சொன்னார், உன் அறையில் பார். என் அறைக்கு சென்றேன், எல்லா பதிலும் அங்கு எனக்கு கிடைத்தது. மேற்கூரை சொன்னது, உன் எண்ணங்களை உயர்வாக வை. காத்தாடி சொன்னது, என்ன மாதிரி குளிர்ச்சியாக கூலாயிரு. கடிகாரம் சொன்னது, நேரத்தை மதிக்கணும். கேலண்டர் சொன்னது, என்னை மாதிரி உன்னையும் தினமும் புதுப்பித்துக்கொள். கண்ணாடி சொன்னது, உன்னை மட்டும் பார். பர்ஸ் சொன்னது.

0: வருங்காலத்திற்காக சேமித்துக்கொள். விளக்கு சொன்னது, என்னை மாதிரி அடுத்தவர் வாழ்வில் ஒளி ஏற்று தரை சொன்னது, எப்போதும் கீழே பணிவாக இரு. படிகட்டு சொன்னது, வாழ்க்கையில் ஒவ்வொரு படியிலும் ஏறும்போதும் கவனமாக அடியெடுத்து வை. இதுபோல வாழ்க்கையில் நாம் கடைபிடித்து வந்தால் மிக உயர்ந்த நிலைக்கு வரலாம். நன்றி.
1: The next program is My Name Prose Reading by Sabarnika, 3rd Standard.
2: Once there was a little fly one day. He could not remember his name. He tried and tried to remember, but it was none of use. He had forgot his name. He asked an ant, "Do you know my name?" The ant said, "I don't know. You may ask the tree I climbed." The fly said, "Yes, tree, do you know my name?" The tree said, "I don't know. You may ask the cow. She in my she." Thank you.
1: அடுத்ததாக திருக்குறள் கூற வருகிறார் நிரல்யா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்.
3: திருக்குறள் கடவுள் வார்த்தை அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆயப்பனின் கொள் வாழறிவன் நட்டால் தொழாரினேன் பலர் விசையதினால் மானடி சேர்ந்தார் இளம்சை நீண்டு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமல் இளா நடி சேர்ந்தாக்கு யாண்டம் விடும்பே இல்லை இருள் சேனையும் சேரா இறைவன் பொருள் செயல் புகழ் புரிந்தால் மாட்டு பொறிவாயர் ஐந்தவிட்டான் பொய்த்தில் ஒருக்கு நெறி நின்றால் நீண்டு வாழ்வாள் தனக்கு உமையிலான் ஆண்டான் தான் சேர்ந்தார்கல்லார் மனக்கவலை மாற்றல் அறிந்து அறவாளி அந்தனன் தான் செய்தார்கல்லார் பிறவாளி நீத்தல் அறிந்து கோளில் புரியில் குணமினவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை பிறவி பெடுங்கடு நீந்துவ நீந்தடி சேராதா. தேங்க்யூ.
1: எமது பள்ளி மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சிகள் நிறைவாக வருகிறது. தெரிந்து கொள்வோம். வழங்க வருகிறார் பிக்கியதரா, 5ஆம் வகுப்பு மாணவர்கள்.
4: தெரிந்து கொள்ளுங்கள். 25 இயர்ஸ் சில்வர் ஜூப்ளி வெள்ளி விழா, 30 இயர்ஸ் பிரல் ஜூப்ளி முத்து விழா, 40 இயர்ஸ் ரூபி ஜூப்ளி மாணிக்க விழா, 45 இயர்ஸ் ஜிம் ஃபெஸ்டிவல் ரத்தின விழா, 50 இயர்ஸ் கோல்டன் ஜூப்ளி பொன் விழா, 55 இயர்ஸ் இம்லத் ஜூப்ளி மரகத விழா, 60 இயர்ஸ் டைமண்ட் ஜூப்ளி வைர விழா, 65 இயர்ஸ் ப்ளூ சஃபியர் ஃபெஸ்டிவல் நீல சபையர் விழா, 70 இயர்ஸ் பிளாட்டினம் ஜூப்ளி பிளாட்டினம் விழா, 75 இயர்ஸ் கோரல் ஃபெஸ்டிவல் பவள விழா, 80 இயர்ஸ் எலெக்சர் ஃபெஸ்டிவல் அமுத விழா, 100 இயர்ஸ் செஞ்சுரி நூற்றாண்டு விழா. தேங்க்யூ.
5: குழந்தைகளா, கதைனா உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படிதானே? இப்ப நம்ம ஒரு கதை கேட்கலாமா? தவளையும் சுண்டெலியும். ஒரு ஏரிக்கு பக்கத்துல இருக்கிற குட்டையில தவளையும் சுண்டெலியும் வாழ்ந்துட்டு வந்தாங்களாம். அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல நண்பர்களா இருந்தாங்களாம். ஒரு கோடை காலத்துல அந்த குட்டையில இருக்கிற தண்ணீர் எல்லாம் வத்தி போச்சா. உடனே அந்த சுண்டெலி பக்கத்துல வேற குட்டை இருக்கா அப்படின்னு தேடி பார்த்துச்சான். கொஞ்ச தூரத்துக்கு அப்பால ஒரு குட்டையை கண்டுபிடிச்சுதான் அந்த எலி. தன்னோட நண்பனான தவளையை கூட்டிக்கிட்டு அந்த குட்டைக்கு போச்சாம் அந்த எலி. குட்டைக்கு போன ரெண்டு நண்பர்களுக்குள்ளயும் திடீர்னு ஒரு சண்டை வந்துடுச்சான். யார் இந்த குட்டைக்கு ராஜா அப்படின்னு ரெண்டு பேருக்கும் போட்டி வந்துடுச்சான். இந்த குட்டைய கண்டுபிடிச்சது நான் தான், அதனால நான் தான் இந்த குட்டைக்கு ராஜா அப்படின்னு சொல்லிச்சான் எலி. அதுக்கு தவளை சொல்லிச்சான், நீ வேணா இந்த குட்டைய கண்டுபிடிச்சிருக்கலாம், ஆனா குட்டைக்குள்ள வாழற நான் தான் இதுக்கு இனிமேல ராஜா. குட்டைக்கு பக்கத்துல வாழற நீ ராஜா கிடையாது அப்படின்னு சொல்லிச்சா அந்த தவளை. இத கேட்ட எலிக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சான். அது வேகமா ஓடி போய் தன்னுடைய இனமான நிறைய எலிகளை கூட்டிட்டு வந்துடுச்சான். தவளையும் தான் கூட இருக்கிறவங்கள சண்டைக்கு கூட்டிட்டு வந்துடுச்சான். இந்த தவளை கூட்டமும் எலி கூட்டமும் சேர்ந்து பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சிடுச்சான். அதுல நிறைய எலிகளும் நிறைய தவளைகளும் செத்து போச்சான். இத மரத்து மேல இருந்து பார்த்த பருந்து கூட்டம் வேகமா வந்து, அடடா எலிக்கறியும் தவளைக்கறியும் ரொம்ப

0: ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு உயிரோடு இருக்கிற தவளைகளையும் எலிகளையும் பிடிச்சி திங்க ஆரம்பிச்சிடுச்சு. கடைசியாக எல்லா எலிகளும் எல்லா தவளைகளும் காரணமே இல்லாமல் செத்து போச்சான். இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? தேவையே இல்லாமல் சண்டை போட்டு தங்களுக்குள்ளே இருந்த பிரச்சனையை மற்றவங்க கிட்ட கொண்டு போன தவளையும் எலியும் சேர்ந்தே செத்து போச்சான். என்ன குழந்தைகளே, கதை நல்லா இருந்துச்சா?
1: நிகழ்ச்சியில ஒரு பாரதியார் பாடல் கேட்கலாமா?

குழந்தைகளா, இவ்வளவு நேரம் நம்மளுடைய சின்னஞ்சிறு கிளிகள் நிகழ்ச்சியில புதுச்சேரி இந்திரா நகர் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியை நம்ம கேட்டோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில்

0: நம்ம சந்திக்கலாம். வணக்கம் குழந்தைகளா.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பரே நண்பரே நண்பரே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவே.

நேரம் மாலை 6:03. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். இனி வருவது திரைசை. திரைசையில் வரும் முதலாவது பாடல் சத்யபிரகாஷ் தர்மர் சின்மையை இணைந்து குரலில் சாம் சிஎஸ் இசையில் 2018 வெளிவந்த அடங்கமறு திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திரையிசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிறைவாக வரும் பாடல் சித் ஸ்ரீராம், சிந்துரி விஷார் ஆகியோர் இணைந்த குரலில் கோஷேஷா பாடல் வரிகளில் லியோன் ஜேம்ஸ் இசையில் 2020 வெளிவந்த ஓ மை கடவுளே திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.
1: போலாமா?
2: Seriously? Seriously?
1: Yeah.
2: Okay, let's go.

0: vai amar o meu.
1: நேயர்கள் இதுவரை திரை இசை கேட்டீர்கள்.

0: நேர்கள் இனி விளம்பரத்துக்கு பிறகு மாநில செய்திகள் கேட்கலாம்.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரர். எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். தற்சார்பு இந்தியாவை உருவாக்குவதில் நாட்டின் இளைஞர்கள் முக்கிய பங்காற்றுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா வந்துள்ள சைப்ரஸ் அதிபர் திரு நிக்கோஸ் கிறிஸ்டோ டூடிலஸ் இன்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினார். ரிசர்வ் வங்கி உபரி வருவாய் தொகையாக 2.86 லட்சம் கோடி ரூபாயை மத்திய அரசுக்கு வழங்க உள்ளது. புதுச்சேரியில் 76வது ஜூனியர் தேசிய கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியை முதலமைச்சர் திரு ரங்கசாமி, தமிழக அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் தொடக்கி வைத்தனர். இனி விரிவான செய்திகள். தற்சார்பு இந்தியாவை உருவாக்குவதில் நாட்டின் இளைஞர்கள் முக்கிய பங்காற்றுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இன்று 19வது வேலைவாய்ப்பு முகாமை துவக்கி வைத்து காணொலி காட்சி மூலம் உரையாற்றிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். நிகழ்ச்சியில் அவர் 51,000 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். மத்திய அரசு சார்பில் நடத்தப்படும் இந்த வேலைவாய்ப்பு முகாமில் ரயில்வே, வங்கித்துறை, பாதுகாப்புத்துறை, சுகாதாரத்துறை, கல்வித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளை அவர் வழங்கினார். இதன் மூலம் இளைஞர்களுக்கு அதிகாரம் அளிப்பதில் மத்திய அரசு அளித்து வரும் முன்னுரிமையை எடுத்து கூறுவதாக அவர் தெரிவித்தார். 2047ஆம் ஆண்டிற்குள் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றுவதற்கான உறுதிப்பாட்டுடன் ஒவ்வொரு இந்தியரும் செயல்பட்டு வருவதாகவும், அதனை அடைய நாடு பல துறைகளில் முதலீடு செய்து வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பணியாளர்கள் IGOD கர்மயோகி இணையதளத்தை அதிகம் பயன்படுத்தி கொள்ளுமாறு பிரதமர் கேட்டுக்கொண்டார். இது அவர்களின் பொறுப்புகளை எளிதாக புரிந்து கொள்ள உதவும் என்றும் அவர் தெரிவித்தார். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நாட்டின் முன்னேற்றத்தில் பங்களிப்பார்கள் என்றும், வளர்ந்த இந்தியாவின் தொலைநோக்கு பார்வையை நனவாக்குவதற்கு அவர்களின் தேவை அதிகம் இருப்பதாக தெரிவித்தார். நாடு முழுவதும் 47 இடங்களில் நடத்தப்பட்ட இந்த வேலைவாய்ப்பு முகாமின் ஒரு பகுதியாக சென்னை ICF வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பங்கேற்றார். மேலும் ஒரே ஆண்டில் 12 லட்சம் பேருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வேலைவாய்ப்பை வழங்கியிருப்பதாக அவர் தெரிவித்தார். இதுகுறித்து மேலும் அவர் கூறுகையில்,
3: மத்திய அரசின் மக்கள் நலன் சார்ந்த வளர்ச்சி திட்டங்கள் குறித்து அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். பெரம்பூர் ரயில்பெட்டி தொழிற்சாலையில் தயாரிக்கப்படும் ரயில் பெட்டிகள் உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாக அவர் தெரிவித்தார். வந்தே பாரத் ரயில் பெட்டிகள் உற்பத்தி செய்யப்படுவதற்கு பாராட்டு தெரிவித்த அவர், மும்பை, அகமதாபாத், சென்னை, பெங்களூர் மற்றும் ஹைதராபாத் வழித்தடங்களில் புல்லட் ரயில் சேவைகள் விரைவில் தொடங்கப்படும் என அவர் தெரிவித்தார். பிரதமர்

0: நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் உள்கட்டமைப்பு, மின்னணு மயம், வர்த்தகம், வேலைவாய்ப்பு போன்றவை விரைவாக வளர்ச்சி அடைந்து வருவதாக அவர் தெரிவித்தார். பிரதம மந்திரி கிசான் திட்டத்தின் கீழ் 11 கோடி விவசாயிகள் பயனடைந்து வருவதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார்.
1: இந்தியா வந்துள்ள சைப்ரஸ் அதிபர் திரு நிக்கோஸ் கிறிஸ்டோ டூடிலஸ் இன்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினார். பின்னர் இருதரப்பு நல்லுறவு குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தினர். நிகழ்ச்சியில் குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் மற்றும் மூத்த அதிகாரிகள் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, செமிகண்டக்டர்கள், விண்வெளி மற்றும் செயற்கை நுண்ணறிவு போன்ற வளர்ந்து வரும் துறைகளில் இந்தியாவிற்கும் சைப்ரஸிற்கும் இடையே ஒத்துழைப்பிற்கு மிகப்பெரிய சாத்தியக்கூறுகள் உள்ளன என்று கூறினார். மேலும் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் மற்றும் பலதரப்பு அமைப்புகளின் சீர்திருத்தம் போன்ற முக்கியமான பிரச்சினைகளில் சைப்ரஸ் வழங்கும் ஆதரவையும் அவர் பாராட்டினார். சைப்ரஸின் இறையாண்மை, ஒற்றுமை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டிற்கு இந்தியாவின் அசைக்க முடியாத ஆதரவை குடியரசுத் தலைவர் மீண்டும் வலியுறுத்தினார். தொடர்ந்து பேசிய சைப்ரஸ் அதிபர், இந்தியா சைப்ரஸ் இடையேயான நல்லுறவு நட்புறவு பல நூற்றாண்டுகளை கடந்தது என்று குறிப்பிட்டார். நாட்டின் உயரிய விருதுகளான பத்ம விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி புதுடில்லியில் நாளை மறுதினம் நடைபெற உள்ளது. இந்த ஆண்டிற்கான பத்ம விருதுகள் குடியரசு தினத்தை முன்னிட்டு அறிவிக்கப்பட்டது. அதன்படி 5 பத்ம விபூஷன், 13 பத்ம பூஷன் மற்றும் 113 பத்மஸ்ரீ விருதுகள் அறிவிக்கப்பட்டன. பத்ம விபூஷன் விருது மறைந்த ஹிந்தி நடிகர் தர்மேந்திரா, மறைந்த கேரள முன்னாள் முதலமைச்சர் அச்சுதானந்தன், உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி கே டி தாமஸ் உள்ளிட்ட 5 பேருக்கு அறிவிக்கப்பட்டது. பத்ம பூஷன் விருது மறைந்த ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் சுபு சோரன், நடிகர் மம்முட்டி, பிரபல டென்னிஸ் வீரர் விஜய் அமிர்தராஜ், தமிழ்நாட்டைச் சேர்ந்த மருத்துவ நிபுணர் கே ஆர் பழனிசாமி, யூரோட்டைச் சேர்ந்த சமூக சேவகர் எஸ்கேஎம் மயிலானந்தன் உள்ளிட்டோருக்கு அறிவிக்கப்பட்டது. இதேபோல் நடிகர் மாதவன், கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா, எழுத்தாளர் சிவசங்கரி, சென்னை ஐஐடி இயக்குனர் காமகோடி உள்ளிட்டோருக்கு பத்மஸ்ரீ விருதுகள் அறிவிக்கப்பட்டன. இந்நிலையில் பத்ம விருதுகள் வழங்கும் விழா வருகின்ற 25ஆம் தேதி நடைபெற உள்ளது. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பங்கேற்று பத்ம விருதுகளை வழங்க உள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_ புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. ரிசர்வ் வங்கி உபரி வருவாய் தொகையாக 2.86 லட்சம் கோடி ரூபாயை மத்திய அரசுக்கு வழங்க உள்ளது. மத்திய அரசுக்கு கடந்த 2024-25 நிதியாண்டில் ரிசர்வ் வங்கி 2.69 லட்சம் கோடி ரூபாயை உபரி வருவாய் தொகையாக வழங்கியது. நெருக்கடி நேரத்தில் மத்திய அரசின் நிதி நிலைமையை வலுப்படுத்த ரிசர்வ் வங்கி இந்த உபரி வருவாயை வழங்கி வருகிறது. தற்போது மேற்காசிய விவகாரத்தில் கச்சா எண்ணெய் விநியோகம் தடைப்பட்டு இறக்குமதி கட்டணம் அதிகரித்துள்ளது. இந்த சூழ்நிலையை சமாளிக்கும் வகையிலும் மத்திய அரசின் நிதி நிலைமையை வலுப்படுத்தும் வகையிலும் ரிசர்வ் வங்கி தற்போது மத்திய அரசுக்கு 2.86 லட்சம் கோடி ரூபாயை வழங்குகிறது. இது கடந்த முறையை காட்டிலும் சுமார் 6.7% அதிகமாகும். மும்பையில் நேற்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா தலைமையில் நடைபெற்ற ரிசர்வ் வங்கியின் மத்திய இயக்குநர்கள் குழுவின் 623வது கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. எவரஸ்ட் சிகரத்தின் உச்சியில் இந்திய தேசிய கொடியை வெற்றிகரமாக ஏற்றிய இந்தோ திபெத் எல்லை காவல்படையின் பெண்கள் பிரிவிற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், மிக கடுமையான நிலப்பரப்பிலும் கடும் தட்பவெப்ப சூழ்நிலையிலும் இந்த சிறப்பான சாதனையை புரிந்த பெண்கள் மலையேற்ற குழுவினருக்கு அவர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இந்தோ திபெத் காவல் படையினரின் குறிக்கோளான தன்னைவிட தேசமே பெரியது என்ற சாதனையை இந்த மலையேற்ற குழுவினர் நிலைநிறுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க் ரூஃபியோ 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வந்து சேர்ந்தார். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் இந்தியா வருவது இதுவே முதன்முறையாகும்.

0: இது குறித்து மேலும் சில தகவல்கள்.
1: இந்தியா அமெரிக்கா இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கும் வர்த்தகம், பாதுகாப்பு, எரிசக்தி, தொழில்நுட்பம் போன்றவற்றில் ஒத்துழைப்பு குறித்து அவர் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். நாளை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசும் அவர் அமெரிக்க தூதரகத்தின் சுதந்திர தின கொண்டாட்டத்திலும் பங்கேற்கிறார். வரும் திங்கட்கிழமை அன்று ஆக்ரா மற்றும் ஜெய்ப்பூர் நகரங்களுக்கு செல்லும் திரு மார்க் ரூபியோ பின்னர் புதுடெல்லியில் நடைபெறும் குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் உச்சி மாநாட்டிலும் பங்கேற்கிறார்.
0: புதுச்சேரியில் 76வது ஜூனியர் தேசிய கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியை முதலமைச்சர் திரு ரங்கசாமி, இந்திய கூடைப்பந்து சம்மேளன தலைவரும் தமிழக அமைச்சருமான திரு ஆதவ் அர்ஜுனாவுடன் இணைந்து தொடக்கி வைத்தார். இதன் தொடக்க விழா உப்பளம் ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் திரு ரங்கசாமி, புதுச்சேரியில் விமான நிலைய விரிவாக்கத்திற்கான நிலம் கையகப்படுத்த தமிழக முதலமைச்சர் உறுதுணையாக இருப்பார் என்று நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் புதுச்சேரியை பொறுத்தவரை கல்வி, விளையாட்டு இரண்டிற்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் சிறிய மாநிலம் என்றும், விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்களுக்கு உரிய இட ஒதுக்கீட்டினை

0: முதலமைச்சர் திரு ரங்கசாமி புதுச்சேரியில் விமான நிலைய விரிவாக்கத்திற்கான நிலம் கையகப்படுத்த தமிழக முதலமைச்சர் உறுதுணையாக இருப்பார் என்று நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் புதுச்சேரியை பொறுத்தவரை கல்வி விளையாட்டு இரண்டிற்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் சிறிய மாநிலம் என்றும் விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்களுக்கு உரிய இடஒதுக்கீட்டினை வேலைவாய்ப்பு உயர்கல்வியில் அளிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். அதற்கான ஊக்கத்தொகையும் அவர்களுக்கு அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று இரவு 7:30 லக்னோவில் நடைபெறும் ஆட்டத்தில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி பஞ்சாப் கிங்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தற்சார்பு இந்தியாவை உருவாக்குவதில் நாட்டின் இளைஞர்கள் முக்கிய பங்காற்றுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா வந்துள்ள சைப்ரஸ் அதிபர் திரு நிக்கோஸ் கிறிஸ்டோ டூடிலஸ் இன்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினார். ரிசர்வ் வங்கி உபரி வருவாய் தொகையாக 2.86 லட்சம் கோடி ரூபாயை மத்திய அரசுக்கு வழங்க உள்ளது. புதுச்சேரியில் 76வது ஜூனியர் தேசிய கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியை முதலமைச்சர் திரு ரங்கசாமி, தமிழக அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் தொடக்கி வைத்தனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. வணக்கம்.
1: நேரம் 6:20:27. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி. புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இணைந்துள்ளீர்கள் மற்றும் நமது நிலை நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். நேயர்கள் இனி கேட்கலாம் மனோரஞ்சிதம். ஒரு நாளும் நீங்காமல் மனதில் பிரவேசித்து நம்மை பித்தாக்கும் நீதான் என் மனோரஞ்சிதம். ஆம் நேயர்களே, நமது இருப்பிடங்களை பக்தி மனம் கமழ வருகை தரும் மனோரஞ்சிதத்தை வரவேற்று முதல் பாடலாக நாம் கேட்க இருப்பது பிரியா சகோதரிகள் பாடியவை.

அன்பும் அமைதியும் இறைவனின் மிகப்பெரிய வரங்கள். அவற்றை நாள்தோறும் நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டும். மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் வரும் பாடலை பாடியவர் ஓ எஸ் அருண்.

இறைவனின் நினைவோடு வாழும் தூய்மையான வாழ்க்கை பல கோடி செல்வங்களை அடைந்ததற்கு இணையாகும். நிகழ்ச்சியில் வரும் பாடலை பாடியவர் பாம்பே எஸ் ஜெயஸ்ரீ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளீர்கள். நேரம் மாலை 6:32 நிமிடம்.

நேயர்கள், இதுவரை ஒரு நாளும் நீங்காமல் மனதில் பிரவேசித்து நம்மை பித்தாக்கி நமது இருப்பிடங்களை பக்தி மனம் கமழ செய்த மனோரஞ்சிதம் கேட்டீர்கள். நேரம் மாலை 6:50 8 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை. நேயர்கள், இனி கேட்கலாம் நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சி நேரல் தங்கள் கவனத்திற்கு. இன்று இரவு 7 திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், வாழையில் உர மேலாண்மை உரை வழங்குபவர் அம்பாசமுத்திரம் நெல் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் வி ஜெய்கணேஷ் அவர்கள். தொடர்ந்து மெல்லிசை மற்றும் வேளாண் செய்திகள் ஆகியவை இடம்பெறும். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம் சென்னையில். இரவு 8:00 to 8:55 திரை இசை, 9:15 ஸ்பாட் லைட் டெலிஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் சங்கடாச்சேரி சிபி மாதவன் நம்பூதிரி அவர்களின் பாட்டு இடம்பெறும். படைப்பு ஆகாஷ்வாணி திருவனந்தபுரம் டெல்லியச்சல். 11:00 நிகழ்ச்சி நிரல் வானிலை அறிக்கை, 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும். இதனிடையே இரவு 7:15 தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இரவு 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இரவு 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேயர்கள், இதுவரை நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நேயர்கள், இனி கேட்கலாம் எஃப்எம் ரெயின்போ இன்றைய நிகழ்ச்சி நிரல். இன்று இரவு 7:02 to 7:15 7:25 to 8:00 மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர் விருப்பம் இடம்பெறும். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை என்றல், 9:15 தென் சிந்ததே வானம், 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும். இதனிடையே இரவு 7:15 தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இரவு 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இரவு 7:00 to 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேயர்கள், இதுவரை எஃப்எம் ரெயின்போ இன்றைய நிகழ்ச்சிகள் கேட்டீர்கள். நேயர்கள், இனி கேட்கலாம் நமது முதன்மை அலைவரிசை நாளைய நிகழ்ச்சியில் தங்கள் கவனத்திற்கு. நாளை காலை 6:10 என்னைத்தானும் நிலவை கேட்க வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 6:15 தெய்வீகராகும் சேவை செய்தி, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், சிறுதானிய பயிர்களில் கம்பு சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் இடம்பெறும். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்களும், கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:45 மாநில செய்திகள் சென்னை என்றல், 6:55 சூழல் அறிவோம் சுற்றுச்சூழல் மற்றும் அதை பாதுகாக்க வேண்டிய முக்கியத்துவம் தொடர்ச்சி, வாசிப்பவர் முனைவர் ஏ சண்முகம் அவர்கள். நாளை காலை 7:00 புதுவை புதுமை சிந்தனை மலர், 7:02 செய்தி மலர், 7:25 நலமாய் வாழ உயர் இரத்த அழுத்தத்தால் உறுப்புகளில் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பால முருகேசன் அவர்கள். நாளை காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருலா, 8:02 to 8:30 தகவல்தளம், 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் வானொலியின் நீண்ட நாள் நேயர் மற்றும் தனியார் நிறுவன மனிதவள மேம்பாட்டு அதிகாரி கவிதாசன் அவர்களுடன் நேர்முகம். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் சென்னையஞ்சல். 9:00 அரங்கிசை பாக்கம் பி வி ராதாகிருஷ்ணன் குழுவினரின் நாதஸ்வர இசை இடம்பெறும். பி ரமேஷ் அவர்கள்

தவில் கேட்கலாம். 12:00 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர்விருப்பம். 11:00 போஸ்ட் பாக்ஸ் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துகள் இடம்பெறும் டெல்லி அஞ்சல். 12:00 இது ரெட்ரோ நேரம். 12:30 பன்னிசை மாலை திருப்பனந்தால் எஸ் முத்து கந்தசாமி அவர்கள் பாடிய அப்பர் திருக்குறுந்தொகை இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர் வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். நாளை மதியம் 1:00 மகளிர் நேரம் தொலைபேசி வழி நேர்விருப்பம். 2:15 என்று மினியவை. 2:40 தாளத்தரங்கம் தொல்லாமூர் எம் ராஜாராம் அவர்கள் தவில் இடம்பெறும் மிஸ்ர சாபு தாளம். நாளை மதியம் 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் டி எம் கிருஷ்ணா அவர்களின் பாட்டு இடம்பெறும். நாளை மாலை 4:00 பொன்னியின் காவலன் நாடகம் எழுதியவர் கொற்றவன் அவர்கள். நடிப்பு இளங்கோ குமணன் இஎம்எஸ் முரளி கே பி குமார் பி ஆர் துரை வி ராஜேந்திரன் கே ஆர் அனுராதா ஜெயந்தி சசிகுமார் இ வில்சன் எல் மோகன் ஆகியோர். அமைப்பில் உதவி எஸ் நந்தினி. அமைப்பு கே பவானி எம் ரமேஷ். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. நாளை மாலை 5:00 கிராமி தென்றல் கே காசியம்மாள் குழுவினர் வழங்கும் கும்மி பாடல்கள் நிறைவு பகுதி கேட்கலாம். 5:30 சிறுவர் பூங்கா புதுச்சேரி முத்தியால்பேட்டை பெருந்தலைவர் காமராஜர் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி கேட்கலாம். நாளை மாலை 6:00 முதல் 6:10 வரை திரைசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். இரவு 7:00 முதல் 7:15 வரையிலும் பின்பு 8:00 முதல் 8:58 வரையிலும் திரை இசை கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். கம்பு சாகுபடி முறைகள் குறித்து விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் வி நல்லாளம் உழவர் பி விஸ்வநாதன் அவர்கள். உடன் நேர்முக காண்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பன்னிச்செய்தி ஆகியவை இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். நாளை இரவு 9:30 சங்கீத வானிலே. 10:00 முதல் 11:00 வரை ரவி வாசிரிய அகில பாரத சங்கீத சபா பண்டிட் ஹரஷங்கர் பட்டாச்சாரியா அவர்களின் சித்தாரிசை கேட்கலாம். படைப்பு ஆகாஷ்வாணி கொல்கத்தா டெல்லி அஞ்சல். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும் காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 10:00 10:58 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேயர்கள் இதுவரை நாளை நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நேயர்கள் இனி கேட்கலாம் எஃப்எம் ரெயின்போ நாளை நிகழ்ச்சி நிரல் தங்கள் கவனத்திற்கு. நாளை காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02 8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே பூஜா. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேர்விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:00 போஸ்ட் பாக்ஸ் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துகள் டெல்லி அஞ்சல். 12:02 பேசுங்க தோழா தொலைபேசி வழி நேரலை. 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர் வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். நாளை மதியம் 1:02 ஹாய் ஸ்நேகிதியே மகளிர் உங்கள் சாய்ஸ். 2:15 காலத்தை வென்ற காலங்கள். 3:00 ரெயின்போ கிட்ஸ். 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ தொலைபேசி வழி நேரலை. நாளை மாலை 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே சீனிவாசன். நாளை மாலை 6:20 முதல் 7:00 வரையிலும் 7:02 முதல் 7:15 வரையிலும் 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர் விருப்பம் கேட்கலாம். நாளை இரவு 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:00 பிரசார் பாரதியின் முன்னாள் துணை தலைமை இயக்குனர் ஜெனரல் மிட்டாலி சட்டர்ஜி அவர்கள் பங்கேற்கும் த ஆகாஷ்வாணி பாட்காஸ்ட் நிகழ்ச்சியின் நேரடி ஒளிபரப்பினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நாளை இரவு 9:00

30 மணி முதல் 11 மணி வரை தேன் சிந்ததே வானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 எஃப்எம் ரெயின்போ அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7 மணி முதல் மதியம் 1 மணி வரை மணிக்கொரு முறையும் இரவு 7 மணி 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். காலை 8:15 மதியம் 2 மணி இரவு 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நேயர்கள், இதுவரை எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சி நிரல் நாளைய நிகழ்ச்சி கேட்டீர்கள்.

நேரம் இரவு 7:04. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை. கல்லுடுக்கும் தொழிலாளர்கள் முதல் காகிதத்தில் கையெழுத்திடும் அதிகாரிகள் வரை ரசிக்கும் ஆகாய ஊடகமான வானொலி தேனொலியாய் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது மத்தியலை 1215 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இணைந்துள்ளோம். நேயர்கள் இனி கேட்கலாம் திரைசை பாடல்கள். வரிசையில் வரும் முதலாவது பாடல் சாய் அபன்கர் இசையில் பால் டாப்பா. பாடல் வரிகளில் தீப்தி சுரேஷ், பூமி, சாய் அபன்கர் ஆகியோர் இணைந்த குரலில் 2025 ஆண்டு வெளிவந்த டியூட் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

திரைசையில் அடுத்து வரும் பாடல் திபு நினன் தாமஸ் இசையில் அருண் காமராஜ் பாடல் வரிகளில் அனிருத் ரவிச்சந்தர் இசையில் 2018 ஆண்டு வெளிவந்த கனா திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை.

நேரம் இரவு 7:09. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திரை இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் வரும் பாடல் ஹிப்ஹாப் தமிழா, குரல் பாடல் வரி இசை. 2015 ஆண்டு வெளிவந்த ஆம்பள திரைப்படுத்துவ பாடலை கேட்கலாம்.

ஊர் என்ன தெரியாது, நீ யாருன்னே தெரியாது. பரவாயில்ல, தேவையில்லவோ வரலாறு என லவ் பண்ணவே முடியாது என்றே சொன்னாலும் கூட பரவாயில்ல.

திரை இசையை நிறைவு செய்ய வரும் பாடல் விக்னேஷ் ராமகிருஷ்ணன் பாடல் வரிகளில் ஆனந்த் அரவிந்த் அக்ஷன் குரலில். சித்துகுமார் இசையில் 2023 ஆம் ஆண்டு வெளிவந்த ஜோ திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

0: நேயர்கள், இதுவரை நமது மனங்களை குதூகலம் அடை செய்த சினிமா திரைசை பாடல்களை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் சென்னையிலிருந்து அஞ்சலாக உள்ள தமிழ் செய்திகள் கேட்கலாம்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவும் அமெரிக்காவும் உலக நலனுக்காக இணைந்து செயல்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ரயில்வே துறையில் 160,000 பணியாளர்களை தேர்வு செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பொருளாதாரம் மற்றும் ஏற்றுமதியில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சீனாவில் நிலக்கரி சுரங்க விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 90 அதிகரித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் சூரஜ் வசிஷ்ட் மற்றும் சாகர் சிங் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். இந்தியாவும் அமெரிக்காவும் உலக நலனுக்காக இணைந்து செயல்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் உலகளாவிய அமைதி, பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து பேசியதாக கூறியுள்ளார். பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இரு நாடுகளுக்கிடையே பாதுகாப்பு, தொழில்நுட்பம், வர்த்தகம், முதலீடு, எரிசக்தி, கல்வி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ பிரதமரிடம் எடுத்துரைத்ததாக தெரிவித்துள்ளது. மேற்காசியா உள்ளிட்ட சர்வதேச பிரச்சினைகளில் அமெரிக்காவின் நிலைப்பாடு குறித்து திரு மார்க்கோ ரூபியோ எடுத்துரைத்ததாக கூறப்பட்டுள்ளது. உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண இந்தியாவின் முயற்சிகளை பிரதமர் எடுத்துரைத்ததாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 4 அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள திரு மார்க்கோ ரூபியோ வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறவுள்ள குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்கிறார். நாடு முழுவதும் 47 இடங்களில் வேலைவாய்ப்பு திருவிழா இன்று நடைபெற்றது. பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி மூலம் 51,000 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். புதுதில்லியில் நடைபெற்ற விழாவில் உரையாற்றிய மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வேலைவாய்ப்பு திருவிழா மூலம் வெளிப்படைத்தன்மையுடன் பணி நியமனங்கள் செய்யப்பட்டு வருவதாக கூறினார். அரசு பணியாளர் தேர்வாணையம் 15 ஒருமுறை தேர்வு நடத்தி வருவதாக கூறிய அவர் பிராந்திய மொழிகளிலும் தேர்வுகள் நடத்தப்படுவதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட பணி நியமன ஆணை பெற்றவர்கள் பங்காற்றுவார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தார். மத்திய அரசு பணியாளர் தேர்வை நேர்மையாக நடத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் கூறினார். சென்னை பெரம்பூர் ஒருங்கிணைந்த ரயில்பெட்டி தொழிற்சாலை வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். அப்போது பேசிய அவர் சென்னை ICFல் தயாரிக்கப்படும் வந்தே பாரத் ரயில்கள் பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாக தெரிவித்தார்.
2: வந்தே பாரத் ரயில்களை நம்ம நாட்டுல மட்டும் இல்லாம உலகத்துக்கும் ஏற்றுமதி செய்யறோம். இந்தியா முழுவதும் இருக்கிற வந்தே பாரத் ரயில்களுக்கு நம்ம சென்னை ICFல இருந்து அந்த கோச்சுகளை பண்ணி கொடுக்கும். நம்ம ஆபீசர்ஸ்க்கு வந்தோடனே கர்மயோக திட்டத்தின் கீழே நம்மளுடைய அரசாங்கம், நம்மளுடைய பிரதமர் அவர்கள் கிட்டத்தட்ட 2,000 மேற்பட்ட கோர்சஸ் ஆன்லைன்லயே நீங்க உங்களுக்கு உடனடியாக கொடுக்க போறாங்க. அந்த கோர்சஸ்ல ஒவ்வொரு துறையிலையும் நாம எப்படி சிறந்து விளங்க முடியும், ஒவ்வொரு துறையிலும் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும், அதுல பெர்ஃபார்ம் பண்ண முடியும் என்பதற்கான நமக்கு ட்ரைனிங்லையும் கூட நம்மளுடைய கர்மயோகி நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் கொடுக்க இருக்கிறாங்க. இது வந்து நமக்கான வேலை அல்ல, இந்த நாட்டை கட்டமைப்புகின்ற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த பொறுப்புல நாம எந்தவித காம்ப்ரமைஸும் இல்லாம நம்மளுடைய இலக்கு 2047. இந்த 2047 நாம் வளர்ச்சி அடைந்த பாரதத்தை கொண்டு வரதுல இன்னைக்கு ஆபீசரா சேர்ந்திருக்கின்ற யங் ஆபீசர்ஸ், நியூ மைண்ட், நியூ பாரத், நம்ம எல்லாம் தான் சேர்ந்து வர்ற காலங்களை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும்.
1: இந்த வேலைவாய்ப்பு திருவிழாவில் பணி நியமன ஆணைகளை பெற்றவர்கள் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்தனர்.
3: என்னோட பேர் சங்கீதா.

0: கள்ளக்குறிச்சில இருந்து வரேன். இங்க சென்னையில நடைபெற்ற ரோஸ்கர் மேளா விழாவில வந்து மினிஸ்டர் கையில அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கியிருக்கோம். என்ன டிபார்ட்மெண்ட்னா இசிசி பாண்டிச்சேரி நர்சிங் ஆபீசர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கியிருக்கோம். எனக்கு இது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மோடிஜி அவர்களுக்கு என்னுடைய நன்றி.
1: என்னோட பேர் சரவணகுமார். நான் வந்துட்டு இஎஸ்ஐசி புதுச்சேரியில நர்சிங் ஆபீசரா நான் செலக்ட் ஆயிருக்கிறேன். நான் நார்செட் 9 எக்ஸாம் நான் எழுதினேன். அதுல எக்ஸாம் கிராக் பண்ணி என்னோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குறதுக்காக நான் வந்திருக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா இதான் என்னோட முதல் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணி அதை நம்ம மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சார் அவங்க கையால வாங்கும்போது

0: நியமன ஆணைகளை வழங்கி பேசிய மத்திய பெட்ரோலியம் மற்றும் சுற்றுலாத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி, பிரதமர் தொடங்கி வைத்த இந்த வேலைவாய்ப்பு திருவிழா மூலம் இளைஞர்களின் சக்தியை தேசிய சக்தியாக மாற்றிவிட்டதாக கூறினார். இந்நிகழ்ச்சியில் 130 பேருக்கு பணி நியமன ஆணைகளை அவர் வழங்கினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ரயில்வே துறையில் 160,000 பணியாளர்களை தேர்வு செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு திருவிழாவில் உரையாற்றிய அவர், 4 கோடி பேர் ரயில்வே பணியிடங்களுக்காக விண்ணப்பித்ததாக கூறினார். ரயில்வே பணியாளர் தேர்வுகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள அனைத்து இளைஞர்களுக்கும் வெளிப்படைத்தன்மையான முறையில் பணியாளர் தேர்வு நடத்தி வேலைவாய்ப்புகளை உருவாக்க மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். பொருளாதாரம் மற்றும் ஏற்றுமதியில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவின் ஏற்றுமதி வளர்ச்சி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தெரிவித்தார். உலகளாவிய பிரச்சினைகளால் உரங்களின் விலை அதிகரித்து வரும் நிலையிலும் விவசாயிகளின் நலனுக்காக அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். பவ்யா திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 100 தொழிற்பூங்காக்கள் அமைக்கப்படும் என்று திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் தொடர்பான வரைவு நெறிமுறைகளை அரசு வெளியிட்டுள்ளது. மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள இந்த வரைவு நெறிமுறைகள் குறித்து கருத்துக்களை அடுத்த மாதம் 21ஆம் தேதிக்குள் அளிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திற்கு மாற்றாக வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. புதிய திட்டம் மூலம் வேலை நாட்கள் வருடத்திற்கு 100 இலிருந்து 125 நாட்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் ஜூலை 1ஆம் தேதி நடைமுறைக்கு வரும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ள தொடர்ந்து பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய விமானப்படையின் ஏர்வைஸ் மார்ஷல் ராகுல் குப்தா தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் சண்டி நகர் விமானப்படை தளத்தில் சிறப்பு விமானப்படை வீரர்களுக்கான பயிற்சி நிறைவு விழாவில் உரையாற்றிய அவர், இந்திய விமானப்படை வீரர்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக பாராட்டினார். இவ்விழாவில் பயிற்சி முடித்த இந்திய விமானப்படை வீரர்களுக்கு மரூன் பெரட் கருட் திறன் பதக்கங்களை அவர் வழங்கினார். சீனாவில் நிலக்கரி சுரங்க விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 90 அதிகரித்துள்ளது. ஷாங்ஷி மாகாணத்தில் நேற்று நேரிட்ட இந்த விபத்தில் சிக்கிய 201 பேரை பாதுகாப்பாக மீட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. மீட்பு பணிகளை விரைந்து மேற்கொள்ளுமாறு சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் உத்தரவிட்டுள்ளார். பங்களாதேஷின் மகளிர் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை அதிகரித்து வருவதாக ஐநாவின் யூனிசெஃப் கவலை தெரிவித்துள்ளது. பங்களாதேஷுக்கான யூனிசெஃப் பிரதிநிதி ராணா ஃப்ளவர்ஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மகளிர் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறை சம்பவங்கள் அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் சூரஜ் வசிஷ்ட் சாகர் சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். வியட்நாமின் டானாங்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 60 கிலோ எடைப்பிரிவின் இறுதியாட்டத்தில் சூரஜ் வசிஷ்ட் கஜகஸ்தானின் ஐபிக்கை எதிர்கொள்கிறார். 67 கிலோ எடைப்பிரிவில் சாகர் சிங் உஸ்பெகிஸ்தானின் ஐட்ஜானை எதிர்கொள்கிறார். லாவோ சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 11-8, 4-11, 11-3, 11-13, 13-11, 4 என்ற செட் கணக்கில் பிரான்சின் தைபால்ட் போரட்டை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று லக்னோ அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற பஞ்சாப் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. உக்ரைனின் வடகிழக்கு பகுதிகளில் ரஷ்யா ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் 9 பேர் காயமடைந்துள்ளதாகவும் உக்ரைன் கூறியுள்ளது. ரஷ்ய கட்டுப்பாட்டில் உள்ள உக்ரைன் பகுதியில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்ததற்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவும் அமெரிக்காவும் உலக நலனுக்காக இணைந்து செயல்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ரயில்வே துறையில் 160,000 பணியாளர்களை தேர்வு செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ரயில்வே

0: அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பொருளாதாரம் மற்றும் ஏற்றுமதியில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சீனாவில் நிலக்கரி சுரங்க விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 90 அதிகரித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் சூரஜ் வசிஷ்ட் மற்றும் சாகர் சிங் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 7:25, 15 ரூபி. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். இனி வருவது உழவர்களுக்கான அறிவிப்புகள். நிகழ்ச்சி தொடங்குவோன்.
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகளில் ஊட்டச்சத்து மிக்க குறு தானியங்கள் சாகுபடி குறித்து தான் கேட்க போகிறோம். சத்து மிகுந்த குறு தானிய சாகுபடியை ஊக்குவித்து உற்பத்தியை பெருக்கி நுகர்வோரிடம் அதன் பயன்பாட்டினை பரவலாக்கி ஊட்டச்சத்து குறைபாடுகளை நிவர்த்தி செய்தல் வேண்டும். அதன்படி பார்த்தீங்கன்னா குதிரை வாளி ரகங்கள் MTU 1, அத்தியந்தல் 1, CO 2. காலநிலை குதிரை வாளி வெப்பம் சார்ந்த பகுதிகளில் நன்கு வளரக்கூடியது. இது மாறுபட்ட தட்ப வெப்ப நிலைகளையும் தாங்கி வளரக்கூடியது. மண் பார்த்தீங்கன்னா மணல் கலந்த களிமண் நிலங்களில் நன்கு வளரக்கூடியது.

நிலம் தயாரித்தல் 2 முறை உழுது சமப்படுத்த வேண்டும். விதையளவு 3 முதல் 4 கிலோ ஏக்கருக்கு. விதைப்பு பருவமழை துவங்கிய உடன் ஜூலை மாதத்தின் முதல் 15 நாட்களுக்குள் விதைக்க வேண்டும். விதைகளை தூவுதல் முறையில் அல்லது பார் முறையில் 3 முதல் 4 சென்டிமீட்டர் ஆழத்தில் விதைக்கலாம். இடைவெளி வரிசைக்கு வரிசை 25 சென்டிமீட்டர். எரு மற்றும் உர மேலாண்மை. நிலம் தயார் செய்யும் பொழுது 1 ஏக்கருக்கு 2 முதல் 4 டன் தொழு உரம் இட்டு உழ வேண்டும். தழை மற்றும் சாம்பல் சத்தினை 16:12:20 கிலோ ஏக்கர் என்ற விகிதத்தில் அடி உயரமாக இட வேண்டும். நீர் மேலாண்மை. பொதுவாக குதிரைவாளி பயிருக்கு நீர்ப்பாசனம் தேவையில்லை. வறண்ட சூழ்நிலை நிலவும் பொழுது மட்டும் கதிர் வரும் தருணத்தில் பாசனம் செய்யலாம். மழை பொழியும் காலங்களில் நீர் தேங்காமல் வடித்துவிட வேண்டும். களை மேலாண்மை. விதைத்த 25 முதல் 30 நாட்கள் வரை களை இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக சாமை. ரகங்கள் அந்தியந்தல் 1. விதையளவு வரிசை நடவுக்கு 4 கிலோ ஏக்கருக்கு. விதைப்பான் மூலம் விதைப்பதற்கு 5 கிலோ ஏக்கருக்கு. விதை நேர்த்தி 1 கிலோ விதைக்கு 2 கிராம் திறம் அல்லது கார்பன்டிசம் கொண்டு விதை நேர்த்தி செய்யவும். நிலம் தயாரித்தல். நிலத்தினை சிறிய இரும்பு கலப்பை அல்லது நாட்டு கலப்பை கொண்டு 2 முதல் 3 முறை நன்றாக உழ வேண்டும். உரமிடுதல் அடியுரம் தொழு உரம் 5 டன் ஏக்கருக்கு. தழைசத்து 18 கிலோ ஏக்கருக்கு. மணிசத்து 9 கிலோ ஏக்கருக்கு. இடைவெளி வரிசை நடவு 25 × 10 சென்டிமீட்டர். நேரடி விதைப்பு செடிக்கு செடி 10 சென்டிமீட்டர். களையிடுத்தல் விதைத்த 15வது நாளிலும் 40வது நாளிலும் 2 முறை களையெடுக்க வேண்டும். பயிர் களைத்தல் விதைத்த 20வது நாளில் நெருக்கமாக வளர்ந்த செடிகளை களைத்தல் வேண்டும். நேயர்கள், இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகளில் ஊட்டச்சத்து மிக்க குறுதானியங்கள் சாகுபடி குறித்து கேட்டீர்கள். நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் சென்னை அஞ்சல் தொடரும்.

0: இன்றைய நிகழ்ச்சியில் வாழையில் உர மேலாண்மை, உரை, மெலிசை, தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வாழையில் உர மேலாண்மை உரையினை வழங்குகிறார் அம்பாசமுத்திரம் நெல் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் வி. ஜெய்கணேஷ் அவர்கள்.
1: வாழை விவசாயிகளுக்கு அன்பு வணக்கங்கள். வாழைக்கு எப்படி உரம் போட்டுட்ருக்கீங்கிறது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா, முதல் அடி உரம் இடுவீங்க, அப்புறம் 45 நாள், அப்புறம் 90 நாள், அப்புறம் 135 நாள், 180 நாள். இது எல்லா நாள்லையும் நைட்ரஜனும் பொட்டாசும் இடலாம். ஆனால் வாழையில் வேர் முழுவதும் சம்பந்தப்பட்ட வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது அடி உரமாகிய பாஸ்பரஸ். யூரியா, சூப்பர் பாஸ்பேட், மியூரேட் ஆஃப் பொட்டாஸ். ஒரு மரத்துக்கு அந்த மண்ணின் தன்மையை பொறுத்து, மண்ணின் அமிலக்காரத்தன்மை, மண்ணில் இருக்கக்கூடிய யூரியா, பாஸ்பரஸ், பொட்டாஸுடைய தன்மையை பொறுத்து அது மாறுபடும். ஆனால் ஒரு மரத்துக்கு 200 கிராம் யூரியா, 100 கிராம் பாஸ்பரஸ், 300 கிராம் பொட்டாஷ் என்ற அளவில் சொல்லுவாங்க, பிரித்து இட சொல்லுவாங்க. பொதுவான சத்து சம்மந்தப்பட்டது எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க. போரான்கிறது நுனிக்கர்கள் நோயை வருவதை தவிர்க்கும். ரெண்டாவது போரான் என்ன செய்யணும்னா, பழங்களோ அல்லது குறும்பு விழுதல்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி விழுதலை தடுக்கும். வாழையில் மெக்னீஷியம், ஜிங்கு, போரான், இரும்பு, காப்பர், இது எல்லாத்தையும் கலந்து பனானா சக்தின்னு சொல்லுவாங்க. வாழை சம்பந்தப்பட்ட தோட்டக்கலை விவசாயிகளுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு நுண்ணூட்டச்சத்து கலவை தான் வாழை சக்தின்னு சொல்லக்கூடியது. இது எங்கே கிடைக்கும்னா, தேசிய ஆராய்ச்சி நிலையம் திருச்சிராப்பள்ளியிலும் கிடைக்கிது, மற்றும் கேவிகேன்னு சொல்லக்கூடிய வேளாண் பயிற்சி நிலையங்கள்னு சொல்லுவாங்க, கிருஷி விகேன் கேந்திரான்னு சொல்லக்கூடிய மத்திய வேளாண் அலுவலகங்களையும் கிடைக்கிது. இந்த பானா சக்தி எப்படி பயன்படுத்தணும்னா, 2 கிலோ பாக்கெட் பானா சக்தி பவுடரை ஒரு பிளாஸ்டிக்கில், எப்பயுமே பூச்சிக்கொல்லியோ களைக்கொல்லியோ பூசணக்கொல்லியோ எந்த ஒரு வேதியியல் சம்மந்தப்பட்ட பொருளாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும், பிளாஸ்டிக் வாளியை பயன்படுத்துவது நல்லதுங்க. இரும்பு வாளிகளை தயவு செய்து பயன்படுத்துவதை தவிருங்கள். 20 லிட்டர் தண்ணீர் கூடிய பிளாஸ்டிக் பக்கெட் எடுத்துக்கிறோம், அதில் வாழை சக்தின்னு சொல்லக்கூடிய 300 சத்து கலவையை கரைக்கிறீங்க. 5 எலுமிச்சம்பழ சாத்தை புளிஞ்சு வைக்கிறீங்க, நன்றாக ஊற வைக்க வேண்டும். அப்படியே 2 நாள் அப்படியே விட்டுருங்க. 3ஆம் நாள் பார்த்தீங்கன்னா, அந்த தெளிஞ்ச நீரை மட்டும் தனியாக எடுத்து வைக்கணும். அடியில் தங்கிருக்கூடிய கசது மாதிரி இருக்குங்களே, அதை வளர்ச்சி குன்றி ஏதாவது வாழை இருக்குன்னு வச்சுங்களேன், அதுக்கு அந்த இதை விட்டுருங்க, அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ இந்த 20 லிட்டர் தண்ணீரை சொல்யூஷன் சொல்லக்கூடிய திரவம் மாதிரி இருக்குல்ல, இந்த வாழை சக்தியுடைய இதப்பட்ட திரவம், இந்த திரவத்தை 80 லிட்டர் தண்ணீருடன் கலந்து வாழைக்கு தெளிக்கும் பொழுது வாழையில் சம்மந்தப்பட்ட அனைத்து நுண்ணூட்டச்சத்து குறைபாடுகளும் நிவர்த்தி ஆகும். எனவே இந்த வாழை சக்தி என்ற நுண்ணூட்டச்சத்து கலவையை தயவு செய்து பயன்படுத்தாமல் இருக்காதீர்கள். இதை பயன்படுத்தும் பொழுது வாழையுடைய பூ மற்றும் மகசூல் அனைத்தும் அதிகரிக்கிறது, அறிவியல் பூர்வமாகவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது.

இது மிகச்சிறந்த நுண்ணூட்டச்சத்து கலவை. அடுத்து சொல்றது அர்கா பனானா ஸ்பெஷல் சொல்லுவாங்க. இது எங்க கிடைக்குதுன்னா இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் பெங்களூர்ல கிடைக்கும். இது எப்படி வாங்கலாம்? ஒன்று இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தை நம்ம தொடர்பு பண்ணி வாங்கலாம், அல்லது மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கிருஷி விகேன் கேந்திரா என்று சொல்லக்கூடிய வேளாண் பயிற்சி நிலையங்களை நீங்கள் தொடர்பு கொண்டால் அவர்கள் தகுந்த வழிகாட்டுவார்கள். அர்கா பனானா ஸ்பெஷல் இதுலேயும் துத்தநாகம் இருக்கு, போரான் இருக்கு, இரும்பு இருக்கு, மெக்னீசியம், காப்பர், இந்த மாதிரியான நுண்ணூட்டச்சத்துக்குடைய கலவையாக காணப்படுது. இது நீரில் எளிதில் கரையக்கூடியது. இதை தெளிப்பதன் மூலம் வாழையுடைய பூ மற்றும் காய் எல்லாமே பெருசாகும். இந்த அர்கா பனானா ஸ்பெஷலுங்கிற இந்த நுண்ணூட்டச்சத்து கலவையை 1 லிட்டர் தண்ணீருக்கு 3 முதல் 5 கிராம் வரைக்கும் கூட 5வது மாதம் 6வது மாதம் 7வது மாதம் தெளிக்கலாம். எவ்வளோ கான்சன்ட்ரேஷன், 10 லிட்டர் தண்ணி 20 கிராமுக்கு மேலே கூட போக வேண்டாங்க, 50 கிராம் வரைக்கும் கூட விவசாயிகள் தெளிக்கிறாங்க. 20 கிராம் முதல் 50 கிராம் வரைக்கும் இருக்கக்கூடிய அர்கா பனானா ஸ்பெஷல் என்ற சொல்லக்கூடிய நுண்ணூட்டச்சத்து கலவையை நம்ம தெளிப்பதன் மூலம் நுண்ணூட்டச்சத்து குறைபாடுகளை தவிர்க்கலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பொட்டாஷ் அதிகமாக, அதாவது 300 கிராம் ஒரு மரத்துக்கு அப்ளை பண்ணுறப்ப நூற்புழுக்களை கட்டுப்படுத்தும். வாழையில் பூச்சி, நோய், நூற்புழு தாக்குதல் மற்றும் வறண்ட நிலை தாக்குதல், வறண்ட நிலை வறட்சி காலங்களை தாங்க, இது அத்தனைக்குமே பொட்டாஷ் உரம். இந்த செடிக்குன்னு சொல்ல எல்லா செடிகளுக்கும் பொட்டாஷ் அதிகமாக இடுதல் வேண்டும். அதிகமாக இடணுங்கிற வார்த்தை என்னென்னா அரசு நிர்ணயிக்கப்பட்ட அளவில் இருக்கக்கூடிய பொட்டாஷ் உரங்களை இட வேண்டும். நைட்ரஜனை எக்காரத்தை கொண்டும் வாழைக்குன்னு சொல்லலை, எந்த உரங்களுக்கு அதிகமாக போட்டாலும் பூச்சி நோய் தாக்குதல் அதிகமாக வரத்தான் செய்யும். ஒவ்வொரு முறையும் நெல் விவசாயிக்கு சொல்லுவாங்க 1.5 மூட்டை யூரியாவுக்கு மேலே 1 தடவை போடாதீங்க, 1.5 மூட்டை யூரியா போட்டிங்கன்னா கூட வெவ்வேறு நிலையில் மிக முக்கியமான காலங்களில் போடுங்க, ஆனால் 1 தடவை போடுறப்ப 1.5 மூட்டை யூரியா போடாதீங்க, 22.5 கிலோன்னா அதுக்கு மேலே போகாதீங்கன்னு சொல்லுவோம். அதே மாதிரியே வாழைக்கு இதே நிலைமை தான். இந்த நுண்ணூற்றுச்சத்து கலவையை விவசாயிகள் யாருமே பக்கத்தில் இருக்கக்கூடிய வேளாண் அலுவலரோ தோட்டக்கலை அலுவலரோ தோட்டக்கலை இணை இயக்குனர் துணை இயக்குனர் இவருடைய அறிவுரை இல்லாமல் கடையில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வாங்காமல் அங்கீகரிக்கப்பட்ட இவர்கள் சொல்லக்கூடிய அறிவுரையைப்படி பயன்படுத்தி பயன்பெறுங்கள். ஒரு சில நுண்ணூட்டச்சத்து குறைபாடுகளை பற்றி மட்டும் பார்ப்போம். நைட்ரஜன் சத்து குறைபாடு, தலைச்சத்து குறைபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதிர்ந்த இலையில் இலை மஞ்சளாகும். அதை விட மிக முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த ரோசிட்டின்னு சொல்லுவாங்க, பூங்கொத்து கொடுப்பாங்க தெரியுங்களா, அது மாதிரி வாழையுடைய கொலைகள் எல்லாமே குளத்தல்ற அந்த இது இருக்கு பார்த்தீங்களா, அந்த பகுதி அது எல்லாமே வி ஷேப்பில் தொடர்ந்து இருக்குங்க. இந்த மாதிரி வாழையுடைய தண்டு பகுதியிலேருந்து இதாகக்கூடிய வாழை இலைகள் எல்லாமே தொடர்ந்து பூங்கொத்து மாதிரி நிற்கும், மேலே எழும்பி வளராது. இது வைரஸ் தாக்குதல் இல்லைங்க. அந்த வாழை இலையிலேருந்து வரக்கூடிய அந்த 2 தண்டு பகுதிக்கு நடுவில் உள்ள பகுதி இடைவெளி விட்டால் தானே குளத்தல்றதுக்கு வசதியாக இருக்கும், இந்த குளத்தல்வதற்கே வசதியே இல்லாமல் போயிருங்க. தெரிஞ்சுக்கோங்க, வாழை இலையில இலைகள் மஞ்சளாகுது. அது மட்டும் இல்லாமல் வாழையுடைய தண்டு பகுதியிலேருந்து வாழை மட்டை விரியுது பார்த்தீங்களா, அதுக்கு நடுவில் எந்த ஒரு இடைவெளியுமே இருக்காது, பார்ப்பதற்கு அனைத்தும் ஒன்று போல் வி ஷேப்ல வச்ச மாதிரியே இருக்கும். அப்படின்னா நடுவில் இடைவெளி இருந்தால் தானே தண்டு வளரும். இதுதான் தலைச்சத்து குறைபாடு என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். நம்மளுடைய மண்ணில் பொறுத்த வரைக்கும் தலைச்சத்து குறைபாடு இருப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்தது மணிச்சத்து குறைபாடுனா என்ன? பாஸ்பரஸ், அடி உரமா பாஸ்பரஸ் போடணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா. பாஸ்பரஸ் எப்பயுமே வேருக்கு நல்லது. வேர்கள் நன்றாக வளர்ச்சி அடைவதற்கு கண்டிப்பாக சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்டோ, டையமோனியம் பாஸ்பேட்டோ, டையமோனியம்னாலே அதுலேயும் நைட்ரஜன் சத்து இருக்குங்க உங்களுக்கு தெரியும். இதில் ஏதாவது உரங்களை நம்ம போடணுங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆனால் மணிச்சத்து குறைபாடு என்ன ஆகும்? வேர்களுடைய வளர்ச்சி குறையும். வாழை இலை காற்றுல எப்படியும் கிழிஞ்சிருதுங்க. அதிகமான மணிச்சத்து குறைபாட்டினால தான் இலைகளுக்கு நடுவில் நிறைய விரிசலாகி இலை ஃபுல்லாக கிழிந்து காணப்படும். இதை கவனத்தில் கொள்ளுங்க, இது மணிச்சத்து. அடுத்து பொட்டாசியம் சத்து குறைபாடு. பொட்டாசிய சத்து குறைபாடு எப்போ வரும்னா மேல் பகுதியில் உள்ள இலைகள் மஞ்சளாகாது, முதிர்ந்த இலைகள் அனைத்தும் மஞ்சளாகும். மஞ்சளாகி கடைசி வரைக்கும் வாழையில் இருக்கக்கூடிய வாட நோய் மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்காது. என்ன ஆகும்னா இந்த மஞ்சள் இலைகள் எல்லாமே பழுப்பு நிறமாகி பழுப்பு கடைசியில் கருகியது போன்று காட்சி அளிக்கும். இந்த கருகியது போன்று காட்சி அளித்து தொங்கும். அதில் பூசண தாக்குதல் அதிகமாக உண்டாகும். அந்த பூசண தாக்குதலால மரம் ஒருவேளை இறப்பு நிலையை அடைவதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு. இதைத்தான் விவசாயிகள் எதோடு ஒப்பிட்டுக் கொள்வார்கள் என்றால் மட்டை காய்ச்சல் நோய் சிக்கோட்டக நோய் போல இருக்குன்னு சொல்லுவாங்க. மட்டை காய்ச்சல் நோய் ஒரு பூசண நோய், இது சாம்பல் சத்து குறைபாடு. மட்டை காய்ச்சலில் சின்னோண்டு புள்ளி உருவாகி கடைசியில் எல்லா புள்ளிகளும் ஒன்றிணைந்து தான் மட்டை காய்ச்சலாக நோயாக இருக்கும். இந்த புள்ளி உருவாகாது, ஃபுல்லாகவே முதல்ல மஞ்சளாகுது, அப்புறம் பழுப்பாகுது, அப்புறம் ஃபுல்லாகவே கருகிது. சாம்பல் சத்தையும் சிக்கோட்டக்காய் இலைப்புள்ளி நோயும் தயவு செய்து குழப்பிக்கொள்ள வேண்டாம். அடுத்தது மற்ற சத்தை பற்றி சொல்கிறாங்க. மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா கால்சியம் சத்துங்க.

0: இந்த கால்சியம் சத்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னா, இலைகள்லாம் சிறுத்துரும், செடி தளர்ந்து வளராது. ஒவ்வொரு இலையும் சின்ன சின்ன இலையாக இருக்கும். இது பார்க்கறதற்கு முடிக்கொத்து நோய் போன்று காட்சி அளிக்கும். முடிக்கொத்து நோயினுடைய தாக்குதலை எளிதில் கண்டுவிடலாம். ஏனென்றால் இலைகள் வளர்ச்சி மட்டும் கிடையாது, செடி முழுவதுமாக தடைப்பட்டு காணப்படும். ஆனால் இலை ஃபுல்லாக ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது, செடியை ரொம்ப உயர்வாக வளரமாட்டேங்குதுன்னா அது கால்சியம் சத்து குறைபாடு, மறந்துடாதீங்க. நம்மளுக்கு தெரியாது இல்லை, கொலை தள்ளுறதுக்கு முன்னாடி 12 முதல் 15 சொல்கிறாங்க இலைகள் இருக்கணும்னு. கொலை தள்ளினதுக்கு அப்புறம் 10 வாழை இலை நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக அது நல்லா பெரிய பழமாக நல்ல சாகுபடியோடு நம்மளுக்கு கிடைக்கும். இதுதாங்க அறிவியல் பூர்வமாக சொல்லக்கூடியது. அதாவது கொலை தள்ளுறதுக்கு முன்னாடி 12 முதல் 15 இலைகள் இருக்கணும், கொலை தள்ளினதுக்கு அப்புறம் குறைந்தது 10 இலைகளாக இருக்க வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள். இது அத்தனைக்குமே பனனா சக்திங்களோ இல்லை அர்க்கா பனனா ஸ்பெஷல்னு சொல்லணும் பார்த்தீங்களா, இந்த இதை வாங்கி நம்ம போட்டாலே போதும், இந்த கால்சியம் சத்து குறைஞ்சிரும். அடுத்து கந்தகச்சத்து குறைபாடு, சல்ஃபர்னு சொல்லுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா, வாழையுடைய இலக்கலர் பச்சையாக இருக்கும், ஆனால் எங்கர் இலைன்னு சொல்லக்கூடிய இளமையான இலைகள் எல்லாமே பச்சையும் வெள்ளையும் கலந்த மாதிரி வரும், பின்னாடி அது நல்ல இதாயிரும். வாழையுடைய முதல் இலைக்கு என்ன பேர்னா சிகார் இலைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த இலை வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும், வாழை இலத்துடைய பச்சையாக மாறிடும். ஆனால் கடைசி வரைக்கும் கந்தகச்சத்து குறைபாட்டினால் இருக்கக்கூடிய வாழையுடைய இலைகள் வந்து அந்த பச்சையும் வெள்ளையும் கலந்த மாதிரி, கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள், குறைந்த பச்சையாக இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அது கந்தகச்சத்து குறைபாடு என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்து மெக்னீசியம் சத்து குறைபாடு, மெக்னீசியம் சத்து குறைபாடுலையும் பாஸ்பரஸ் சத்துக்கு சொன்ன மாதிரி அதிகமாக இலை கிளியும், இலையுடைய கீழ்ப்பகுதியிலேருந்து மஞ்சளாகும். அது எப்படி இருக்குன்னா கோடு கோடாக நிற்கும், நடுநரம்பு தவிர மற்ற பகுதிகள் எல்லாமே இந்த மாதிரி மாற்றம் அடையும். சாம்பல் சத்து இலையில கீழ்ப்பகுதியிலேருந்து முழுமையாக மஞ்சள் நிற மாற்றம் அடையும். இது அப்படி இல்லை, வாழை இலையில நடுநரம்பு பெரிய நரம்பாக இருக்கும், அப்புறமா ஒவ்வொரு நரம்பு சின்ன சின்ன நரம்பு இருக்கும். இந்த நரம்புகளுக்கு இணையாக மஞ்சள் நிற கோடுகளும் வாழை இலையில முழுவதுமாக கிழிந்து காணப்படுவதும் மெக்னீசிய சத்து குறைபாடு. இதெல்லாம் தனியாலாம் நம்ம கண்ட்ரோல் பண்றது கஷ்டம். ஒரு மரத்துக்குன்னா 200 கிராம் மெக்னீசியம் சல்ஃபேட் கீழே விடணும் அப்படின்னு நம்ம பார்ப்பதை விட ஒரு 300% கலவையாக இந்திய அரசு ஆராய்ச்சி நிலையங்கிருந்து பெறப்பட்ட உரங்களை நாம் பயன்படுத்துவதன் மூலம் இந்த 300% குறைபாடை நாம் தவிர்க்கலாம். அடுத்தங்க மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா போரான் சத்து. இந்த போரானுடைய சத்து குறைபாடு எப்படி இருக்கும்னா, மேல் பகுதியில் இருக்கக்கூடிய நடுநரம்பு பகுதி நல்லா வளர்ந்துருக்கும், ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய வாழையுடைய இலப்பரப்பளவு குறைந்து காணப்படும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். போரான்ங்கிறது தென்னைக்கு எலுமிச்சிக்கு போடுற மாதிரி இதுலேயும் கலந்துருக்கும், இந்த பானா சக்தியிலேயோ இல்லை பானா ஸ்பெஷல்னு சொல்லக்கூடிய இதுலேயோ. அடுத்து தாமிரச்சத்து குறைபாடு, தாமிரச்சத்து குறைபாடு பொறுத்த வரைக்கும் இலைகள் முழுவதும் வாடியது போன்று காட்சி அளிக்கும். அதாவது வாழை முதல்ல எமர்ஜி ஆகிறப்ப இப்படி இருக்கும், அப்புறமா இப்படி எப்பையும் போல அப்படி சாஞ்ச மாதிரி நிற்கும். ஆனால் எப்பயுமே வாழையில தோன்ற ஆரம்பிக்கிற பட்சத்திலேயே வாடியது போன்று காட்சி அளித்தால் அது தாமிரச்சத்து குறைபாடு, சரிங்களா. அடுத்து இரும்பு சத்து குறைபாடு, பொதுவாக இந்த உவர் நிலம் அதிகமாக உப்புத்தன்மை உடைய நிலங்களில் தான் இரும்பு சத்து குறைபாடு அதிகமாக காணப்படும். ஒவ்வொன்றுக்கும் மெக்னீசியம் சல்ஃபேட், மெக்னீசிய சத்து குறைபாடுக்கு இரும்பு சத்துக்கு ஃபெரஸ் சல்ஃபேட் அப்படிங்கிறத விட நம்ம பனனா சக்தி அல்லது அர்க்கா பனனா ஸ்பெஷல் என்ற 300% கலவையை பயன்படுத்துவதன் மூலம் நாம் இந்த 300% குறைபாடுகளை தவிர்க்கலாம். பனானா சக்தியாக இருக்கட்டும் அல்லது அர்க்கா பனானா ஸ்பெஷலாக இருக்கட்டும், இது ரெண்டு 300% கலவைகளுக்கும் எந்த விஷத்தன்மையும் கிடையாது. இப்பொழுது கடைசியாக கூறுவது என்னவென்றால், வாழைக்கு அடிவுரத்திலிருந்து மேலுரம் வரை உங்களுடைய மண் பரிசோதனையை செய்துவிட்டு ஒரு மரத்திற்கு இவ்வளவுன்னு என்று தீர்மானிப்பார்கள். 200 கிராம் யூரியா, 60-100 கிராம் வரைக்கும் பாஸ்பரஸ் போவாங்க, 300 கிராம் வரைக்கும் பொட்டாஷ் போவாங்க, பிரித்து போட சொல்லுவாங்க. அதை வேளாண் அலுவலர்கள், தோட்ட அலுவலர்கள் மற்றும் இணை இயக்குனர், துணை இயக்குனர், வேளாண் தோட்டக்கலை அலுவலர்களை கேட்காமல் நாம் உரக்கடைகளை சார்ந்து வாழ்வதை தவிர்த்துவிட்டு முழுவதுமாக இவர்களுடைய அறிவுரைகளை கேட்டே முழுமையாக பயன்பெறுமாறும் கேட்டுக்கொள்கிறேன். அர்க்கா பனனா ஸ்பெஷல் மற்றும் பனனா சக்தி இந்திய அரசினால் நிர்ணயிக்கப்பட்ட ஆராய்ச்சி நிலையங்களிலிருந்து வெளியிடக்கூடிய ஒரு அரசு சம்பந்தப்பட்ட ஒரு அறிவுரையாகும். இதை ரெண்டுமே நீங்கள் உங்களுடைய மாவட்ட கிருஷி விகேன் கேந்திரா என்ற அலுவலகங்களில் போய் பெற்றுக்கொள்ளலாம். விலையின் அளவு மாறுதலுக்கு உட்பட்டது, ஆனால் இந்த பவுடர் போன்ற பாக்கெட்டுகளோ இல்லை திரவப் பொருட்களோ பக்கத்தில் உள்ள மாவட்ட அலுவலகங்களை இது பண்ணுறப்போ அவங்க உங்களுக்கு சரியான வழிகாட்டியாகவும் தொலைபேசி எண்ணையும் கொடுத்து அவங்க இருந்து வர செய்வாங்க, உங்களுக்கு இதாகும். அதனால் எக்காரத்தை கொண்டு 300% உரம் போடுறப்போ மட்டும் அதிகமாக போடாமல் அறிவிக்கப்பட்ட அறிவுரைகளை பயன்படுத்துமாறு வாழை விவசாயிகளை கேட்டுக்கொள்கிறேன்.
1: இதுவரை வாழையில் உரமேலா.

மேலாண்மை குறித்த உரையினை கேட்டீர்கள். வழங்கியவர் அம்பா சமுத்திரம் நெல் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் வி. ஜெய்கணேஷ் அவர்கள். தொடர்வது மெல்லிசை.

0: தொடர்வது வேளாண் செய்திகள்.
1: நம்ம இன்னைக்கு முதலாவதா தெரிஞ்சுக்க போற செய்தி என்னன்னா, போன்சாய் மரம் வளர்ப்ப பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். அது என்ன போன்சாய் மரம் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. வாங்க இன்னைக்கு அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். மரங்கள்

வந்து இயற்கையோட வரங்கள்னா சொல்லணும். பெரிய அளவில் வளரும் மரங்களை வீட்டுக்குள்ள சிறிதாக வளர்த்து அதனுடைய அழகை ரசிக்க உருவான ஒரு கலை தான் இந்த போன்சாய். சீனாவில் பென்சிங் என்ற பெயரில் சுமாராக 2000 ஆண்டுகளுக்கு முன் தோன்றி பின்னர் ஜப்பானுக்கு இந்த கலை பரவியதான். ஆதிகாலத்தில் மருத்துவ மூலிகைகளை பாதுகாக்கவும் அழகுக்காகவும் சிறிய தட்டுகளில் வளர்க்கப்பட்டுதான் பிரபலமடைந்தது இந்த போன்சாய் செடி வளர்ப்பு. சரி, நான் போன்சாய் போன்சாய்ன்னு சொல்கிறேன், அதனோட அர்த்தம் என்னன்னு தெரியுமா? சீன மொழிகளில் போன் என்றால் தொட்டி அல்லது தட்டுன்னு சொல்லுவாங்க. அதேமாரி சாய் என்றால் மரம் அல்லது செடி என்று அர்த்தமா. இதுதான் கால வாக்கில் உலகம் முழுவதும் போன்சாய் என்ற பெயரில் பரவிட்டான். சரி, இப்போ பேரோட அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம தமிழகத்துக்கு ஏற்ற போன்சாய் மரங்கள் என்னென்ன இருக்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக போன்சாய் மரங்களுக்கு சிறிய இலையும் வடிவமைக்க எளிதான தண்டு பாகம் உடைய மரங்கள் தான் தேவைப்படுமா. நம்முடைய தட்ப வெப்பநிலைக்கு ஏற்ப ஆல், அரசு, வாகை, வேம்பு, புங்கம், புளி, கொன்றை, நாவல், சப்போட்டா மரங்களும் ஜப்பானிய மேபிள், போனிடெயில் பாம் போன்ற வெளிநாட்டு ரகங்களும் வளர்க்க ஏற்றதான். இந்த போன்சாய் வளர்ப்பு முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன்சாய் வளர்ப்பில் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான தொழில்நுட்பம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கத்திரித்தல் மற்றும் வடிவமைத்தல் தான் இதனுடைய முக்கியமான தொழில்நுட்பமாக. பெரிய மரத்தை சிறிய தொட்டியில் சிறிய தோற்றத்தில் வளர்ப்பது என்பது ஒரு சாதாரணமான விஷயமாங்க. இதுக்கு வந்து நிறைய பொறுமையும் அடிப்படையான அறிவும் பராமரிப்பும் தெரிந்தால் மட்டும்தான் இதை வளர்க்க முடியுமா. இப்போ இதுக்கான வளர்ப்பு முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிறிய தொட்டியில் முதல்ல வந்து ஒரு செங்கல் துண்டு, அது கூட மக்கிய சாணத்தை உரமிடணும். அதில் வந்து வேர்கள் கத்தரிக்கப்பட்டு அதனுடைய வளர்ச்சியை மட்டுப்படுத்திய சிறிய தாவரங்கள் நட்டு அதனை பராமரிக்கணும். தேவைக்கு ஏற்ப தான் இதுக்கு வந்து நீர் விடணும். நீரை வந்து எக்காரணம் கொண்டும் அதில் தேங்க விடாமல் பார்த்துக்கணும். இது பெரிதாக வளராமல் அடிக்கடி நம்ம அதை வந்து கத்தரித்தும் வேர்களை அப்புறப்படுத்தியும் பராமரிக்கணும். இது வீடுகளில் வந்து உட்புற அலங்காரத்திற்காக பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். 100 முதல் 200 வயதான மரங்களையே செடிகளையோ இதில் வளர்க்கலாம். வயது கூட கூட இதனுடைய மதிப்பானது உயர்ந்து கொண்டே போகுமா. சரி, இவ்வளோ நேரம் இந்த போன்சாய் மரங்கள் வளர்க்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இதனுடைய நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீடுகளில் இயற்கை வனம் போன்ற அமைப்பை உருவாக்குமா, நேர்மறை ஆற்றலை உருவாக்குதான். அதே மாதிரி இன்டோர் டெக்கரேஷனுக்கு இது ரொம்பவும் ஏற்றதான். தெரிஞ்சுக்க போற செய்தி என்னன்னா, ரோஜா செடி பூத்து குலுங்க என்ன செய்யணும், அதை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். நம்ம எல்லாருக்குமே ரோஜானாலே ரொம்ப பிடிக்கும். இப்போ நிறைய வீடுகளில் பார்த்துருக்கோம், நிறைய பேர் தொட்டியில் கலர் கலரான ரோஜா பூவெல்லாம் வளர்த்துட்டு தான் வராங்க. நம்மளும் வாங்கி வளர்ப்போம். சில நேரம் அது சில வீட்டில் நல்லா பூக்கும், சில இடங்களில் அதோட பூக்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அந்த ரோஸ் செடியில் நம்ம வேறு ஏதாவது உரம் போட்டோ எப்படியாவது பூ பூத்துறாதா அப்படின்னு நம்ம ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்து தான் அதை வளர்த்துட்ருப்போம். அவங்களுக்கான செய்தி தான் இன்றைக்கி, பூக்களின் ராஜா வந்து ரோஜா. இந்த செடியை வந்து வீடுகளில் தொட்டிகளையும் வைக்கலாம், இல்லைனா சிறிய தோட்டங்களை நம்ம மண்பகுதிகளை கூட வச்சு வளர்க்கலாம். சரியான வடிகால் வசதியும் ஊட்டச்சத்தும் இருந்தால்தான் இது நல்லா வளரும். இந்த ரெண்டும் சரியாக செடிக்கு கிடைக்கலனா இலைகள் வந்து பழுத்து மஞ்சள் நிறமாக மாறி பூ பூப்பது கூட குறைஞ்சிருமா. இதனுடைய நறுமணமும் பூக்களின் அழகும் நம்முடைய மனத்தை வந்து எப்பொழுதுமே ரம்யமாக வச்சுருக்கோம். ரோஜாவில் வந்து நிறைய வகைகள் இருக்குது. நம்ம நாட்டு ரகங்கள், அதேமாதிரி ஹைப்ரிட்ஸு, எல்லா வகைகளுமே இருக்குது. மஞ்சள், ஆரஞ்சு, ரெட் ரோஸு, லைட் ரோஸு, ஒயிட் ரோஸுன்னு நிறைய கலர் இருக்குது. சரி, இப்போ ரோஜா செடி பூத்து குலுங்கணும், அதுக்கு என்ன செய்யலாம்னா, இயற்கையான முறையில் எளிதாக செய்யக்கூடிய வழிமுறைகள் தான். அதாவது நன்கு பழுத்த நாட்டு வாழைப்பழத்தை அதனுடன் 2 தேக்கரண்டி மரசாம்பல், இதுக்கு தேவையான அளவு புளித்த மோர், கொஞ்சம் போல நாட்டு சர்க்கரை, இதையெல்லாம் சேர்த்து 1 லிட்டர் தண்ணீரில் கலக்கணும். இதை அப்படியே 24 நேரம் வச்சிருந்து காலை அல்லது மாலை நேரத்தில் செடிகளின் தூரில் வந்து நல்ல நனையும்படி அதை அப்படியே ஊற்றிடணும். இந்த உரக்கரைசல் இலைகளின் மீது தெளிக்கக்கூடாது, கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. செடியோட தூரில் தான் தெளிக்கணும். இவை ரோஜா செடிகளின் வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்து கரைசலாம். மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா ரோஜா செடிகளின் வேர்ப்பாகத்தில் தண்ணீர் தேங்காமல் பார்த்துக்கணும். செடிகளின் வளர்ச்சி குன்றிய நிலையில் இருந்தால் 19:19:19 உரத்தை நீரில் கரைத்து தெளிக்கலாம். ரோஜா செடிகள் ஓரளவு தான் சூரிய ஒளியில் இருந்தால் போதுமானது, அப்போதான் நல்ல பூக்கும். நிழலிலும் இருக்கக்கூடாது. பூச்சிகளை கட்டுப்படுத்த வேப்ப எண்ணெய் மருந்தை தெளிக்கலாம். இது மாதிரியாக

செஞ்சு வந்தாலே போதும், பூ பூத்து குலுங்க ஆரம்பிச்சிரும். பூக்காத செடிகள் கூட பூக்க வைக்குது இந்த எளிய குறிப்பு. அதனால நீங்களும் இதை ஃபாலோ பண்ணி உங்க ரோஜா செடியை நல்லா பூக்க வைங்க. அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போற செய்தி என்னன்னா, அழிந்து வரும் அழுங்கு, அதாவது எறும்பு தின்னியை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். காட்டின் காவலாளிகள் அல்லது இயற்கையின் பூச்சிக்கொல்லின்னா இதை சொல்லுவாங்களாம். இவை வந்து பாலூட்டி இனமா, பார்ப்பதற்கு பூனை அளவில் இருக்குமா. இந்த அரிய விலங்கு ஆபத்தை உணர்ந்தால் எதிரிகளிடமிருந்து தப்பிக்க தன்னை ஒரு இரும்பு கூண்டு போல சுருண்டு கொள்ளும் இயல்புடையதான் இந்த எறும்பு தின்னி. உலகில் இதுவரை 8 வகையான அழுங்குகள் உள்ளனவா. ஆசியாவில் மட்டும் 4 இனங்கள் இருக்கிறதாம். அவைகளில் இந்தியாவில் காணப்படுவது இந்திய அழுங்கு என்பதாம். இவை இந்தியா, இலங்கை, நேபாளம், பூட்டான் போன்ற நாடுகளில் சமவெளி மற்றும் மலைகள் போன்ற இடங்களில் காணப்படுதாம். இவை வந்து வறண்ட புதற்காடுகள், வெப்பமண்டல காடுகளிலும் வாழ்கிறதாம். எறும்பு தின்னியின் அமைப்பு எப்படி இருக்குன்னா, இதோட தலையை தவிர அனைத்து உறுப்புகளும் கடினமான செதில்கள் போன்ற தோள்களால் மூடப்பட்டிருக்குமா. நீண்ட வால் மற்றும் உறுதியான செதில்கள் போர்த்திய வண்ணம் காணப்படுமா. ஆண் எறும்பு தின்னியை விட பெண் எறும்பு தின்னிகள் அளவில் ரொம்ப சிறியதாம். இவை வந்து 15 முதல் 20 ஆண்டுகள் வரை உயிர் வாழுமா. இவற்றின் நீண்ட நாக்கு மூலமாக எறும்புகளையும் பூச்சிகளையும் தூரத்திலிருந்தே பிடித்து உண்ணக்கூடியவையாம். இதற்கு பார்வை திறன்கிறது ரொம்பவே குறைவான், ஆனால் மோப்ப சக்திங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குமா. நீரில் நீந்தும் ஆற்றல் கொண்டவையாம். ஒரு சில வகைகள் மரம் கூட ஏறுமா. தற்போது அழிவின் விளிம்பில் உள்ளதாக இயற்கை ஆர்வலர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இவை மட்டும் இல்லை என்றால் கரையான்களின் எண்ணிக்கை கட்டுப்பாடு இன்றி பெருகி காடுகளில் அழிவை கூட ஏற்படுத்துமா. அவற்றை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரே உயிரினமாக உள்ளது இந்த எறும்பு தின்னி என்ற அழுங்குகளாம். இந்த எறும்பு தின்னியை பாதுகாக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருடைய கடமையும் கூட.

0: படைப்பு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.
1: நேரம் இரவு 7:58, 30 நொடி. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை.
2: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
2: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
4: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
3: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள்

0: நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
2: நேரம் 8:15. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்களை இணைந்துள்ளீர்கள். நேயர்கள், இனி கேட்கலாம் திரை இசை. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மனதை குதூகலம் அடை செய்யும் திரை இசை பாடல்களை கேட்கலாம். முதல் பாடலாக வருவது வாலி கற்பனை நடையில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் ஹாரிஸ் ராகவேந்திரா, டிம்மி ஆகியோர் இணைந்த குரலில் 2001 வெளிவந்த மின்னலை திரைப்படுத்த ஒரு பாடலை கேட்கலாம்.

திரையிசையில் வரும் பாடல் நா முத்துக்குமார் பாடல் வரிகளில் ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் திப்பு ஜெய்சி கிஃப்ட் கைலாஷ் கார் ஆகியோர் இணைந்த குரலில் 2006 ஆண்டு வெளிவந்த வெயில் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

புதுச்சேரி அரசு மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு. மத்திய அரசின் பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் PM சூர்யா கர் மஃப்ட் பிஜிலி யோஜனா மூலம் வீட்டின் மேற்கூரையில் சூரிய மின் உற்பத்தி நிலையம் அமைப்பதற்கு ₹78,000 வரை மத்திய அரசின் மானியம் பெற்ற அனைத்து பயனாளிகளுக்கும், இனி சூரிய மின் நிலையம் அமைத்து மத்திய அரசின் மானியம் பெறவுள்ள அனைத்து பயனாளிகளுக்கும் கூடுதல் மானியமாக 13,000 பயனாளிகளுக்கு ₹30,000 வரை வழங்க புதுவை அரசு அனுமதி அளித்துள்ளது. மாநில அரசின் கூடுதல் மானியம் பெறுவதற்கான விண்ணப்பத்தினை தங்களின் சோலார் வெண்டர் இடமோ அல்லது எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர் கேபிள்ஸ் அண்ட் TTC மின்துறை தலைமை அலுவலகத்திலோ பெற்று பூர்த்தி செய்து கீழ்கண்ட சுய கையெழுத்திட்ட ஆவண நகல்களுடன் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அதன்படி வங்கிக் கணக்கு புத்தகத்தின் முதல் பக்கம் அல்லது ரத்து செய்யப்பட்ட காசோலை, இரண்டாவது ஆதார் அட்டை. இத்திட்டத்தின் மூலம் புதியதாக சேர்ந்து பயன்பெற விரும்புவோர் www.pmsuryagar.org.in என்ற இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு 94-89-08-03-72 மற்றொரு தொலைபேசி எண் 94-89-08-03-73 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இந்த செய்தியை புதுச்சேரி அரசு மின்துறை கண்காணிப்பு பொறியாளர் மற்றும் துறை தலைவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பினை கேட்டீர்கள். நேரம் இரவு 8:14 3:00 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திரை இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த வரிசையில் அடுத்ததாக நா முத்துக்குமார் பாடல் வரிகளில், விஜய் யேசுதாஸ் குரலில், யுவன் சங்கர் ராஜா இசையில் 2007 வெளிவந்த தீபாவளி திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

திரை இசையில் அடுத்ததாக வரும் பாடல் சாதன சர்க்கம் குரலில் ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் நா முத்துக்குமார் பாடல் வரிகளில் 2007 ஆம் ஆண்டு வெளிவந்த கிரீடம் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திரையிசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த வரிசையில் அடுத்ததாக ஹென்றி குருவில்லா, மதுஸ்ரீ, ஏ ஆர் ரகுமான் ஆகியோர் இணைந்த குரலில் ஏ ஆர் ரகுமான் இசையில் வாலி கற்பனை நிலையில் 2008 ஆண்டு வெளிவந்த சக்கரகட்டி திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

திரை இசையில் அடுத்ததாக சபேஷ் முரளி இசையில் அரிகரன் சாதன சர்க்கம் ஆகியோர் இணைந்த குரலில் 2007 வெளிவந்த கூடல் நகர் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திரை இசை. நேரம் இரவு 8:31 நிமிடம் 40 நொடி.

0: வலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி நினைவலைகள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி என் 4 2 குறுக்கு தெரு இந்திரா நகர் கோரிமேடு புதுச்சேரி 6050006
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: நேரம் 8:38, 18 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திரையிசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த வரிசையில் அடுத்ததாக விவேகா பாடல் வரிகளில் ஹாரிஸ் ராகவேந்திரா, சாந்திர சர்க்கம் ஆகியோர் இணைந்த குரலில் வித்யாசாகர் இசையில் 2002 வெளிவந்த ரன் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

திரை இசையில் அடுத்த ஒரு பாடல் நா முத்துக்குமார் பாடல் வரிகளில் யுவன் சங்கர் ராஜா இசை மற்றும் குரலில் 2006 ஆம் ஆண்டு வெளிவந்த புதுப்பேட்டை திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

திரையிசையில் அடுத்ததாக வரும் பாடல் மால்குடி சுபா குரலில் விஜய் ஆண்டனி இசையில் புகழந்தி பாடல் வரிகளில் 2006 ஆண்டு வெளிவந்த டிஷ்யூம் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

திரை இசையில் நிறைவாக வரும் பாடல் சாதன சர்க்கம் ஹரிகரன் ராமநாதன் ஆகியோர் இணைந்த குரலில் நாம் முத்துக்குமார் பாடல் வரிகளில் கார்த்திக் ராஜா இசையில் 2001 ஆம் ஆண்டு வெளிவந்த டும் டும் டும் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இதுவரை கேட்டது திரைசை. இணைந்தர்கள் தொடர்ந்தர்கள் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை. இனி வருவது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. தற்சார்பு இந்தியாவை உருவாக்குவதில் நாட்டின் இளைஞர்கள் முக்கிய பங்காற்றுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 19வது வேலைவாய்ப்பு முகாமை இன்று துவக்கி வைத்து காணொலி காட்சி மூலம் உரையாற்றிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். நிகழ்ச்சியில் அவர் 51,000 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். மகாராஷ்டிரா மாநிலம் ஷீரடியில் உள்ள தொழிற்பேட்டையில் நிறுவப்பட்ட பீரங்கி ஷெல் உற்பத்தி ஆலையை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ், தொழில்துறை அமைச்சர் திரு உதய் சமந்த், முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் அனில் சௌகான் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் மேற்குவங்க மாநிலத்திற்கு முதல் தவணையாக 527 கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவித்துள்ளது. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா இன்று மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரியுடன் காணொலி காட்சி மூலம் ஆய்வு செய்தார். சீனாவின் ஷான்சி மாகாணத்தில் சுரங்க விபத்தில் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தமது எக்ஸ்தள பதிவில், காணாமல் போன அனைவரும் விரைவில் பாதுகாப்பாக மீட்கப்பட வேண்டுமென்றும், இந்த துயரமான நேரத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் மன வலிமையை பெற வேண்டுமென்றும் அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் போதை தடுப்பு மற்றும் இரத்த தான முகாம் இன்று நடைபெற்றது. அரசு பொது மருத்துவமனை மற்றும் காவல்துறை சார்பில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் காவல்துறை தலைவர் திரு குமார் குஷ்வா, மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ரங்கநாதன், துணை மருத்துவ அதிகாரி டாக்டர் டயானா ஷீலா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
0: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் டெல்லியிலிருந்து அஜிலாக உள்ள ஆங்கிலத்தில் செய்திகளும், தொடர்ந்து 9:15 ஸ்பாட்லைட் கேட்கலாம்.

நேரம் இரவு 9:30 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். நேயர்கள் இனி கேட்கலாம் சங்கீத வாணிலே. மனதை வருடும் திரைசை பாடல்களை சங்கீத வாணிலே நிகழ்ச்சியில் கேட்கலாம். அந்த வரிசையில் முதலாவதாக வரும் பாடல் ஹரிணி குரலில் தேவா இசையில் வைரமுத்து பாடல் வரிகளில் 1998 வெளிவந்த கண்ணெதிரே தோன்றினால் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: நேர்கள் இனி கேட்கலாம் புதுச்சேரி அரசு மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு. மத்திய அரசின் பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் PM சூரிய கர் மஃப்த் பிஜிலி யோஜனா மூலம் வீட்டின் மேற்கூரையில் சூரிய மின் உற்பத்தி நிலையம் அமைப்பதற்கு ₹78,000 வரை மத்திய அரசின் மானியம் பெற்ற அனைத்து பயனாளிகளுக்கும், இனி சூரிய மின் நிலையம் அமைத்து மத்திய அரசின் மானியம் பெறவுள்ள அனைத்து பயனாளிகளுக்கும் கூடுதல் மானியமாக முதல் 13,000 பயனாளிகளுக்கு ₹30,000 வரை வழங்க புதுச்சேரி அரசு அனுமதி அளித்துள்ளது. மாநில அரசின் கூடுதல் மானியம் பெறுவதற்கான விண்ணப்பத்தினை தங்களின் சோலார் வெண்டர் இடமோ அல்லது எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர் கேபிள்ஸ் அண்ட் TTC மின்துறை தலைமை அலுவலகத்திலோ பெற்று பூர்த்தி செய்து கீழ்கண்ட சுய கையெழுத்திட்ட ஆவண நகல்களுடன் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அதன்படி வங்கி கணக்கு புத்தகத்தின் முதல் பக்கம் அல்லது ரத்து செய்யப்பட்ட காசோலை, மற்றொன்று ஆதார் அட்டை. இந்த திட்டத்தின் மூலம் புதியதாக சேர்ந்து பயன்பெற விரும்புவோர் www.pmsuryagar.org.in என்ற இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு 94-89-08-03-72 என்ற தொலைபேசி எண்ணையும், மற்றொரு எண் 94-89-08-03-73 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இந்த செய்தியை புதுச்சேரி அரசு மின்துறை கண்காணிப்பு பொறியாளர் மற்றும் துறை தலைவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பினை கேட்டீர்கள்.

நேரம் இரவு 9:39 21 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் வரும் பாடல் சங்கர் மகாதேவன் ஹரிணி இணைந்த குரலில் சபேஷ் முரளி இசையில் 2001 வெளிவந்த சமுத்திரம் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

நிகழ்ச்சியில் வரும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் டி கே கலா இணைந்த குரலில், ஏ ஆர் ரகுமான் இசையில் வைரமுத்து கற்பனை வரிகளில் 1994 வெளிவந்த டூயட் திரைப்படத்து ஒரு பாடலை கேட்கலாம். நேரம் இரவு 9:46. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் இணைந்துள்ளீர்கள்.

சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் வரும் பாடல் அகத்தியன் பாடல் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் அனுரத ஸ்ரீராம் இணைந்த குரலில் தேவா இசையில் 1996 ஆம் ஆண்டு வெளிவந்த காதல் கோட்டை திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

சங்கீத வானிலை நிகழ்ச்சியை நிறைவு செய்து வரும் பாடல் பழனி பாரதி பாடல் வரிகளில் ஹரிகரன் விபாஷ் சர்மா இணைந்த குரலில் கார்த்திக் ராஜா இசையில் 1998 ஆம் ஆண்டு வெளிவந்த நாம் இருவர் நமக்கு இருவர் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

நேரம் இரவு 11:03. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். இனி வருவது நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நாளைய நிகழ்ச்சி நிரல். தங்கள் கவனத்திற்கு. நாளை காலை 6:10 இணையதானம் நிலவை கேட்க வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 6:15 தெய்வீகராகும் சேவை செய்தி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். சிறுதானிய பயிர்களில் கம்பு சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்களும், கருத்துமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். நாளை காலை 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:55 சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் மற்றும் அதை பாதுகாக்க வேண்டியதன் முக்கியத்துவம் குறித்து தொடர்ச்சி. வாசிப்பவர் முனைவர் ஏ சண்முகம் அவர்கள். நாளை காலை 7:00 புதுவை புதுமை சிந்தனை மலர். 7:02 செய்தி மலர். புதுச்சேரியில் நடைபெறும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளில் ஒத்துழைப்பு வழங்க பொதுமக்களுக்கு துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் விடுக்கும் வேண்டுகோள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சமீபத்திய வெளிநாட்டு பயணத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள செயற்கை நுண்ணறிவு ஒப்பந்தங்களின் சிறப்பம்சங்கள் குறித்து மயிலம் பொறியியல் கல்லூரியின் மின் பொறியியல் துறை பேராசிரியர்

ஆசிரியர் எஸ் பாலசுப்ரமணியன் வழங்கும் உரை கேட்கலாம். அமைப்பு பிபின் எஸ்நாத், அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன். நாளை காலை 7:25 நலமாய் வாழ உயர் இரத்த அழுத்தத்தால் உறுப்புகளில் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பாலமுருகேசன் அவர்கள். நாளை காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா 8:02-8:30 தகவல் தளம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் வானொலியில் நீண்ட நாள் நேயர் மற்றும் தனியார் நிறுவன மனிதவள மேம்பாட்டு அதிகாரி கவிதாசன் அவர்களுடன் நேர்முகம். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் சென்னை. 9:00 அரங்கிசை பாக்கம் பி வி ராதாகிருஷ்ணன் குழுவினரின் நாதஸ்வர இசை இடம்பெறும். பி ரமேஷ் அவர்கள் தவில். 10:00 கேட்டாலே இன்றைக்கும் முகநூல் வழி நேர்விருப்போம். 11:00 போஸ்ட் பாக்ஸ் 111 பாரத பிரதமர் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் இடம்பெறும். டெல்லி அஞ்சல் 12:00 இது ரெட்ரோ நேரம். 12:30 பனிசை மாலை திருப்பனந்தால் எஸ் முத்து கந்தசாமி அவர்கள் பாடிய அப்பர் திருங்குறுந்தொகை. 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:00 மகளிர் நேரம் தொலைபேசி வழி நேர்விருப்போம். நாளை மதியம் 2:15 என்று மணியவை 2:40 தாளத்தரங்கம் தொல்லாமூர் எம் ராஜாராம் அவர்கள் தவில் மிஸ்ரசாபு தாளம். இரண்டு வானிலை அறிக்கை சென்னையஞ்சல். நாளை மதியம் 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் டி எம் கிருஷ்ணன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். நாளை மாலை 4:00 பொன்னியின் காவலன் நாடகம் எழுதியவர் கொற்றவன் அவர்கள். நடிப்பு இளங்கோ குமணன், இஎம்எஸ் முரளி, கே பி குமார், பி ஆர் துரை, வி ராஜேந்திரன், கே ஆர் அனுராதா, ஜெயந்தி, சசிகுமார், இ வில்சன், எல் மோகன் ஆகியோர். அமைப்பில் உதவி எஸ் நந்தினி, அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 5:00 கிராமி தென்றல் கே காசியம்மாள் குழுவினர் வழங்கும் கும்மி பாடல்களின் நிறைவு பகுதி கேட்கலாம். 5:30 சிறுவர் பூங்கா புதுச்சேரி முத்தியால்பேட்டை பெருந்தலைவர் காமராஜர் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி நிறைவு பகுதி கேட்கலாம். நாளை மாலை 6:00 முதல் 6:10 திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், இரவு 7:00 முதல் 7:15 வரையிலும், பின்பு 8:00 முதல் 8:58 வரையிலும் திரை இசை கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். கம்பு சாகுபடி முறைகள் குறித்து விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் வி நல்லானம் உழவர் பி விஸ்வநாதன் அவர்கள் உடன் நேர்முகம் காண்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பன்னீர் செய்தி ஆகியவை கேட்கலாம். நாளை இரவு 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். நேர்கள் இதுவரை நிகழ்ச்சி நிரல் நாளை இடம்பெற உள்ள நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.